0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாராவது எதிர்த்து பேசிட்டா இல்லாட்டி உங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நானா வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை விட மாட்டேன். நீங்க சண்டைக்கு போவீங்களா இல்லாட்டி ஐயோ பாவம் ஏதோ தெரியாம சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்களா? பதில யோசிச்சுக்கிட்டே நிகழ்ச்சியை பாருங்க.
1: செல்விக்கு தன்னுடைய கொழுந்தனுக்கு தன்னுடைய தங்கச்சிய மனம் முடிச்சு கொடுக்கலையேன்னு ரொம்ப வருத்தம். ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணு வேண்டாம்னு அவளுடைய மாமியார் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. கொழுந்தை விஜய்க்கு இன்னொரு இடத்துல உறுதி பண்ண உடனே செல்வி தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னான். பொண்ணு அம்மா அப்பா ரெண்டு பேரும் டாக்டர்ஸ், அம்மா கைனகாலஜிஸ்ட், அப்பா கண் டாக்டர். அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு, இவா தான் மூத்தவா, பேரு வினயா. இவளுக்கு டாக்டருக்கு படிக்கிறது பிடிக்கலையா, எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கா, ஹோம் மேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா, தங்கச்சி எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கலாம். இதை கேட்ட அம்மா ரொம்ப பெரிய இடமா தெரியுதுன்னு சொல்ல இவா அதான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொன்னான். திருமணமாகி வினயாவும் இங்க வீட்டுக்கு வந்துட்டான். செல்வியும் அவ கணவன் நிர்மலும் மேல மாடியில குடியிருக்க வினயாவும் அவள் கணவன் விஜயும் கீழே அத்த மாமா கூட கூட்டு குடித்தனமா இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி செல்வி கீழே ஏதோ வேலையா வர அத்த அவா கிட்ட, வினயா இன்னைக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தியும் பனீர் மசாலாவும் பண்ணியிருக்கா, இப்படி நான் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. உங்க மாமா எப்பவும் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, இன்னைக்கு மூணு சாப்பிட்டாங்க, செல்வி நீயும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதுக்கு செல்வி, இல்லை அத்த நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னான். உடனே வினயா, என்னக்கா பண்ணுனீங்கன்னு கேட்டா. அதுக்கு செல்வி, உன்னை மாதிரி எனக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி எல்லாம் பண்ண தெரியாதுமா, சிம்பிளா இட்லி பண்ணி சாப்பிட்டேன். ஆமா, சப்பாத்திக்குள்ள உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கியான்னு கேட்டா. அதுக்கு வினயா, மாமா அத்தை ராத்திரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெவியா இருக்கும் இல்லையா, அதனால பச்சைப்பட்டாணி, பட்டர் பீன்ஸ், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கொஞ்சம் கீரை இதெல்லாம் குக் பண்ணி சப்பாத்திக்குள்ள வச்சு பண்ணுனேன்னு சொன்னான். அத்தை உடனே, ஊட்டச்சத்துள்ள ஆரோக்கியமான உணவா வினயா சமைக்கிறா, ஆனா அதே சமயம் டேஸ்டியா பண்றா. வினயா, உனக்கு டயர்டா இருக்கும், நீ வேணா உன் ரூம்ல போய் படுத்துக்கோமா, உனக்கு பாலாத்தி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்கோமான்னு சொல்ல செல்வி, அத்த நான் போறேன்னு சொன்னான். அதுக்கு வினயா, போறேன்னு சொல்லாதீங்கக்கா, வர்றேன் அல்லது போயிட்டு வரேன்னு சொல்லுங்கக்கான்னு சொல்ல செல்வி ஹம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி ஏறினான். ஒரு வாரம் கழிச்சு அத்தை வினயாவை கூப்பிட்டு, என்ன அத்தன்னு வினயா வந்தா. நான் தான் காலையிலேயே துவைக்கிறேன்னு சொன்னேனம்மா, நீ நானே துவைக்கிறேன்னு சொல்லிட்ட, வாஷிங் மிஷினில் போட்ட துணியை எடுத்து எதுக்குமா வாளியில் எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு வினயா, இல்லை அத்தை, நான் காலையிலேயே வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிட்டு அது துவைச்சி ஆஃப் ஆன உடனே எல்லா துணியையும் எடுத்து கொடியில் காயப்போட்டேனே, நான் போட்ட நேரத்துக்கு இந்நேரம் துணி காஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொன்னான். அத்தை அவளை கூப்பிட்டு வாளியில் தண்ணிக்குள்ள இருந்த துணிகளை காமிச்சாங்க. வினயா, ஐயோ இயேசுவே, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே, நான் துவைச்ச துணி எல்லாத்தையும் யாரு மறுபடியும் வாளிக்குள்ள தண்ணியில முக்கி வச்சதுன்னு ஆச்சரியப்பட்டான். அதுக்கு அத்தை, சரி வினயா, நீ துவைக்க மறந்துருப்ப, நீ உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடு, நான் துவைச்சிடுறேன்னு சொல்ல டைனிங் ரூம்ல இருந்து மாமா சத்தம் கேட்டுச்சுது. குழம்பு என்னமா இப்படி வச்சிருக்க, இந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னாரு. வினயா கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, தூ, வாயில வைக்க முடியலையே, காரமா இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு மாமா, தெரியாம கை தவறி மிளகாப்பொடி குழம்புல விழுந்துட்டுதான்னு கேட்க, இல்லையே மாமா, நான் செஞ்ச உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேனே, நல்லா தானே இருந்துச்சுதுன்னு சொன்னான். அதுக்கு மாமா, பரவாயில்லம்மா, நான் மோர் ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன், அந்த குழம்ப வேணா கொட்டிருமா, ரொம்ப காரமா இருக்குது, சாப்பிடவே முடியாதுன்னு சொல்ல, பார்த்து பார்த்து செஞ்சனே மாமா, எப்படி இப்படி ஆச்சுதுன்னு குழம்புனான். அடுத்த நாள் செல்வியும் வினயாவும் கோயில நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. மாமா அத்தை கிட்ட, வினயா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, அன்னைக்கு அவங்க ரூம்ல உள்ள டேபிள் லேம்ப் சுக்கு நூறா உடஞ்சு கிடக்குது, தான் உடைக்கலன்னு உறுதியா சொல்றா, அவ உடைக்கலனா யார் உடைச்சிருப்பா? உடனே அத்தை, எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணுவா, அன்னைக்கு அவ நைட்டு பின்னால கிழிஞ்சிருக்கு, முதுகு அப்படியே தெரியுது, அவ பாட்டுக்கு அதை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கிறா, நல்ல வேலை நீங்க யாரும் பார்க்கல, நான் அதுக்குள்ள அவளை வேற நைட்டி போட சொன்னேன், இது புது நைட்டி எப்படி கிழிஞ்சதுன்னு என்கிட்ட கேட்கிறா, தன்னறிவு இல்லாம இவளே பிளேட வச்சு கிழிச்சிருப்பாளோ என்னவோ, இப்படி ஒரு பைத்தியக்கார பொண்ணை நம்ம தலையில வச்சு கட்டிட்டாங்களே, கல்யாணத்துக்கு முன்னால இந்த பிரச்சனை இல்லாமலா இருந்திருக்கும்னு கேட்டான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மூத்த மகன் நிர்மல் அங்க வந்தான். செல்வி எங்கம்மான்னு கேட்டான். செல்வியும் வினயாவும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரையும் ஏமா தனியா விட்டீங்க, நீங்களும் கூட போயிருந்திருக்கலாம் இல்லையா? வினயா நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து செல்வி பொறாமத்தியில வெந்துகிட்டு இருக்கா. என்கிட்ட அவளை திட்டிக்கிட்டே இருக்கா. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, ஆனா வினயா கிட்ட நல்லா தானே பேசுறான்னு சொல்ல, நிர்மல் எல்லாம் நடிப்பு. அன்னைக்கு வினயா இவா கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் குழந்தை இல்லை, எங்க அம்மா கிட்ட வேணா கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுங்க, எங்க அம்மா கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சாதாரணமா சொல்லியிருக்கா. இவளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டுது. கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. என்கிட்ட வந்து அவ என்னைய டாக்டரை பார்க்க சொல்றா, நான் அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னான்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சுது. அப்போ இதெல்லாம் செல்வியோட வேலையா இருக்குமோன்னு அவன் அப்பா கேட்க, எதெல்லாம்னு எதிர்கேள்வி கேட்டான் நிர்மல். வினயா துவைச்ச துணியெல்லாம் வாளிக்குள்ள தண்ணியில முக்கி இருந்ததையும், குழம்புல 7-8 கரண்டி மிளகாப்பொடி போட்டிருந்ததையும், டேபிள்ல உடைஞ்சிருந்ததையும், வினயா போட்டிருந்த புது நைட்டி கிழிஞ்சிருந்ததையும் பற்றி அவங்க மாறி மாறி சொல்ல, நிர்மல் இவா செஞ்சிருப்பாமா, அன்னைக்கு என் ஷேவிங் பிளேடு வாஷ் பேசின்ல இருந்துச்சு, நாங்க வைக்க மாட்டேன், நீ எதுக்கு என் பிளேட எடுத்தேன்னு அவகிட்ட கேட்டேன், நகை வெட்ட எடுத்தேன்னு சொன்னா, அதுக்கு எதுக்கு புது பிளேட எடுத்தேன்னு கேட்டேன், எப்பவும் நெயில் கட்டரை வச்சுதான் வெட்டுவா, இப்போ என்ன புது பழக்கம்னு கேட்டேன், பதிலே சொல்லாம போயிட்டான்னு சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, அந்த பிளேட வச்சுதான் வினயா நைட்டிய விமலா கிழிச்சிருப்பா, ஏன்னா அந்த கிழிசல் பிளேட வச்சு வெட்டினது மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லவும் அவன் அப்பாவும், எனக்கு இப்போ ஞாபகம் வருது, விமலா கீழே வந்தா, வினயாவை பார்க்க வந்தேன்னு அவன் ரூமுக்குள்ள போனா, கொஞ்ச நேரத்துல திரும்பிட்டா, என்னம்மா வந்துட்டேன்னு கேட்டேன், வினயா தூங்கிக்கிட்டு இருக்கா மாமான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொன்னாரு. அதுக்கு நிர்மல் அம்மா, அவ தூங்கும்போது அவ போட்டுக்கிட்டு இருந்த நைட்டி பின்பக்கத்தை இவ லாகவமா பிளேட வச்சு கிழிச்சிருக்கா, எவ்வளவு திமிரு, அப்போ குழம்புலயும் இவாதான் மிளகாப்பொடி போட்டிருப்பான்னு சொல்ல, நிர்மல் இவளை உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னு கோபமா சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, பொறுமையா இரு நிர்மல், உடனே முடிவெடுக்காத, கர்த்தர் நல்லவர், அவர் சரியான நேரத்துல நம்ம கண்ணை திறந்தாரு, இந்த பிரச்சனையை எப்படி தீக்குறதுன்னு அவரே நமக்கு வழிகாட்டுவாருன்னு சொன்னான். அடுத்த நாளும் செல்வியும் வினயாவும் கன்வென்ஷனுக்கு போக நிர்மல் அவசர அவசரமா அம்மா அப்பா கிட்ட வந்தான். வினயா ரொம்ப அறிவுள்ளவா அம்மா, அதோட நல்ல குணசாலியான பொண்ணு, தேவனோட அன்பு அவ மனசுல பொங்கி பெருகுதுன்னு சொல்ல அவன் அம்மாவும் அப்பாவும், எதை வச்சுதான் அப்படி சொல்றன்னு கேட்டாங்க. நிர்மல் நீளமா பதில் சொன்னான். வினயா எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கிறதுனால எதையும் அலசி ஆராய்ஞ்சு பாக்குற திறமை அவளுக்கு இருக்குது. மனுஷங்களையும் சரியா எட போடுறா. நம்ம வீட்டுல சில விஷயங்கள் வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்ததுனால அவளுக்கு யார சந்தேகப்படுறதுன்னு தெரியல. முதல்ல செல்வி மேலதான் அவ சந்தேகப்பட்டிருக்கா. ஆனா சாட்சி இல்லாம அவளை சந்தேகப்படவும் அவ மனசு இடம் கொடுக்கல. தகுந்த சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஒரு நாள் வினயா தன்னோட ரூம்ல படுத்திருக்கா, செல்வி உள்ள நுழைஞ்சிருக்கா, உடனே இவ தூங்குறது மாதிரி கண்ணை மூடிட்டா. இவ தூங்குறான்னு நினைச்சு ஸ்டாண்ட்ல கிடந்த சேலைய செல்வி கத்திரிக்கோல வச்சு வெட்டி இருக்கா. அது நீங்க அவளுக்கு வாங்கி கொடுத்த சேலையா. உடனே வினயா எழும்பி செல்வியை கையும் களவுமா பிடிச்சிட்டா. செல்விக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வினயா அவளை கூட்டிட்டு மாடிக்கு எங்க வீட்டுக்கு போயிருக்கா. அங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசி இருக்காங்க. வினயா செல்விய முழுதுமா மன்னிச்சதா சொல்லி இருக்கா. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட இத பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கா. அது மட்டும் இல்ல, எனக்கு அக்கா இல்லாத குறைய கர்த்தர் உங்க மூலமா நிறைவேற்றி வச்சிருக்காருன்னு சொல்லி இருக்கா. இவளுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வேற கொடுத்துருக்கான்னு சொன்னான். உடனே அவன் அம்மா, அன்னைக்கு ஒரு நாள் நான் வினயா கிட்ட நான் வாங்கி கொடுத்த சேலையை கட்டிட்டு வான்னு சொன்னேன், அதுக்கு அவ அதுக்கு இன்னும் ஃபால்ஸ் வச்சு தைக்கலன்னு சொன்னான். செல்வியை காட்டி கொடுக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் செல்வியே உன்கிட்ட சொன்னாளான்னு கேட்க, நிர்மல் நான் கோபத்துல அவ கிட்ட கத்திட்டேன், அவங்க வீட்டுக்கு அவளை அனுப்பிடுவேன்னு சொன்னேன், உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்போ அவளும் வினயாவும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு சொன்னான். இன்னொன்னு முக்கியமானது, அத்தைகிட்டையும் மாமா கிட்டையும் இதை பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னான்னு சொன்னான். உடனே அப்பா, நாங்க இதெல்லாம் தெரியாதது மாதிரியே இருந்துக்கிடுறோம், உறவு தான் முக்கியம், அது மேம்படணும், அதுதான் நமக்கு வேணும், ஒருத்தரோட குறைய சொல்லி காமிக்கிறதுனால என்ன

0: ஒழியரே, எப்படி இருக்கிறீங்க? கதையை பார்த்தீங்களா? இந்த கதையில் நம்ம ரெண்டு மருமகள்களை பார்க்குறோம், செல்வி வினயா. ரெண்டு பேருமே வித்தியாசமாக இருக்கிறாங்க இல்லையா? வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படி நான் சொல்கிறேன், இவா கெட்டவா இவா நல்லவா அப்படி நான் சொல்லலை. ஏன்னா நம்ம யாரையுமே இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. சில நல்ல குணங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அவங்க அப்படி கெட்ட குணமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அறிஞ்சு அதை நம்ம அவங்ககிட்ட சரிப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பழகிட்டோம் அப்படின்னா அவங்க நல்லவங்களாயிருவாங்க. அதைத்தான் இந்த கதையில் வினயா செய்கிறார். சரி, இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் சில்வியா ஃப்ராங்க்லின் வந்திருக்கிறாங்க. சில்வியா ஃப்ராங்க்லின், வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கும் சந்தோஷம்க்கா.
0: சரி, கதையை பார்த்தீங்க இல்லையா, செல்வி வினயா அப்படின்னு ரெண்டு மருமகள்களோட கதை தான் இது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, அதாவது ரியல் லைஃப்பில் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஆக்சுவலாக அது இந்த செல்வியை பார்க்கும்போது, அவள் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா, நல்ல ஃபேமிலிலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை தன்னோட தங்கச்சிக்கும் கிடைக்கணுன்ற ஒரு ஆசை அவளுக்கு, ஒரு அன்பு, அப்படி ஒரு அன்பான ஒரு மகள் தான் அவள். அப்போ என்ன பண்ணுறா, அவளோட குழந்தை விஜய்க்கு அவங்க தங்கச்சியை அப்ரோச் பண்ணுறா. அப்போ என்ன ஆகுது, அவங்க மாமியார் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறா, அது வந்து என்ன ஆகுது, அவளால் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக அதே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறா. அப்போ என்ன ஆகுது, அவளோட தங்கச்சியோட இடத்துல வினயா வரா. ஸோ இது வந்து என்ன ஆகுது, அவளுக்கு ஒரு பொறாமையை கிரியேட் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ இந்த பொறாமை வந்து எப்படின்னா, அது ஒரு சின்ன சீடு வந்து என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. இது எப்படி வளர ஆரம்பிக்குதுன்னா, தன்னோட அதாவது தன்னோட தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல வினயா இருக்காளே அப்படின்ற ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க மாமியார் மாமனார் வந்து கேஷுவலாக தான் அவளை பாராட்டுறாங்க. அது இவளுக்கு வந்து பொறுத்துக்க முடியல ஆக்சுவலாக. அதாவது கலாத்தியர் 5:26 ஒரு வசனம் அழகாக சொல்கிறாங்க, அதாவது ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிள் சொல்லுது ஆக்சுவலாக. பொறாமன்றது வந்து என்னென்னா, ராபர்ட் ஏ ஹெயின்க்ளீன் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு போயட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலசி இஸ் அ டிசீஸ் அப்படிங்கிறாரு. அவர் வந்து அந்த பொறாமன்றது என்ன என்ன ஆகுது, அவர்கிட்ட வந்து அப்படியே அது வந்து ஒரு அந்த அந்த எலும்புருக்கி நோய் மாதிரி சின்ன சின்ன அதை கேஷுவலாக நடக்குது அவளோட ஃபேமிலியில். ஆனால் அது வந்து அவளை அப்படியே உருக்குது ஆக்சுவலாக. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன், அது என்னென்னா ரொம்ப ஜோக்காக தான் இருந்துச்சு கதை. ஆக்சுவலாக ஜப்பான்காரன் வந்து வேலை செய்யாமல் இருந்தால் செத்துருவானாம், சீனாக்காரன் வந்து சூதாடாமல் இருந்தால் செத்துருவான், ஆனால் நம்ம சொந்தக்காரன் சந்தோஷமாக இருந்தால் செத்துருவானாம். இது எவ்வளவு பெரிய உண்மை இல்லக்கா?
0: அடுத்தவே சந்தோஷம்.
1: அதான், அதாவது அவ சந்தோஷமா இருக்கல, அதாவது அவ தங்கச்சி வர முடியல, பட் வினயா சந்தோஷமா இருக்கிறத அவளால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. சோ அது வந்து அந்த பொறாம வந்து அவளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அவளை என்ன ஆகுது, அது வந்து அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு அவளை கொண்டு போகுது ஆக்சுவலா. சோ அடுத்த ஸ்டேஜுக்குன்ற போது எப்படி பாக்குறோம்னா, வினயாவை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அவளை ஒரு ஒரு பைத்தியக்காரி அப்படின்ற ஒரு ஒரு நேமை வந்து அவளுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு அவ்வளோ ஒரு வெறிக்கு போயிடுறா. ஆக்சுவலாக அவள் வந்து ஒரு கோ சிஸ்டர் தான், பட் ஆனால் அந்த அன்பு எல்லாமே என்ன ஆயிடுது, அவளுக்குள்ள தணிஞ்சு போய் அந்த பொறாமை வந்து மேலோங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நான் செல்வியோட லைஃப்ல நான் பார்த்தேன் ஆக்சுவலாக.
0: வினயாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: வினயா வந்து என்ன சொல்றது, ஒரு ரெண்டு டாக்டர்ஸோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ். ஸோ அப்படின்னா மோஸ்ட்லி அவள் வந்து ஒரு நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியிலன்னா வந்திருப்பா. ஆனால் என்னென்னா, அது வந்து கொஞ்சம் கூட அவளோட ஆக்டிவிட்டீஸில் தெரியவே இல்லை. அவள் வந்து ரொம்ப அழகாக அவங்க மாமியார் மாமனாருக்கு என்ன பண்ணுறா, ஸ்டஃப்டு பரோட்டா செய்கிறா, அதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலாக. அழகாக செய்கிறா, அழகாக அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக, அதாவது அவங்களுக்கு பார்த்து பார்த்து, அதாவது அவள் சொல்லும் போது கூட அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்டஃப்டு பரோட்டாவில் உருளைக்கிழங்கு வைக்கல, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கேஸ்ன்றது பதிலாக கோஸு, அதாவது கேபேஜ் அப்புறம் பீஸ் அந்த மாதிரி செலக்டடாக அவள் வந்து ஃபைப்ரஸ் இதானதை அவள் என்ன பண்ணுறா, அது வச்சு கொடுக்குறா. ஸோ அதுலேருந்து அவளோட அன்பு வந்து தெரியுது. ஸோ கிறிஸ்தவ அன்பு வந்து இதுதான் ஆக்சுவலாக. நம்மக்கிட்ட ஆண்டவரோட அன்பு இருக்கும்போது அது வந்து நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லையும் என்ன பண்ணுது, வெளிப்படுது. செல்வி வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறா, அவளை வந்து பைத்தியக்காரின்னு ஆக்குறது ஒரு ஒரு சின்ன சின்ன, அதாவது துணி துவைக்கும் போது துணி துவைச்சு அவள் காய போட்டுறா, ஆனா என்ன பண்ற, திருப்பியும் அதே

0: துணியை என்ன பண்ணிடுறா, பக்கெட்டில் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நீங்கள் கதையை கேட்கும் போது பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி போகும்போது அவள் லாஸ்ட்டில் அவங்க மாமியாரே என்ன பண்ணா, இப்படி ஒரு பைத்தியக்காரியை என் பையனுக்கு கெட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளை வந்து ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க. ஆனால் அந்த வினயா வந்து இதெல்லாம் தெரிஞ்சிச்சோ தெரியலையோ, தெரிஞ்சப்புறமும் ஒன்றும் செய்யலை, தெரிஞ்சிருக்கிறது முன்னாடியும் ஒன்றும் செய்யலை. அந்த கடவுளோட அன்பு, இயேசுவோட அன்பு அவகிட்ட இருந்ததுனால அதை வந்து அழகாக அவ என்ன பண்ணுறா, மன்னிப்பு அப்படின்ற ஒரு இதில் அவளுக்கு கொண்டு வரா. ஸோ மன்னிப்பு வரும்போது அவள் வந்து அழகாக அவங்க அக்காவை என்ன பண்ணுறா, அது செல்வியை என்ன பண்ணிடுறா, அழகாக மன்னிச்சிடுறா. மன்னிச்சது மட்டும் இல்லாமல் அவள் கூட என்ன பண்ணுறா, நல்லா அழகாக மிங்கிள் ஆகுறா, நல்லா அவள் கூட கன்வென்ஷன் போகிறது. ஸோ மன்னிக்கிறது ஈஸி, ஆக்சுவலாக மன்னிக்கிறது எல்லாருமே செய்யலாம், நம்ம உலக பிரகாரமாக மன்னிச்சிடலாம். ஆனால் வந்து அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: செல்வி அப்படிங்கிறப்ப பொறாமை அப்படின்னு சொல்றீங்க, வினயா வந்து மன்னிப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ரெண்டு கேரக்டர்ஸோட அசோசியேட் பண்ண.
0: ஆமாம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவங்களுக்கு மன்னிச்சா ஏசு உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தா ஏசு உங்களுடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்படின்னு மத்தேயு 6:14 அழகாக ஏசு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இவன் வந்து என்ன பண்ணுறா, வினயா வந்து மனுஷருடைய தப்பிதங்கள், அதாவது செல்வி தெரிஞ்சோ தெரியாமலோ பொறாமையினாலோ எந்த காரியத்தினாலும் அவள் செய்ததுனால் அதை வந்து அவள் மன்னிச்சு அதை வந்து என்ன பண்ணிட்டா, மறந்துட்டா. ஸோ மறந்துட்டா நம்ம இன்னொரு வசனமும் நம்மளுக்கு நம்ம பார்த்துருப்போம், அதாவது நம்ம காணிக்கை வைக்க போகும்போது உன்னோட சகோதரர் மேலே எந்த ஒரு பொறாமையோ இல்லை எந்த ஒரு தப்பிதங்களோ இருந்தால் அந்த காணிக்கை என்ன பண்ண, அதே இடத்துல வச்சுட்டு நீ என்ன பண்ண, உன்னோட சகோதரன்கிட்ட என்ன பண்ணிடணும், நீ வந்து யுனைட் ஆயிட்டு என்ன பண்ண, அந்த காணிக்கையை செலுத்துன்னு இயேசு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சின்ன காணிக்கை விஷயத்துலேயே ஆண்டவர் சொல்லும்போது இவங்க லைஃப் லாங், அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியோ, அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியோ, அவள் செல்வி மேல் வீட்டில் தான் இருக்கா, இவள் கீழ் வீட்டில் தான் இருக்கா, எப்படினாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் பார்க்கணும். அதை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து மறந்துட்டா, அதுதான் அந்த இயேசுவோட குவாலிட்டி வந்து அவகிட்ட வந்து வருது. ஸோ நம்மளும் வந்து ஒரு, அதாவது நீதிமொழிகள் அழகாக சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார், அவளுடைய விலை வந்து முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற அன்பை நம்ம மனசுக்குள்ளேயே வைக்காமல் அந்த அன்பு தான் என்ன ஆகுது, மன்னிப்பாக என்ன ஆகுது, வெளியில் வருது. ஸோ காட்லி கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை நம்மளுடைய செயல்கள் மூலம் நம்ம காட்டும்போது அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணுது, இவங்க இயேசுவோட பிள்ளை அப்படின்றத என்ன பண்ணுது, விட்னஸ் பண்ணுது. ஸோ அதை தான் நான் வினயாவோட லைஃப்ல நான் பார்த்தேன். ஆக்சுவலா பியூட்டிஃபுல் கேரக்டர் அது. ஆக்சுவலா
1: சின்ன பொண்ணா இருந்தாலும் ஒரு மெச்சூர்டா பிஹேவ் பண்றா. செல்வியுமே மாத்திட்டான்.
0: ஆமா,
1: அது மாதிரி நம்மளோட நல்ல குணங்கள்னால மத்தவங்க வந்து கெட்ட குணம் அப்படின்னு நம்ம சொல்லாம கூட அவங்களுக்கும் என்ன ரீசன், இவளுக்கு ஒரு ரீசன் இருக்குது, தான் தங்கச்சி இடத்துல இவ வந்துட்டா அப்படிங்க அதை நினைச்சு அதை கண்டுபிடிச்சு அதை அறிஞ்சு அவட்ட அழகா பேசி வர்றது வந்து ரியலா ரொம்ப மெச்சுவர்டா ஒரு முதிர்ச்சியா.
0: செல்வியும் அதுக்கப்புறம் அழகா ரெக்கன்சைல் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃபை பார்த்தோம்னா நல்லாவே இருந்திருக்கும் கண்டிப்பா, நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. ரொம்ப அழகான ஒரு சிஸ்டர்லி லைஃப் அப்படியே அழகா அமைஞ்சிருக்கும்.
1: இதுல இருந்து நீங்க நம்ம தோழிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஸோ ஒரு குடும்பம் இருந்தா கண்டிப்பா அதுல வந்து, அதாவது என்ன சொல்றது, சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த குறைகளையே நம்ம வந்து அதை நினைச்சிட்டே இருந்தோம்னா அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதை வந்து கடவுளுடைய அன்பை வச்சுதான் நம்ம பண்ண முடியும். மற்ற வேர்ல்டி இதுல போனோம்னா கண்டிப்பா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ கடவுளுடைய அன்போட நம்ம வந்து போகும்போது இந்த சின்ன குறைகள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அது வந்து பெருசா தெரியாது. ஆக்சுவலா நம்மளுக்கு அழகா என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு லைஃப் என்ன பண்ணலாம், நம்ம வாழலாம். அதை தான் நான் நினைச்சேன்.
1: மன்னிக்கும் மனப்பாங்கு நமக்கு இருக்கும் பொழுது குறைகள் பெருசா தெரியாதுங்கிறீங்க இல்லையா, குறை இல்லாத மனுஷங்க யாரு உலகத்துல இல்லையா. சரி, ஸோ நல்ல பொறாமையை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் நல்லா கிளியராக எங்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இது நம்முடைய தோழிகளுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். இனிமேல் மன்னிக்கும் குணம் அவங்க வந்து மன்னிக்குப்போம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அன்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்பு வந்துடும் இல்லையா. நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: தேங்க்ஸ்க்கா.
1: என்ன தோழியரே, டிஸ்கஷனை கேட்டிங்களா? மூத்த மருமகா செல்வி வினயா மேலே பொறாமப்பட்டான். நம்ம தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இவா வந்துட்டாளேன்னு வருத்தப்பட்டா. இதெல்லாம் மனுஷங்களாகிய எல்லாருக்கும் சாதாரணமா ஏற்படுறதுதான். ஆனா அவ வினயாவ அந்த வீட்டுல இருந்து விரட்டணும்னு முடிவு கட்டி அவளுக்கு பைத்தியக்கார பட்டம் வாங்கி கொடுக்க நினைச்சது பெரிய பாவம். அது மன்னிக்கவே முடியாதது. ஆனா அதையும் வினயா மன்னிச்சிட்டான். மன்னிச்சது மட்டும் இல்ல, அதை யார்கிட்டையும் சொல்லி செல்வியோட பேருக்கு களங்கம் கற்பிக்க மாட்டேன்னு சொன்னது பெரிய குணம். தேவன் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் இப்படிப்பட்ட செயலை செய்ய முடியும். தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா தான் தனக்கு துரோகம் செய்ய நினைச்ச செல்விய அக்காவா நினைச்சி பாசம் காட்ட முடியும். நம்ம வீட்டுல உறவு முறைகள் எப்படி இருக்குது? அடுத்தவங்க செஞ்ச குற்றத்தை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கோமா? அடுத்தவங்க நமக்கு எதிராக செஞ்ச தவறுகளை மன்னிக்க முடியாதபடி நம்முடைய இருதயம் இறுகிக்கிட்டு இருக்குதா? மத்தேயு 6:14 இயேசு தெளிவா சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எவ்வளவு பயங்கரமான தண்டனை பாருங்க. பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்காட்டி நம்முடைய கதி என்ன? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதனால தான் 11:25-26 மறுபடியும் இது சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஒரு தடவை மன்னிச்சா போதாது, ரெண்டு தடவை மன்னிச்சா போதாது, மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா? மத்தேயு 18:21-22 சொல்றேன் கேளுங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 மாத்திரம் அல்ல, 70 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு தெளிவா இயேசு பேதுருக்கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா? அதனால எபேசியர் 4:32 பவுல் சொல்றது மாதிரி நடப்போமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம கிறிஸ்தவங்கன்னு சும்மா சொல்லிக்கிட்டு அலையறதுல பிரயோஜனமே இல்லை. நாம கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்துவை உடையவங்க. கிறிஸ்துவை உடையவங்கன்னா நம்ம கிட்ட கிறிஸ்துவோட குணங்கள் காணப்படணும். நாம எப்படி இருக்கணும்? கொலோசையர் 3:12-15 உள்ள வசனங்களை வாசிச்சு மனப்பாடம் பண்ணி இதை நம்முடைய பழக்கத்துக்கு கொண்டு வருவோம். அந்த வசனங்களை இப்போ சொல்றேன் கேளுங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கன்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். லூக்கா 6:27-28 வசனங்கள்ல இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. இந்த வசனங்கள் நம்ம மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியாங்க? சரி, எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வர்றீங்க, ரொம்ப நன்றி. இதை யூடியூப்பில் கூட கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்கள் கமெண்ட்ஸுக்காக ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லி அவங்களையும் கேட்க சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: இப்ப நம்ம உடனே பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாரும் பைபிள் எடுத்து கொலோசியர் 3:12-15 வரைக்கும் வாசிப்போம். மறுபடியும் வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணுவோம். அதை வாசிக்கிறதோட நிப்பாட்டிராம அதை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்போம். பரிசுத்தமான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். மறுபடியும் சந்திக்கலாம். பை.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு

தாவீது தன் மகன் அப்சலோம் தன்னை கொலை செய்ய முயன்ற போது தப்பி ஓடுகிறார். ஆனால் விசுவாசத்தில் அவன் தளரவில்லை. என்னை காக்கும் கேடகமே, என் தலை நிமிர பண்ணுகிறவரே, நீரே என்னை தாங்குகிறீர் என்று விசுவாச அறிக்கையிட்டார், வெற்றி பெற்றார். இதுதான் சங்கீதம் 3:4.

0: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். பாதத்தில் சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு. உம்முடைய பாதத்தில் ஜீவன் உண்டு தகப்பனே. உம்முடைய பாதம் எங்களை பலப்படுத்துகிற பாதம், எங்களுக்கு சுகத்தை அளிக்கிற பாதம்.

கிருபையை போல வாய் நேசிக்கிறேன். உண்மையெல்லாம் எனக்கு யாரும் தகப்பனேஸ்வரே.

உம்முடைய பாதத்திலே எல்லா கஷ்டமும் எல்லா பாரமும் எல்லா வியாதிகளும் நீங்கும் அல்லவா தகப்பனே. இப்போதும் என்னோடு கூட உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேதனைகளும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் அவர்களை நெருக்குகிற எல்லா அந்தகாரமும் மாறட்டும் ஐயா. கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் இப்பொழுதே துடைப்பீராக, ஆணிகள் பாய்ந்து

போதே பல்லாடுகிற ஒவ்வொரு விலங்கால்களையும் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். நெறிந்த நாடலை முறியாதவரே, இருதயத்தில் நொறுங்கொண்டு இருக்கிற சோர்வாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி திடப்படுத்து வீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் தகப்பனே. எல்லா பாரங்களும் எல்லா அந்த காரங்களும் இப்பொழுது மாறட்டும் ஐயா.

ஒரிசாவில் சபைகள் துன்புறுத்தப்பட்டு சிதறடிக்கப்பட்ட நிலையில் கர்த்தர் கைவிட்டாரோ மறந்தாரோ என்று புலம்பும் வேளையில் ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிக்க தூண்டினார். பால் குடிக்கும் பாலகனை ஒரு தாய் மறப்பாளோ? கரு தாங்கியவள் இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இதோ கர்த்தர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். சபையை பாழாக்கினவர்கள் தூரமாய் போகிறார்கள். பெரும் கூட்டம் சபையை தேடி வருகின்றது. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு.

0: மகனே மகளே, நீ பாக்கியவா, நீ பாக்கியவதி. அவரே உனக்கு கேடயமானார், மகா பெரிய பட்டயமானார். என் தேவன் நான் நம்புகிறவர், என் கண்மலை.
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன் இவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற இந்த பெரிதான தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: எல்லாரும் எழுந்து நின்று

சங்கீதம் 102 வசனம் 13-14. தேங்க்யூப்பா. 15. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கத்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஐயா நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் எங்கள் மேலே பொழிகிற உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தை என்கிற மழைக்காக அன்றுவரே நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் எங்கள் மேலே நீங்கள் வச்ச தயவு, எங்கள் மேலே நீங்கள் வச்ச இறக்கம் எவ்வளோ பெருசான்னுவரே. ஓடி ஸ்தோத்திரமாப்பா. இந்த நேரத்துலையும் கூட, இந்த சீசனில் சாத்தியமே இல்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகுதுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க, மீண்டும் மீண்டும் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. இன்சிஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, வலியுறுத்துறது மட்டும் இல்லை, அன்றுவரே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற, நீர் செயல்படுகிற நேரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் விழிப்பாக இருந்து இந்த நேரத்தை சரியாக நாங்கள் உங்கள் கையில் இருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: போன வாரம் செய்திய அன்று சொன்னார் க்ரோனோஸ்
1: கைரோஸ்
0: கைரோஸ் ரெண்டு வார்த்தை கிரேக்கத்தில் ரெண்டு வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று க்ரோனோஸுங்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நேரம், அதுதான் நம்முடைய வாட்சில் இருக்கிறது எல்லாமே. ஆனால் கைரோஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் குறிச்சிருக்கிற நேரம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆனால் எல்லாம் அசல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளை என்ன கண்டுபிடிச்சினான்னா நேரங்காலம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, முகூர்த்த நாள் பார்க்கறது, அந்த ராசி இந்த ராசி ஜாதகம் ஜோசியம் கைரேக நேரம் சரியில்லை காலம் சரியில்லை அப்படி இப்படின்னு கண்ணப்பண்ணான்னு அவன் க்ரோனோஸில் நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
1: எஸ்,
0: ஆனால் ஆண்டவரும் காலத்தின் தேவன்.
1: ஆமென்.
0: அவர் யாரு?
1: காலத்தின்
0: தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய தருணம் வர்றப்ப அந்த மனுஷனுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வருவார்.
1: ஆமென்.
0: அதான் நமக்கு விளங்காத விஷயம். அப்படி வர்றப்ப மனுஷனால சாத்தியமே இல்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்,
0: சடக்கு நடந்து முடிஞ்சிடும். இது வந்து பைபிள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அது இதுதான் வேதத்துல நிறைய வாசிக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய்
1: நடப்பிப்பேன்.
0: ஏற்ற காலத்துல அவருடைய நேரத்துல காட்ஸ் டயத்துல அவர் எப்படி நடப்பிப்பாராம், சட சட சட சட நடப்பிப்பார். ஆக்சுவலா நாம எல்லாருமே பிறந்ததே இந்த கைரோஸ்க்காக தான் பிறந்திருக்கிறோம். எந்த சீசன்ல என்ன செய்யணும், என் வாழ்க்கையில எந்த காலகட்டத்துல என் வாழ்க்கையில கடந்து வந்து அதிசயங்களை செய்யணும், இது எல்லாமே ஆண்டவருடைய ஆதீனத்துல ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. ஆண்டவர் செட் பண்ணிட்டார். இதுதான் ஆங்கிலத்துல சொல்லுவோம், காட்ஸ் செட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆதியாகமம் 21 ஒன்றாவது வசனமே எப்படிதான் ஆரம்பிக்கும்னா, சாராளோட லைஃப்ல ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி பிகின் ஆகுது?
1: கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்.
0: சொல்லி இருந்தபடி சாராள் பேரில்
1: கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
0: கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: அது செய்யறதுக்குன்னு ஒரு டயத்தை ஆண்டவர் செட் பண்ணியிருந்தாரா?
1: செட் பண்ணியிருந்தார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அந்த காலத்துலதான் அவளுக்கு செய்யணுங்கிறது தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய நிலைப்பாடு. ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: என்ன சகரியா எலிசபெத் கிட்ட சொல்றப்ப, இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால், அப்படிதான் சொல்றார். தகுந்த காலத்துல என்ன காலம் அது? ஆண்டவருடைய கைரோஸ்.
1: கைரோஸ்
0: காலத்தின் தேவன். ஓன் காலத்துக்குள்ள வந்திருக்கேன், காலத்துல நான் வரல. நான் குறிச்சிருக்கிற காலத்துல காலத்தை படைத்த காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: திஸ் இஸ் மை சீசன், திஸ் இஸ் மை டைம். அதான் உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்றாங்க. அவனுக்கு
1: நேரம் நல்லா இருக்கு,
0: இன்னும் 7 இப்படித்தான் இருக்கும் அப்படின்வாங்க.
1: அப்ப அடுத்த 7
0: 7.5 நாட்டு சனி பிடிச்ச என்ன செய்யுதுன்னா
1: ஆட்டுது
0: ஆட்டுது அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்ல. ஆண்டவருடைய டைம் ஒண்ணு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த டைம் வந்து நம்ம லைஃப்ல வந்திருக்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம். வந்துருச்சு
1: வந்துருச்சு
0: வந்துருச்சு. அதனால இப்ப பிகின் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, இது ஒரு சாட்சிகளின் ஆண்டு ஆரம்பிக்குது.
1: ஆமென். சாட்சிகளின் குவியலோடு இருக்கிற சாட்சிகளின் ஆண்டு.
0: நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்பட்டிருப்பீங்க பாருங்க, அந்த சாட்சியை நீங்க இந்த வருஷம் சொல்லுவீங்க.
1: ஆமென். எஸ்
0: சொல்லுவீங்க.
1: அல்லேலூயா.
0: என்ன இது? உங்க டைம், உங்க சீசன். இது
1: அல்லேலூயா.
0: சாத்தியமே இல்லாத உயரங்கள் இது எல்லாம் இந்த பீரியட்ல நமக்கு சாத்தியமாக போகிறது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம். நான்லாம் அப்படிதான் வந்தேன். நம்முடைய தேவைக்காக என் கடன் அடைங்க, என் வியாதியை நீக்கிங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவையை மனசில் வச்சு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோம். ஆனால் இந்த கைரோஸ் மொமெண்ட் நம்ம லைஃப்பில் வர்றப்ப தான் நமக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிய வருது. என் தேவைக்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன், இந்த நேரம் வர்றப்ப தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுக்காக தான் நீங்கள் என்னை முன்குறிச்சிங்க.
1: எஸ்.
0: புரியுதா என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்?
1: ஆமென்.
0: நான் வந்தது கடன் அடைப்பாரு, வியாதியை நீக்குவாரு, ஒரு வீட்டை கொடுப்பாரு, ஒரு தொழில கொடுப்பாருன்னு தான் நான் வந்தேன். என்னுடைய நீட மனசுல வச்சு நான் என்ன செஞ்சேன்?
1: வந்தேன்.

0: என்னுடைய நேரம் வர்றப்ப தான் தெரியுது, ஐயா என் தேவைக்காக உங்கள்கிட்ட வந்தோம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுனால நீங்கள் என்னை முன்குறிச்சிருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: தாயின் கற்பத்தில் உருவாக்க முன்னமே,
1: எஸ் லார்ட்,
0: உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு காலம் வருது, அந்த காலத்தில் இருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை ஆண்டவர் முன்குறிச்சார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத் இது. நான் சொல்றேன், நீங்க தேவைக்காக வந்தீங்க, நானும் என்னையும் சேர்த்து. ஆனா ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவரை என்னைய கையில பிடிச்சிங்க.
1: ஆமென்.
0: எனக்கு பிரமிப்பா இருக்கு,
1: எஸ்
0: லார்ட். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இதுக்கு நான் யாரு, என் குடும்பம் எம்மாத்திரம், பின்னணி இல்லாதவன, எந்த விதமான முகவரி இல்லாதவன, எந்த பெரிய சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இல்லாத என்ன கையில பிடிச்சு, இந்த ஒண்ணுமில்லாதவனை கையில பிடிச்சு, உம்முடைய காலத்துல நீங்க குறிச்சிருக்கிற நேரத்தினுடைய தேவையை சந்திக்கும்படி என்னைய கையில எடுத்தீங்களே, எனக்கு பிரமிப்பா இருக்கு ஆண்டவரே. சத்தியம் நம்மளை எவ்வளவு விடுதலையாக்கும் தெரியுமா?
1: எஸ்
0: வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், வாழணுங்கிற ஆசையை கொடுக்கும்.
1: ஆமென்.
0: இலக்கு இல்லாம நான் ஓடல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமியில நான் இருக்கிறேன். அந்த நேரம் வரும், அந்த வேலை வரும், அப்ப நான் பிரகாசிப்பேன்.
1: எஸ்
0: இத நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன் சர்வீஸ்ல. இன்னைக்கு முடிச்ச உடனே ஒரு சர்ச்சில் இருக்கிற புள்ள வந்தாங்க, வந்து இந்த சேரில் உட்காந்துருக்கிறேன், அப்படி நீல் டவுன் போட்டு கண்ணீரோட என் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அவருடைய தேவையை சந்திக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன்குறிச்சிருக்கிறாருங்கிற சத்தியம் என்னை உடைச்சிருச்சு. ஏதோ ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு விரக்தியாக நான் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என் முகத்தில் இன்னைக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியையும் என் இருதயத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையும் இந்த ஒரு சத்தியம் கொடுத்துருச்சு எனக்கு. இன்னைக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட புறப்பட்டு போறேன். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: விடுதலையாக்கும், விடுதலையாக்கும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த சீசன்ல இந்த தலைமுறையினுடைய தேவைய ஆண்டவர் சந்திக்கக்கூடிய வாய்க்கால்களாக நம்மளை தான் முன்குறிச்சிருக்கிறார். இந்த வாய்க்கால் வழியா தான் அவருடைய தண்ணி ஓடி வர போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால தான் நாம சில நேரம் குரோனோஸ்ல நாம செய்த சேவைக்கு பெரிய பாராட்டு என்னன்னா இருக்காது. நாம செய்யற சேவைக்கு
1: பெரிய பாராட்டு இருக்காது.
0: ஏன் ஆண்டவர் அந்த சேவைக்கான பாராட்டை நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பாராட்டு, கிடைச்சிருக்க வேண்டிய அங்கீகாரம், கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதை, கிடைச்சிருக்க வேண்டிய உயர்வு, கிடைச்சிருக்க வேண்டிய மேன்மையும் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய நேரம் வருது, அந்த நேரத்துக்கு நீ தேவைங்கிறதுனால தான் உன் சேவைய இப்ப யாரு பெருசா கொண்டாட நான் அனுமதிக்கல.
1: எஸ்
0: நீ செஞ்ச சேவை பெருசு, ஆனா மனுஷங்களுடைய கவனத்துக்கு நான் என்ன செய்யல, கொண்டு வரல,
1: கொண்டு வரல.
0: இந்த ஒரு வெளிப்பாடு எல்லா காயத்தையும் ஆத்தி விட்டுருது.
1: ஆமென்.
0: ஓ, நமக்கு செய்ய வேண்டிய கணத்தை ஏன் செய்யலைன்னா ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம என்னன்னா தேவையா இருக்கிறோம். அதனால தான் நாம செஞ்ச சேவையை யார் என்ன செய்யல, கண்டுக்கல. நாம செஞ்ச சேவையை மனுஷர் கெடுக்கலாம், நாம செஞ்ச சேவைக்கு ஒரு மனுஷிகமான ஒரு சாயத்தை பூசி, நாம செஞ்ச நல்ல செயலையே கத்தரிச்சு சித்தரிச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஏன்டா இப்படி எனக்கு என்ன செய்தோ,
1: அடக்குதோ,
0: நான் நல்லதானே செஞ்சேன், ஏன் என்கிட்ட எவ்வளவு மோசமா என்ன செய்யறாங்கன்னா
1: அடக்குறாங்க,
0: நடக்கிறாங்க, என்ன நடத்துறாங்க, நான் செஞ்ச நன்மை தூசிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு நாம அங்கலாய்க்கிறோம். நான் உன்னை புரிஞ்சுக்கங்க, யோசேப்பினுடைய மிகச்சிறந்த சேவையானது போத்திபார் வீட்டில் அவமதிக்கப்பட்டது. பெஸ்ட் சர்வீஸ், போத்திபாருடைய மனைவி யோசேப்பினுடைய வாசனையை கெடுத்து போட்டா. வாசனையை கெடுத்து சிறையில் அவர் அடைக்கப்படுறதுக்கு யார மாறினா?
1: காரணமானா.
0: சிறையில வந்த யோசேப்பினுடைய சேவை சிறையில என்ன செய்யப்பட்டனா? இருட்டடிப்பு செய்யப்பட்டது. போத்திபார் வீட்டில் இருட்டடிப்பு செய்தார்கள். ஆனா சிறைச்சாலையில யோசேப்பு கொண்டு தேவன் செய்த சேவை என்னன்னா மறக்கப்பட்டது. மறக்கப்பட்டது. அப்ப எனக்கு எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, மனுஷங்க உங்க வாசனையை கெடுத்திருக்கலாம், ஆனா அவருடைய நேரத்துக்காக ஆண்டவர் உங்களை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவருடைய வேலைக்காக என் சர்வீஸுக்கு ஏன் அங்கீகாரம் இல்லைன்னா, God wants to preserve me.
1: Yes.
0: என்னை பாதுகாக்க விரும்பினபடியால் தான் என்னுடைய சேவைக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆண்டவர் அனுமதிக்கல.
1: அனுமதிக்கல.
0: இதெல்லாம் போன வாரம் டீட்டெயிலா மார்னிங் டிவோஷன்ல ஒவ்வொரு நாளும் தியானிச்சோம். ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நான் திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அடுத்தடுத்து அவருடைய காலத்துல நடக்க போகிற காரியங்களை மனசுல வச்சு தேவனே எல்லாத்தையும் இயக்குகிறார். அப்ப நாம தவறு செய்ய மாட்டோம். கத்திற்கு பயப்படுற பிள்ளைங்க தவறு செய்ய மாட்டாங்கன்றத பிசாசு நல்லா என்ன செஞ்சிருக்கிறான், அறிஞ்சிருக்கிறான். அதனால அவன் என்ன செய்வான், தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச வைராக்கியத்தை, தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச உண்மைய கத்தரிச்சு சித்தரிச்சிருவான். ஒத்திபார் மனைவி கையில இருந்த வஸ்திரம் யோசேப்பினுடைய உண்மைக்கு தானே சாட்சி. பெரிய விஷயம்
1: என்ன,
0: நம்ம குறிச்ச தேவனுடைய நோக்கத்தை மனசுல வச்சு தேவன் அதை சில நேரங்களில் அனுமதிச்சிடறார். நீ பண்ண பண்ணிக்க, கடைசியில கிளைமேக்ஸ்ல நான் வந்து எல்லாத்தையும் நன்மையா முடிச்சு
1: விட்டுருவேன்.
0: செய்யப்பட்ட எல்லா தீமையும் கடைசியில் ஆண்டவர் எப்படி முடிச்சாரா? வெகு நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்போட உண்மை கத்தரிச்சு சித்தரிச்சாங்க. மொர்தெகாயினுடைய உண்மைய கத்தரிச்சு
1: சித்தரித்தார்கள்,
0: சித்தரிச்சாங்க. தேவனுக்கு எடுத்த காரியத்துல தானியேல் உண்மையா இருந்தார், அந்த உண்மையை கத்தரிச்சு சித்தரிச்சு எங்க போட்டாங்கன்னா, சிங்க கவியில தூக்கி
1: போட்டார்கள்,
0: போட்டாங்க. கத்தர் களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? உண்மையா இருந்தவனை இப்படி அவமதிக்கிறாங்களே, உண்மையா இருந்தவனை இவ்வளவு கேவலமா என்ன செய்யறாங்களே,
1: நடத்துறாங்களே.
0: நேரம் ஓடோடி வந்து களத்துல வந்து என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. ஆனா தேவன் எனக்கு பதிலே சொல்லல, அவர் சைலண்ட் ஆயிட்டர். இப்பாரு, இப்ப உன் தேவையை மனசுல வச்சு நான் உன்ன ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்க, நாளைக்கு என் தேவைக்கு உன்னை நீ இருக்க
1: மாட்டேன்.
0: ஏன் உன் தேவையை மனசுல வச்சு உனக்கு இப்ப நல்லது செய்யலன்னா, என் தேவையை மனசுல வச்சு நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முன்குறிச்சிட்டேன்.
1: ஆமென்.
0: நீ தம்மா துண்டு சீனியை கேட்கிற, உனக்கு இவ்வளவு பெரிய லட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப நம்ம சேவையை சந்திச்சா சில நேரம் நம்ம ரிலீஸ் ஆயிருவோம்னு அவருக்கு தெரியுது. ஆனா அவருடைய தேவை சந்திக்கப்படுகிற காலம் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு லாக்டவுன் பீரியட போட்டார் ஆண்டவர்.
1: லாக்டவுன்,
0: அது லாக்அப் இல்ல, யோசேப்புக்கு போடப்பட்ட லாக்டவுன்.
1: லாக்டவுன்
0: அதானே கோவிட்ல தானே சொன்னாங்க, லாக்டவுன் பீரியட்.
1: லாக்டவுன் பீரியட்,
0: லாக்அப் இல்ல, அது என்னது?
1: லாக்டவுன்,
0: லாக்டவுன் பீரியட் அவருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஆண்டவர் வெளியவே விடல யார என்ன,
1: யோசேப்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம இந்த பீரியட் என்ன சொல்றோம்னா, என்னுடைய காயம் பெருசாண்டவரே, என் காயம் ரொம்ப
1: பெருசப்பா.
0: ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்த போட நேரம் வர்றப்ப என் காரியம் எவ்வளவு பெருசுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறவன்.
1: ஆமென்.
0: சில நேரம் ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட அழுது புரண்டும் பேசல அப்படின்னா நேரம் வர்றப்ப நீயா தெரிஞ்சுக்கிறவ.
1: எஸ்,
0: உன் வாழ்க்கையில என்னுடைய நேரம் வர்றப்ப எல்லாத்தையும் நீயா என்ன செய்வ?
1: தெரிஞ்சுக்கிறவ, தெரிஞ்சுக்கிறவ.
0: ஆபிரகாம் ஆதியாகமம் 15 கேக்குறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி அவர் சொல்ல, நான் உனக்கு கேடகமும்
1: உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்.
0: உடனே இவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றப்ப ஆபிரகாம் தன்னுடைய மன காயத்தை ஆண்டவரை பெரிதுபடுத்துறாரு. எல்லாம் இருக்கு, பொண்ணு வெள்ளியும் உடைய
1: சீமா
0: சீமா நான் இருக்கிறேன், இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்த நீங்க எனக்கு ஒரு சுதந்திரவாளி என்ன செய்யலையே?
1: கொடுக்கலையேப்பா,
0: குறையிலேயே பெரிய குறை, பிள்ளை இல்லாத குறைசாமி,
1: இவ்வளவு
0: நிறைவை நீங்க தந்துட்டு ஒரு குறைய வச்சிட்டீங்களே லைஃப்ல, நிறைவுல என் மனசு சந்தோஷம் என்னன்னா படல அப்படின்னு சொல்லி 1000 நிறைவு வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அந்த குறை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது மனசுல ஒரு காயமா இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அந்த காயத்தை ஆண்டவர் ஆபிரகாம் உரிமையோடு என்ன செய்யறாருனா, சுதந்திரவாளி இல்லாத சுதந்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனால யாருக்கே பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நியாயமா தன்னுடைய வேதனைய தன்னுடைய காயத்தை ஆண்டவர் இடத்துல அப்படி கொட்டுறாரு. யாருன்னா, அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய காரியத்தை ஆபிரகாம காட்டுறாரு. இவ்வாறு சின்ன பிள்ளை மாதிரி உன் காரியத்தை வந்து என்ன செய்யாதுனே, பெரிய தரிசனம் பெற்றவன் நீ, பெரிய காரியத்தை செய்யும்படியாக என்னால் அழைக்கப்பட்ட பாத்திரம் நீ.
1: சின்ன
0: பிள்ளை மாதிரி என்ன என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால உனக்கு நான் வெளிப்பாடை தர்றேன் அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால்
1: அவைகளை எண்ணு,
0: உன் சந்ததி
1: வண்ணமாயிரு.
0: ஆண்டவர் தம்முடைய காரியத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஜெரமியாட்ட போய் ஆண்டவர் கேட்டார் 1 அதிகாரத்துல, ஜெரமியாவே நீ என்னத்தை
1: காண்கிறாய்?
0: அவர் என்ன பதில் சொன்னாரு, நான் எதை பார்க்கிறேன்,
1: வாதுமை
0: மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். அடுத்த வசனம்,
1: அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே
0: என் வார்த்தையை தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன் என்றார்.
0: ஆண்டவர் நமக்கு காண்பிச்சது சரியே.
1: அல்லேலூயா.
0: தவறான காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட காண்பிக்க மாட்டார். பிசாசு தான் நம்மகிட்ட தவறான காரியத்தை காண்பிச்சு நம்முடைய ஆசை என்ன செய்வான், தூண்டுவான். தவறான காரியத்தை காண்பிச்சு நம்மளை குழியில தள்ளுறவன் பிசாசு. ஆனா சரியான காரியத்தை நமக்கு காண்பிச்சு இதான் நீ நடக்க வேண்டிய வழினே கண்ணுக்கு முன்னாடி காட்டுறவர் என் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: குழியில விழுந்திருக்கணும், விசுவாசி தவறான காரியத்தை காண்பிச்சு குழியில விழ பண்ணுவான்.
1: எஸ்,
0: ஆனா என் ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பிச்சு நீ கண்டது
1: சரியே.
0: என் வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன்.
0: வானத்து நட்சத்திரங்களை காண்பிச்சு ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இதுதான் உன் வாழ்க்கையில நிறைவேற போகிற என்னுடைய காரியம். உன் டயத்துல வரமாட்டேன், என்னுடைய நேரத்துல உன் டயத்துக்குள்ள நான் வருவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீ காலாவதியா இருந்தாலும் நான் வருவேன்.
1: ஆமென்.
0: 99 வந்தாரு, அம்மனுக்கு 86 வந்தாரு. 89 வர்றாரு. ஆண்டவர் நம்ம காரியத்தை பெருசா பேசுறப்ப அவர் சைலண்டா இருந்துக்கிறார். சரி, நீ கேக்குறது நியாயம்தான், உன் பார்வையில் அப்படிதான் உன்னால என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். ஆனா உன்னுடைய நாட்களுக்குள்ள நான் வருவேன் பாருவேன், அப்ப தெரியும் நான் ஏன் நீங்க உன்ட்ட பேசலன்றது.
1: எஸ், அல்லேலூயா.
0: சில நேரம் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, ஆனா நேரம் வர்றப்ப அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நான் சொல்லுவேன், புரிஞ்சிருச்சுப்பா.
1: எஸ்,
0: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எனக்கு, எல்லாம்
1: புரிஞ்சிருச்சுப்பா.
0: அந்த மாதிரி டைம் தான் இந்த 25.
1: ஆமென், அல்லேலூயா.
0: விறுவிறுன்னு நடக்க போகுது.
1: எஸ்
0: நீங்க குடும்பத்துல போற சொல்லுவீங்க, வேணாம் புரிஞ்சிருச்சு சாமி புரிஞ்சிருச்சு, ஏன் இத்தனை வருஷம் இந்த பாடுங்கிறது
1: புரிஞ்சிருச்சு
0: புரிஞ்சிருச்சு, வேணா ஒரு பாட்டு வேணா கட்டிக்கிறேன் நான்.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இவரு காயம் காயன்றாரு. யாரு?
1: ஆபிரகாம்.
0: ஆபிரகாம் யோசேப் மாதிரி ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பூசிட்டா ஒரு சாயத்தை.
1: எஸ்
0: பூசினாலும் பூசினா பாருங்க,
1: நல்ல சாயம்,
0: சரியான சாயத்தை பூசி விட்டா கழுவ முடியல. என்னாலே கழுவுனாலும் இந்த சாயம் போக மாட்டேன்னு ஆண்டு சொன்னாரு. இதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி ஐடியா எனக்கு என்னன்னா,
1: இல்லை
0: இல்ல அப்படின்னு ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஆனா ஜோசப்போட கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப, சாயம் பூசப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு அவர் ஒரு சகாயம் செஞ்சார் பாருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சகாயம் இப்ப சாயம் பூசிருக்காங்க. ஆனா தேவன் கடந்து வருகிற வேலை 25 வந்துருச்சு.
1: ஆமென்.
0: இந்த வருஷம் பெரிய சகாயத்தை எதிர்பாருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பெரிய
1: சகாயத்தை, எஸ் பிசாசு கசாயத்தை கொடுப்பான், ஆண்டவர் சகாயத்தை தருவார்.
0: புலம்புறாரு பானபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட யோசேப் என்ன செய்யறாரு?
1: புலம்புகிறார்.
0: ஆபிரகாம் ஆண்டவத்தை புலம்புன மாதிரி யோசேப்பும் பானபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட புலம்புறாரு. ஆதியாகமம் 40:40 அதிகாரத்துல 15 வசனத்துல, நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும்
1: செய்யவில்லை
0: என்றும் முறையிடுறார். தன்னுடைய காரியத்தை என்ன செய்யறாருன்னா,
1: முறையிடுறாரு.
0: என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இருக்கலையா?
1: எஸ்
0: நீர் வாழ்வடைந்திருக்கும் பொழுது
1: அடியே என்னை நினைத்துக் கொள்.
0: அந்த வசனம் வாசிக்கலாமா? 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது

0: தெரியல யோசேப்புக்கு. ஆனா 41வது அதிகாரம் வர்றப்பதான் தெரியுது,
1: ஓ
0: உங்க காரியத்துக்காக தான் இந்த பாடா. நான் கூட இவங்க தான் என்னமோ பாடா படுத்துனாங்க நான் என்ன செஞ்சேன்னா
1: நினைச்சேன். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க.
1: எஸ்
0: கடந்து வந்த அவமானங்களுக்கு பின்னாடியும் அத கூட ஆண்டவர் தம்முடைய நோக்கம் நிறைவேற்ற பயன்படுத்திக் கொள்ள உண்மை உள்ளவ,
1: உண்மை உள்ளவ.
0: நேரம் வர்றப்ப இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ங்கிறது நமக்கே தெரியுது. நமக்கு என்னன்னா
1: தெரியுது.
0: அந்த ஸ்லாங் எப்படி மாறுது பாருங்களேன். ஜோசப் வந்து தன்னுடைய பிரதர்ஸ சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட அவர் பேசுறப்ப 45வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் 4வது வசனம், அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் அவர்களை திட்டினான்.
1: இல்ல
0: வாங்கடா, கிட்ட வாங்கடா, வாடா கிட்ட வாடா. கிட்ட கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க அப்படி இல்ல, திட்டுறதுக்கு கிட்ட வர சொல்லல, திட்டத்தை குறிச்சு சொல்றேன் கேட்டுக்கோ. கிட்டவான்னு சொல்றதுக்கு திட்டுறதுக்கு இல்ல, தேவனுடைய திட்டத்தை இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சே மாறுது. களவா கொண்டு வரப்பட்டவன், களவா கொண்டு வரப்பட்டவன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கைதி ஆக்கிட்டாங்க, கைதி ஆக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது நான் விற்கப்பட்டவன் இல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவன்,
1: அனுப்பப்பட்டவன்.
0: I was not sold by you, but I was sent by God.
1: Amen.
0: I am an apostle.
1: Apostle.
0: உங்களை எல்லாம் மீட்கும்படி, உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படி இந்த காலம் வரும்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னமே என்ன செய்தார்,
1: அனுப்பினார்,
0: அனுப்பினார்,
1: அனுப்பினார். நான் களவாக வரவில்லை, அவருடைய உளவு சொல்ல வந்திருக்கிறேன்.
0: இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த காரியம் நீங்க எதிர்பாராத விதத்துல இந்த சீசன்ல நடக்குது.
1: எஸ்
0: உங்களுக்கு சர்ப்ரைஸ் உண்டு, சர்ப்ளஸ் உண்டு,
1: சர்ப்ளஸ் உண்டு.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: காயம் காயம்னு சொன்னா ஆபிரகாமுக்கு காயத்துக்கு மருந்து போடுவாரா? காயத்துக்கு என்ன செய்யல,
1: மருந்து போடல.
0: கெட்டவன ஒரு பிள்ளைய கொடுத்திருந்தா எதுக்கு மருந்து போட்டிருப்பாரு?
1: காயத்துக்கு மருந்து,
0: காயத்துக்கு மருந்து போடாம அவருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்க காரியத்தை குறிச்சு நீங்க முறையிடுறப்ப அதை கண்டுக்கிறாம விட்டுட்டு அவருடைய காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறாரா? அப்படின்னா அவருடைய நேரம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு.
1: ஆமென்.
0: வந்துட்டு இருக்கு.
1: ஆமென்,
0: ஆமென், ஆமென்,
1: ஆமென்.
0: ஏன்னா அவர் தனியா, அவர் உள்ள வர்றப்ப எல்லா காயமும் ஆறிடும்.
1: எஸ்
0: எல்லா சாயமும் வெளுத்துரும்.
1: எஸ் எல்லா சாயமும் வெளுத்துரும்.
0: ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, நீலச்சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும் டும் டும். ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு,
1: டும் டும் டும்.
0: சில நரியெல்லாம் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுது.
1: எஸ்
0: அந்தரக்கார நரி
1: ராஜா வேஷம் போட்டு ஆடுது,
0: ஆடுது. சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. காட்டுல எதை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா
1: சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு.
0: என்ன வேஷம் போட்டுக்கிட்டு?
1: ராஜா வேஷம்,
0: ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு. திடீர்னு ஒரு மழை பெஞ்சு பாருங்களேன்,
1: எல்லாம்
0: ஆயம் பூரா கரைஞ்சு போச்சு,
1: கலைஞ்சு போச்சு.
0: ஆயம் கரைஞ்ச உடனே நரிங்கிறது இப்பதான் என்னன்னா
1: தெரிய வரு,
0: தெரியுது.
1: எஸ்
0: அந்த மாதிரி ஒரு மழையை இந்த சீசன்ல கத்தர் அனுப்பு.
1: ஆமென், ஆமென், ஆமென்.
0: உங்க மேல பூசப்பட்ட சாயம் எல்லாம்
1: எஸ் ஹல்லேலூயா.
0: ஆனா இங்க யோசேப்பு கதையில போத்திபார் மனைவி தான் சாயம் பூசிக்கிட்டு இருந்தான்.
1: எஸ்
0: உத்தமி மாதிரி யோசேப்புக்கு வாழ்க்கையில ஆண்டவர் மழையை அனுப்புனப்ப அந்த சாயம் பூரா என்ன செஞ்சிருச்சு,
1: அலைஞ்சு
0: வெளுத்துச்சு,
1: வெளுத்து போச்சு.
0: சாயம் வந்து எப்பவுமே வெளுக்கக்கூடியதுதான் சாயம்.
1: எஸ்
0: ஆயம் என்ன செய்யக்கூடியது,
1: வெளுக்கக்கூடியது.
0: சட்டை எடுத்தா அப்படியே வெள்ள வெளியேன்னு கடைசி வரைக்கும் அப்படியேவா இருக்கு
1: இல்லைங்களே.
0: கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் என்ன செய்யறதுல
1: வந்துருது,
0: வெளுத்துறதுல,
1: வெளுத்துறது.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா கிரியை செய்தவர்களுடைய சாயம் வெளுக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: ஆமென். Yes.
0: Hallelujah.

0: ஹல்லேலூயா.
1: தந்திரம் பண்ணினவருடைய சாயத்தை வெளுக்குது, வெளிருது. அப்படி போத்தி பார், மனைவி யோசேப் பின்னாடி முகம் வெளிரி போய் நிப்பா. அப்படி அந்த நேரம் வர்றப்ப இந்த காயம் எல்லாம் தானாவே ஆறிடும்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: மருந்து போடாமலே.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: அதெல்லாம் ஒரு விஷயம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய காரியத்தை பாக்குறப்ப இந்த காயம்லாம்

0: சொல்ல
1: சாயம் வெளுக்குது, சாயல் வெளிப்படுது.
0: துதித்து தீனம்
1: மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் உள்ளுதையோ. ஆமென் சொல்லுங்களேன்.
2: ஹல்லேலூயா.
1: ஆமானுடைய சாயல் வெளுத்துச்சா?
2: சாயம் வெளுத்துச்சு.
1: சாயம் வெளுத்துச்சா?
2: சாயம் வெளுத்துச்சு.
1: முருதேக்காயுடைய சாயல் வெளிப்பட்டுச்சா?
2: வெளிப்பட்டது.
1: பைபிள் இருக்கா?
2: இருக்கு.
1: சரித்திரமாச்சா?
2: சரித்திரமாச்சு.
1: பைபிள் இருக்குன்னா எனக்கு இருக்குல்ல?
2: அட்டாயம் இருக்கு.
1: எனக்கு நடக்கும்ல?
2: நடக்கும்.
1: நீங்க வலியோட வந்திருக்கிறீங்க. சிலர் நல்லபடி மாசான மாதிரி சாயத்தை நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க பூசிக்கிட்டு என்னைக்கு என்ன படத்தை கட்டிட்டாங்கன்னா, திருட்டு படத்தை
2: கட்டிட்டாங்க.
1: கட்டிட்டாங்க. காவலனை கல்வனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சித்தரிச்சிட்டாங்க. உண்மையா இருந்தவன துரோகின்னு என்ன செஞ்சிட்டாங்க,
2: சித்தரிச்சிட்டாங்க.
1: பல வருஷமா இந்த அவதூறை நீங்க சுமந்து கொண்டு வந்த நிலைமைக்கு இந்த 25ல் இந்த சீசன்ல ஆண்டவர் ஒரு முடிவரை கட்டுறாரு. உங்க சாயல் வெளிப்படுது. உங்களுக்கு குரோதமா பல ஆண்டுகளா கெட்டிக்காரனுடைய என்னமோ சொல்லுவாங்களே புழுகா, பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்கு.
2: எட்டு நாளைக்கு. அல்லேலூயா.
1: பொய்யும் புரட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சமாகுது. சாயம் வெளுக்குதுங்க.
2: ஆமென்.
1: உங்களோட கத்தர் இருக்கிறார் என்கிற சாயல் வெளிப்படுது.
2: சாயல் வெளிப்படுது.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: உங்களுக்கு அவதூறு சொன்னாங்க, இப்பதான் தெரியுது நீங்க ஒரு ஊற்றுங்கிறது. அவதூறை சுமந்து கொண்டு வாழ்ந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டி அலங்கரிச்சு ஒரு ராஜபவனி கொண்டு வருகிற விசேஷித்த ஆண்டு இது. மறக்க முடியாத வருஷம்.
2: மறக்க முடியாத வருஷம்.
1: யோசேப்புக்கு பாருங்க, அப்படியே அணிவகுக்குது ஆசீர்வாதம். நேரம் வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்?
2: அணிவகுக்கும்.
1: அணிவகுத்து நிக்க நம்மளை வரவேற்க. அவர் சொல்றாரு ஆதியாகமம் 41:55 அவர் அவருடைய காரியத்தை அப்படி புரிஞ்சுக்கிற முடியுது. பாருங்க, ரெண்டு பிளஸ்ஸிங்க வாசிக்கிறப்ப, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி
2: மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர்.
1: மனாசே என்று
2: பெயரிட்டான்.
1: பெயரிட்டான். சில வருத்தங்களை எல்லாம் மறக்க முடியலன்னு சொல்றோம் பாருங்களேன். அந்த மறதி கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
2: ஆமென்.
1: ஆசீர்வாதத்தை தர்றப்பய ஆண்டவர் மறதிங்கிற ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தருவார்.
2: ஆமென்.
1: அல்லேலூயா. சில சில கஷ்டங்களை, சில அழுத்தங்களை, சில வருத்தங்களை நீங்க சுத்தமா மறக்க கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
2: ஆமென். எஸ், ஐ பிலீவ்.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: அது ஒன்னு ரெண்டு வருத்தம் இல்ல, வருத்தம் யாவையும்.
2: யாவையும்
1: ஆண்டவர் என்ன செய்யறாரு?
2: மறக்கும்படி செய்கிறார்.
1: மற்றவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு ஞாபகத்துல இல்லையே, அப்படியே இருந்துச்சு இல்ல, எனக்கு ஒன்னும் மறந்துட்டேன் போல இருக்கு. நல்ல மறதி.
2: ஆமென்.
1: நம்ம மறதி
2: நல்ல மருந்து.
1: கெட்ட நினைவு ஒண்ணு உண்டுன்னா நல்ல மருந்தையும் உண்டு.
2: ஆமென்.
1: கெட்ட நினைவு பிசாசால வருது, நல்ல மருந்து ஆவியானவரால வருது.
2: ஆமென்.
1: கெட்ட நினைவுகளோட போராடின உங்களுக்கு ஆண்டவர் நல்ல மருந்துகளை தருகிறார்.
2: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: நல்ல மருந்துன்னா என்ன அர்த்தம்? தூக்க மாத்திரை போட்டு என்ன வரல?
2: தூக்கம் வரல.
1: மாத்திரை போடாமலே தூங்குவீங்க.
2: ஆமென்.
1: மனுஷனுக்கு பிரச்சனையை மறக்க
2: முடியாது.
1: ஏன் கோவம் இன்னும் கொந்தளிச்சுட்டு இருக்கு? மறக்க முடியல.
2: மறக்க முடியல.
1: செத்தாலும் என்ன செய்ய மாட்டான்.
2: மறக்க மாட்டேன்.
1: கட்ட என்ன செய்யாது? இந்த நிலைமையில் ஆண்டு சொல்றாரு, அவன் செஞ்சதை மாத்த முடியாது, செஞ்சிட்டான். இனிமே அதை செஞ்சதை அழிச்சா எழுத முடியும். நடந்தது என்ன செஞ்சுன்னா
2: நடந்துருச்சு.
1: நடந்துருச்சு. அதனால நடந்ததை மறக்கிறதுக்கான அதிசயத்தை உனக்கு செய்யறேன்.
2: ஆமென்.
1: நான் நடந்ததை மாத்த போறது இல்ல, நடந்ததை நீ மறந்துருவ.
2: மறந்துருவ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஏன் இப்படி நடந்துச்சு?
3: எனக்கே இப்படி என்னன்னா
2: நடந்துச்சு.
3: நடந்ததை மாத்த முடியுமா?
2: மாத்த முடியாது.
3: மாத்த முடியல.
2: மாத்த முடியாது.
3: அப்ப நடந்ததை மாற்ற முடியாது. ஆனா நடந்ததை நீங்க மறக்கிற அதிசயம் உங்களுக்கு இந்த வருஷம்.
2: ஆமென். எஸ்.
3: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
3: நடந்ததை நான் என்ன செய்றேன்?
2: மறக்கறேன்ப்பா.
3: அதெல்லாம் நான் மறந்துட்டேன், மனசுல வச்சுக்கிறேன். சும்மா போட்டு அதையும் நினைச்சே, நானே மறந்துட்டேன். நீ ஏன் போட்டு அதையும் நினைச்சிரே? நான்
2: நினைச்சுக்கிட்டு இருக்கிற
3: எல்லா வருத்தத்தையும்.
2: எல்லா வருத்தம்.
3: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
3: வருத்தங்களை
2: யாவையும், வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்து.
3: அடுத்த அற்புதம் என்ன? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி. அப்படின்னா அப்பாவெல்லாம் மறந்துட்டான் சொல்றது? நம்ம அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிறது
2: இல்லையே.
3: அப்படி இல்ல. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு, நான் என்னன்னு விட்டுட்டேன். அதாவது அப்பா வீட்டு நினைவு இருக்கு பாருங்களேன், அந்த வீட்டை பிரிஞ்ச ஒரு துக்கம் இருக்கு பாருங்களேன், ஹோம் சீக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ஹோம் சிக் வந்து இல்லாம போயிருச்சான். யாருக்குன்னா
2: யோசேப்புக்கு.
3: யோசேப்புக்கு.
2: அல்லேலூயா. அல்லேலூயா.
3: என்ன சிக் இல்லாம போயிருச்சு?
2: ஹோம் சிக்.
3: என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் என்ன செய்தாரா?
2: மறக்கும்படி தேவன் பண்ணினார்.
3: பேஷன்ல வருதான் பாருங்க. பேஷன்ல இல்ல இல்ல, இந்த இது இல்ல, அப்படி ஏதோ ஒண்ணுல. நானு அப்பா வீட்டு மேல, அப்பா வீட்டை குறிச்சு, அப்பா வீட்டையே நினைச்சுக்கிட்டு துக்கத்தோட இருந்தேன் பாருங்க. அதை ஆண்டவர் என்ன செய்தார்?
2: மறக்கும்படி.
3: மறக்கும்படி
2: செய்தார்.
3: செய்தார். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற ஆண்டுல நல்ல மறதிகளை சேர்த்தே கொடுப்பார்.
2: ஆமென்.
3: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
3: நல்ல மறதி வருது.
2: எஸ்.
3: நல்ல மறதி எப்போ வரும்? எங்க ஐயா என்னை நினைக்கிற வருஷத்துல.
2: நினைக்கிற வருஷத்துல
3: நல்ல மறதி வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருன்னு முடிவு.
2: ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
3: அவர் மறவாமல் நினைத்ததுனால.
2: ஆமென்.
3: நினைச்சிட்டு இருந்த பல காரியங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன்.
2: மறந்துட்டேன்.
3: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
3: துக்கத்தை நீங்க மேற்கொள்ளுகிற ஆண்டு.
2: ஆமென்.
3: யோசேப்பு துக்கத்தை மேற்கொள்ளுகிற வருஷம் வந்துச்சு. துக்கத்தினால மேற்கொள்ளப்பட்டிருக்கனாலதான் தூக்கம் வர மாட்டேன்னு
2: எனக்கு.
3: துக்கம் நம்மள மேற்கொண்டுருச்சுன்னா நமக்கு என்ன வராது?
2: தூக்கம் வராது.
3: தூங்கி ஏன் பல நாள் ஆச்சுன்னா துக்கம். துக்கம் உங்களை மேற்கொண்டிருந்த துக்கத்தை இந்த கைரோஸ் ஆண்டுல, இந்த கைரோஸ் சீசன்ல நீங்க மேற்கொள்வீர்கள்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
3: நீங்க பாருங்க, ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க இந்த சீசன்.
2: ஆமென். ஆமென்.
3: தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை, தூக்கத்தை ஆசீர்வாதமா தரேன்,
2: தருகிறேன்.
3: நல்லா தூங்க போற தாய், நிம்மதி என்ன செய்வ?
2: தூங்குவீங்க.
3: நீ தூங்குவ.
2: தூங்குவீங்க.
3: தூக்கம் ஒரு ஆசீர்வாதம்.
2: எஸ். ஹல்லேலூயா.

0: அப்பா அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு?
1: 31 வருஷம்.
0: இன்னும் தம்பி துக்கத்துல இருக்கிறானா?
1: இருக்கிறான்.
0: என்ன துக்கத்துல
1: இருக்கு அப்பான்றான்.
0: என்னைக்கு சொன்னா?
1: நேத்து கூட சொல்லியிருக்கேன். நேத்தோட எங்க அப்பா இறந்து 31 வருஷம்.
0: இன்னைக்கு
1: 12ஆம் தேதி 3:45 தான் எங்க அப்பாவுக்கு அடக்கம் நடந்துச்சு. நான் 7வது படிக்கிறப்ப அப்பா அவனுக்கு என்னோட 4 வயசு சின்ன பையன். எனக்கே அப்ப 12 வயசு, அவனுக்கு 8 வயசு, இப்ப அவனுக்கு 36 38 வயசு. இது வரைக்கும் மிஸ் அப்பான்றான். எனக்கு அந்த கவலையே இல்லை. உண்மையாவே எனக்கு ஏசப்பா அந்த இடத்த அப்படியே நிரப்பிட்டார். ஏன்டா அப்பாவை நினைச்சல? எங்க அப்பா இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்றான்.
0: இதுதான் மனாசே பிளெஸிங். சடனா சொல்ற பாருங்க, மனாசே பிளெஸிங்,
1: மனாசே பிளெஸிங,
0: மனாசே பிளெஸிங். நல்ல மறதி,
1: நல்ல மருந்து. ஆமே.
0: சில துக்கங்களை நம்மளை மேற்கொண்டிருந்த துக்கங்களை நாம மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: எஸ்
0: இது ஒரு இழப்பு. அது மனசுல அப்படி உட்காந்துட்டே இருக்கா, இழந்துட்டோமே இழந்துட்டோமே. அந்த இழந்தது வலிக்குது. அந்த இழந்தது மனசுக்கு பெரிய ஒரு கலக்கத்தை என்ன செய்யுது?
1: கொடுக்குதுன்னு
0: அந்த இழப்பை மனசுல வச்சு ஒரு வலியோடு அந்த வலி உங்களை மேற்கொண்டிருக்கு பாருங்களேன். அந்த வலிய ஒரு மனாசே பிளஸ்ஸிங்க கத்தர் தர்றாரு, நீங்க மேற்கொள்ளுவீங்க.
1: ஆமென். ஆமென்.
0: அந்த வலி உங்க ஸ்ட்ரென்தா மாறும்.
1: ஆமென்.
0: அந்த பெயின் என்னவா மாறும்?
1: ஸ்ட்ரென்தா
0: மாறும்.
1: ஸ்ட்ரென்தா மாறும்.
0: வீட்டில் இருக்கிறப்ப துக்கம் நம்ம மேற்கொள்ளாது, துக்கத்தை நம்ம மேற்கொண்டிருப்போம். மறதி நமக்கு வழியை தராது. நல்ல மறதி வந்திருக்கும். நினைவு வழியை தராது. நல்ல மறதியை கத்த தந்திருப்பார். மனாசே பிளஸ்ஸிங்,
1: மனாசே பிளஸ்ஸிங்.
0: 25வது ஆண்டுல உங்களுக்கு மனாசே பிளஸ்ஸிங் தர்றார் ஆண்டவர்.
1: ஆமென். மனாசே பிளஸ்ஸிங்.

0: Manasseh. Manasseh blessing. I declare Manasseh blessing.
1: அடையாளம் தெரியா
0: Manasseh blessing.
1: நான் என்றோ எந்தோ படித்திருப்பே.
0: பழச ஆண்டவர் சரி செய்யறாருனா புதுசா ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம்.
2: ஆமென்.
0: மனாசே பிளஸ்ஸிங்கும் எப்ராயிம் பிளஸ்ஸிங்கும் சேர்ந்தே தான் வரும்.
2: ஆமென். எஸ்.
0: அடுத்தடுத்து தான் வருது.
2: ஆமென். எஸ் எஸ் எஸ் எஸ்.

மனசே கலங்காத, மனசே வர்றான், மனசே வர்றான்.

0: ஒரு தம்பி இருக்கான். அவங்க அப்பா வந்து தன்னோட வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிட்டார். அதனால அவனுக்கு ஒரு வெறுப்பு. யார் மேல? என்ன
1: அப்பா மேல?
0: அப்பா அப்படிங்கிற அந்த வேர்டே யாரும் அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அப்படி ஒரு துக்கம், அப்படி ஒரு கசப்பு இந்த ஃபாதருடைய அந்த ஸ்தானத்து மேல. நாண்டர் உள்ள வந்தா இருப்பாருங்களேன், அவங்க வீட்டில் அவனை குறித்து என்கிட்ட சாட்சியாக சொல்றப்ப சொல்லுவாங்க, உரிமையை என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். நீ சொல்கிறான், எனக்கு நடந்த பிளெஸ்ஸிங்கில் ஒரு பெரிய ஆச்சரியம்ப்பா, அப்பாங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, நான் திரும்பவும் எனக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஆசை. புள்ள அப்பருந்து அப்பான்னு தான்
1: கூப்பிட்றான்.
0: நேரத்தில் அந்த மனாசே பிளஸிங் வர்றப்பதான் இந்த எமோஷனல் டெலிவரன்ஸ், எமோஷனல் டெலிவரன்ஸ், உணர்ச்சிகளை சார்ந்த ஒரு பாண்ட் இருக்கு பாருங்களேன். கசப்பு, கோபம், எரிச்சல், இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஆக்ரோஷம், எந்நேரமும் பல்ல கடிச்சிட்டு தூங்காமலே கிடக்கிற அந்த வலி, இந்த எமோஷனல் அப்செட் எல்லாத்தையும் ஆண்டவர் மனசே பிளஸிங்க தந்துதான் கரெக்ட் பண்றாரு எல்லாத்தையும்.
1: ஆமென்.
0: அவனுக்கு நடந்தது லைவ்ல பாக்குற உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, வலியோட இருக்கிறீங்க, இந்த வலியை நீங்க மறக்கிற ஆண்டு.
1: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: மனாசே,
1: மனாசே,
0: மனாசே பிளஸ்ஸிங்,
1: மனாசே பிளஸ்ஸிங்.
0: சரி, வலியை மறந்துக்கிறதோட விட்டுட்டாரு ஆண்டவர்,
1: விடலையே.
0: துக்கத்தை மாற்றின ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தையும் தர்ற.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: செகண்ட் எப்ராயிம் பிளஸ்ஸிங், அது
1: எப்ராயிம் பிளஸ்ஸிங்.
0: எல்லாம் கைரோஸ்ல தான் எல்லாமே.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: கைரோஸ்ல நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு பிளஸிங் உள்ள வந்தப்பதான் பழைய துக்கத்தை உங்களால மேற்கொள்ள முடிஞ்சு.
1: எஸ்,
0: ஒத்துக்கலாமா?
1: ஒத்துக்கலாம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனசைய தந்ததான் சில துக்கங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு என்ன செய்யறாருன்னா பெலன் தர்றார்,
1: பெலன் தருகிறார். ஹல்லேலூயா.
0: மனநிலையை சரி செய்ததோட நிக்க மாட்டார், என் சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: மனநிலை மாற்றம் மனாசே பிளஸ்ஸிங், சூழ்நிலை மாற்றம் எப்ராயிம் பிளஸ்ஸிங்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: மாறி.
1: He is changing your climate.
0: அடையாளம்.
1: Your atmosphere is changing now.
0: அடையாளம்.
1: During this Kairos period. உங்க சூழ்நிலை மாறுது, மனநிலை மாறுது, சூழ்நிலை மாறுது. மனநிலையை மாற்ற மனாசேயை கொடுத்தார், சூழ்நிலையை மாற்ற எப்ராயீமை தர்றார் ஆண்டவர். டபுள் ஃபோல்ட் பிளஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க சுதந்திரம்.

0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது.
1: உதவாமல்
0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது. உங்களை முடக்கி போட்ட, நடக்க முடியாம முடக்கி போட்ட அந்த நினைவு மாண்டு போகிறது. மனாசே முடங்கி கிடந்த உங்களை நடக்க வைப்பா, எழுந்து நடமாட பண்ணுமா. அந்த மனாசே
1: வர்றாமல் போயிருந்த
0: முடங்கி கிடக்குறேன், முடங்கி கிடக்குறேன், ஒரு பக்கம் முடங்கி கிடக்குறேன், இன்னொரு பக்கம் மனசுல உடஞ்சு கிடக்குறேன். இந்த முடங்கி கிடக்குற உடஞ்சு கிடக்குற நிலைமையை மாற்றக்கூடிய பிளஸிங் தான் மனசே. அது கைரஸ்ல வருது.
2: ஆமென், ஆமென்,
3: அல்லேலூயா,
2: அல்லேலூயா. கைரஸ்ல வருது.
0: மனநிலையை மாற்றிட்டு அப்படியே விட்டுருவாரா?
2: விட மாட்டாரு.
0: கிளைமேட் சேஞ்சிங் மிரக்கிள்.
2: ஆமென்.
0: அட்மாஸ்பியர் சேஞ்சிங் மிரக்கிள். அதான் எப்ராயிம் பிளஸிங்.
2: எஸ், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
0: நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று
2: ஏறிட்டான், ஏறிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு பக்கம் வருத்தத்தை மறக்க வச்சுட்டு பெருக்கத்தை தர்றாரு.
2: ஆமென்.
0: மனாசே வர்றப்ப வருத்தம் மறக்கும், எப்ராயிம் வர்றப்ப பெருக்கம் வரும்.
2: பெருக்கம் வரும்,
0: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது,
2: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
0: ட்வின் பிளஸிங்.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: காட்லி ட்வின்ஸ்,
2: காட்லி ட்வின்,
0: அடுத்தடுத்து வருகிறது.
2: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: துக்கத்தை மேற்கொள்றீங்க, தேவன் தர துவக்கத்தை பாக்குறீங்க.
2: ஆமென், எஸ்,
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
0: துக்கத்தை மாற்றக்கூடிய பிளஸிங் மனாசே, துவக்கத்தை தர்ற பிளஸிங்
2: எப்ராயிம்,
0: எப்ராயிம்,
2: எப்ராயிம்.
0: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது.
2: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது, ஆரம்பமாகுது.
0: எங்க பெருக்கம் கொடுறாரு? தங்கச்சி மடத்துல வருத்தத்தை கொடுத்துட்டு அமெரிக்காலேயே பெருக்கத்தை தர்றாரு
2: இல்லையே.
0: எந்த தெருவுல வருத்தமோ அதே தெருவுல,
2: அதே தெருவுல பெருக்கம்.
0: எங்க சிரமப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி
2: பெருகுவீர்கள்,
0: பெருகி
2: பெருகி.
0: எந்த இடத்துல கூணி குறுகி நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி பெருகி,
2: பழுகி பெருகி.
0: கூணி குறுகி இல்ல, பழுகி பெருகி,
2: பழுகி பெருகி,
0: பழுகி பெருக வைக்கிற ஒரு எப்ராயிம் பிளஸிங் ஆண்டவர் இந்த கைரோஸ்ல பிரிப்பேர் பண்ணி தர்றாரு கையில.

0: எந்த காப்பகத்திலையும் போய் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மனநல காப்பகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மனநல காப்பகத்துக்கு போனா தான் சரியா வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், மனாசே பிளஸிங் வருது விசுவாசி, உனக்கு நான் தான் காப்பகம்.
1: காப்பகம், ஆமென், ஹல்லேலூயா, எஸ், அவர் தான் காப்பகம்.
0: அவர் தான் காப்பகம், காக்கிறவர் தானே காப்பகம்.
1: ஆமாங்க,
0: என்னை காக்குறவர் தான் என்னுடைய
1: காப்பகம்.
0: காப்பகம்,
1: காப்பகம்,
0: ஏதாவது ஒரு காப்பகத்துல உங்களை தள்ளிடலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, மனாசே பிளஸிங்க தந்து உங்களை காக்க விரும்புறாரு.
1: ஆமென், எஸ், ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்களே ஒரு காப்பகம் வைப்பீங்க?
1: எஸ், ஹல்லேலூயா, நீங்களே ஒரு காப்பகத்தை வைப்பீங்க.
0: ஏன்னா அந்த அந்த அந்த அந்த மெடிசின் பாருங்களேன், சாரி, கத்தர் மறக்க பண்ணினார். இட் வாஸ் காட்ஸ் ஆக்ட். நான் மறந்தேன் இல்ல, மறக்க
1: பண்ணினார்.
0: சில காரியங்களை மற்றவங்க மறக்க முடியாம இருப்பாங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஜெபம், ஒரு மனாசே பிளஸிங்க தந்து மறக்க பண்ணுங்க ஆண்டவரே,
1: மறக்க பண்ணுங்க ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா.
0: ரெண்டாவது, நான் பழுகி பெருகல, பெருக பண்ணினார்,
1: பண்ணினார். Yes.
0: இதுவும் God's act.
1: Amen.
0: God's act வந்து கைரோஸ்லனா ரிலீஸ் ஆகும்.
1: Amen.
0: கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரத்தின் கிரியை தான் மனாசே எப்ரயீம்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் செஞ்ச காரியத்துக்கு தான் யோசேப் என்ன வைக்கிறார்னா,
1: பேர் வைக்கிறார்.
0: மனுஷங்க நம்ம குரோதமா எழும்பி என்ன செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் என்னுடைய சார்பா எழுந்தருளி எனக்கு என்ன செஞ்சாருங்கிறதா முக்கியம்.
1: முக்கியம்,
0: இந்த வருஷம் நீங்க சொல்லுங்க, சிறப்பா செஞ்சார்,
1: சிறப்பா செஞ்சார். எஸ்,
0: ஸ்பெஷல் ஆண்டு.
1: ஆமென்,
0: சிறப்பான ஆண்டு,
1: சிறப்பான ஆண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு,
0: நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது.
1: ஆம், சிறப்பான
0: சுதந்திரம் எனக்கு
1: உண்டு,
0: சிறப்பான சுதந்திரம். 16:6 சங்கீதம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்,
0: சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்,
0: சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதாவது பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ், நோக்கத்தோட தொடர்புடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நாம சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்கிறார்.
1: ஆமென்.
0: பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங், எப்பவுமே பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங்ஸ், தேவ திட்டத்தோடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனான்.
1: எஸ்,
0: மோசே பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனான்.
1: எஸ்,
0: யோவான் ஸ்நானகன் பெரிய பிளஸிங், தேவனுடைய நோக்கம் வர்ற நிறைவேறுகிற நேரம் வர்றப்பதான் அந்த பிளஸிங் ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்,
0: நீங்க நீண்ட காலமா காத்துட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துகிற இந்த ஆண்டுல திட்டத்தின்படி ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தை மனசுல வச்சு ஆண்டவர் அந்த பிளஸிங்க ரிலீஸ் பண்றாரு.
1: எஸ், எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூத்த மகன் இறந்திருந்தான், இங்க வச்சிருந்தோம், எல்லாரும் கூட நின்னீங்க 2012. அப்புறம் ஒரு 13 வருஷம் கழிச்சு FGBC போறோம். அன்னைக்குதான் அவனை நாகர்கோயில இருந்து கொண்டு வந்த அந்த சீசன், அந்த நாளையே கர்த்தர் மறக்க வச்சிட்டாரு. பையன் ஆண்டவர்கிட்ட போய் 4 வருஷம் குழந்தையே இல்லாத நேரத்தில் சீசனும் கொடுத்தாரு. பழுகி பெருக பண்ணின மனாசே அனுபவத்தையும் கொடுத்தாரு, எப்ராயம் அனுபவத்தையும் கொடுத்துட்டாரு.
0: ஆண்டவர் பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நீங்க கடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, ஒரு பர்டிகுலர் டேட். ஏன்னா அந்த நாள்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு, உங்க வீட்டுல
1: நடந்துச்சு.
0: அந்த நாள் நெருங்குறப்பே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், அந்த நாள் நெருங்குறப்பயே பதட்டம் அடைவீங்க, உங்க பிபி, சுகர், தூக்கம் எல்லாமே கண்ண பின்னான்னு டிசார்டர் ஆகும். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், மனாசே பிளஸிங் வருது.
1: எஸ்,
0: அந்த நாள் வந்துட்டு போன பிறகுதான் அந்த நாளை குறிச்ச நினைவு உங்களுக்கு வரும். இனிமே
1: வரும், 23 டிசம்பர் இன்னைக்கு ஃபோன் பண்றாங்க, தம்பி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியும்? ஏசப்பா கிட்ட போயிட்டான் உங்க பையன். அப்படியா? எனக்கே தெரியலையா. ஐயோ, டிசம்பர் 23 போயிட்டானா? அப்படியா? தெரியலையா.
2: இட்ஸ் எ பிளஸிங்.
1: எஸ்.
0: எந்த நாளை ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு வருஷமும் நீங்க போராடுறீங்களோ அந்த நாள் கடந்து போனது தெரியாம நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த நாளை எதிர்கொள்றதுக்கு அவஸ்தப்பட்டீங்க, ஆனா நீங்க அந்த நாள் வந்து போன பிறகுதான் ஓ போயிச்சா
1: போயிருச்சு,
0: நினைப்புல எல்லாம் போயிருச்சு.
1: ஆண்டவரே,
0: பிஸியா இருந்தேன் ஆண்டவரோட, நான் வேற இதுல இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு மனதளவுல ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த 25வது வருஷத்துல இந்த கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கு ஆண்டவர்
1: செய். எஸ் எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உடம்பிட்டு சுத்திகரிக்கிறதுக்கு காலத்தை வச்சவர், சிறப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறாரு.
0: எனக்கு இப்படி சொன்னார், உன்னை புடமிடுறதுக்கு ஒரு காலத்தை நான் நியமிச்சேன், உன் காரியத்தை தலைகளை புரட்டி போடுறதுக்கும் ஒரு காலத்தை நான் நியமிச்சேன். அது என்னோட சீசன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி அப்படி திருப்பி போடுவார் பாருங்களேன், வந்து
1: திருப்பி போடுவார்.
0: அப்படி
1: புரட்டி போடுவார்.
0: புரட்டு 13 வருஷம், 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்படி புடமிட்டாரு. கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: சங்கீதம் 105 தானே?
1: 105.
0: கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: ஆனா 24 மணி நேரத்துல கர்த்தருடைய கை யோசேப்பை உயர்த்தியது.
1: எஸ்.
0: க்ரோனோஸ்ல.
1: ஆமென்.
0: க்ரோனோஸ் வர்றப்பதான் இந்த 24 hours அனாயிட்டிங் நான் சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு யுத்த கூறையில கைரோஸ் வர்றப்ப 24 மணி நேரத்துல ஆண்டவர் காரியங்களை சரி செய்கிற அதிசயங்கள் இந்த கைரோஸ் மொமெண்ட்ல தான் நடக்குது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதான் ஆண்டவர் அருமையா சொன்னார், கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்ஸ்.
1: கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்.
0: ஒரு பிளஸிங்க உங்க லைஃப்ல கொண்டு வருவாரு. உங்க வீட்டு சூழ்நிலை, உங்க மனதின் சூழ்நிலை எல்லாமே அடியோட மாறிடும்.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு ரொம்ப பலனா இருக்கு. அப்படி ஜோசப் ஒரு பிளஸ்ஸிங், பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு வந்தப்ப அரண்மனையுடைய அட்மாஸ்பியரே மாறிடுச்சு.
1: எஸ்.
0: டேவிட் ஒரு பிளஸ்ஸிங், 7 பள்ளத்தாக்குல டேவிட் ஆண்டவர் கொண்டு வந்த உடனே அந்த யுத்தம் வந்து கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: மோசே 80 வயசுல எகிப்து கொண்டு வர்றப்ப எகிப்தனுடைய கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: சாமியில் ஒரு பிளஸ்ஸிங், அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சு ஆலயத்துல என்னைக்கு கொண்டு வந்த அண்ணால் அந்த மகனை விட்டாலோ அன்னைக்கே இஸ்ரேலினுடைய கிளைமேட் மாறுது.
1: ஆமென்.
0: இந்த தேசத்தினுடைய கிளைமேட்டை மாற்றக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த தீவில ஆரம்பிக்கிறார்.
1: ஆமென். ஐ பிலீவ். ஐ பிலீவ். எஸ்.
0: ஹல்லேலூயா. தீவிலங்க.
1: எஸ்.
0: தீவினுடைய சூழல் மட்டும் இல்ல, வீட்டு சூழல் மட்டும் இல்ல, இந்த ஊரோட சூழல் மட்டும் இல்ல, தேசத்தினுடைய கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த தீவில ஊற்றுகிறார்.
1: ஊற்றுகிறார். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: புரியுதோ புரியலையோ இந்த தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கிக்கங்க.
1: எஸ்.
0: சீக்கிரத்துல பார்க்க போறீங்க.
1: சீக்கிரத்துல.
0: சீக்கிரத்துல. சீக்கிரத்துல. எல்லா லாட்ஜும் நிரம்பி வழியும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எழுப்புதலை பார்க்க.
1: எழுப்புதலை பார்க்க. புதிய விமான தளங்கள் வரும். ரயில்வே ஸ்டேஷன் வரும்.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு.
0: எல்லாம் ரெடி.
1: ரெடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்க க்ரோனோஸ்ல உங்களை கேவலப்படுத்தினாங்க, ஆனா கைரோஸ்ல ஒரே கோலாகலம் தான்.
1: கோலாகலம்.
0: கோலாகல கொண்டாட்டம்.
1: கோலாகல கொண்டாட்டம். எஸ். ஆமென்.
0: இப்படி ஒரே கோலாகலமா இருக்குங்க.
1: ஆமென்.
0: கொண்டாட்டம் எப்படி இருக்குனா
1: கோலாகலமா இருக்குங்க.
0: கெட் ரெடி ஃபார் தி செலிப்ரேஷன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
1: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்க.
0: புது வருஷம் கொண்டாட்டத்துக்கு ரெடியாகிறதுக்கு எந்த அளவு முக்கியம், அதுபோல கர்த்தருடைய வருஷம் இது, கர்த்தருடைய சீசன் இது, இந்த சீசனை கொண்டாடுறதுக்கு ரெடியாகுங்க.

0: நீங்க சொல்லலாம், என் நிலைமை தெரியாம அதான் புது வருஷம் வந்துச்சுல போயிருச்சுல, ஏன் அந்த இறங்கி வாங்க சாமி அதை விட்டுட்டு இன்னும் அந்த மூடலயே நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: இருக்கிறீங்களே,
0: எங்க நிலைமை தெரியாம நீங்க பாட்டுல என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்களே.
0: எதை மனசுல வச்சு நீங்க சொல்றீங்கன்னா என் டேமேஜ் பெருசு, என் வாழ்க்கையில நான் சந்திச்ச நாசம் பெருசு, என் வாழ்க்கையில எனக்கு உண்டான இழப்பு பெருசு, என் வாழ்க்கையில எனக்கு உண்டான சேதம்
1: பெருசு,
0: ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அழறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல, உன்னை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்.
1: ஆமென். எஸ்.
0: நீ சுதந்தரிக்க போகிற என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக I have prepared you. I have equipped you.
1: ஆமென்.
0: நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். உனக்காக நான் ஆயத்தமாக்குன ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நான் உன்னை இத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன்.
1: ஆமென்.
0: நீ சொல்ற ரொம்ப டேமேஜா இருக்கு, இட்ஸ் a huge ask. இதெல்லாம் ஜெபமா கேட்கறதுக்கு எனக்கு என்னன்னா மனசு கஷ்டமா இருக்கு. ஆனாண்ட சொல்ற, get ready for the task. உனக்காக நான் வச்சிருக்கிற பணிய செய்யும்படி நீ ஆயத்தமாக, நீ ரெடி
1: ஆகின்ற.
0: என் கல்லு சூடாயிருச்சியா?
1: ஆமென்.
0: என் தோசை கல்லு
1: சூடாயிருச்சியா?
0: எவ்வளவு நேரம் தாயா சூடாக்கிட்டு இருக்கு? ஊத்துங்க மாவை முதல்ல அப்படின்னு சொல்லுங்க.
1: சொல்லுங்க.

0: இந்த சீசன்ல நம்ம கொடுத்த ஓமைகள்லாம் நம்மளால மறக்க முடியல. தோசைகள் ஓமை மறக்க முடியல இல்லையா?
1: மறக்க முடியலங்க.
0: அப்புறம் என்ன ஓமை மறக்க முடியல? மாம்பழம் ஓமை என்ன செய்ய முடியல?
1: மறக்க முடியல,
0: மறக்க முடியல. ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்கு, மொத்த கொலை என்ன செய்ய போகுதுன்னா
1: பழுக்க போகுது,
0: பழுக்க போகிறது. வேற என்ன ஓமை சொன்னாரு? தோசைகள் ஓமை சொன்னாரு. ஓசியல அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 12:10 அப்படியே தீர்க்க தரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தீர்க்க தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால்
1: பேசினேன்.
0: அப்ப தோசைகள் ஓமை யாரு கொடுக்கிறா? ப்ரொஃபட்டிக்கல் பேரபிள் அது.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மாம்பழம் என்ன அது?
1: ப்ரொஃபட்டிக்கல்
0: தீர்க்க தரிசன ஓமைகளை கொண்டு, தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன்.
1: தட்டு நிறைய லட்டு என்கிற ஓமைகளால்
0: பேசினேன்.
1: அப்புறம் சோடா பாட்டில் உடைச்சு கொடுப்பாங்க, முகத்துல தெளிப்பாங்க, எழுந்திரு எழுந்திரு சொல்லி ஓமைகளால் பேசினேன்.
0: சட்டு புட்டு விறுவிறு
1: சுறுசுறு
0: சுறுசுறு. உங்க காட்டுல மழைதான் போங்க இந்த வருஷம் பாரு. எந்த வருஷம் நிறைய விருந்திருக்கும்.
1: ஆமென். சாவி என்கிற ஓமைகளால் பேசினேன், செங்கல் என்கிற ஓமைகளால் பேசினேன், பைபிளை வாங்குங்கிற ஓமைகளால் பேசினார்.
0: இந்த வருஷம் விருந்து தான் போங்க,
1: விருந்து.
0: அல்லேலூயா, ஃபுல்ல செலிப்ரேஷன் தான்.
1: எஸ். செடி முண்டுது என்கிற ஓமைகளால் பேசினார். அல்லேலூயா.
0: அதனால இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள். மகிமை ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ்.

0: என்னால கிரகிக்க முடியல. எப்ராயீம் பிளெஸ்ஸிங் என்னால கிரகிக்க முடியல. முக்காடு எடுபடுகிறது, முக்காடு எடுபடுகிறது. கேவலப்படுத்தினாங்க. உன் வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப, உன்னோட வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப. காயம் பெருசு, ஆனா அதை விட என்னுடைய காரியம் பெருசுன்றார் ஆண்டவர். உன் காயத்தை விட என்னுடைய காரியம் பெருசு. மனநிலையும் மாறும், சூழ்நிலையும் மாறும். கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன் வீட்டு சூழ்நிலைய, உன்னுடைய அட்மாஸ்பியர் அடியோட மாற்றி போடக்கூடிய எப்ராயீம் பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன்னுடைய மனதளவில் இருக்கிற மனதினுடைய வருத்தங்கள், சூழ்நிலைகள், கசப்புகள், வெறுப்புகள், காயங்களை ஆற்றி போடக்கூடிய மனாசே பிளஸ்ஸிங்ஸ் உனக்கு நான் தர்றேன். இது உனக்கான நேரம். உன்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். தேங்க் யூ அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அற்புதமா எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி அனுப்புறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை எல்லாத்தையும் உங்க கையில் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க. இந்த மனாசே பிளஸ்ஸிங்கோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு இரவே நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: மனத்துடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம்.
1: We've been speaking on the subject of the renewing of the mind.
0: மனம் புதிதாகுதல் இதை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
1: So let's go to 2 Corinthians chapter 10.
0: ஆகவே 2 கொரிந்தியர் 10 அதிகாரம்
1: போவோம். Let me read to you from verse 3 onwards.
0: 3 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
1: For though we walk in the flesh we do not war according to the flesh.
0: நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
1: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
0: எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது.
1: Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
0: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியே சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம்.
1: We've been talking about how to renew your mind practically on a practical level how to do it.
0: அதாவது நடைமுறை வாழ்க்கையில எப்படி இந்த மனதை புதிதாக்குவது என்று அதான் போல்த்து வருகிறோம்.
1: Talked a lot about the conscious and the subconscious mind.
0: அதாவது சிந்திக்கிற மனம் ஆழ்மனம் என்று இந்த ரெண்டு மனங்களை பற்றி பார்த்தோம்.
1: Subconscious mind is where there has been a program that has been made by constant thinking on that level and thoughts being embedded in the depths of the mind. A preset program is there. So certain thing, a lot of things in life you do it without thinking. It is part of your second nature.
0: இந்த ஆழ்மனதிலே நிறைய காரியங்களை ஏற்கனவே சிந்தித்து உள்ளே நாம் பதித்து வைத்திருக்கிறபடினாலே இந்த ஆழ்மனதிலே நாம் அதிகமாக சிந்திப்பது கிடையாது. மாறாக உள்ள ஒரு ப்ரோக்ராம் செட்டாக இருக்கிறபடினாலே அது ரெண்டாவது ஒரு குணம் போல நமக்கு இருக்கிறபடினாலே அதில் என்ன இருக்கிறதோ அப்படியே நம்ம செய்து விடுகிறோம்.
1: We don't have to actively think right now to do it.
0: அதாவது அதை இப்போ யோசித்து தான் செய்யணும்னு கிடையாது.
1: So we can be listening to a great sermon by somebody on our car tape recorder, you know, or CD player while driving in the in heavy traffic.
0: ஆகவே தான் பாருங்க, எவ்வளவுதான் டிராபிக் இருந்தாலும் அதே வண்டியை ஓட்டிட்டு அதே நேரத்தில் காருக்குள்ள ஒரு நல்ல மெசேஜ் போட்டு அதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: Because driving has become second nature. So you can allow the subconscious to do the driving and the conscious to listen to the message.
0: ஆகவே டிரைவிங் வந்து இப்போ செகண்ட் நேச்சர் போல இருக்கிற அப்படின்னாலே இப்போது இந்த சிந்திக்கிற மனதில இந்த செய்தி கேட்கிறீர்கள், இந்த ஆழ்மனதிலிருந்து வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள்.
1: It's almost like having two minds.
0: ஏறக்குறைய ரெண்டு மனங்களை கொண்டிருப்பது போல இப்போ.
1: But when you want to effect a change in your life,
0: ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர விரும்பும் போது,
1: you know, usually it so happens that if your conscious mind you think, well, I shouldn't be doing things like that, I should be different.
0: அது வழக்கமாய் அது எப்படி நடக்கிறது சொன்னா, நான் வந்து இப்படி செய்யக்கூடாதே, நான் வித்தியாசமா செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்துல வருகிறது.
1: I won't talk like this hereafter.
0: இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன்.
1: I won't do things like that.
0: இனிமேல் இப்படி காரியங்களை செய்ய மாட்டேன்.
1: In your conscious mind you make a decision.
0: உங்களுடைய சிந்திக்கிற இந்த மனதிலே அந்த தீர்மானத்தை எடுக்கிறீர்கள்.
1: But unless and until it becomes a part of your subconscious mind, you will do it for 2-3 days while you have it in your mind here, but then what you do will be what is in your subconscious.
0: அப்படி நீங்கள் எண்ணுகிற காரியம் உங்களுடைய ஆழ்மனதுக்குள்ளே செல்லவில்லை என்று சொன்னால் நீங்க ரெண்டு மூணு நாள் சிந்திக்கும் போது அதன்படி செய்யாமல் இருப்பீர்கள். அதன் பிறகு இங்கே ஆழ்மனதில் என்ன இருக்கிறதோ அதை தான் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள்.
1: As long as you are conscious here, you may do what you have decided to do. But then when you're not thinking, those words will come back again. You say, my God, I blew it again. I spoke the wrong thing. How did I do it? I decided not to do it, but it came out.
0: அது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சிந்தித்து யோசித்து கொண்டு இருக்கிற வரையில் அதை பேசாமல் இருப்பீங்க. அந்த எண்ணம் போய்விட்ட பிறகு ஆழ்மனதில் என்ன இருக்கோ அதுதான் வரும். உங்களே அறியாமலே பேசிவிடுவீர்கள். பேசின பிறகு ஐயோ இப்படி பேசிட்டேன்னு அப்படின்னு.
1: So we've been talking about how to program our mind in such a way that it becomes part of the subconscious.
0: ஆகவே நம்முடைய மனதை எப்படி ப்ரோக்ராம் செய்வது, அதை எப்படி நம்முடைய ஆழ்மனதின் ஒரு பகுதியாகிற அளவுக்கு அதை ப்ரோக்ராம் செய்வது, அதான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
1: Three words are indicated in this passage that I just read to you.
0: நான் வாசித்த இந்த பகுதியிலே மூன்று வார்த்தைகள் குறிப்பிட்டு சொல்லலாம்.
1: One is the word thought found in verse 5.
0: ஒன்று ஐந்தாம் வசனத்தில் இருக்கிற அந்த எண்ணம் என்கிற வார்த்தை.
1: And another word is the word imagination. In some translations it's arguments, but imagination is the original translation.
0: இன்னொரு வார்த்தை தர்க்கம் என்ற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகளில் அது கற்பனை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
1: It is also found in verse 5.
0: ஐந்தாம் வசனத்தில் தான் அந்த வார்த்தையும் இருக்கு.
1: The third word is the word strongholds.
0: மூன்றாவது வார்த்தை தான் பலத்தாரன் என்பது.
1: It is mentioned in reverse order actually.
0: Actually அது ரிவர்ஸ் ஆர்டர் தலைகளா சொல்லப்பட்டிருக்கீங்க.
1: Strongholds first, then imagination, then thoughts.
0: பலத்தாரன் முதலாவது, பிறகு கற்பனை, பிறகு எண்ணங்கள்.
1: But the way it works is How do you have a stronghold in your mind? How do you get a bad habit as a part of the stronghold?
0: ஆனால் இந்த பலத்த அரண் எப்படி வருகிறது? இந்த கெட்ட பழக்கம் உங்களுடைய பலத்த அரணாய் மாறுவது எப்படி?
1: You know, all bad habits are strongholds.
0: பாருங்க எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் ஒரு பலத்த அரண் தான்.
1: You know, it has become a part of that mind, therefore it's become a part of that nature.
0: அது மனதின் ஒரு பகுதியாய் விட்டிருக்கிறபடியாலே அது உங்களுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது.
1: So from the depths of their mind they do it.
0: ஆகவே மனதினுடைய ஆழத்திலிருந்து அதை செய்கிறார்கள்.
1: They just do it because that's what
0: பலர் தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட பிற்போக்கான இந்த பலத்த அரண்களை அவர்கள் அழிக்க வேண்டியதா இருக்கிறது.
1: But how did it become a stronghold in the first place?
0: அது முதலாவது எப்படி ஒரு பலத்த அரணா உங்களுக்குள்ள ஆனது?
1: It begins as a thought.
0: அது வந்து ஒரு எண்ணத்திலே ஆரம்பிக்கிறது.
1: You receive the thought and a man receives thousands, tens of thousands of thoughts every day, they say.
0: பாருங்க அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரமான எண்ணங்களை பெறுகிறானா?
1: You know, many thoughts go through our mind.
0: ஏராளமான எண்ணங்கள் நம்முடைய மனதின்
1: வழியாக வருகிறது. Like a computer processes all these thoughts.
0: நம்முடைய மனம் ஒரு கம்ப்யூட்டர் போல இந்த எல்லா எண்ணங்களையும் process செய்கிறது.
1: And there are many things that are stored and then many things that are deleted.
0: இப்படி அலசன பிறகு பல காரியங்களை உள்ளே வைக்கிறது, பல காரியங்களை விட்டு விடுகிறது.
1: Some stored in short term memory, others stored in long term memory.
0: சில எண்ணங்களை குறுகிய காலத்துக்கு வைக்கிறது, சில எண்ணங்களை ரொம்ப நாளைக்கு வைக்கிறது.
1: But the mind is a computer that works with these thoughts.
0: ஆனால் மனம் என்பது ஒரு கம்ப்யூட்டர் போல தான், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் தான் அது வேலை செய்கிறது.
1: So thoughts is where it begins.
0: ஆகவே ஆரம்பமாகிறது எண்ணங்களிலே.
1: And once you entertain the thoughts, the thoughts are like one brick upon the other. You put one thought upon the other, then the thought becomes more fuller and becomes an imagination. You begin to imagine the thought.
0: பாருங்க இந்த எண்ணம் என்பது ஒரு செங்கலை போல, ஒரு செங்கல் மேல ஒரு செங்கலை அப்படியே அடுக்கிக் கொண்டே வருகிறோம். இப்படியே வைக்கும் போது கடைசியில் அது கற்பனையாய் உருவெடுக்கிறது.
1: That's how a fortress is built.
0: ஒரு கோட்டை இப்படி தான் கட்டப்படுகிறது.
1: How did a stronghold come upon your mind?
0: உங்களுடைய மனதிலே பலத்த அரண் உருவானது எப்படி?
1: Who built it?
0: யார் அதை கட்டினது?
1: You built it with one thought at a time, like one brick upon the other.
0: நீங்கள் தான் அதை கட்டினீர்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து அதை கட்டினீர்கள்.
1: Just the thoughts are the bricks. The thoughts are the bricks.
0: அந்த எண்ணங்கள் தான் அந்த கல்.
1: And you allowed the thought to just stay in your mind and you had imaginations and then it became a stronghold.
0: அந்த எண்ணங்கள் தொடர்ந்து மனதில் இருக்க அனுமதித்தீர்கள். அது கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தரனாகி விட்டது.
1: Now last week I began to talk about fear because that is that through that I can give a real demonstration of how it is done.
0: கடந்த வாரம் பயத்தை பத்தி நாம் பேச ஆரம்பித்தோம். அதன் மூலமாக இது எப்படி உண்மையிலே நடைபெறுகிறது என்பதை நான் ஒரு எடுத்துக்காட்டை போல காண்பித்தேன்.
1: You know, if fear is your stronghold,
0: பயம் உங்களுடைய பலத்தாரனா இருக்கும் என்றால்,
1: I took fear as an example because fear is a major problem.
0: ஏன் பயத்தை ஒரு உதாரணமா எடுத்தேன்? பயம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
1: Somebody said that the Bible says fear not 365 times.
0: யாரோ சொன்னாங்க பாருங்க, வேதத்திலே பயப்படாதே என்று 365 முறை வருகிறதா?
1: I haven't counted it but I tend to believe it because God does wonderful things like that.
0: நான் அதெல்லாம் எண்ணி பார்க்கல, ஆனா அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்கிறவர்.
1: Every day there are people that go through this fear.
0: ஒவ்வொரு நாளும் இந்த பயத்தின் ஊடே கடந்து போகிற மக்கள் இருக்கிறார்கள்.
1: Fear is something that cripples.
0: பயம் என்பது முடமாக்கக்கூடிய ஒன்று.
1: Fear like any other stronghold began as a thought.
0: பயம் கூட மற்ற எந்த ஒரு பலத்த அரணை போல ஒரு எண்ணத்திலே தான் ஆரம்பமானது.
1: Many times there is no reality to it. There is no real thing to it. It is just a thought. It became an imagination and it became a stronghold without any reason or rhyme or reason.
0: பல சமயத்திலே அந்த பயத்துக்கு எந்த ஒரு காரண காரியமும் இருக்காது, எந்த ஒரு நிஜ உண்மையும் இருக்காது. ஆனால் உங்களை அறியாமல ஒரு எண்ணத்திலே அது அப்படியே ஆரம்பித்து விட்டது.
1: Just by fear, just by the thought, you become afraid.
0: நீங்கள் அந்த எண்ணத்தினாலே, அதாவது பயத்தின் எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது.
1: And that fear, when it enters a person and takes a hold of a person, it affects the body and every area.
0: அந்த பயம் வந்து அந்த மனுஷனை பற்றி பிடிக்கும் போது அது சரீரத்தையும் மற்ற எல்லா பகுதிகளையும் பாதிக்கிறது.
1: Have you ever watched a horror movie?
0: ஒரு திகில் படம் பார்த்திருக்கீங்களா?
1: While you're watching it, you begin to sweat and your heart begins to beat faster.
0: அதை பார்க்கும் போதே வேர்க்க ஆரம்பிக்குது, இதயம் படபடபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது.
1: Why?
0: ஏன்?
1: The body is now reacting to this fear factor.
0: ஏனென்றால் இந்த பயத்துக்கு ஏற்றவாறு சரீரம் போது வேலை ஆரம்பிக்கிறது.
1: Body is connected to your mind.
0: ஏனென்றால் உங்களுடைய மனதோடு சரீரம் தொடர்பு கொண்டிருக்கிறது.
1: That is why Paul says in Philippians 4:18, think only on good things.
0: ஆகவே தான் பவுல் பிலிப்பியர் 4:18 என்ன சொல்கிறார்? இவைகளே எண்ணிக்கொண்டிருங்கள், இந்த நல்ல காரியங்களை எண்ணிக்கொண்டிருங்கள்.
1: Many times the thoughts become the reason for why we become sick.
0: ஏனால் பல சமயத்திலே நாம் வியாதிப்படுவது காரணமே இந்த எண்ணங்கள் தான்.
1: And when you deal with the thoughts, then the sickness itself seems to subside and go away.
0: அந்த எண்ணங்களை சரி செய்யும் போது அந்த வியாதியே காணாமல் போகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
1: Thought is a source of many sicknesses many times.
0: பல சமயத்திலே பல வியாதிகளுக்கு காரணமே இந்த எண்ணமாக தான் இருக்கிறது.
1: And many bodily conditions like that.
0: இது போல பல சரீரத்து நிலைக்கு இதுதான் காரணம்.
1: And that is why this is so important.
0: அவேதான் பாருங்க இது இவ்வளவு முக்கியமா இருக்குது.
1: Martin Lloyd Jones was Queen's doctor in England when he was just a young man. He was assistant to Lord Holder, who was a very famous physician in London.
0: பாருங்க லண்டன்ல ஒரு ஃபேமஸ் physician இருந்த லார்ட் ஹோல்டர்னு சொல்லி அவருடைய அசிஸ்டன்ட் Martin Lloyd Jones அவர் வந்து ராணிக்கே மருத்துவரா இருந்தவர்.
1: And Lord Holder was the doctor for the queen and the Martin Lloyd Jones was an assistant.
0: Lord Holder தான் டாக்டர் குயினுடைய டாக்டர் அவருக்கு இவர் உதவி டாக்டரா இருந்தார்.
1: He had a practice in the Harley Street which is the best area to have practice, a lucrative practice, medical practice.
0: Harley Street ஒன்று இருந்தது medical practice-க்கு சிறந்த ஒரு இடம் அதுதான்.
1: Where the rich go.
0: அதாவது பணக்காரர்கள் அங்க தான் போவார்கள்.
1: And he became a preacher later on.
0: பிற்பாடு இவர் ஒரு பிரசங்கியாராய் மாறிவிட்டார்.
1: And I read his biography which is in but this thick book in two books it comes in the first 40 years the next 40 years I mean, very interesting man he's written many books and he's one of the greatest preachers that has ever lived
0: avudaiya saridhaiya na vaasithen and saridhaiye rendu volume vandirukku mudhal 40 varshangal oru volume adutha 40 varshangal oru volume nu solittu
1: he shook the whole world with his expository preaching
0: avrude vilakka urai prasangal moolamaga mulu ulagathiye ulikkinavar
1: never went to bible college never studied theology or anything he was a doctor just used the method that he uses to eliminate sicknesses and arrive at the diagnosis he uses the bible takes the bible and eliminates all erroneous ideas and arrives at the truth
0: avar endha bible college ku pola theology la eduvum padikkala oru doctor ah irundhavar டாக்டரா எப்படி இந்த வியாதி இல்லை இந்த வியாதி இல்லை என்பதை கண்டுபிடிப்பாரோ அதே போல வேதத்தை எடுத்து இப்படி இருக்காது இப்படி இருக்காது என்பதை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எது சரி என்ற சரியான தீர்மானத்துக்கு வருவார்.
1: Tremendous preacher.
0: அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரசங்கி.
1: He talks about why he became a preacher.
0: ஏன் அவர் ஒரு பிரசங்கியானார் பிரசங்கியாராய் ஆனார் என்பது குறித்து அவர் சொல்லுகிறார்.
1: He said as a believer as he was trying to deal with patients many times he found that the problem was really spiritual.
0: பாருங்க விசுவாசியாகிய அவர் மக்களிடம் பேசும்போது பல சமயத்திலே அவருடைய பிரச்சனை வந்து ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை என்பதை கண்டார்.
1: Many of the rich and famous people had problems spiritual problems and they had come to the doctor.
0: பல மிகப்பெரிய பணக்காரருடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து ஆவிக்குரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட வந்திருக்காங்க.
1: And they don't know it's a spiritual problem but they are having some bodily symptoms and so on they come to the doctor.
0: அது ஆவிக்குரிய பிரச்சனை என்பது அவர்களுக்கே தெரியாது சரீரத்தில் சில அறிகுறிகள் ஆகவே டாக்டர் கிட்ட வந்தாச்சு.
1: So he says when I sit down and try to figure out what it is I end up talking to them the gospel.
0: ஆக அவர் சொல்கிறார் உட்கார்ந்தவங்களோடு கூட இந்த வியாதியை பற்றி பேசும்போது கடைசியில் வந்து சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார்.
1: So he finally decided why not just preach the gospel and forget about this because this is the thing that really deals with the problem
0: ave kadaisilana thirmanam pannitaru suvisheshatha yenam prasangam pannakudadu adu thana makkalukku udavi seigiradu idai vittillamen adukku vandutar
1: well that doesn't mean medical practice is of no value
0: adha ipdi solradunala maruthuva payirchi edukkuradhu vandu avlo madippilla nu solirum
1: god has called him to preach and this is how the calling was worked out in his
0: adhaadu,
1: life
0: avar prasangikkumadi devan avare azhaithirukkar and azhaippu indha vidathil avarku vandathu
1: god led him to come to preaching and leave his medical practice and come to preaching through this
0: maruthuva விட்டுவிட்டு இதன் மூலமாக பிரசங்கத்துக்கு வரும்படி தேவன் அவரை நடத்தினார்.
1: Even his Bible studies were attended by 2000 people in London.
0: லண்டன்ல அவருடைய பைபிள் ஸ்டடிக்கு
1: weekly Bible studies. Weekly Bible studies.
0: வாரத்துல ஒரு நாள் பைபிள் ஸ்டடி இருக்கும். அதுக்கு 2000 பேர் வருவார்கள்.
1: He generated such interest in people regarding the Bible and the truths of the Bible because he was able to bring out the truths.
0: சத்தியங்களை அந்த அளவுக்கு அற்புதமாய் வெளிக்கொண்டு வந்தபடியாலே சத்தியத்தின் மீது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் வந்து விட்டது.
1: Not simply preaching some doctrine but dealing with the real problem of people
0: அதாவது ஏதோ உபதேசங்களை போதிக்கிறதல்ல மக்களுடைய பிரச்சனை என்னன்னு அதை பற்றி பேசினார்
1: people found the answers in his preaching
0: அவருடைய பிரசங்கத்திலே மக்கள் பதில்களை கண்டுகொண்டார்கள்
1: and so they gathered in great crowds to his meeting
0: ஆகவே தான் அவருடைய கூட்டத்துக்கு அவ்வளவு திரண்டு வந்தார்கள்
1: now that is very much true that man's problem mainly is a spiritual problem
0: மனிதனுடைய பிரச்சனை முக்கியமாய் ஆவிக்குரிய பிரச்சனை என்பது மிகவும் உண்மையே
1: And it affects the mind and it affects the body.
0: அது மனதையும் பாதிக்கிறது, சரீரத்தையும் பாதிக்கிறது.
1: It affects all areas of his life.
0: அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அது பாதிக்கிறது.
1: So let me just use this illustration of fear a little more.
0: ஆகவே இந்த பயத்தை குறித்த இந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் நான் பயன்படுத்துகிறேன்.
1: Because through that we can really figure out how to deal with strongholds.
0: ஏன் அதன் மூலமாக இந்த பலத்த அரணை சரி செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்க முடியும்.
1: Let's read a couple of verses. One is Psalm 118 verse 6.
0: ஒன்று ரெண்டு வசனங்களை பார்ப்போம். அதுல ஒன்னு வந்து சங்கீதம் 118:6.
1: Psalm 118 verse 6.
0: சங்கீதம் 118:6.
1: And the other one is 2 Timothy 1:7.
0: இரண்டாவது 2 Timothy 1:7.
1: I'm going to read the Timothy verse first.
0: முதலாவது 1 திமோத்தேயில இருந்து வாசிக்க போறேன்.
1: For God has not given us a spirit of fear but of love and of power of a sound mind.
0: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே தந்திருக்கிறார்.
1: God has not given us a spirit of fear.
0: 2 திமோத்தேயு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்.
1: Everybody say God has not given us.
0: எல்லாரும் சொல்லுங்க தேவன் நமக்கு கொடுக்கவில்லை.
1: Fear.
0: பயத்தை.
1: The spirit of fear is not from God.
0: பயத்தின் ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல.
1: First we got to establish that.
0: முதலாவது அதுல உறுதியா நாம இருக்கணும்.
1: God does not give fear.
0: தேவன் பயத்தை கொடுப்பதே இல்லை.
1: This unhealthy fear that cripples you is not from God.
0: உங்களை முடமாக்குகிற ஆரோக்கியமற்ற பயம் தேவனால் வருவதல்ல.
1: A sense of power, a sense of love and sound mind is from God.
0: பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிதான் தேவன் கொடுக்கிறது.
1: All right, now go to Psalm 118 verse 6.
0: சங்கீதம் 118:6க்கு போவோம்.
1: The Lord is on my side. I will not fear.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
1: The Lord is on my side I will not fear.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
1: Now why I read this verse is this verse shows me how the psalmist dealt with fear.
0: ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னு சொன்னா இந்த வசனம் எப்படி சங்கீதக்காரன் தன்னுடைய பயத்தை சமாளித்தான் என்பதை காட்டுகிறது.
1: You know the story of David how he was in various circumstances in his life at certain points in his life where he had some real reasons to fear if he wanted to.
0: பாருங்க தாவீதுனுடைய கதையை உங்களுக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. அதெல்லாம் அவனை பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்.
1: You know, after he killed Goliath, Saul felt that this man was a challenge to him and a competitor and began to pursue him to kill him.
0: கோலியாத்தை தாவீது வீழ்த்தின பிறகு தாவீது தனக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்று எண்ணி தாவீதை கொலை செய்யும்படி சவுல் தேடிக்கொண்டே இருக்கிறார்.
1: He just was filled with such madness after the life of David somehow wanting to catch him and kill him.
0: எப்படியாவது தாவீதை பிடித்து கொண்டு விட வேண்டும் என்று ஒரு வெறியோடு அவன் அலைந்து கொண்டிருக்கிறார்.
1: And David anointed by God and called by God to be the king now is on the run and hiding in caves and so on.
0: ராஜாவாகும்படி தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது இப்போது இங்கங்க ஓடி கெபிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான்.
1: He can't sleep in peace because he's afraid that any time in night he may be killed.
0: நிம்மதிய தூங்கமுள்ள ஏனா ராத்திரிலே யாராவது வந்து கொண்டு விடுவார்கள் என்ற பயம்.
1: Certainly the king has got enough people from the intelligence to locate him and kill him.
0: ராஜாவுடைய உளவுத்துறையிலே நிறைய பேர் இருந்தாங்க அவனை தேடி கண்டுபிடித்து கொல்வதற்கு.
1: So he was constantly he had a reason to be afraid.
0: ஆகவே அவன் பயப்படுவதற்கு காரணம் இருந்தது.
1: His fear was not even just an imaginary thought it had a reason to fear.
0: அவனுடைய பயம் ஒரு கற்பனை அல்ல பயப்படுவதற்கு உண்மையான காரணம்
1: இருந்தது. It was a real fear.
0: அது உண்மையான பயம்.
1: Fear of the king and fear for his of losing his life.
0: ராஜாவை குறித்த பயம் உயிர் போய் விடுமோ என்கிற ஒரு பயம்.
1: Now that fear enters first as a thought you know you begin to think about what the king may do.
0: இந்த பயம் வந்து ஒரு எண்ணமாய் உள்ளே வருகிறது. ராஜா என்ன செஞ்சிருவானோன்ற ஒரு எண்ணமா வருது.
1: Then you begin to imagine all kinds of scenario that where it may you know and about what may happen.
0: அதன் பிறகு என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு பலவிதமான சூழ்நிலை எல்லாம் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
1: You know you can imagine all kinds of horrible things that can happen to you if the king catches you.
0: ராஜா என்ன பிடிச்சிட்டானா இதாயிடுமோ அதாயிடுமோன்னு பயங்கரமான கற்பனை எல்லாம் வருகிறது.
1: And then when once you allow the imaginations to go on and play in your mind for such a long time then it becomes a stronghold you begin to find it very difficult to get rid of it because it's become a fortress established in your mind.
0: அந்த கற்பனை ரொம்ப நாளா உள்ள இருந்து கொண்டே இருந்தால் கடைசிலே அது பலத்த அரணை போல மாறி விடுகிறது. ஒரு கோட்டை போல அசைக்க முடியாத ஒன்றா இது மாறி விடுகிறது.
1: How did he deal with it?
0: அதை அவன் எப்படி சரி செய்தான்?
1: How did he battle this fear factor in his life?
0: அவனுடைய வாழ்க்கையில இந்த பயத்தை அவன் நீக்கினது எப்படி?
1: And you know this is very important for us to know this. How do you work with your fear? How do you get rid of your fear?
0: இதை நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். எப்படி நம்முடைய பயத்தை நாம் புறம்பே தள்ளுவது?
1: One thing he say the answer is right there in the word of God. Many times you don't have to look far away from the word. The word has the answer.
0: பாருங்க பல சமயத்துல பதில் வசனத்திலேயே இருக்கு. இங்க அங்கயும் தேடி அலைய வேண்டியது இல்ல.
1: The Bible is like that.
0: பாருங்க வேதம் அப்படிதான்.
1: That's one of the most wonderful things about the Bible. It's right there in that verse that you just read.
0: வேதத்தை குறித்து ஒரு அற்புதமே அதுதான். வாசித்த அந்த வசனத்திலேயே பதில் இருக்கிறது.
1: You know how he dealt with it?
0: அவன் எப்படி அதை சரி செய்தான் தெரியுமா?
1: He said the Lord is on my side.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is on my side.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: You know, many people today fear, and the reason they cannot get rid of their fear is because they think that the Lord is the one that's the problem.
0: இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுறான்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் தான் என்னுடைய பிரச்சனையே நினைக்கிறாங்க.
1: All churches and groups have preached this so much and said the Lord broke your hand and the Lord broke your legs and the Lord this to you and the Lord made you to run a loss in the business, the Lord took away this thing, the Lord giveth and the Lord taketh away.
0: எத்தனை பிரசங்கியார்கள், எத்தனை சபைகள், கர்த்தர் கையை உடைக்கிறார், கர்த்தர் காலை உடைக்கிறார், கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இப்படி எல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: Whatever is happening in life, they said the Lord is doing it.
0: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் தான் செய்றார்.
1: Especially disasters are attributed to God.
0: அதுலும் குறிப்பாக ஏதாவது பெருநஷ்டம் வரும்போது, பேர் அழிவு வரும்போது கர்த்தர் அப்படின்னு.
1: Now, you know, you go into a place where they park all these planes, the hangar.
0: பாருங்க, இந்த ஹேங்கர்ஸ் விமானங்களை நிறுத்தி வைக்கிற இடம்.
1: In one place it is written like this, we are not responsible for fire and other disasters that are God sent.
0: அதாவது அங்க என்ன போட்டிருக்காங்க, இந்த தீ விபத்து மற்றும் இயற்கை பேரழிவு போன்ற கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல.
1: இவங்க ரொம்ப நல்லவங்க, தே ஆர் வெரி குட் பீப்புள், தே ஓன்லி டூ குட் திங்ஸ், ஓன்லி காட் டஸ் சென்ட் ஃபயர் அண்ட் பர்ன் அப் த ஹோல் பிளேஸ் அண்ட் காஸ் டிசாஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங்.
0: பாருங்க, இவங்கலாம் ரொம்ப நல்லவங்க, கடவுள் தான் வந்து இந்த நெருப்பு தீ விபத்து போன்ற இயற்கை அழிவுகளை அனுப்பி இவங்களெல்லாம் அழிக்கிறார்.
1: திஸ் இஸ் சம்திங் தே டூ இட் ஐ திங்க் இன் சம் கண்ட்ரீஸ் ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை த இன்சூரன்ஸ் பீப்புள், யூ நோ.
0: சில நாடுகள்ல இந்த இன்சூரன்ஸ் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இதை போட்டு வைக்கிறாங்க.
1: We are not responsible for such acts of God, it says.
0: இப்படிப்பட்ட கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல.
1: Now the church is no different. The church also says that's the thing.
0: சபையும் வித்தியாசமா இல்ல பாருங்க, சபையும் அப்படிதான் அப்படிந்து.
1: You know, even if a church burnt up, they said this is God's work.
0: ஒரு சபையே எரிஞ்சு போனா கூட என்ன சொல்றாங்க, கர்த்தர் செய்யல அப்படின்றாங்க.
1: God is the one that did it.
0: ஏ, கர்த்தர் தான் அதை செய்தார்.
1: I don't know why God did it.
0: ஏன் கர்த்தர் அப்படி செஞ்சார் தெரியல brother.
1: Broke a leg and they say, I don't know why God did it.
0: ஏ, கால் உடைஞ்சா கர்த்தர் ஏன் செஞ்சார் தெரியலன்றாங்க.
1: Wife ran away, they say, I don't know why God did it.
0: மனைவி ஓடி போனா கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சார் தெரியலன்றாங்க.
1: They surely know why she ran away, but they know that they, you know, they say why God did it brother, you know, what wrong did I do.
0: அவருக்கே நல்லா தெரியும் ஏன் மனைவி ஓடி போனாங்க, அப்புறம் சொல்லுது கர்த்தர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணல.
1: Every disaster, every evil thing that happens, anything that happens, people attribute it to an act of God. If they don't understand it and if they cannot explain it effectively, they say it's an act of God.
0: பாருங்க, எந்த ஒரு தீமையான செயல், எந்த ஒரு அழிவு வரும்போது அதுக்கான சரியான காரண காரணம் கொடுக்க முடியாமல் போகும்போது என்ன சொல்லிடுறாங்க, இது கடவுளின் செயல்.
1: Any problem, you know, you lose a job, they say, I don't know why brother, but God just made me lose that job.
0: பாருங்க, எந்த பிரச்சனை வந்து வேலை போயிடுச்சா உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல brother, கர்த்தர் தான் அந்த வேலையில இருந்து எடுத்துட்டார்.
1: You run into a business loss, they say, I don't know why, but God took away everything I had.
0: வியாபாரத்துல நஷ்டமா உடனே சொல்றாங்க, என்னன்னு தெரியல brother, கர்த்தர் என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டார்.
1: So they have been told time and again that God is their problem.
0: ஆகவே திரும்ப திரும்ப மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டது, தேவன் தான் உங்களுடைய பிரச்சனையே.
1: That is the reason many people cannot get rid of fear today.
0: இன்றைக்கு பலருடைய பயம் இன்னும் நீங்காமல் இருப்பது காரணமே அதுதான்.
1: That is why I believe in preaching, because preaching penetrates the heart and mind of people and brings the truth of God in such a way that the word renews the mind and sets the people free.
0: ஆகவே தான் நான் பிரசங்கத்தை நம்புகிறேன். ஏனென்றால் பிரசங்கத்தின் வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் சென்று சத்தியத்தை கொண்டோடைய மனதை அது புதுப்பிக்கிறது.
1: You know, it's so important.
0: அது அவ்வளவு முக்கியம் பாருங்க.
1: Truth sets us free.
0: சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது.
1: Many people don't know this truth.
0: பல இந்த சத்தியத்தை அறியாம இருக்காங்க.
1: They don't know the simple truth that God is on their side.
0: தேவன் என் பட்சத்துல இருக்கிறார் அந்த எளிமையான சத்தியமே உங்களுக்கு தெரியல.
1: When you have a loss and you lose everything, remember God is still on your side. He is not your enemy. He didn't take away everything that
0: you had. God
1: is on your side.
0: இழப்பு ஏற்படும் போது, எல்லாவற்றையும் இழக்கும் போது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் இன்னமும் உங்கள் பட்சத்திலே தான் உங்களுக்காக இருக்கிறார், அவர் உங்களை எதிரியே கிடையாது.
1: When you're sick and when you're feeling bad from head to toe, remember that whoever may be against you and whatever may be happening to you, God is on your side. Therefore, put away fear.
0: வியாதியே இருக்கும்போது தலைமுதல் கால் வரை பலவீனமா இருக்கும்போது பயத்தை அகற்றி போடுங்கள். ஏனென்றால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The whole world can be against you.
0: முழு உலகமும் ஒருவேளை உங்களை எதிர்க்கலாம்.
1: You may be facing financial problems, problems at work, problems with neighbors, problems with everybody, but God is not your problem. He is on your side.
0: பண பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை இருக்கலாம், எல்லாரோட பிரச்சனை இருக்கலாம். ஆனால் தேவன் மட்டும் உங்கள் பிரச்சனையே அல்ல, அவர் உங்கள் பட்சத்தில்
1: இருக்கிறார். God is on your side.
0: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
1: I want to establish this fact in the minds of people today.
0: மக்களுடைய உள்ளத்திலே இந்த காரியத்தை நான் உறுதி செய்ய விரும்புகிறேன்.
1: See, as long as you're thinking God is the problem.
0: தேவன் தான் பிரச்சனை நீங்க நினைக்கிற வரையில.
1: You know, I remember one lady telling me about one of her children getting married and then getting a divorce.
0: பாருங்க, ஞாபகம் இருக்கு, ஒரு அம்மாவுடைய பிள்ளை ஒன்று வந்து திருமணமாகி விவாகரத்து பெறுகிற நேரம்.
1: And they came very sadly, you know, very under tragic circumstances they came, and all she could say was, I don't know why God has done this.
0: ரொம்ப வருத்தத்தோட எங்கிட்ட வந்தாங்க. அவங்க என்ன வச்சன சொன்னாங்க தெரியுமா, கர்த்தர் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரோ தெரியல.
1: Is God causing all the divorces?
0: இந்த விவாகரத்துகள் எல்லாம் கர்த்தர் செய்யறதுனால வருதா?
1: She's a good person.
0: ஒரு நல்ல பெண்மணி. அவங்க
1: raised up in the church.
0: சபையிலே வளர்க்கப்பட்டார்கள்.
1: All her life she's been a Christian.
0: வாழ்நாளெல்லாம் கிறிஸ்தவங்களாவே இருந்தாங்க.
1: But this is what she spoke. She said, I don't know why God has done this.
0: ஆனா அவங்க பேசின போது தான் வந்து ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சாரோ தெரியல.
1: I'll tell you why it comes out of their mouth, because this is the thing that has been taught for years and years and years, that God is the problem.
0: ஏன் அப்படி வாயில இருந்து வந்து நான் சொல்லணும் பாருங்க, வருஷக்கணக்கா இதே காரியம் தான் அவளுக்கு போதிக்கப்பட்டு வந்தது.
1: Have you heard that song that somebody wrote, that said, God is going to get you for that. கத்தர் உன்னை அதுக்குனே உன்னை உதைப்பார், அடிப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு ஒருத்தன் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான். God is going to get you for that.
0: அதுக்குனே கர்த்தர் உன்ன வந்து அடிப்பார்.
1: So you turn the radio on, there's God is going to get you for that playing now.
0: ரேடியோ போட்ட உடனே இப்ப கர்த்தர் அதுக்காக உன்ன உதைக்க போறாருன்னு வருது.
1: Now this guy is a country singer. Where did he get the idea? He got it from the churches around him.
0: பாருங்க, இவர் வந்து ஒரு country singer. இவருக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா அங்க இருக்கிற சபைகள்ல இருந்தான்.
1: God is going to get you for that.
0: தேவன் அதுக்காக உன்ன உதைக்க போகிறார்.
1: Who is God?
0: தேவன் யார்?
1: He is that big old man, mean guy that's got a big stick from heaven and just going to strike you every time you do wrong. He's going to get you for that. What are you doing? He's going to get you for that.
0: பரலோகத்துல உட்கார்ந்து இருக்க ஒரு வயசான தாத்தா கையில ஒரு குச்சியை வச்சிட்டு ஏதாவது தப்பு செஞ்சா உடனே மடார் தலையில ஒரு அடி அடிப்பார்.
1: That's the picture that has been given to him.
0: அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
1: He didn't get it from the Bible. He has not read the Bible. He's not a spiritual guy. He just heard somebody preach.
0: பாருங்க, அவர் வந்து பெரிய ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. பைபிள்ல இருந்து அத ஒன்னு வாசிக்கல. எங்கயோ யாரோ பேச கேட்டார்.
1: So he's singing, oh, you're doing this, where were you last night? God's going to get you for that.
0: அவர் என்ன பண்றாரு, நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க, நேத்து ராத்திரி எங்க இருந்த, அதுக்காக கர்த்தர் வந்து உன்னை பிடிப்பார் அடி.
1: Now if God is going to get you for that anything,
0: நீங்க செய்யிறதுக்கெல்லாம் கர்த்தர் வந்து அடிப்பாருன்னா,
1: he would already got every one of us.
0: ஏற்கனவே எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இருக்கு.
1: No one will be sitting here alive today. யாருமே இன்னைக்கு get you for it.
0: கர்த்தர் மட்டும் வந்து நம்ம பிடிச்சு அடிப்பாருன்னா இங்க யாருமே இன்னைக்கு உட்கார்ந்திருக்க முடியாது.
1: If he is going to get you for that, then why did he go to the cross? To do what?
0: அதுக்காக வந்து அவர் நம்ம அடிக்கணும்னு சொன்னா பிறகு எதுக்கு சிலுவைக்கு சென்றார், என்ன செய்ய சென்றார்?
1: Why did he send his son to die on the cross of Calvary?
0: ஏன் தன்னுடைய குமாரன் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படி அவர் அனுப்பினார்?
1: If he is interested in just getting you, just locating you and finding you doing something wrong and getting you for that, if that's all God is about, then why did he send his son into this world? Why his son revealed the father's love? Why did he show his love by dying there on the cross?
0: நீங்க என்ன தவறு செய்யல என்பதை கண்டுபிடித்து அந்த தவறுக்காக உங்களை அடிக்கிற வேளையில கர்த்தர் இருப்பார் என்றால், ஏன் தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும்? அந்த குமாரன் ஏன் பிதாவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும்? ஏன் அவர் சிலுவைக்கு சென்று அங்கே மரிக்க வேண்டும்?
1: Why?
0: ஏன்?
1: It's meaningless, you see.
0: அர்த்தமே இல்ல பாருங்க அதுக்கெல்லாம்.
1: If he's going to get us for that, let him get us for it, because then the whole world will be wiped out. None of us deserve to live.
0: நாம செய்யற தவறுகளுக்காக அவர் வந்து நம்மை தண்டிப்பார்னு சொன்னா பிறகு அவர் தண்டிக்க ஆரம்பிச்சா முழு உலகத்துல யாருமே இருக்க முடியாது.
1: Nobody can live.
0: யாரும் உயிரோடு இருக்க முடியாது.
1: That's what will happen.
0: அப்படி அதான் நடக்கும்.
1: But the Bible says he sends rain and the sun for the good and the bad and the ugly.
0: ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மோசமான மேலும் கூட மழையையும் வெயிலையும் அனுப்புகிறார்.
1: That's why people are able to live.
0: ஆகவே தான் மக்களால உயிர் வாழ முடிகிறது.
1: Very bad people are still going on, you know, because God is gracious even towards the sinner.
0: ரொம்ப மோசமானவங்க கூட தொடர்ந்து உயிர் வாழ்றதால ஏன்னா அவர்கள் மேலும் கர்த்தர் இரக்கமாய் இருக்கிறார்.
1: It's God's grace that they are breathing every day and living every day because God is not interested in just killing people.
0: ஒவ்வொரு நாளும் அவர் மூச்சு விடுவது உயிர் பிழைப்பது தேவனுடைய கிருபை, ஏன்னா அவர்கள் எல்லாம் கொல்வது கர்த்தருடைய விருப்பம் அல்ல.
1: But the people say, but then why does all these things happen?
0: ஆனா மக்கள் என்ன கேக்குறாங்க, பிரதர் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது?
1: Well, I'm glad you asked.
0: நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் தான்.
1: I'm glad the question is there.
0: அந்த கேள்வி எழும்புகிறது சந்தோஷம்.
1: Because the answer is there in the Bible.
0: ஏன்னா பதில் பைபிள்லயே இருக்கு.
1: The answer is this, my people perish because of a lack of knowledge.
0: என்ன பதில்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அழிந்து போகிறார்கள்.
1: That's how people perish.
0: மக்கள் அப்படி தான் அழிறாங்க.
1: People don't perish because God is trying to kill them or get them and destroy them and teach them a lesson.
0: ஏதோ தேவன் அவங்களை பிடிச்சு அடிச்சு அழிக்க பார்த்து அதன் மூலமா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறதுனால மக்கள் அழிந்து போவதில்லை.
1: No, people perish because of a lack of knowledge.
0: மக்கள் அறிவில்லாமையினாலே அழிகிறார்கள்.
1: People perish in another place it says because of a lack of a vision.
0: இன்னொரு இடத்துல சொல்லுது தரிசனம் இல்லாதனால ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
1: That means a revelation and understanding and insight.
0: அப்படின என்ன அர்த்தம்? ஒரு வெளிப்பாடு, ஒரு புத்தி, ஒரு அறிவு இல்லை.
1: They don't have an insight into things. That is why they perish.
0: காரியங்களை குறித்த ஒரு ஆழமான ஒரு அறிவு உணர்வு இல்லை.
1: They are not connected with God. They perish under their circumstances because they don't have the knowledge of God. Therefore they don't know what is the trouble.
0: தேவனோடு தொடர்பு இல்லாதனாலே, தேவனை குறித்த அறிவு இல்லாதனாலே சூழ்நிலையில் எழும்பும்போது அதில் அழிந்து போகிறார்கள்.
1: So if you want to get rid of fear, my friend,
0: ஆகவே நீங்கள் பயத்தை அகற்ற விரும்பினால்,
1: one of the things that is causing the fear is the wrong ideas about God.
0: அந்த பயத்துக்கு காரணமா இருக்கிற காரியங்களிலே ஒன்று என்னன்னா தேவனை குறித்த தவறான ஒரு எண்ணம்.
1: I remember talking to a young man, you know, who was having some apprehensions and fear and depression and worry and all of that.
0: எனக்கு ஞாபகம், ஒரு வாலிபர் பேசிருந்தார், அவருக்கு ரொம்ப பயம், கலக்கம், மனச்சோர்வு இதெல்லாம் அப்படி எல்லாம் காணப்பட்டார்.
1: A good Christian brother.
0: ஒரு நல்ல ஒரு விசுவாசியவர்.
1: And good man, you know,
0: நல்ல மனுஷன் அவர்,
1: educated and working in a good job,
0: நல்ல படிச்சவர், நல்ல வேலையில இருக்கிறவர்.
1: But so I just began to suggest him or talk to him about how to deal with this fear.
0: ஆ, இந்த பயத்தெல்லாம் சரி செய்வது எப்படின்னா அவர் கூட அப்படியே பேச ஆரம்பித்தேன்.
1: We are talking about, you know, 2 Corinthians 10.
0: 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை பத்தி தான்
1: பேசணும். So I was sharing with him about it.
0: ஆ, இது குறித்தெல்லாம் அவரோடு பகிர்ந்து கொண்டேன்.
1: You got to cast down every thought and bring to subjection every thought that is against the thoughts of God.
0: எப்படி கிறிஸ்துவுக்கு தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன்.
1: Put away imaginations that are wrong.
0: தவறான கற்பனைகளை எல்லாம் புறம்பே தள்ள வேணும்.
1: You know, you should not allow these thoughts to come in.
0: இந்த எண்ணங்கள் உள்ளே வர அனுமதிக்க கூடாது.
1: Take the word of God and put the thoughts of God's word into your mind.
0: தேவனுடைய வார்த்தை எடுத்து தேவனுடைய எண்ணங்களை மனதிலே வைக்க வேண்டும் என்று சொன்னேன்.
1: I was talking to that young man like that and all of a sudden he told me, well, you know, you tell me that I must take the word of God and put it in me.
0: அந்த வாலிபரோடு இப்படி பேசிட்டு இருந்தபோது அவர் என்ன சொன்னார்? நீங்க சொல்றீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து இப்படி எல்லாம் உள்ளே வைக்கணும்.
1: That's the problem, pastor. He said, when I read the Bible, that makes me afraid.
0: பிரச்சனையே அதுதான் பாஸ்டர், பைபிள் வாசிக்கும் போது அதுவே எனக்கு பயமா இருக்குன்னாரு.
1: This is exactly what he told me.
0: பாருங்க, அவர் சரியா அப்படி தான் சொன்னாரு.
1: You see, that's a real problem for many people today, not just for that young man. I tell you, many years ago when I read the Bible, I was afraid too.
0: அந்த வாலிபருக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு உண்மையிலே அது ஒரு பிரச்சனை. ஏன்னா எத்தனை முன்ன நான் பைபிள் வாசிக்கும் போது எனக்கும் அப்படி தான் இருந்தது.
1: Because it threatened.
0: படிக்கும் போதே எனக்கு
1: பயமா இருந்தது. Don't do this, you're finished.
0: இது செய்யலனா அவ்வளவுதான் நீ.
1: If you do this, you will live.
0: செய்தால் நீ பிழைப்பாய்.
1: If you don't do this, you're done.
0: செய்யலனா அவ்வளவுதான் நீ.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: I said, brother, you have the Bible, you're from a Christian family, you're a good man, but you don't, you have not had a proper teaching of the Bible.
0: பைபிள் இருக்கு, கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வர்றீங்க, ஆனா வேதம் குறித்த சரியான போதனம் உங்களுக்கு இல்ல.
1: That's the problem.
0: அதான் பிரச்சனை.
1: That is why even from the Bible you are not able to benefit.
0: ஆகவே தான் வேதத்துல இருந்து கூட உங்களால எந்த ஒரு நன்மையும் பெற முடியாமல் போகிறது.
1: I said, you cannot qualify for God's blessings by anything that you do.
0: நான் சொன்னேன், நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தினாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் தகுதி பெற முடியாது.
1: It just doesn't work like that.
0: அதெல்லாம் அப்படி வேலை செய்யறது இல்ல.
1: That is why the Bible says that God has blessed us with every spiritual blessing or every blessing in Christ Jesus.
0: ஆகவே தான் வேதம் சொல்றது, தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வத்து இருக்கிறார்.
1: You take Christ out, there is nothing left.
0: கிறிஸ்துவை வெளியே எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது.
1: You can't have any blessing.
0: எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது.
1: You can't have nothing.
0: எதையுமே பெற முடியாது.
1: It is through Christ everything comes.
0: கிறிஸ்துவின் மூலமாக தான் எல்லாமே வருகிறது.
1: Ephesians 1:3 says that we are blessed with every blessing in Christ Jesus.
0: எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
1: It is only in and through Christ blessings are.
0: ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் தான் வருகிறது.
1: I said to him, it is not in and through you and your goodness and how good you are or how bad you are. It is in Christ.
0: நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாவோ அல்லது உங்கள் மூலமாகவோ நீங்க எவ்வளவு நல்லவர் கெட்டவர் என்பதால வருவதே கிடையாது. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே தான்.
1: I said, have you ever heard of the truth that is called new creation truths or being in Christ?
0: நான் கேட்டேன், புது சிருஷ்டிப்பை குறித்த சத்தியம் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பது இந்த சத்தியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களானே?
1: He's just blinking.
0: அவருக்கே தெரியல.
1: Have you heard that you are a new creation? All things are passed away. All things have become new.
0: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் ஒரு புது சிருஷ்டி இதெல்லாம் கேட்டிருக்கீங்களானே?
1: Have you heard about it?
0: அதை பற்றி எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: Many people have gone to church all their lives. They've never heard it.
0: பலர் வாழ்நாள் எல்லாம் சபைக்கு போயிருந்தும் இதெல்லாம் கேட்டதே கிடையாது.
1: Now, you know, I'm from the old school. I've been on the other side. Now I've come to this side.
0: பாருங்க, நான் வந்து முன்ன அந்த பக்கத்துல இருந்தேன், இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன்.
1: I've been born and raised in Pentecostal Christianity.
0: பெந்தகோஸ்த கிறிஸ்தவத்திலேயே பிறந்து அதிலேயே நான் வளர்ந்து வந்தேன்.
1: I love some of the old songs. Sometimes I just look at them and examine them.
0: பாருங்க, இந்த பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டெல்லாம் சும்மா எடுத்து பார்த்து ஆராய்வேன் நான்.
1: I was talking to one man the other day, the preacher the other day I said, why did we write such beautiful songs and never preached what is in the song? The song is full of the word of God, but we preached all the verses that we took to preach were horrible verses, you know.
0: அன்னைக்கு ஒரு பிரசங்க யாரோட பேசிட்டேன், அவரை பார்த்து கேட்டேன், எழுதின பாட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது, ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் பாட்டில் இருக்கிறத பண்ணாமல் பயங்கரமான வசனங்கள், அடிப்பார் உதைப்பார் இதெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணாங்களே, ஏன்?
1: Have you ever thought about that?
0: எனக்கு அதை யோசித்து பார்த்து.
1: Look at the old songs. They're so full of meaning. They're right from the word of God.
0: பழைய பாட்டெல்லாம் பாருங்க, அவ்வளோ அர்த்தம் உள்ளது, வசனத்திலிருந்து அப்படியே எடுத்துருப்பாங்க.
1: Taken right from the word.
0: அந்த வசனத்தையே அப்படியே எழுதியிருப்பாங்க பாட்டா.
1: If they just opened a song book and preached,
0: பாட்டு புஸ்தகத்தை திறந்து பிரசங்கம் பண்ணி இருந்தாலே,
1: we would have done a lot better.
0: எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
1: But every time they took a verse to preach, ரொம்ப விகற்பமான வசனங்கள். The Lord will take you by the neck and he will lead you.
0: கர்த்தர் உன் கழுத்தை பிடித்து உன்னை நடத்துவார்.
1: God has brought you into this wilderness.
0: தேவன் தான் உன்னை இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார்.
1: He will sift you and he will make you and he'll break you.
0: அவர் உன்னை உடைப்பார், அவர் உன்னை புடமிடுவார், அவர் உன்னை இப்படி பண்ணுவார் அப்படின்னு.
1: இஸ் தட் நாட் ரைட்?
0: இல்லையா, அப்படிதான் பண்ணாங்க.
1: தே ஆல் ஹேவ் எ மீட்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தி மந்த்.
0: மாதத்துல முதல் தேதி அன்னைக்கு எல்லாரும் மீட்டிங்
1: நடத்துவாங்க. திஸ் இஸ் another wonder of wonders.
0: பாருங்க, இது வந்து அதிசயத்திலும் அதிசயம்.
1: ஆன் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தி மந்த் தே ஹேவ் எ மீட்டிங் and always you can go and hear that preaching. It will be wonderful. It will take a wonderful promise of God. I'll never leave you nor forsake you, and they say this is the promise for this week.
0: முதல் நாள் போனீங்க மாசத்துல பைபிள்ல இருந்து அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எடுப்பாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அற்புதமா பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: But every Sunday, four Sunday after that, is going to be very difficult verses. You're going to sit through that thing and just break your head over the thing. It's all about what God will do to you, you know, you evil thing.
0: பிறகு வருகிற அந்த நாலு ஞாயிற்றுக்கிழமைய பிரசங்கத்தை கேட்கணுமே, பொல்லாத உனக்கு கர்த்தர் எப்படி செய்வார் அப்படி செய்வார், அதே தான் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க.
1: Now, I'm not just making a joke of these things, you know, but this is the reality. We all know it.
0: இதெல்லாம் நான் ஜோக்கா சொல்லல, இதுதான் நிஜம், எல்லாருக்கும் தெரியும்.
1: I asked that preacher, this old preacher that's been there for 50 years, I asked him, why didn't we preach these wonderful promises? 6,000-7,000 promises are there. Why did we not preach them? We use them only once a month.
0: பாருங்க, இந்த 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிறார் அவர். இந்த பிரசங்கிட்ட கேட்டேன், வேதத்தில் 6,000-7,000 வாக்குத்தத்தங்கள் இருக்கு, ஏன் அதெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டீங்க? மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த வாக்குத்தத்தங்களை பிரசங்கம் பண்ணீங்க, ஏன்?
1: ஃபார் எக்ஸாம்பிள், யூ நோ தி பைபிள் சேஸ், டு நாட் வரி அபவுட் வாட் யூ மே ஈட், வாட் யூ வில் ஈட் அண்ட் வாட் யூ வில் ட்ரிங்க் அண்ட் வாட் யூ வில் பீ க்ளோத்ட் வித். யுவர் ஹெவன்லி ஃபாதர் நோஸ் தட் யூ ஹேவ் நீட் ஆஃப் தீஸ் திங்ஸ்.
0: உதாரணத்துக்கு,
1: பட் சீக் ஹி ஃபர்ஸ்ட் தி கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ரைட்சியஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஷல் பீ ஆடட் டு யூ.
0: உதாரணத்துக்கு வேதம் என்ன சொல்கிறது? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோகப்பில் தான் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: This is a memory verse in the Sunday school.
0: இது வந்து சண்டே ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்த மனப்பாடம் வசனம்.
1: This is the calendar golden verse also in the calendars.
0: தங்க வசன காலண்டருக்குள்ள வசனமும் கூட இதுதான்.
1: But never ever I am telling you the truth in my lifetime never ever I heard somebody stand up there and preach. Do not worry about what you will eat, what you will drink and what you will be clothed with. Your heavenly father knows that you have a need of these things.
0: ஆனா உண்மையே சொல்றேன் பாருங்க ஒரு நாளும் ஒரு ஆகில எழுந்து நின்று எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம்னே கவலைப்படாதிருங்கள் இவைகளாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோக பிதா அறிந்திருக்கிறன்னு ஒரு ஆள் கூட பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை.
1: தப்பி தவறி அதை வாசிக்க வேண்டியதான் கடகடன் போயிடுவாங்க அதுல இருந்து. Because they are themselves worried about what they will eat and what they will drink and what they will clothe them.
0: என்ன அவங்களுக்கே கவலை என்னத்தை பூசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம்னு.
1: And they preach a lot about that.
0: அத பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: They'll talk about how they don't have milk in the house and how they don't have rice in the thing and I don't know how they don't have money for the rent for the church and for electricity and everything. So they've talked about all that but so that this verse does not fit their scheme of things. So they'll never talk about it.
0: அவங்க பேச்சலாம் அப்படி இருக்கணும் வீட்ல அரிசி இல்ல வீட்ல பால் இல்ல வாடகை காசு கொடுக்க முடியல இப்படியே தான் இருக்கும். ஆகவே இந்த மாதிரி கவலைப்படாதிருங்கிற வசனம் எல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது.
1: God is leading me through this wilderness path.
0: தேவன் இந்த வனாந்திர பாதையில என்னை நடத்துகிறார்.
1: All of a sudden you cannot switch gears and come to this, you know, don't worry about what you eat or drink or be clothed.
0: பாருங்க அப்படி எல்லாம் பேசி திடீர்னு இங்க வந்து என்னத்தை புசிப்போம் என்னத்தை உடுத்துவோம் குடிப்போம் கவலைப்படாதுன்னு பேச முடியாது.
1: This doesn't go well.
0: ஏன்னா இது அதோட ஒத்து வராது.
1: Because they think if you tell all these things to people will get spoiled. You just always have to scold them and tell them you're no good hoping that they'll be better.
0: அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இப்படி எல்லாம் பேசினா மக்கள் கெட்டு போயிடுவாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கும் நீ சரியே கிடையாது நல்லவனே கிடையாது அப்படி திட்டே இருந்தா நல்லா ஆயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை.
1: Now why did they think that that's not how the family works? Have you ever taken a child and say you're no good, you no good filthy little rat, you know, you never amount to anything? You say that every day, what the child will amount to?
0: என்ன அவங்க யோசிக்கிறதுல ஒரு குடும்பத்திலே நீ ஒண்ணுதுக்கு உதவாதவன் உதவாக்கற நாசமா போவன் பேசினே இருந்தா அந்த புள்ள அப்படிதான் போவும் பாருங்க.
1: You don't build a family like that.
0: இப்படி எல்லாம் பேசி குடும்பத்தை கட்ட முடியாது.
1: You build children like that.
0: இப்படி பிள்ளைகளை இப்படி கட்ட முடியாது.
1: You build children by encouraging them and building them up by with good words.
0: பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? தட்டி கொடுத்து நல்ல வார்த்தை பேசி அப்படியே அவங்கள வளர்க்கணும்.
1: Not magnifying their problems.
0: பிரச்சனையை பெருசா பேசி வளர்க்க கூடாது.
1: But showing them the right way.
0: ஆனா சரியான வழியை அவங்க காட்ட வேண்டும்.
1: And giving them appreciation and praise for whatever good they do.
0: அவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அவங்கள தட்டி கொடுத்து பாராட்டி அப்படியே அவங்கள கொண்டு வரணும்.
1: And correcting them when they need it.
0: தவறு செய்யும்போது அவங்கள திருத்தி கொண்டு வரணும்.
1: But you know, you're correcting them, always you're telling them what's wrong with them. Then one day your child is going to turn around when he's 6 feet tall, he's going to tell you, no more. You've always told me what's wrong with me. You never out of your mouth told me what's good with me.
0: இப்படி எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இந்த தப்பு செஞ்சு அந்த தப்பு செஞ்சு சொல்லிட்டேன்னா நாலு ஒன்று வரும் 6 அடி உயரத்தில் இருப்பான். அப்ப திட்டும் போது கையை காட்டுவான். எப்பப்பதான் சும்மா திட்டினே இருக்கீங்களே அப்படின்னு.
1: கெட்டது மட்டும் சொல்றீங்க, நல்லது நான் செய்யறது ஒண்ணு கூட இது வரைக்கும் வாயிலிருந்து வரல. இனிமே I don't want to hear anything.
0: இனி இந்த மாதிரி எல்லாம் நான் கேட்கவே கூடாது அப்படின்வா.
1: This has happened in many families.
0: பல குடும்பங்கள்ல இப்படி நடந்து இருக்கு.
1: Then only they wake up.
0: அப்பதான் கொஞ்சம் ஒரு முழிப்பே வருது அவங்களுக்கு.
1: Now all of a sudden they can't switch gears.
0: இப்ப திடீர்னு வந்து மாத்திக்க முடியாது அவங்கள.
1: Now this is one such problem like that.
0: பாருங்க இதுவும் அது போல ஒரு பிரச்சனை தான்.
1: You know, people have taught that God is the problem and now they are not able to switch gears.
0: தேவன் தான் பிரச்சனைன்னு எல்லாருக்கும் போதிச்சாச்சு. இப்ப அவங்களாலே மாத்திக்க முடியல அதை.
1: And I used to be of that opinion also because I heard these preachers all the time that God is the problem. My God, you know, if something wrong happened to me, that God, the Lord is the problem.
0: இந்த பிரசங்களை கேட்டு கேட்டு கேட்டு கடைசியில் நானும் என்ன யோசித்தேன், எனக்கு ஏதாவது கெட்டது நடக்குதா அப்படின்னா கர்த்தர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு நானும்
1: நினைச்சிட்டேன். God is doing
0: this. கர்த்தர் தான் அதை செய்கிறார்.
1: But then I switched gear one day.
0: அப்பதான் ஒரு நாள் நான் மாறினேன்.
1: I got a revelation. One of the greatest revelation that I got in life is the revelation that God is good. வாழ்க்கையிலே only good things.
0: வாழ்க்கையிலே நான் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால் கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு.
1: Now all my preaching is based on that fact.
0: இப்போது என்னுடைய எல்லா பிரசங்களும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான்
1: இருக்கிறது. God is good, then there is no place for fear in me.
0: கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு எனக்குள்ளே பயத்துக்கு இடமே இல்லை.
1: See, that one thought is enough to drive away every fear.
0: பாருங்க, எல்லா பயத்தையும் விரட்டி அடிக்க அந்த ஒரு எண்ணமே போதும்.
1: God is on my side.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: I may have many enemies.
0: பல எதிரிகள் எனக்கு ஒருவேளை இருக்கலாம்.
1: Many people in the world may hate me.
0: உலகத்தில் பலர் என்னை ஒருவேளை பகைக்கலாம்.
1: But I know one that is mightier than all and he is for me.
0: ஆ, எல்லாரை விட வல்லவர் ஒருவர் எனக்கு தெரியும். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: He is inside of me and he is for me.
0: அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார்.
1: Sure, I'm not perfect. I make mistakes, I make blunders, but through it all he's always with me. He's never against me.
0: ஒருவேளை நான் தவறு செய்யலாம், மிகப்பெரிய தவறுகளை கூட செய்யலாம், ஆனாலும் எப்போது என்னோடு கூடவே இருந்து என்னை நடத்துகிறார்.
1: He's a gracious and a loving God.
0: அவர் கிருபையும் அன்பும் உள்ள தேவன்.
1: He's on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: I will not fear.
0: ஆகவே நான் பயப்படுவதில்லை.
1: So if I'm sick, I will not fear.
0: ஆகவே நான் வியாதிப்பட்டாலும் பயப்பட மாட்டேன்.
1: Facing enemies, I will not fear.
0: எதிரிகளை சந்தித்தாலும் பயப்பட மாட்டேன்.
1: If I'm facing financial needs, I will not fear.
0: பொருளாதார தேவை என்றாலும் பயப்பட மாட்டேன்.
1: If I'm facing all kinds of difficulties, I will not fear.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் பயப்பட மாட்டேன்.
1: Because God will see me through. He is for me.
0: ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறபடினாலே என்னை நடத்தி செல்வார்.
1: You see what it does to put this one right thought, how it will set you free.
0: பாருங்க, இந்த ஒரு சரியான எண்ணத்தை உள்ளே வைத்தாலே எப்பேற்பட்ட ஒரு விடுதலை உண்டாகிறது என்பதை.
1: ஹலோ
0: ஹலோ,
1: ஆர் யூ தேர்?
0: இருக்கீங்களா?
1: சோ செட்டில் இட் இன் யுவர் மைண்ட் டுடே.
0: வாங்க, இன்னைக்கு உங்க மனசுல அதை செட்டில் பண்ணுங்க.
1: எவரிபடி லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே.
0: எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: God is on my side.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: When I make a mistake, he is still on my side.
0: நான் ஒரு தவறு செய்த போது என்னோடு கூட இருக்கிறார்.
1: When I have sinned, still he is on my side.
0: பாவம் செய்த போது என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: My father is gracious.
0: என் தகப்பன் கிருபையுள்ளவர்.
1: Full of loving kindness.
0: கருணையமிக்கவர்.
1: He washes me and cleanses me.
0: என்னை கழுவி சுத்திகரிக்கிறார்.
1: He helps me and enables me.
0: எனக்கு உதவி செய்கிறார், பலன்
1: கொடுக்கிறார். My God is for me.
0: என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The world may be against me.
0: முழு உலகமும் என்னை எதிர்க்கலாம்.
1: But my God is for me.
0: ஆனால் என் தேவன் எனக்காக இருக்கிறார்.
1: And because he is for me.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே.
1: Because he is on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே.
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: Hiding in the caves day and night, running for his life.
0: இரவும் பகலும் கெபிகளில் ஒளிந்து கொண்டு உயிர் தப்ப ஓடுகிறான்.
1: Trying to save from being executed.
0: ராஜா கொல்ல வருகிறான், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வகை பார்க்கிறான்.
1: Dealing with fear all the time.
0: இப்போது பார்த்தாலும் பயத்தை சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது.
1: And he has learned how to deal with it.
0: எப்படி சரி செய்வது என்பதை கற்றுக்கொண்டான்.
1: He will sit in that cave and he'll say, the Lord is on my side, I will not fear.
0: குகையில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்கிறான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்.
1: God has called me.
0: தேவன் என்னை அழைத்திருக்கிறார்.
1: I was only a shepherd boy, but I never wanted to be a king, but he came and called me.
0: நான் ஒரு மேய்ப்பனாக தான் இருந்தேன், ராஜாவாக நான் வரும்ல, அவர்தான் என்னை அழைத்தார்.
1: He told me I'll be a king.
0: அவர்தான் சொன்னார், நீ ராஜாவாய் இருப்பாய் என்று.
1: He anointed me.
0: அவர்தான் என்னை அபிஷேகம்.
1: He gave me victory over that giant.
0: அவர் தான் அந்த ராட்சதன் மேல் எனக்கு வெற்றியை தந்தார்.
1: He is on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: So Saul may be the king, he may have power, he may have men, but he can't do nothing to me. I will not be afraid.
0: சவுல் ராஜாவா இருக்கலாம், அதிகாரம் வல்லமை இருக்கலாம், மனிதர்கள் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது.
1: You see, when you don't have that knowledge.
0: பாருங்கள், இந்த அறிவு இல்லாமல் போகும்போது.
1: See that knowledge.
0: பாருங்கள், அந்த அறிவுங்க.
1: See, knowledge is the key to success in life in the Christian faith.
0: கிறிஸ்தவ விசுவாசத்திலே வெற்றிக்கு திறவுகோலாக இருப்பதே இந்த அறிவு தான்.
1: That's why Jesus said, you shall know the truth and the truth shall make you free.
0: ஆவேதே சொன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: Not, see, it's not the truth that will make you free. The truth that you know is only going to make you free.
0: பாருங்கள், சத்தியம் விடுதலையாக்குவதில்லை, நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும்.
1: Many people take the Bible and put it under their pillow so that they can drive out all the evil forces by night.
0: வளர் வந்து ராத்திரி அந்த காத்து கருப்புலாம் வந்தா விரட்டுது.

0: கல்யாணம்.
1: And the devil, you know, warms up and he says, no.
0: பிசாசு அப்படியே சிலுத்து எழுந்தது, போக மாட்டேன் அப்படின்னு.
1: பாருங்கயா, பைபிள் வச்சா கூட போக மாட்டேங்குது. பொல்லாத பேய் இது. It's a terrible demon. It's not going, not even going for the Bible.
0: பொல்லாத பேய், பைபிள் வச்சாலும் போக மாட்டது அப்படினுவாங்க.
1: The devil by this time has found out that you don't believe in your own words, that when you say go, he will have to go. You don't believe it, he knows it.
0: இதுலயே பிசாசுக்கு வளைங்கிறது பாருங்க. போன்னு சொன்னா அவன் போகணும்ன்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலன்னு, ஆகவே தான் போக மாட்டேன்றான்.
1: How does he know that you don't believe your words?
0: நீங்க வசனத்தை விசுவாசிக்கலன்னு அவனுக்கு எப்படி தெரியும்?
1: Because you are asking him, will you go?
0: ஏன்னா நீங்களும் அவன்கிட்ட கேக்குறீங்க, போவியா அப்படின்னு.
1: அது என்ன கேள்வி அது? What kind of... I knew one preacher that will take the Bible and whenever he goes into one house to visit them, he'll put the Bible inside first.
0: ஒரு பிரச்சனையா தெரியும் பாருங்க. எப்பெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா முதல் பைபிள் உள்ள அனுப்புவார், அப்புறம் தான் இவரு போவார்.
1: இதை முதல்ல உள்ள அனுப்புவாரு. See, I've seen all kinds. You know, I can write a book on these
0: things. I'm going to
1: write a funny book one of these days.
0: இந்த மாதிரி நகைச்சுவையான விஷயங்கள்லாம் ஒரு புக்கா எழுதணும்னு நினைக்கிறேன் நான்.
1: I mean, really, I mean, that was not very far from here. This is only within a couple of kilometers from here. The man lived and he was known to me.
0: இதெல்லாம் வந்து எங்கேயோ நடந்து நினைக்காதீங்க. இங்க இருந்து 1-2 கிலோமீட்டர் உள்ளே நடந்தது. நல்லா தெரிஞ்சவர் தான் அவர்.
1: If you live in Prasavakam, this is the best place you can experience all these things.
0: Prasavakam irundhala bodum idella anubhavikka kodiya oru serandha idam idhan.
1: All my life I lived in Prasavakam.
0: Naan ellam Prasavakathile vaazhndhen naan.
1: So I've seen most of these things.
0: Avu idella nariya paathuten.
1: At one time I thought I've seen it all but I don't think so. There are some other funny things happening still.
0: Vaanga oru kattathile yosichen ellame paathaachen ana innum nariya vedikkana vishayam nadandhittu irukku pala edangalle.
1: People believe all kinds of funny things, you know.
0: Vaanga ipdi pala vedikkana kaaryangala makkal nambuvaanga.
1: They have not understood what this is all about.
0: Idella enna ne innum
1: They've gone to church, been baptized, been spirit filled and all of that and so on, but they just don't understand the very basic thing sometimes.
0: சபைக்கு போயிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆவியினால் நிரம்பியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா இந்த அடிப்படைக்கா நீங்களே விளங்காம இருக்கு.
1: It is not the Bible that will set you free, it is what is in the Bible getting into your heart and your mind and filling you with it, with the truth that will set you free.
0: பைபிள் உங்களை விடுதலை ஆக்காது, இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற காரியம் உங்களுடைய மனதிலே உள்ளத்திலே சென்று அதை நிரப்பும் போது அந்த அறிவு தான் உங்களை விடுதலை ஆக்கும்.
1: A lot of people still believe the Bible will set them free, so they dust it every day and kiss it every day going to work, coming back from work.
0: இன்னைக்கும் ஜனங்கள் பைபிள் விடுதலை ஆகும் நம்பி தான் அதை ஒவ்வொரு நாளும் தூசி தட்டி வேலைக்கு போகும்போது போயிட்டு வரும்போதெல்லாம் அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு
1: இருக்காங்க. And they say, brother, I kiss it every day and go to work. Why did God do this to me?
0: அப்புறம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இதை கிஸ் பண்ணிட்டு தானே பிரதர் வேலைக்கு போறேன், ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு?
1: That's why the Bible says the people perish not because God is trying to kill them or God is trying to destroy them or teach them a lesson. People perish because of a lack of knowledge.
0: ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் அழிக்க பார்க்கிறதுனாலே, தேவன் கொல்லுகிறதுனாலே மக்கள் அழிந்து போவது கிடையாது. அறிவில்லாமையினாலே மக்கள் அழிந்து போகிறார்கள்.
1: Knowledge.
0: அறிவு.
1: Knowledge is the key.
0: அறிவு தான் திறவுகோல்.
1: Knowledge set me free.
0: அறிவு தான் என்னை விடுதலையாக்கும்.
1: Knowledge will set you free.
0: அறிவு உங்களை விடுதலையாக்கும்.
1: Because it is not ordinary knowledge, it's the revelation knowledge of what God is saying.
0: ஏனா அது சாதாரண அறிவு அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது குறித்த வெளிப்பாட்டின் அறிவு.
1: Amen.
0: Amen.
1: It will set you free.
0: அது உங்களை விடுதலையாக்கும்.
1: Now turn with me to 2 Peter.
0: சரி, ரெண்டு பேதருக்கு திருப்போம்.
1: 2 Peter chapter 1.
0: ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம்.
1: See, people read the Bible and you know they've read that verse many times. God is on my side, I will not fear.
0: பாருங்க, மக்கள் பைபிள்லாம் வாசிச்சிருங்க, பலமுறை வாசிச்சிருக்காங்க, கர்த்தரின் பட்சத்துல இருக்கான், நான் பயப்படேன் அப்படினு.
1: Did you realize that's the thing that is saying?
0: ஆனா
1: that did you realize that when you know that God is on your side and truly believe and have a revelation of the fact that God is on your side no matter who's against you, that is when fear will go.
0: அது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், யார் எதிரிட்டு வந்தாலும் சரி கர்த்தரின் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கும் போதுதான் பயம் உங்களை விட்டு போகும். அது தெரியுமா உங்களுக்கு?
1: Many Christians in their subconscious have embedded this thought that God is the source of their problems.
0: நிறைய கிறிஸ்தவனுடைய ஆழ் மனதிலே என்ன உண்மை பதிஞ்சிருக்குன்னா, என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே கர்த்தர் தான்.
1: Why did God do this?
0: ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டார்?
1: Why is God doing all this?
0: ஏன் தேவன் இப்படி எல்லாம் செய்து விட்டார்?
1: All the teachings put together all through their lives that they've heard have put a deep feeling in their hearts. Why did God do this?
0: அவள் கேட்ட எல்லா போதனைகளையும் இப்ப உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு போய் வச்சிருச்சு. ஆகவே தான் கேக்குறான், கர்த்தர் ஏன் இப்படி செய்து விட்டார்?

0: So as long as that is not dealt with. Sometimes you may go to church and sing a song that says God is on my side, you know, hallelujah, you know.
1: சபையில இருக்கவரைக்கும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற அல்லேலூயான்ற பாட்டெல்லாம் நல்லா
0: இருக்கு. Oh brother, it's a wonderful song, you know, real thumpy song. God is on my side.
1: Oh brother, ரொம்ப அருமையான ஒரு பாட்டாச்சே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற நல்ல தம்பிங்கா இருக்குமே அப்படின்னு.
0: But Monday the same fear.
1: திங்கட்கிழமை இங்க இருக்குறது எப்போது இங்க போகும்?
0: When will what is in the conscious mind go into the subconscious?
1: சிந்திக்கிற இந்த மனதில் இருக்க அந்த காரியம் எப்போது ஆழ்மனதுக்குள்ளே போகும்?
0: It is only as you meditate upon the word of God and the revelation of the fact that God is on your side dawns upon you by the Holy Spirit.
1: தேவனுடைய வார்த்தையில் தியானிக்கும்போது தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அந்த உண்மை ஒரு வெளிப்பாடாக பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு உதிக்கும் போதுதான் அந்த பயம் நீங்கும்.
0: Amen.
1: Amen.
0: That's why you need to meditate on God's word.
1: Ah, vedan devude vaathiyil dhyanikka vendum.
0: To meditate means to mutter and say what God has said.
1: Dhyanam endral enna? Devan enna sonnara adaiye thirumbu thirumbu solrara adu munumunuppadu endra artham.
0: So when you keep saying God is on my side, God is on my side, Lord I thank you because you're on my, instead of speaking your fear, if you keep saying Lord I thank you because you are on my side, 1,000 at my side shall fall, 10,000 at my right hand shall fall, but it shall not come nigh me.
1: ஆகவே பயமாருக்கு பயமாருக்கு அதே சொல்றதுக்கு பதிலாக என் பக்கத்தில் 1,000 பேர், என் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. தேவனின் பட்சத்தில் இருக்கான அதை ஏன் சொல்லக்கூடாது?
0: Thank you Lord for you're on my side.
1: கர்த்தாவே நீ என் பட்சத்தில் இருக்கிறபடியாலும் உமக்கு நன்றி.
0: Make this the meditation of your heart and then you will see how your subconscious is reprogrammed with this truth that God is on your side. That will alter everything. That will change your fear into faith.
1: இதை உங்கள் இதயத்தின் தியானமாக்கும்போது உங்கள் ஆழ்மனதிலே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று அந்த புது புரோகிராம் வந்துவிடும். அதன் பிறகு அந்த பயம் உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் பார்க்கலாம்.
0: This will work Sunday while you're singing God is on my side.
1: இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறீங்க பாடும்போதும் வேலை செய்யும்.
0: Monday also it will work.
1: திங்கட்கிழமையும் வேலை செய்யும்.
0: Because it has gone deep inside.
1: எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எல்லா அச்சுறுத்தும் சூழ்நிலையிலும் அதை வேலை செய்யும்.
0: God is on my side is a simple truth, but it's an amazing truth that will set you free from fear.
1: தேவன் என் பட்சத்தில் இருக்கிற சத்தியம் ரொம்ப எளிமையா தோன்றலாம், ஆனா ஆச்சரியமானது. உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க கூடியது.
0: It will set you free today.
1: இன்றைக்கு அது உங்களை விடுதலையாக்கும்.
0: It will just put it, if you just put it in your heart and mind, it will totally set you free from the chains of fear.
1: உங்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் வைப்பீர் என்று சொன்னால் இந்த பயம் என்ன சங்கிலியிலிருந்து அது உங்களை முற்றும் விடுதலையாக்கும்.
0: Don't sleep with your fear.
1: பயத்தோடு தூங்க போக
0: வேண்டாம். Don't be looking at the wall all the time with your fear.
1: எப்ப பார்த்தாலும் பயத்திலே சுவத்தை முறைச்சு பார்த்துட்டு
0: இருக்காதீங்க. Keep looking at the word.
1: வார்த்தையை பார்த்து
0: the Lord is on my side.
1: கர்த்தரின் பட்சத்தில்
0: இருக்கிறார். Keep speaking the word.
1: வார்த்தையை பேசி
0: the Lord is on my side.
1: கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
0: Don't be listening to songs such as God's going to get you.
1: கர்த்தர் வந்து என்ன அடிப்பார் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்காதீங்க.
0: No. Even Christian songs.
1: அவரோட கிறிஸ்தவ பாட்டா இருந்தாலும் கூட
0: அதுல கூட இருக்குது God's going to get you.
1: அதுலயும் அப்படிதான்
0: இருக்கு. Some Christian songs have it.
1: சில கிறிஸ்தவ பாடல்களும் அப்படிதான் வருது.
0: Don't listen to such songs.
1: அப்படிப்பட்ட பாட்டெல்லாம்
0: கேட்காதீங்க. Don't open your mouth and sing those songs.
1: வாய் திறந்து அப்படிப்பட்ட பாடல்களை பாட வேண்டாம்.
0: Sing only the songs that tell you that God is on your side in so many ways.
1: கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை பல விதங்களிலே சொல்லக்கூடிய பாடல்கள் அவைகளை மட்டுமே பாடுங்கள்.
0: Then it will get inside deep.
1: அதன் பிறகு உள்ள ஆழமா அது போகும்.
0: Amen.
1: Amen.
0: Such a simple truth.
1: ரொம்ப எளிமையான ஒரு சத்தியம் இது.
0: But such deliverance comes from it.
1: ஆனா எப்பேற்பட்ட ஒரு விடுதலை அதிலிருந்து வருது பாருங்க.
0: You know, a lot of people don't realize.
1: நிறைய பேர் அதை உணர்வதே கிடையாது.
0: You know, they go with their fear and some preacher says you got 3 demons.
1: பயத்தோடு போறாங்க, உடனே அந்த பிரசங்கம் சொல்ல உங்களுக்கு வந்து 3 பிசாசு பிடிச்சிருக்கு.
0: This Saturday we were only able to chase 1.
1: இந்த சனிக்கிழமை ஒன்று தான் நாம துரத்தி இருக்கோம்.
0: The other 2 are very dangerous devils, so we'll have 7-day fasting.
1: அடுத்த 2 வந்து இதை விட ரொம்ப மோசமானது, ஆபத்தானது, ஆகவே 7 உபவாசம்.
0: இப்போ நல்லா இருந்தவங்க இப்போ வீட்டில் போய் தூங்க கூட முடியாது. the other two is going to kill him. He's going to be afraid that the other two are more dangerous and he got fast 7 days. Then how do you expect the guy to come back Monday? He's not going to have a good weekend, man, you know.
1: அடுத்த ரெண்டு பிசாசு ரொம்ப ஆபத்தானது, ஏழு நாள் உபவாசம்னா அப்புறம் எப்படி அவன் அடுத்த அந்த வேலைக்கு வர முடியும்?
0: இல்ல, அந்த வீக்கெண்ட் எப்படி அவனுக்கு பொழுது போவோம்? மண்டே வான்னு சொல்லி இருக்கீங்க. You said come Monday. How is he going to sleep till Monday?
1: திங்கட்கிழமை வாங்கன்னு சொல்லிருக்கீங்களா, அது வரைக்கும் அவன் எப்படி தூங்குவான்?
0: The fact that you chased away one devil is not any consolation because the two are bad worse.
1: ஒரு பிசாசு துரத்திட்டேன்னு சொன்னீங்களே, அது அவனுக்கு ஆறுதலே கிடையாது. ஏன்னா மோசமான பிசாசு இன்னும் ரெண்டு உள்ள இருக்குன்னு சொல்லியாச்சு.
0: Fear generating, not fear driving out.
1: இதெல்லாம் பயத்தை விரட்டுறது கிடையாது, பயத்தை உற்பத்தி ஆக்குறது.
0: But yet people gravitate towards these things.
1: ஆனா பாருங்க, மக்கள் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க.
0: But it's changing.
1: ஆனா மாறுது எல்லாமே.
0: Amen.
1: Amen.
0: It's changing. I'm telling you, it's changing.
1: சொல்றேன் பாருங்க, எல்லாமே மாறி கொண்டு வருகிறது.
0: It will change.
1: மாறும்.
0: Believe that?
1: நம்புறீங்களா?
0: It will change.
1: மாறும் அதெல்லாம்.
0: So if you got fear and you are crippled by fear, listen to these things. This truth will set you free.
1: பயம் இருக்கும் என்றால், பயம் உங்களை முடமாக்கி இருக்கும் என்றால், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
0: Next few weeks I'm going to show it very dramatically how these things work.
1: அடுத்த சில வாரங்களுக்கு அப்படியே எடுத்து காட்ட போறேன் இது எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது.
0: Because I feel that we must nail this truth about how things work.
1: ஏன்னா நான் என்ன உணரேன், இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது என்பதை ஆணித்தரமாய் மக்களுக்கு போதிக்கிறேன்.
0: Then only people will be set free.
1: அப்பதான் மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்.
0: And you know, we don't have to fall for any foolish thing.
1: என்னது ஒரு மதியினமான காரியத்துக்கும் போய் நம்ம விழ வேண்டிய
0: அவசியம். Have you got 2 Peter 1?
1: சரி, 2 பேதுரு முதலாம் அதிகாரம் எடுத்தாச்சு.
0: Let's read this and let's say one thing in close and then we'll continue next.
1: இந்த வாசிப்போம், ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம், அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
0: Verse 3.
1: மூன்றாம் வசனம்.
0: Verse 2.
1: இரண்டாம் வசனம்.
0: Grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord.
1: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது.
0: How does grace and peace get multiplied?
1: கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுகிறது?
0: It gets multiplied in the knowledge of God.
1: தேவனை அறிகிற அறிவினாலே பெருகுகிறது.
0: People don't have peace much, you know, these days because believers sometimes don't have much peace because the word is not in them. The knowledge of the word is not there.
1: இந்த நாட்களில் விசுவாசிகளுக்குள்ளே அவ்வளவு சமாதானம் இல்லை. ஏன் சொன்னா, வசனத்தை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே இல்லை.
0: So they just carrying the Bible, going here, running helter skelter, looking for answer for their problem, but they are not in peace. Grace and peace is not multiplied day by day.
1: பாருங்க, பிரச்சனை வாழ்க்கையில பைபிள தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலையறாங்க, ஆனா அந்த அறிவு இல்லாதனாலே வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகாமல் இருக்கிறது.
0: Only when you get the knowledge, grace and peace will multiply.
1: அறிவு வரும்போதுதான் கிருபையும் சமாதானமும் பெருக முடியும்.
0: Now listen to this, verse 3 and 4.
1: மூணு நாள் கவனிங்க.
0: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
1: தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினது மன்றி.
0: Just pay attention for one moment.
1: கொஞ்சம் அத கவனிங்க.
0: His divine power has given to us all things.
1: அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
0: Everybody say given all things.
1: எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
0: Given to us all things.
1: எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறது.
0: All things means all things.
1: எல்லானா எல்லாம் தான்.
0: All things.
1: எல்லாம்.
0: All things about what? All things that pertain to life and godliness.
1: எதற்கு வேண்டிய எல்லாம்? ஜீவனுக்கும், அதாவது இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாம்.
0: Two things are mentioned, life and godliness.
1: அதாவது ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும்.
0: It's simply a language that indicates, you know, everything that has to do with this earthly life, this life as we live it on a day to day basis, and our spiritual life.
1: அதாவது எளிமை அப்படி சொல்லனா, இந்த உலக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இது ரெண்டுத்துக்கும் வேண்டிய எல்லாவற்றையும்.
0: Whatever you need, all things are given pertaining to life, God, life and godliness. All things are given.
1: அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Now, how is it given?
1: அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது?
0: Through the knowledge of him who called us by glory and virtue.
1: நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே.
0: See there?
1: பாருங்க.
0: Through the knowledge.
1: அறிவினாலே.
0: It comes through the knowledge.
1: இதெல்லாம் அறிவினாலே வருகிறது.
0: How do you get out of your problems? How do you get the victory over your situations?
1: பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது எப்படி? சூழ்நிலையின் மீது வெற்றி காண்பது எப்படி?
0: No matter what your problem is, what challenge you're facing, all things pertaining to godliness and life is given.
1: பிரச்சனை என்னவா இருந்தாலும், என்ன சவாலை நீங்கள் சந்தித்தாலும் சரி, ஜீவனத்துக்கு வேண்டிய, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Everything is given.
1: எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
0: How is it given?
1: எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு?
0: Through the knowledge of him.
1: அவரை அறிகிற அறிவினாலே.
0: Now, Read the next verse.
1: அடுத்த வசனம் வாசிங்க.
0: By which have been given to us exceedingly great and precious promises, that through these you may be partakers of divine nature, having escaped the corruption that is in the world through lust.
1: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: The knowledge is in terms of many promises of the word of God.
1: அந்த அறிவு வந்து தேவனுடைய வார்த்தையில பல வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
0: So the word of God, the Bible is full of promises, thousands upon thousands of promises that cover all things pertaining to life and godliness and give us the knowledge of these things, and only through that we get the victory.
1: ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான ஆயிரம் ஆயிரமான வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது. அவைகள் குறித்த அறிவு தான் இவைகளை நமக்கு தருகிறது.
0: அந்த வாக்கு தத்துவங்கள் நம்முடைய சவால்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு தேவையான அதை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய knowledge, அறிவை நமக்கு தருகிறது. It gives us the knowledge through which we can be delivered out of those.
1: அந்த வாக்கு தத்துவங்கள் அவையிலிருந்து நாம் விடுதலையாக்கத்தக்கதாக அந்த அறிவை நமக்கு தருகிறது.
0: Because that's why it says that through these things you may become partakers of divine nature, having escaped the corruption that is in the world.
1: இச்சையினால் உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
0: So that you may partake of divine nature and escape from the corruption.
1: அதாவது திவ்ய சுவாபத்திலே பங்கு பெற்று இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கலாம்.
0: Now let me just make this point and we are finished.
1: பாருங்க, இந்த பாயிண்ட சொல்லி நான் முடிக்கட்டும்.
0: God wants you to escape from that situation.
1: அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
0: And he has given everything that you need to escape out of that jam that you are in, that tight problem that you are facing.
1: நீங்க சிக்கிட்டு இருக்கீங்களா, அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார்.
0: Where did you get this idea that God is your problem?
1: ஆகவே தேவன் தான் என்னுடைய பிரச்சனை என்கிற எண்ணம், ஐடியா எங்கிருந்து வந்தது?
0: That's a wrong idea, my friend.
1: அது தப்பான ஐடியா.
0: God is on your side.
1: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
0: How is he on your side?
1: எப்படி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்?
0: He has given you all things that pertain to life and godliness.
1: ஜீவனுக்கு, ஜீவனத்துக்கும் வாழ்க்கைக்கும், ஜீவனத்துக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார்.
0: He has given it through the knowledge.
1: அறிவினாலே அதை தந்திருக்கிறார்.
0: That knowledge is available in terms of thousands of promises.
1: அந்த அறிவு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களின் வடிவிலே இருக்கிறது.
0: He has given it so that you will escape the corruption.
1: நீங்கள் கேட்டுக்கு தப்பிக்கொள்ளும்படி அதை தந்திருக்கிறார்.
0: So that you will not perish.
1: நீங்கள் அழிந்து போகாதபடி தந்திருக்கிறார்.
0: So that you will escape, he has given it.
1: நீங்கள் தப்பி போகொள்ளும்படியாக தான் அதை தந்திருக்கிறார்.
0: If he wants to get you, then why did he make a way of escape?
1: உங்களை சிக்க வைக்கணும்னு அவர் விரும்பினா பிறகு தப்பிக்கொள்ளுவதற்கான வழி எதுக்கு ஏற்படுத்தணும்?
0: If God is really that old man sitting there with a stick and wanting to hit you every time you do wrong,
1: கர்த்தர் உண்மையிலேயே வயசான தாத்தா கையில தடியோடு உட்கார்ந்துட்டு தப்பு செய்யும் போதெல்லாம் அடிக்கிறாருன்னா,
0: and that's his purpose,
1: அதுதான் அவருடைய நோக்கம்னா,
0: then why did he make a way of escape?
1: பிறகு ஏன் தப்பிக்கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தணும்?
0: Then God will become a loser.
1: அப்படினா கர்த்தர் தான் தோற்கிறவரா போயிடுவார்.
0: Because by the way of escape you will escape and he cannot punish you.
1: ஏனா தப்பிக்கிற வழியில நீங்க தப்பிச்சிடுவீங்க, அவர் உங்களை தண்டிக்க முடியாது.
0: See, God is not out to get you.
1: பாருங்க, தேவன் உங்களை வந்து எப்போ தண்டிக்கலாம், எப்படி தண்டிக்கலாம் பாக்குறது?
0: God is not against you.
1: தேவன் உங்களுக்கு எதிராளி இல்லை.
0: He is for you.
1: அவர் உங்களுக்காக இருக்கிறார்.
0: He has not laid the trap, he has laid the way of escape.
1: அவர் அந்த பொறி கண்ணியை அவர் வைக்கவில்லை, தப்பிப்பதற்கான வழியை தான் வைத்திருக்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: The way of escape.
1: தப்பிக்கொள்வதற்கான வழி.
0: We'll look at it more next week.
1: அடுத்த வாரம் அதை குறித்து இன்னும் அதிகமாக
0: பார்ப்போம். Shall we all stand?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.

0: பாடுங்க. என் வாழ்க்கை படகிலே பயமே இல்லை, பயமே இல்லை. அறிக்கை செய்வோமா. ஆழ்கடலை தாண்டுவே அக்கரையில் சேருவே,
1: ஆழ்கடலை தாண்டுவே அக்கரையில்

0: ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாள் எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 107வது சங்கீதம், சங்கீதம் 107 அதனுடைய 24வது வசனம்.
1: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள்.
0: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை எடுத்து அப்படியே தியானித்து சர்ச் கீழே இந்த சைடில் அப்படியே நடந்து நடந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேசின வார்த்தைகளை எல்லாம் தான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வசனத்தை எப்படி கேட்கிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்கிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், இவைகளின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும். இல்லைன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரு வேர்டு, இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு வேர்டு. இதை வந்து இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் ஆங்காங்கும் இருந்து கேட்குற அத்தனை ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி கேட்குறோம், கேட்ட வார்த்தை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தை எப்படி காத்து கொள்ளுகிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்குறோம், இவைகளின் அடிப்படையில் தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். வசனம் பலிக்கும், பலிக்கணும், அப்போதான் அது நிறைவேறுகிற அனுபவம். நான் வருவேன் கேட்பேன் போவேன், வருவேன் கேட்பேன் போவேன் அப்படி அல்ல, அதை தாண்டி. எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் ஜனங்களோடு பேச விரும்பிதான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து அவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கிருபையாய் தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. கர்த்தர் நல்லவர், வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். ஆழத்தின் அனுபவத்தில் 2 விதமான காரியங்களையும் பார்க்க முடியும். ஒன்று ஆசீர்வாதமான அனுபவங்களையும் பார்க்க முடியும். முத்து எடுக்கணும்னா ஆழத்துக்கு தான் போகணும். இன்னொன்று ஆபத்தான அனுபவத்தையும், ஏ ஆழம் தெரியாம காலை விடாத, அது ஒரு எச்சரிப்பை குறிக்கிற வார்த்தை, அது ஒரு ஆபத்தை குறிக்கிற காரியம். ஆழத்தின் அனுபவம் என்பது இப்படி 2 ஆங்கிளையும் நம்மால பார்க்க முடியும். நாம போய் மாட்டிக்கொள்ளுகிற ஆழத்தின் அனுபவம் என்பது அது மிகவும் ஆபத்தான அனுபவம். ஆனால் தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள், அது மற்றவர்கள் பார்வையிலே ஆபத்தான அனுபவம் போல காணப்பட்டாலும் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக தான் மாறும். ஒரு ஆழத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு சிலர் இருக்கிற சிச்சுவேஷன் என்பது அப்படிதான். இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அனுபவமே ஆழத்தின் அனுபவம். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்திலே தாவீது சந்தித்த பிரச்சனைகளை குறித்து பல சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எல்லாமே பாட்டா பாடினாலும் அவருடைய வலியை தான் பாட்டா பாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, நீ உங்க பிரச்சனையை சொல்லுங்க கேட்டா வாயை திறந்து பாட ஆரம்பிச்சிருவார். நம்ம சாட்சியே புலம்பிதான் சொல்லுவோம், அவர் வலியே பாட்டா தான் பாடுறார். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியே புலம்பிதான் சொல்லுவோம், கர்த்தர் என்னை காத்தார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் வருது, தூக்கி எடுத்து நமக்கு அந்த சவுண்டு அந்த இதை மட்டும் கேட்டால் ஏதோ கண்மலையிலேருந்து இவங்களை தூக்கி குழியில் போட்டது மாதிரி. ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவருடைய வலியே பாட்டா பாடுவார், பாட்டா பாடுவார். ஹாலலூயா. அந்த இடத்துல தான் தாவீது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். 42வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தில்,
1: உமது மதகுகளின்
0: இரைச்சலால்
1: ஆழத்தை
0: ஆழம் கூப்பிடுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் போது நான் நினைச்சேன் இதுதான் நான் சந்தித்ததுலயே பெரிய பிரச்சனை, நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆழத்தை ஆழம் அடுத்து வர பிரச்சனையை பார்த்தா இதை விட அந்த பிரச்சனை பரவாயில்ல. சில நேரத்தில் நான் என் வாழ்க்கையில் சந்திக்கிற பிராபலத்தை நான் பார்க்கும்போது இதுதான் அர்த்தம், நான் சந்திக்கிற பிரச்சனையிலேயே இதே போல ஒரு பிரச்சனை. ஏங்க, ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது, இந்த தடவை மழை வரும்போது என்ன சொன்னாங்க, கடந்த 46 ஆண்டுகளில் இதே போல திடீர்னு ஒரு புயல் அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கடந்த 10 ஆண்டுகளில் இதே போல. இது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல தெரியுமா நம்ம திணறுகிறோம், நம்ம சிங்கத்தை தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது. ஏங்க, யாராவது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எல்லாம் அமைதியிட்டாங்க, இவன் கொண்டு போய் விட்டுருவாங்களோ கூட்டில், இல்லை இல்லை. அவன் தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணுறாருன்னா அதுதானே ஆழம், அதுதானே ஆழம். சிங்கம் பிரச்சனை முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, யார், கரடி. அது முடிச்சு வந்து பார்த்தா கோழியாத்து நிற்கிறான். ஒரு பிரச்சனை முடியும் போது, ஒரு பிரச்சனை நம்ம இதுதான் லாஸ்ட், இதோட முடிஞ்சு நினைக்கும் போது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது சொல்லிட்டு சொல்ற, உமது அலைகளும் உமது திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போயின. ஆண்டவரே, போன வருஷம் நான் நினைச்சிட்டேன், ஆமென் ஆண்டவரே, இந்த 2022 என் வாழ்க்கையில திரும்ப, சில சொல்லுவாங்க 2022, சிலர் கடந்த நாள் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் ரொம்ப வேதனையில் இருந்தேன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல ரொம்ப வேதனையிலிருந்து அவருடைய சாட்சி சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது எல்லாருமே யூஸ்வலாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான், இந்த நிலை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. நாம ஒரு பிரச்சனையை, இதுதான் பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை முடிவதற்குள்ளாக அடுத்து ஒன்று வெடிக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க, ஜோமனை வருவாங்க புது ஆண்டில், என்ன என்ன எதுக்காக ஜோம் பண்ணோம், 2022 போல எனக்கு நான் இதுவரை சந்தித்த வருஷத்திலேயே நான் சந்தித்த பெரிய பிரச்சனை 2022 அப்படி நீ வராம ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு 23 வந்தா அப்படி வரல. ஆனா அந்த ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிட்டதும், ஐயோ இதுக்கு அந்த 2000 ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளே அடுத்த பிரச்சனை. ஆமா, அப்படிதான் அங்கே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எழும்பி வரலான்னு பார்த்தா இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். ஆழத்தில் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் காரியம், நம்ம கண்ணுக்கே தெரியாது. 2வது காரியம், கற்குறிப்பிட்ட ஒரு இடத்தை இங்கே தான் அப்படின்னு காட்ட முடியாது. 3வது காரியம், திரும்ப கிடைக்காது. தாவீதின் வாழ்க்கையில் அலைகளும் திரைகளும் அவன் மேல் புரண்டு ஓடும்போது அந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு, நான் இன்னும் ஆழமாக தான் போயிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆழத்தை நான் நினைச்சேன் இந்த துன்பம் என்கிற சமுத்திரத்தில், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தில் இதுதான் கடைசி, இதுதான் ஆழம்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஆமென். இத்தனை ஆண்டுகள், 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம், உங்க லைஃப் எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்கு? ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. ஏ வந்துட்டான் வா. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இப்படிதான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஆழத்தின் மேல். அடுத்த வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஜலத்தின். அப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன கேட்க தோணும்? உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேல இருந்து அசைவாடிட்டு இருக்கிறீங்க, நான் தானே உள்ளதானே மாட்டியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதாவது, நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்கு நம்முடைய மேலோட்டம் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறோம். யோபு இப்படிதான் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் அவர்கிட்ட வழக்காடுவேன், நான் கேட்பேன். ஆமே. நான் யாரையாவது தப்பா பார்த்தது உண்டா, கேட்டது உண்டா? ஏன்னா வலி, வலி தாங்க முடியல. சொல்றேன், நான் அவரை தேடுறேன், அவரை காணல. இடது புறத்தில் கிரியை செய்தும் காணாதபடிக்கு

0: 8:16 என் ஆண்டவருக்கு என் பிரச்சனை மேலோட்டமாக மாத்திரமல்ல, என் பிரச்சனையின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பித்தது, என்ன செஞ்சா இதுக்கு முடிவு கட்ட முடியும் என்பதை அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் மோசே பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 3:7, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை ஆமே கேட்கவே. கூக்குரல் போட்டா கேட்கும், கூக்குரல் போடுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆளோட்டிகள். அப்ப எதனால இவன் கூக்குரல் எடுக்கிறான்? அவர் ஆழத்தில் உலாவுகிறவர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் ஆழத்திலும் உலாவுகிற தேவன். சிம்பிளா சொல்லணும், என்னுடைய A to Z தெரியும். அவர் என் நோயை குணமாக்குகிறவர் மாத்திரம் அல்ல, அந்த நோய்க்கான காரணத்தையும் சரி செய்கிறவர். எனவேதான் திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வரும்போது அவன் உன் வியாதி உன்னை விட்டு விலகுவதாக என்று சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் நோய் குணமாகனு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நோய் எதனால வந்தது என்று கர்த்தர் பார்க்கிறார். காரணம், அவர் ஆழத்தில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் வலி? இந்த உலகத்துக்கு என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு மேலோட்டமா மட்டும்தான் தெரியும். ஆமே, நான் அழுதால் மட்டும்தான் எனக்கு வலி இருக்குன்னு மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தையும் என் வாழ்க்கையின் ஆழத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை சட்டி ஹல்லேலூயா. ஆமே. ஏசாயா 30:6 அதனுடைய 26 ஆமே சாரி ஆமே 12:13 எரேமியா 30:6 எரேமியா 30:12-13 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம்
1: ஒடிதாயும் இருக்கிறது.
0: உனக்கு புண் இருக்கு, உனக்கு காயம் இருக்கு, இப்படி மேலோட்டமா பார்க்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த புண் எப்படிப்பட்டதா இருக்குது? அது ஆறாததா இருக்கிறது. அந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
1: கொடிதாயும் இருக்கு,
0: கொடிதா இருக்கிறது, இன்க்யூரபிள், ஆறாததா இருக்கிறது. இது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்? ஆழத்தில் உலாவுகிறவர், ஆழத்தில் உலாவுகிறவர். எனக்கு தெரியாது என் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த கடைசி ஆழம் இருக்குல்ல, அங்க நான் உலாவிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த ஒருவளை சந்தித்திருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம், சந்திக்க போகலாம். நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது, நான் பார்க்க போகிற பெரிய ஆழம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர் என்னுடைய ஆழங்களிலும் அவர் உலாவி இருக்கிறார். எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அடுத்த வசனம்,
1: உன் காயங்களை கட்டும்படி,
0: உன் காயங்களை கட்டும்படி
1: உனக்காக
0: ஏற்படுவார் இல்லை. ஆழத்தை அறிந்தவருக்கு தாங்க தெரியும். சூழ்ந்து இருக்கிறவங்க காயப்படுத்துவாங்களே தவிர காயத்தை கட்ட மாட்டாங்க. மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல சகோதரி உன் ஆண்டவர். ஏதோ நீ ஃப்ரைடே வரும்போது சண்டே வரும்போது பார்த்துட்டு பாய் சொல்லுகிறவர் அல்ல அவர். உன்னுடைய ஆழங்களில் உலாவுகிறவர். உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன பிரச்சனை வந்தா யார் நிப்பாங்க, யார் வரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல. அப்படி பார்த்துட்டு கூட்டத்தில் வந்தா எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? அத்தனை கூட்டங்கள் நடுவில் கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமே. ஆண்டவர் வேற எத்தனையோ பேர் தொட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பொழுது தேவையல்ல. இந்த கூட்டத்தின் நடுவில் தேவையுள்ள ஒருவள் இருக்கிறாள், 12 பாடுபட்ட ஒருவள் இருக்கிறாள். யாரது, யாரது? கர்த்தர் நிற்கிறாரு. ஆழங்களில் உலாவுகிற கர்த்தரவர். திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வரும்போது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று கண்ணாந்து சகைவை பார்க்கிறார், ஆழத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு இப்போ தேவை என்ன? என் ஆண்டவர் யார் தெரியுமா? பரிகாரி. பரிகாரி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு.

0: ஆமென். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை,
1: உன்னை சொஸ்தப்படுத்தும்
0: ஔஷதங்களும்
1: இல்லை
0: இல்லை. ஏன்னா ஆழத்தை பார்த்துட்டார். இங்க பாருமா, இப்ப மேலோட்டமா நிறைய பூச்சி போடுறாங்க, ஒன்னும் செய்யாது, ரெண்டு நாள்ல சரியாயிரும், மூணு நாள்ல சரியாயிரும். இல்ல, உனக்கு ஔஷதம் இல்ல. இப்படி எத்தனை ரெண்டு நாளை பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை மாதத்தை பார்த்தாச்சு. இந்த 2023 உங்களுக்கு ஆண்டவர் ஆழத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா, உன்னை சொஸ்தப்படுத்தும்படி. ஏன் நிறைய பேர் உனக்கு போன், நீ போன் பண்ணி போன் எடுக்கல தெரியுமா, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை. அது அவங்க மிஸ்டேக்கு இல்லை. நம்ம தேவைக்கு போன் பண்ணும் போது ஏன் அவங்க போன் எடுக்கல, அவங்க கிட்ட ஔஷதங்கள் இல்லை, அதனால போன் எடுக்கல. ஒரு கடையில் பிஸ்னஸ் நடக்குது, எல்லா பொருளும் சேல் ஆகிட்டுன்னு வைங்களேன், அடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணீங்க, இல்லை 7 மணிக்கு எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துட்டு. நீ வரவங்கள்ட்ட அப்போ என்ன தான் சொல்ல முடியும், இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிற செய்தியை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அநேகர் ஃபோன் எடுக்காததுக்கு ரீசன் என்ன, உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூப்பிட்டு அநேகர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் என்ன, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆழத்தை அறிந்தவர் சொல்றார், இங்கே பாரு, உன் காயம் ஆறாத காயம், உன் புண் ஆறாத பொண்ணு, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, காரணம் உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பாரற்ற இவனுக்குன்னு இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்து நிறைய பேர் இப்படி எழுதிட்டாங்க, தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நல்ல கரங்களை தட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் ஆழங்களில் உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு, எனக்கென்று யாரும் இல்லாமல் போனாலும் என்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கையில் இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவரால் எனக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். நல்ல நல்ல நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாகவே ஆமென் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்கல்ல, அது எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது, ஆரோக்கியம் வரவா ஆறுதல் வரவா, ஆறுதல் ஆறுதல். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் எதுக்கு, ஆறுதல் ஆற்றுறது ஆற்றுறது. ஆமென். இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க, முதல்ல ஆற்றுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை. பல நேரத்தில் அவர் மேலே மருந்து மருந்து போடுவார்னு பார்த்தா உள்ளே போட்டுட்ருக்கிறார். நான் சொல்கிறது இவங்க நல்ல கவனிச்சிங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். வெளியே மாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஆமென். அவர் உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறார். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில், என் ஜனத்தின் அடிக்காயத்தை ரா பா காலம். ஆமென் ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான அது எங்க, வெளியா உள்ளையா, உள்ள உள்ள உள்ள. வெளியே இப்ப சாதாரணமா தான் இருக்கும், வெளியே அப்படிதான் இருக்கும், ஆனா ஒரு நாள் இது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். சீஷர்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்னாகும், அந்த மரம் எவ்வளோ நேரத்தில், 24 hours. ஓகே. ஆனால் மத்திய சுவிசேஷத்தில் நான் அது ரெஃபரன்ஸ், நான் அந்த செய்தியில் எடுக்காதனால எனக்கு சரியாக ரெஃபரன்ஸ் தெரியல, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. மத்திய சுவிசேஷத்தில் அவர் சபிக்கும் போது உடனே பட்டு போயிட்டு இருக்கும். ஆமே. ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், மற்ற சுவிசேஷத்தில் மார்க் சுவிசேஷத்துலேயும் தெரில, இந்த சமூகம் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், அது பட்டு போயிட்டு மத்தையில் இருக்கும் உடனே. அப்ப கேட்கலாம், அப்ப பைபிள் என்ன மாறி இருக்க? இல்ல, அவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு? பட்டு போயிட்டு. எங்க இருந்து பட்டு வந்துச்சு தெரியுமா? வேர்ல இருந்து. ஆனா என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? மறுநாள் தெரிஞ்சது. ஒரு பட்டு போக பண்ற காரியத்தை அவர் வேற படிப்பார்னா, என் பிரச்சனையை குணமாக்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாது, இன்னைக்கு வெளியே தெரியாது, ஆனா நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரிய வரும். எப்படி சொல்றீங்க? என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர், என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:23 இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென் திரும்ப அழைத்து வருவேன் என்று
1: ஆண்டவர் சொன்னார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்துல போனா தெரியாதுங்க. வலை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் அகப்படாது. மீன் பிடிக்கிறவங்க அந்த மீனை மேலே வர பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆழத்துக்கு போனால் காணல. சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சாங் ஷூட்டுக்காக போயிருக்கிறோம், இந்த எழுந்தருளும் சாங் ஷூட்டுக்கு. அப்போ வந்து அந்த ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த பீச் ஏரியாவில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம், அது அப்படியே போயிட்டு அப்படி பீச் அழகாக அந்த ஷாட் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கும்போது கடற்கு மேலே கொஞ்சம் உள்ளே போனதும் அதுக்கு என்ன ஆச்சோ தெரில, பாய் சொல்லிட்டு சமக்குன்னு உள்ளே போயிட்டு ஏன் கூட வந்தது ஒரு தம்பி கடலுக்குள்ளே போகிறாங்க, அலடே வந்துடு வேண்டாம். அவள் கொஞ்ச நேரத்தில் எங்கே உழுந்து, இங்கே தான் உழுந்து, அடுத்து இதில் தான் உழுந்துருக்குமோ, இதில் உழுந்துச்சு. உடனே அங்கே உள்ள ஒருத்தங்களுக்கு, அங்கே அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ட்ரோன் கேமரா உள்ளே உழுந்துட்டு, அவர் எந்த இடத்துல? இந்த இடத்துல. ஆ, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது கிடைக்காது வச்சுருங்க அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னது நாங்கள் எடுத்து தர, ஒன்றும் இல்லை, அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், இத்தனைக்கும் அது ஆழம் கிடையாது. கரையிலிருந்து 10 அடி 20 அடி அவ்வளோதான், அந்த இடத்துல விழுந்துட்டு கிடைக்கல, அவ்வளோதான் போச்சு. ஆமாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஆழங்களை அறிகிறவர், அவரால் என்ன திரும்ப திரும்ப இந்த ஆழத்திலிருந்து கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம்,

வீரன் பக்கம் துன்ப வேளைகளில். ஹல்லேலூயா, நான் உனக்கு ஆரோக்கிய வரம் பண்ணி வேற பிடிக்கிறார் உள்ள என் சனத்தின் அடிக்காயத்தை. எரேமியா 30:26 இருக்கிற என் சனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே சில முறிவுகள் என்பது ஆழத்தில் அதை கண்டுபிடிக்கிற மெஷினை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அறிந்து அதனால தான் எல்லாமே நார்மல், ஆள் மட்டும் அப்நார்மல். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல், ஆனாலும் ஆள் அதே. உடனே பார்ப்பாங்க, சரி இருக்கிற மெடிசின்லாம் இதை செக் பண்ணி பாருங்க, இதை போட்டு பாருங்க, அதை போட்டு பாருங்க, இந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க, குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து பார்த்து குறைஞ்சுதான், ஆமாம் டேப்லெட் எல்லாம் குறைஞ்சிட்டு வலி இன்னும் குறையவே இல்லை. ஆமாம், எனது ஆழத்தில் ஏற்பட்ட முறிவை அறிந்து கொள்ளத்தக்க வல்லமை எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. தனக்கு தினம் திராட்சரசம் பரிமாறுகிற நெகேமியாவுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தையே அந்த ராஜா, அது அர்த்தசஷ்டா ராஜா, அர்த்தசஷ்டா ராஜாவால் கண்டுபிடிக்க முடியுமானா? டெய்லி அவர் சமூகத்தில் ஆராதிக்க வருகிற, அவரை துதிக்க வருகிற, அவரை தொழுது கொள்ள வருகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாரம், உன் காயம் அவர் அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா.

0: எனவேதான் அதாவது உள்ள போயிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எழும்பி வர முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையை வெட்டக்கூடாது. 141வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், 7-8 வசனங்கள்.
1: பூமியின் மேல்
0: ஒருவன்
1: மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள்
0: பாதாள வாய்க்கு நேராய்
1: சிதறடிக்கப்பட்டிருக்கிறது.
0: ஆனாலும்
1: ஆண்டவராகிய
0: கர்த்தாவே,
1: என் கண்கள் உம்மை நோக்கி.
0: கண்கள் இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? தாவீது தன்னுடைய நிலைமையை சொல்றான். ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மரமா பார்க்க மாட்டாங்க, அது விறகா மட்டும்தான் பார்ப்பாங்க. 7வது வசனத்தை ஒரு விஷயம் கூட,
1: பூமியின் மேல் ஒருவன்
0: மரத்தை வெட்டி பிளந்துட்டா அதுக்கப்புறம் அது மரம்னு சொல்ல மாட்டாங்க, அது விறகு. அதே போல எங்கள் எலும்புகள்
1: பாதாள வாய்க்கு
0: நேராக. இனி வந்து என் நிலைமையை பார்த்து பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, அப்படிப்பட்ட நிலையில தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஏன் தாவீதே இன்னைய நம்புறீங்க? என் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், என் ஆழத்தை இந்த பகல் வேளையில. ஆமென். எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவத்துல தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னை அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். இந்த ஆழத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே. ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போலதான் வாழ்க்கை காணப்பட்டாலும், இந்த ஆழத்திலிருந்து நான் நம்பி இருக்கிறவர், நான் சார்ந்திருக்கிறவர் என்னை திரும்ப கொண்டு வருவார், என்னை மீண்டும் கொண்டு வருவார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளிலே எத்தனை பேரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டிருப்பதை நான் என் ஆவியில உணர்ந்ததுனால தான் எனக்கு அடுத்த வார்த்தைக்கு நேர ஜம்ப் பண்ண முடியாம நின்றேன். ஹாலலூயா. அவருக்கு தெரியும், இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது. ஆண்டவரே, ஒருத்தர் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல என் எலும்புகள். ஆமென். மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள். வாழ்க்கையை நாங்கள் பிளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமே. இன்னும் சொல்லணும்னா மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போகிறது மாதிரி தான். ஒரு சரீரமாக பெட்டியில் வைக்கிற நிலைமையில் கூட இல்லை, மொத்தமாக எலும்புகள் எல்லாம் சேர்த்து வாரிட்டு. ஒரு மனிதனுடைய எலும்புகள் சிதறி இருக்கும்போது இமீடியட்டா நாசில கை வச்சு உயிர் இருக்கான்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க, ஆளு அவுட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற, ஆனாலும் என் கண்கள். ஆமென். ஆமென். இந்த தாவீதை விட்டாரா? கிருபையை கொடுத்து அவன் விழுவதை பார்க்க நினைத்த அத்தனை சத்துருக்கள் விழுவதை கர்த்தர் தாவீதை பார்க்க வச்சான். என் ஜனத்தை ஆழத்திலிருந்து. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் நிற்கிறேன். ஆனால் என்னை அவர் அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். நான் நம்பி சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், இந்த ஆழத்தில் கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆழத்திலே காண பண்ணுகிற அதிசயங்கள். வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டாலும் கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசி பலப்படுத்தின ஒன்று ரெண்டு காரியங்களை, ஒரு சில காரியங்களை, ஆமே நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஆழங்களிலே காண பண்ணுவார். 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் 138:7.
1: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு
0: விரோதமாக
1: உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும்.
0: இப்ப தாவீது நிலைமை என்பது துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில், அதான் நடுவில். ஒரு சமுத்திரமானாலும் அதன் ஆழம் என்று அறியப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி. எந்த காரியமானால் அதன் நடுவில். அப்ப அந்த பக்கம் ஒரே மாதிரிதான், பின்னாடியும் ஒரே மாதிரிதான், ரைட்லயும் ஒரே மாதிரிதான், லெப்ட்லயும் ஒரே மாதிரி. இது நடுவில் தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை உயிர்ப்பிப்பே. இந்த இடத்துல கர்த்தர் காண பண்ணுகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன? சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்ப கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடையவர்களுக்கு அனுகூலமாகவும், இரண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடையவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், இதே தாவீது 18வது சங்கீதத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் போது அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி, 16வது வசனம், ஜல பிரவாகத்திலிருந்து அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இந்த கரம் என்ன செய்கிறது? தூக்கி விடுகிறது. யாத்திராகமம் 15:6 சத்துருக்களை இந்த கரம் என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கை நீட்டி அவருடையவர்களை தூக்கி விடுகிறார், சத்துருக்களை தாக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரம் ஒருத்தனை தூக்கி விடுது, ஒருத்தனை தாக்கி விடுகிறது. யார? பகைஞன. அப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் ஆழத்தில். இப்ப நான் இந்த இடத்துல வேற யாருக்கும் கை நீட்ட முடியாது, யாருக்கும் வர முடியாது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, ஆமென். ஒரே கரம் ரெண்டு காரியத்தை செய்கிறது. ஒரே கரம் சத்துருவுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிர்ச்சியானவைகள், தேவ பிள்ளைகளுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15:9-12 நீங்க பாத்தீங்கன்னா, 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்துரு என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். ஆமென். பாத்தீங்களா இந்த வார்த்தை? என்னதான் சில பாத்திருக்கீங்களா, என்னதான் தனக்கென்று எல்லாம் இருந்தாலும் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறத அபகரித்து சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதான் சத்துருவினுடைய பெரிய வேலை. இன்னொருத்தங்க, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை அநேகர் கேட்கறதுனால தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், இன்னொருத்தங்களை வஞ்சித்து, இன்னொருத்தங்களை அள வச்சு, ஆமே நீங்கள் மகிழணும்னு நினச்சிடாதீங்க. அது தலைமுறைக்கு பெரிய சாபமாயிரும். இதை மட்டும் அன்பாக சொல்றேன். ஆமே, கஷ்டப்பட்டு ஜனங்களை வேலை வாங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தில் அவனே வச்சுக்கிட்டான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை என்ன? அவன் கஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் நஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் அழத நான் பார்க்கணும். என் ஆசை என்ன? அவன் விழணும். இதுதான் சத்ருவனுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்படி ஏதாவது ஆசை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இவன் கஷ்டப்படணும், இவன் எப்படி பண்ணால என் கண் அவனை பார்க்கணும், இவன் கஷ்டப்படணும், இவன் நஷ்டப்படணும், இவன் ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கணும். சிலர்லாம் ஆதங்கத்துல பேசுறத கேட்டா, இது எங்க, இது சத்ருவின் ஆசைங்க, இது பார்வனுடைய ஆசை. ஒரு தேவ பிள்ளைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் தேவ பிள்ளைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமே. கர்த்தர் உயிரோட வச்சிருக்கார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து தெருள நிக்கத நீங்க பழி வாங்குறதும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. அந்த ரோலை நம்ம எடுக்கக்கூடாது. இது பார்வனுடைய ஆசையை பார்த்தீங்களா? என் ஆசை அவர்களிடத்தில் அவன் கஷ்டப்படுறத பார்த்து. ஏரோதின் மனைவி தன் மகள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறா. ஏரோது சொல்றான், ஏரோதை அவள் நடனமாடி பிரியப்படுத்தினதும், நீ என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேளு, நான் உனக்கு தருவேன். ஆசை எப்படி திருப்தி ஆக்குறாங்க பாருங்க. அவமாட்ட போறா என்னமா கேட்கறதுக்கு? யோவானுடைய தலையை கேளு. யோவானுடைய தலையை கேளு. இது சத்ருவின் வேர். இன்னொருத்தனை அள வச்சு இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது, இதுதான் பகைஞன். இவனுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் என்ன? பகைஞன். அப்படி ஃப்ளோல சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஆமே. நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் சில வார்த்தைகள் வரும்போது ஆமேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா ஆமேன் இப்போ ஆழத்துக்கு போயிடும். ஆழத்திலிருந்து வெளியே எடுக்க வைப்பதே ஆமே. ஆமே. மற்றதெல்லாம் பேசும்போது ஆமேன் மேலே கடந்து அசைவாடிட்டு இருக்கும். ஆமே. இப்படி பேசும்போது ஆமேன் எங்கே போயிருது? ஆழத்தை ஆழம் கூப்பிடு. இன்னும் உள்ள பேர் இன்னும் இல்லை இப்போ வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில். அதனால தான் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க முதல்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்க்க மாட்டாங்க. இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடவே. அந்த வீட்டில் மற்றவங்க வீட்டிலாம் தீபாவளி கிறிஸ்மஸுக்கு வெடி வைப்பாங்க, ஆனால் சிலருக்கு நம்முடைய வீழ்ச்சி தெரிஞ்சிட்டுன்னா நைட்டே கடை வாங்கியாவது வாங்கி. என் ஆசை அவர்களிடத்தில். இன்னொருத்தங்க வீழ்ச்சியில் மகிழ்ந்தாங்க. ஆமே. ஒருத்தர் நஷ்டப்பட்டு நமக்கு லாபம் வேண்டாம். ஆண்டவர் அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் எனக்கு வேண்டியது தானே கேட்க சொல்லியிருக்கணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும் போது எல்லாரும் சேர்த்து வச்சா சாப்பிடுவோம் இல்லை, ஆனால் ஜோம் பண்ணும் போது எல்லாருக்கும் சேர்த்து ஜோம் பண்ணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, அவங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நாள் பசியை கொடுங்க ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே. என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு தேவை ஆண்டவரே. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் பசியில் இருப்பாங்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இதுதாங்க தேவராஜ்யம். தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்தில் தேவ பிள்ளைக்கு அது அதிர்ச்சியாக அல்ல, அது அதிசயமாக இருக்கும். என்ன செய்வாராம் கர்த்தர்? கரத்தை நீட்டுவா. 15:9 பகைஞன் என்ன சொல்லுகிறான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை
1: அவர்களிடத்தில் திருப்தியாகும்.
0: அவர்களிடத்தில் திருப்தியாகும்.
1: என் பட்டயத்தை உருவுவேன்.
0: என் பட்டயத்தை உருவுவேன்.
1: என் கை அவர்களை
0: சங்கரிக்கும் என்று
1: பகைஞன் சொன்னான்.
0: என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லி அவன் தன் கையை நீட்டுவதற்கு முன்னே 12 நீர் உமது வலதுகரத்தை
1: நீட்டினீர்,
0: கைகளை உயர்த்தி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அவர்களை, அதை நான் அப்படி எழுதி வச்சேன், சத்ரு என்னெல்லாம் சொல்லிட்டு வரான்? தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை 6 பாயிண்ட். அவனுக்கு 6 பாயிண்ட், நமக்கு 7 பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன? பார், நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் கரத்தை நீட்டுவார். ஆமென். 12வது வசனத்தில் என்ன? பூமி அவர்களை, அதன் அர்த்தம் என்ன? சத்துரு போடுற அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். சத்துரு ஒன்னு அடக்கம் பண்ண நினைக்கிறான், ஆனா சத்துரு போடுகிற அத்தனை திட்டத்தையும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி பூமி அவர்களை விழுங்கி போட்டது. மொத்தத்தில் நிறைய நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறான். கொடுங்கிறார், கொடுத்து மொத்தத்தில் அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்தில் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம்.
1: பார்வோனின் குதிரைகள் அவங்க ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடி.
0: ஒரே இடத்துல ரெண்டு விதமான அனுபவங்கள். இதுதான் ஆழத்தில் உண்டாகிற அடுத்த அதிசயம். என்ன தெரியுமா? வித்தியாசம், வித்தியாசம் உண்டாகும். அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனையும் அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்களோ வெட்டாந்தரையில். அதாவது வெட்டாந்தரையில்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கால் கால் நனையாமல். எந்த தண்ணீர் பார்வோனையும் சேனையும் மூழ்கி அமிழ்த்தி போட்டதோ அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட இஸ்ரவேலருடைய கால் விரல் நுனில கூட படாதபடிக்கு நடக்கிறது அதே இடத்துலதான், நடக்கிறது அதே இடத்துலதான். ஆமென். ஹல்லேலூயா.

0: பிரியமானவர்களே, நிறைய நிறைய செய்தி வரும். இங்கே பாரு, இதே இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. சில இடத்துல வீடு வாடகை கேட்டு போகும்போது வந்து சொல்லுவாங்க, வீடு எப்படி சிஸ்டர், வீடு நல்ல வீடு தான், ஆனால் போன வாரம் தான் ஒருத்தங்க இங்கே தூக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தூக்கெல்லாம் போடல, அப்புறம் விஷம் மட்டும்தான் குடிச்சுட்டான். அவ்வளோதான், நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு. அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல மோசே தலைவனாக இருக்க லாயக்கில்லைன்னு சொல்லி தள்ளினாங்களோ, அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல ரதத்தையும் குதிரையும் வைத்து வாழ முடியாமல் வீழ்ந்தார்களோ, அதே இடத்துல அதே இடத்துல உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி காக்கிறவர். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும். இந்த 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, அவன் வெள்ளம் புரண்டு பிரவாகித்து வரும்போது யாருக்குங்க திருப்ப முடியும்? மனுஷன் கட்டி வைத்த எல்லாமே காணாம போயிடும். ஒரு சுனாமி வந்தது அல்லவா, இந்த மணக்குடிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. இப்போ வேற புதுசாக போட்டிருக்காங்க நினைக்கிறேன், ஆனால் முந்தி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், பியூட்டிஃபுல்லான அழகாக இருக்கும் அந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு. அது உடஞ்சிது. உடஞ்சதும் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு துண்டை அடிச்சுட்டு போச்சு. எங்கே போச்சுன்னு, அது போச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒன்னும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் வெள்ளம் பிரவாகித்து வரும்போது. ஆனால் அதை திருப்புகிற ஒருத்தர் உண்டு. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லி வரும்போது அதை திருப்புகிற ஒருவர் உண்டு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவன் எத்தனை பலவீனங்கள், அவன் எத்தனை பலவீனங்கள் நமக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை சூழ்நிலைகள் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை விபத்து நடப்பது போன்ற அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை எத்தனை. அது நடுவில் ஒருத்தர் நின்று திருப்புறது எதுக்கு தெரியுமா? இந்த ஆழத்தில் உன்னை கொண்டு வந்தது அமிழ்ந்து போக பண்ணல, அதிசயங்களை காண பண்ண. அதிசயங்களை எங்க, தேவன் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்க கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை வீச பண்ணினார். பார்வோன் மேல சமுத்திரம் வர கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை தான் வீச பண்றார். தேவனுடைய செயல் ஒரே போல இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். யாத்திரம் 14:21, பார்வோன மூழ்கடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். 15:10 எடுத்து வாசிக்க டைம் இல்லை, எல்லாமே கர்த்தர் செய்கிறார். ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், தேவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கும், தேவனே என்று அழைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் செய்கிற செயல் வித்தியாசம் இருக்கும். அது இப்போ தெரியாது. 15 பார்வோன் சேனையால் ஒன்று செய்ய முடியாமல் இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பார்களே அப்பொழுது தெரியும். 14 அது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வந்து இதே டீம் நிற்குது. ஆமாம், ஆண்டவரே அவங்களுக்கும் காட்டடிக்கிறீங்க, எனக்கும் காட்டடிக்கிற வித்தியாசம் உண்டுப்பா, வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாருப்பா, கோபாக்கினை பாத்திரத்து மேலே கர்த்தர் பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிறார். சில நேரத்தில் நம்மளே ஆண்டவர் கையை பிடிச்சி, சில பிள்ளைங்க பெற்றோருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போய் அதை எடுத்து தாங்க. நம்மளே இந்த நேரம் இப்படியெல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் தாவீது கூட சில சங்கீதத்தில் சொல்றாரு, ஏன் உன்னுடைய கையை முடக்கி கொண்டிருக்க, உடைய மடியிலிருந்து உடைய கையை எடும். நானும் மறந்துட்டேன், கையை மடியில் வச்சிருக்கு, நானும் எங்கே வச்சிருந்தேன்னு அப்படி சொல்றார் ஆண்டவர். இல்லை, அவருடைய பொறுமை நம்மளால் தாங்க முடியல ஆண்டவரே. அவனே தொடர வச்சுட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்போ அதிசயத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கவா இல்லை அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகவா? ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒரு காற்று தந்தானா? ஆமேன். அவனுக்கு ஒரு காற்று. ஆண்டவர், இது நியாயமே கிடையாது. ஏய், வித்தியாசம் உண்டு. உன் வாழ்க்கையில் வீச பண்ணுகிற காற்று தடைகள் எல்லாம் விலகும். சத்துரு வாழ்க்கையில் வீச பண்ணுகிற காற்று தடைகள் கொண்டு வரும். ஆமேன். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் ஹாலலூயா 15:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழமான ஜலம்
1: நடுக்கடலிலே உறைந்து போயிடுச்சு.
0: நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி பேசினதுனால நான் அதை ரொம்ப டீப்பா போகாம டச் பண்றேன். சமுத்திரத்தை ஒதுக்குறாரு. ஒதுக்கிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை உறைய பண்றாரு. அப்படி இல்லைன்னா அவங்க இறங்கி ஏறணும். கரை லெவலுக்கு ஆழத்தையும் லெவல் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன காடுங்க அவரு! நம்மளாம் சமுத்திரம் ஒதுங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். ஆழத்தில் 600,000 புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அந்த ஆழத்தில் இறங்கி ஏறதுக்குள்ள பார்வன் அழிக்க வேண்டாம். அவங்களே அதில் நாங்கள் படுத்துறோம் ஆண்டவரே, படுத்துறங்கி. ஆனால் ஆழத்தில் வரும்போது தரை லெவலுக்கு ஆழத்தையும் கத்தர் சமமாக்கும்படிக்கு ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆமே. என்னதுன்னு அர்த்தம்? இவங்களை எதுவுமே அவைகளுக்கு செய்ய முடியல. சத்துருக்களுக்கு கத்தர் என்ன செய்கிறார்? அதே யாத்திராகமம் 15:16, அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல
1: அசைவற்றிருப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஜனங்களை பிடிக்க வரும்போது அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து விலகி பின்னாக வந்து நின்றது. யாருக்கும் அசைய கூட இப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது தடை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அசைவற்று நிற்குது. ஆழத்தில் என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆழத்தில் நான் பார்க்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்தில் நான் பார்க்க போகிற அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா? எனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதை. ஹாலலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி, நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஹாலலூயா. எசேக்கியேல் 47 அதனுடைய 5-6
1: பின்னும் அவர் 1,000 அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாது.
0: கடக்க முடியாது. என்னால் இனி கடக்க முடியாது. கடக்க முடியாது. 2 அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது. கடக்க கூடாத, கடக்க முடியாது. இந்த 2 வார்த்தையும் சொல்லுங்க. கடக்க கூடாத, கடக்க. அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சில இடத்தை கர்த்தர் தாண்ட விட மாட்டார். மாறாக என்ன செய்வார்னா திரும்ப நடத்துவார், திரும்ப நடத்துவார். ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவீருன்னு பார்த்தா திரும்ப நடத்தி வரீங்களே, திரும்ப நடத்திட்டு வரீங்களே. அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஒரு காட்சி. 6
1: அவர் என்னை நோக்கி,
0: மனுபுத்திரனே
1: இதை கண்டாயா என்று சொல்லி,
0: இதை கண்டாயா. நமக்கு தெரியும் எசேக்கியேல் 47 நதியோரமாய் நடத்துகிறார். எசேக்கியேல் 37 எங்க கொண்டு போனார்? அங்க கர்த்தர் மனுபுத்திரனே கூப்பிட்டு என்ன கேட்டார்? இந்த எலும்புகள் இங்கே என்ன கேட்கிறார்? இதை கண்டாயா. எசேக்கியேல் அங்க என்ன பார்த்தார்? அதை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கல? இதை கண்டாயா? ஏன் அப்படி கேட்கல? ஏனென்றால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது அது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உலர்ந்த எலும்புகள் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது விருட்சங்கள், நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சங்கள், மாதந்தோறும் கனி கொடுக்கிற விருட்சங்கள். ஆனா சில அனுபவத்துல கர்த்தர் நடத்துவார், இதை கண்டாயா, இதை கண்டாயா அப்படி கேட்டிருந்தா எசேக்கியேல் எசேக்கியேல் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காது, இதை காட்டுறது ஆண்டவரே, விக்கிரகத்து நடுவில் இருந்து என்னை தெரிஞ்செடுத்தது இதை காட்டுறதுக்கா. ஆமே ஆண்டவரே, அந்த பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா. என் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது நான் உமக்கண்டு என்னை அர்ப்பணித்து நீங்க என்ன கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா. இல்லை, அங்க கேட்கறது இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய வேலையில அவனை இணைத்துக் கொள்ளுகிறார். இந்த இடத்துல அவனுக்காய் ஆயத்தம் பண்ணினதை காண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில கடக்கக்கூடாத, கடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் பார்க்கறதுக்கு ரெடியாயிக்கோங்க. உங்க கண்கள் காண வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, மனுபுத்திரனே இதை கண்டாயா, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய்
1: திரும்ப நடத்தி கொண்டு போனார்.
0: எந்தெந்த இடத்துல எல்லாம், எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதை பார்க்காம கடக்க முடியாத, கடக்க கூடாத ஒரு அனுபவத்தை பார்க்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, கூடாது முடியாது, இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் ஆழம். ஆழம் என்பது என்ன? கூடாது. ஆழம் என்பது என்ன? முடியாது. ஆழம் என்பது என்ன? கூடாது முடிய. அப்ப கூடாத நிலை, முடியாத நிலையில ஒன்னு நடக்கணும்னா அது அதிசயமாய் தான் இருக்கணும். அந்த அதிசயத்தை செய்கிறவர் அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். மனுபுத்திரனே இதை கண்டாயா அப்படி சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். ஏழாவது வசனத்துல
1: நான்
0: நடந்து வருகையில், Now when I had returned, behold, at the bank of the river were very many trees on the one side and on the other. Naan nadandhu varugail idho nadiyorathil ikkarayilum akkarayilum vegu thiralana. Appo indha valiyadhana nadandhu vandar. Appo ivar kandla edhu mattum dhaan paathar? Thanni koodrathu mattum dhaan paathar. Inna solanumna aalathai, ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் மட்டும்தான் தெரிந்தது. ஒரு இடத்துல வரும்போது இனி கூடாது, இனி முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா? இனி முடியாது,

0: நான் ஆழத்தில் காண்கிற அதிசயம் என்ன? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்தில் காண்கிற அதிசயம் என்ன? மற்றவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கிரியை. நான் ஆழத்தில் காண்கிற அதிசயம் என்ன? என்னை எதற்காய் அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ, அது என் கண் குளிர காணும்படியாக கர்த்தர் செய்கிறது. ஆமேன். ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். சண்டே இந்த வார்த்தை சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதையும் சொல்லி நான் செபிக்கிறேன். இசைக்கியேல் 40 அதனுடைய 4வது வசனம்.
1: அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே,
0: மனுபுத்திரனே,
1: நீ கண்ணார பார்த்து,
0: நீ கண்ணார பார்த்து. என்ன வார்த்தை! ஆமென். பைபிள்ல சிலருக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது கிடையாது, நான் பண்ண மாட்டேன். பண்ற தப்பு கிடையாது, நல்லா பண்ணுங்க. ஆமென். நான் ஏன் பண்ணல அப்படின்னா, பைபிள் திறந்து நம்ம கண்ணுக்கு எங்க லைன் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியும். நம்ம அதை படிச்சுட்டு உஷாரா மடக்கி வச்சிருவோம். அன்னைக்கு அது ரேமாவாக இருக்கும், அடுத்த நாளுக்கு கத்துறதுக்கு மேலேருந்து கூட பேசலாம். ஒவ்வொரு வேர்டுமே ரேம். அதனால் நான் பைபிளில் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா லைன் போட மாட்டேன். ஆனால் அது நல்ல பழக்கம், லைன் போட்டு மார்க் பண்ணி படிக்கிறது. எனக்கு கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தையை எழுதுறது. அதனால் லைன் போடுறவங்க அந்த லைனில் எழுதிருங்க, கண்ணார பார்த்து. கண்ணார பார்த்து நான் என்ன தெரியுமா? ஆமே. கண்ணார பார்த்துனா, அதாவது சில காரியத்தை காண்பதற்காக நம்ம ஏங்கி ஏங்கி ஒரு வலி இருக்கும். நான் பார்த்து பார்த்து அந்த வலி போகும். 10 மாசம் கர்ப்பத்தில் சுமக்கிற குழந்தையை சுமக்கிற தாய் அந்த 10 மாத வேதனையை எப்படி மறப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து கண் ஆற கண்டேன். என் கண் குளிர கர்த்தனை என்று சிலரை பார்த்தா கண்ணு வலிக்கும். ஆமே. அது வந்து கண்ணு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? ஆமே. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததெல்லாம் என் கண்ணுக்கு காயத்தை கொடுத்தது, காயத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும்
1: உன் மனதை.
0: அடுத்த வார்த்தையை பாருங்க,
1: நான் உனக்கு
0: அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். மனுபுத்திரனே, ஆண்டவரே, என்னை ஆண்டவரே இந்த ஆழத்துல கொண்டு வந்தீங்க. என்னால முடியாது கூடாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தவா? இல்ல, நான் உனக்கு காண்பிக்கும்படி. எதை ஆண்டவரே காட்ட போறீங்க? மனுபுத்திரனே, இதை கண்டாயா? ஆ பிரியமானவர்களே, நல்ல பாலை வனத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டு அப்படியே விருட்சங்கள் நிறைந்த அப்படி ஒரு காட்டு பகுதிக்குள்ள டிராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர் கிடைக்கும் தெரியுமா? அந்த மரங்கள் செடிகள், ஹாலலூயா. இதுவரை பார்த்ததெல்லாம் உலர்ந்த இளம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்னை நடத்துகிறது கர்த்தரானா? கண் ஆற என்னை காண்பிக்க வேண்டியவைகளை காண்பித்து தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆழத்தில் அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க போறேன். வலதுகரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். எல்லார் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவன் நல்லவர்.

கூடாதுங்கப்பா, என்னால கூடாது, என்னால முடியாது என்பது உமக்கு தெரியும். அதிசயங்களை செய்கிறவரே, கண்ணார காண பண்ணுகிறவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீரா.

ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நிகழ்ச்சி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவதி சொல்லுகிறார் அல்லவா, மரத்தை வெட்டி போட்டது போல எங்க எலும்புகள் பாதாள வாய்க்கு சமீபமா இருக்கிறது. சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவரே, என் கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. காரணம் உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அப்பா, ஆழத்தில் அதிசயங்களை காணப்படுகிறவரே, நான் இருக்கிற ஆழத்தின் அனுபவம் உமக்கு தெரியும். விரும்பி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்னை நீர் உம்முடைய ஜனமாக்கி இருக்கிறீரே, உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் மாற்றி இருக்கிறீர்கள்.

அப்படிப்பட்ட விருட்சமாய் இருப்பதை காண பண்ணுவீராக. என்னால் அது முடியாதப்பா, என்னால் அது கூடாதப்பா, ஆனால் நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் உலாவுகிறவராகவும் இருக்கிறீர். உம்முடைய உமக்கு மறைவானது எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. முழுவதுமாக அதிசயங்களை காணப்பண். ரெண்டு கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இனி ஒரு அதிசயம் நடந்தாதான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கை. இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு என்று. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாய் சவாலாக இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஓ ஜீசஸ், இந்த காரியத்தில் இனி ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு. உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர். ஜீசஸ், இந்த நேரத்தில் உண்மையாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தை பிடிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவர் அதிசயத்தை அல்ல, அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, கண்ணார காண பண்ணுகிறவர். இவைகளை காண்பிக்கும்படிக்கு நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். காண பண்ணுங்க, கண்டு கழிகூற பண்ணுங்க. திறக்கப்படுவதாக, ஓ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா கட்டுகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், நீர் எங்களுக்காக யாவையும்

0: நம்முடைய கைகளை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆழத்தில் அதிசயத்தை காண போகிறீர்கள். அவருக்கு தெரியும் சகோதரா உன் வழி, அவருக்கு தெரியும் சகோதரி உன் வழி. அவர் நம் வழியை மாத்திரமல்ல, நம் வழியையும் அறிந்திருக்கிறார். நம் வழியை மாத்திரமல்ல, நம் வழியையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவா. உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறாங்களா? விசாரி பாராட்டவள் என்று சொல்லி இருக்கிறாங்களா? உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம்.

என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

வீட்டிற்கு மூத்த மகளாய் இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்துல போய் சேர்வதை விட மரித்து போவது நலம். ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டில்ல 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க.

0: கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது தான் இவருடைய நோக்கம். அதிலும் ஆண்டவர் இவர்களை எப்படி தெரிந்தெடுத்தார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகர் இதை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இதை செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு சாட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்கப் போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வந்து உலக முறையீட்டு நிகழ்ச்சியிலே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறீர்கள். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சிகளை அறிவிக்கப் போகிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது உங்கள் பெயர், உங்க இடம், நேற்று இதாக நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்க. தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேரம் போகும்.
1: என்னுடைய பேர் ராணி. நாங்கள் இருக்கிற இடம் ராஜபாளையம். எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் உள்ள பெத்தநாடார்பட்டி.
0: உங்க பேர்?
2: என் பேரு ஜெய்சிங். எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான்.
0: ராஜபாளையம்
2: திருமணத்திற்கு அப்புறம் எங்களுடைய லைஃப்ல வந்து நான் வந்து வேலை மட்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். 2020 அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து என் மனைவியோடு எழுந்து நானும் இந்த ஊழியத்தில் நாங்கள் சில பங்கு பெற்றுக்கிட்டுருக்கோம். ஆண்டவர் எங்களை கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்கள் சொந்த இடங்க எங்கே? இடம்
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் எப்படி, என்ன ஃபேமிலி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்தீங்க, என்னெல்லாம் படிச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்பதை லைசா தொடங்க சொல்லுங்க.
1: என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். சரியாக 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் கண்வலி என்று வந்தது. அந்த கண்வலி வந்ததுனால என்னுடைய வலது கண்ணில் 2 முறை கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கினோம். எனக்கு அந்த கண்ணில் திரும்ப பார்வையே வரவில்லை. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். 10th கரஸில், 12th கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரக்டாக எம்ஏ பண்ணினேன்.
0: அப்போ அதுக்கு முந்தைய நீங்கள் என்ன, எந்த தெய்வங்களை ஆராதித்தீர்கள், எப்படி உங்களுடைய பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது?
1: எங்களுடைய வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் இருந்தது. நாங்கள் வந்து அதாவது ஐயாவளி கோயிலுக்கு, சாமி தோப்புக்கு அடிக்கடி வருவதுண்டு. அதுதான் எங்களுடைய குடும்ப தெய்வமாக நாங்கள் வைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த கண் பிரச்சனையின் மூலம். அதாவது எப்படின்னு கேட்டால், அதிகமாக அந்த தெய்வங்களை வணங்குவது நான் தான். திங்கட்கிழமை என்றால் ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை என்றால் விளக்கு பூஜை, புதன்கிழமை என்றால் ஒரு தெய்வம், வியாழக்கிழமை என்றால் ஒரு தெய்வம், எல்லா நாட்களுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதிக தெய்வ பக்தி உள்ளவளாய் நான் இருந்தேன்.
0: அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துட்டுதா?
1: ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது.
0: அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன ஆச்சு?
1: அதாவது அந்த தெய்வங்களை நான் அதிகமாக வணங்கினேன். அதை விட அதிகமாக, அதாவது என்னுடைய 14ஆவது வயதில் என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. 24ஆவது வயதில் சரியாய் வாலிப வயதில் எனக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவம் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில் நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 24ஆவது வயதில் என்னுடைய இடது கண் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீர்களானால் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டேன். இவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்கள் உண்டோ அத்தனை பேராலும் நான் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் நினைத்தேன், இந்தந்த தெய்வங்களை நான் வணங்கினேனே, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன, என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறதே என்று சொல்லி நான் கண் கலங்கி, அன்று இரவில் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அப்படி என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டேன்.
0: சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு விரக்தி வந்திருக்குமே?
1: ஆமாம்.
0: ஆமாம், அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வாழண்டாம், மற்ற மக்கள் எல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னு அதையும் சொல்லலாம்.
1: நான் படிக்கிற காலத்தில், 12th படிக்கிற காலத்தில் எனக்கு டியூஷன் வைத்தப்போ கூட நிறைய பேர் இப்படிப்பட்டவளை, ஒரு குருட்டு கண் உள்ளவளை படிக்க வைக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய தொந்தரவுகள் கொடுத்தவர்களும் உண்டு. இந்த 24ஆவது வயதில் என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக என் கண் பார்வை போய்விடும். பிளைண்டு ஸ்கூலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படியாவது பிளைண்டு ஸ்கூலில் சேர்வதை விட, வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மறித்து போவது நலம். செத்துப்போனால் நல்லது என்று சொல்லி அன்று இரவில் 7 மணி அளவில் நான் சிந்தித்தேன். தற்கொலை செய்வது எப்படி? தற்கொலை செய்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்னை அவமானமாய் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு சரியாக 24 வயது, ஒரு வாலிப வயது. அந்த வயதில் நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாருமே நம்மை குறித்து என்ன செய்வார்கள்? தவறாக பேசி விடுவார்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எனக்கு கண் தெரியாது, என் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு என் தாய் தகப்பன் என்னை வளர்த்ததுனால நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன் தற்கொலை செய்வதற்காய்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா?
1: ஆமாம், அது உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னதான மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஜோசியம் கேட்பது, குறி கேட்பது. ஒரு இடத்துல போய் அப்பா குறி கேட்க போன இடத்துல அங்கே அந்த மந்திரவாதியானவர் அந்த திருநீர் கொடுத்து விட்டதான அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து திருநீர் கொடுத்து விட்ட பேப்பர் பைபிள் வசனம் உள்ள பேப்பராக இருந்தது. நான் அதை எப்படியே கொட்டி விட்டு அதை பார்த்தால் உன் கண் திறக்கப்படும். இந்த பைபிள் வசனம் மாத்திரம் என் கண்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு இந்த மந்திரவாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டிலில் 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். பேப்பர் கொடுத்து வீட்டுக்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே வைத்து எரிக்க சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ரொம்ப கொடிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடி இப்படியே என் வாழ்க்கையில் எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து என்னை என்னால் பண்ணி விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா அம்மாக்கு மனநிலைமை எல்லாம் எப்படி இருந்தது?
1: எங்க அப்பா அம்மா மனநிலைமையை நீங்க கேப்பீங்கன்னா, அவங்க வந்து சொன்னது என்னன்னா, வீட்டிற்கு மூத்த மகள், எனக்கு அப்புறம் 2 தம்பி 1 தங்கச்சி இருந்தாங்க. நம்ம 6 பேருமே சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைத்து அதில் மருந்தை ஊற்றி அப்படியே 6 பேரும் செத்து போய்விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். எந்த இரவிலே நான் சாக வேண்டும் என்று திட்டமிட்டேனோ அதே இரவிலே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பமாக மறித்துவிடும், ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஒரு மகளுக்காக அவங்க எல்லாருமே நாம் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள்.
0: அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி அடுத்த மாற்றம் உருவாச்சு?
1: இப்படி
0: அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சில போராட்டங்கள் இருக்கு, இதில் எந்த தெய்வங்கள்ட்ட போனாலும் விடுதலை இல்லை அப்படிங்கிறது ஆயிட்டு, அது ஸ்டெப் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது திடீர்னு சொல்லிட்டு
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அல்லவா. அந்த நேரத்தில் கடவுள் ஒன்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் அடுத்த நாள் காலையிலே நான் என்னை நானே மாய்த்துக் கொள்வேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி நான் திட்டமாக இருந்த போது, கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுந்த உடனே அடுத்த நிமிடமே அடுத்த செகண்டே என்னை வந்து நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் இந்த சத்தத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் உற்று கவனித்தேன். திரும்பவுமாய் நான் படுத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் 24 வயது வரை நான் தனிமே எங்குமே போக மாட்டேன், எனக்கு மிகவும் பயம் இருளை கண்டால். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு ஓரமாக போய் அந்த கட்டிலில் படுத்தேன். திரும்பவும் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவுமாய் சுருண்டு படுத்துக்கொண்டேன். 3வது முறை நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்த போது என்னையும் அறியாமல் ஒரு சத்தம் என்னை கூப்பிட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல் என்று சொல்லி, நான் என்னையும் அறியாமல் நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்குள்ளா இருந்த அந்த ஏவல் பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது.
0: வெளியே வந்து என்ன நடந்தது?
1: அந்த பிசாசு வெளியே வந்தவுடன் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அந்த கட்டிலிருந்து என்னை தூக்கி எரிந்தது. எரிந்த உடன் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாங்க அடுத்த ரூமில். அவங்க ஓடி வந்து என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உடனே அப்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை அவங்க வைத்திருந்த அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து நீ போயிரு போயிரு அப்படின்னு சொன்னப்ப, இதோடு கூட தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னது. அது மாத்திரம் இல்லை, அப்பா இப்போ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சிலுவையில் ஒருவர் ரத்தம் செஞ்சனார், அந்த ஒரு மனுஷனால் நான் வெளியே வந்துட்டேன், அவர் தான் என்னை வெளியே போ சொன்னார் என்று சொல்லியது. பிசாசு தேவனை அறிக்கையிட்டது.
0: இப்போ இதுவரைக்கும் அந்த சத்தம் இயேசு தான் பேசினார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பிசாசே வந்து தன்னுடைய வார்த்தையில சிலுவையில் ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அந்த இதை சொன்னதுனால.
0: சரி, அப்போ அடுத்து அப்பா அம்மா என்ன செய்தாங்க?
1: அப்பா. அதற்கப்புறமா அப்பா அம்மா அப்பாவோட வேலை பார்த்த ஒருவர் இடத்துல அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த நிலைமை எல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன், அவங்க வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க.
0: சரி, அப்போ அங்கே கூட்டிட்டு வந்தாங்க. உடனே விடுதலாயிட்டா?
1: உடனே எனக்கு ஒரு ஒரு ஒரு செகண்ட்ல அந்த பாஸ்டர் வந்து டாடி அப்படின்னு கூப்பிட்ட உடனே எனக்கு விடுதலை உண்டாயிற்று.
0: சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த இயேசப்பா மேல் நம்பிக்கை வந்ததா? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னாச்சு?
1: எனக்கு கொஞ்ச காலம் இயேசப்பா மேல் நம்பிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்சேன் எனக்கு அந்த மார்க்கத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, அதிக பற்றுதல் உண்டு, விடுதலையை வாங்கிட்டு இவரை ஏமாற்றி விட்டு அந்த தெய்வங்களை நான் பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த விடுதலை கிடைத்த உடனே நாங்கள் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்பா திரும்பவுமா அந்த பூஜையில் ஈடுபட்டார்கள். நானும் அப்படியே கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையினால என்ன நடந்ததுன்னா, ஒரு பிசாசு வெளியே போய் இந்த பூஜை ஆரம்பித்தவுடன் அநேக பிசாசுகளை கூட்டிக் கொண்டு வந்தது.
0: இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு கண் பார்வையெல்லாம் எப்படி இருந்தது?
1: அந்த டைம்ல வந்து எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு பெரிய கிருபையினால கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் பின்வாங்கி போனது நிமித்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியது, அதிகமாய் சரீரம் மெலிந்து காணப்பட்டது.
0: திரும்பவுமாக
1: என்ன நடந்ததுன்னு சொன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாம் அந்த பிசாசு வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நாற்றம் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. சாப்பிடணும்னு நினைச்சு பக்கத்து இலையில கை வச்சிட்டேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நாற்றம் வந்துவிடும். அதனால என்னால் சாப்பிட முடியாது. முன்பை விட அதிக பைத்தியத்தை போலானேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வந்தவுடன் நான் கீழ்ப்படியாத நிமித்தம் அதிகமான பாடுகளை நான் சுமந்தேன். பைத்தியத்தை போல ஒரு நாள் என்னுடைய சகோதரி வெளியிருந்து வீட்டுக்குள்ள வந்தோடனே நான் அவ மோர் வாங்கிட்டு வந்ததை நான் பார்க்காம என்ன சொன்ன, பாயசம் தானே, குண்டா கொண்டான்னு கூப்பிட்டு அவளை பார்த்து சிரித்த சிரிப்பை பார்த்தவொடனே அவளே பயந்து விட்டாள். அந்த அளவுக்கு நான் ஒரு பைத்தியத்தை போல என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஏதோ ஒருவர் நடமாடுவது போல அந்த உருவம் நடமாடும் பொழுதெல்லாம் எனக்கு பயம். என்னை நானே என்ன செய்வேன் என்று சொன்னால் நரம்பு நரம்பாய் அப்படி பீத்து கைகளை அப்படி நகட்டி கொண்டே இருப்பேன். என் கிட்ட யார் இருந்தாலும் அவங்க கைகளையும் அப்படி பிடிச்சு நகட்டுற மாதிரி பண்ணுவேன்.
0: உங்களுக்கு தெரிஞ்சுட்டு
1: எனக்கு அந்த பிசாசின் போராட்டங்கள் அகோரமானதுனால நான் என்ன செய்தேன்னா, ஆண்டவரை திரும்பவுமாய் பணிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆண்டவரே என்னை எப்படியாவது விடுதலையாக்கும், இந்த சூழ்நிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு ஒப்புக் கொடுக்கறதுனா என்னன்னு தெரியாது. நான் இப்படி பேசுகிற வண்ணமாக தான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆனால் நம்ம பேசுகிறதையே உற்று கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் இப்பொழுது அதிகமாய் உணர்கிறேன். அந்த நாட்களில் நான் உணரவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலம் இப்படி ஒரு சகோதரி வருவார்கள், அவர்கள் வந்து உனக்கு ஜெபித்தவுடன் இந்த பிசாசு வெளியாகிவிடும், நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் பேசினார்.
0: அதுக்கப்புறம்
1: விடுதலை ஆயிற்று.
0: இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களை பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது? அங்க படிச்சவங்க எப்படி இருந்தாங்க?
1: அதாவது நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவளாக தான் நான் இருந்தேன். 10th 12th எல்லாமே படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். 1982 நான் படித்து கொண்டிருந்தேன் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங். அப்போ படித்து கொண்டிருக்கும்போது அங்கே வந்து அநேகர் வந்து தேவனை குறித்து சொல்வார்கள். அங்கே ஒரு சிஎஸ்ஐ இதில் படித்ததுனால அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகாலையில் ஜபம் பண்ணுவார்கள். 4:30 எழும்பி ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எழும்பி ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்க சொல்லும்போது நான் என்ன செய்வோம், அந்த புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் என்ன பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், காலையும் மாலையும் இவ்வேளையும் அந்த பாடலை பாடினால் அதில் அதிகமான வரிகள் உண்டு என்று சொல்லி அதனால் அந்த பாடல் பாடு முடிக்கும் வரை கொஞ்ச நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த பாடல் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நானும் ஒரு சில தோழிகளுமாய் சேர்ந்து சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அந்த பாடலில் வரும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தையால் கர்த்தரினை தொட்டார்.
0: சரி, ஆண்டவரிடத்தில் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறது உண்டு, அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது?
1: ஆண்டவரிடத்தில் நான் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திப்பேன்னா, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் படிக்கிற நாட்களில் நிறைய பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீடுகளில் போய் நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த இந்த மார்க்கத்திலிருந்து போய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இதெல்லாம் தவறு, இவங்களை ஸ்ட்ரிக்டா பிடிங்க, இவங்களை விட்டுறாதீங்க அந்த மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாளிலே நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், எங்களை விட நீதா இப்ப தீவிரமாயிட்ட, எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்று சொல்லி என்னை ஆச்சரியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு சில கேலியாகவும் என்னை பார்ப்பார்கள்.
0: சரி, இப்படி வந்த பிறகு இப்படி எல்லாம் ஃபுல்லாக டேன் ஆகிட்டீங்க, இயேசு உறுதியாக பற்றி கொண்டீர்கள். பிறகு இந்த ஊழிய பாரம் எப்படி வந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி வந்தது?
1: அதாவது நான் ஒரு நாளில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய கண் பார்வை ஏறுங்குவதும் இறங்குவதுமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி ஆண்டவரே நான் இயேசுவை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாய் தகப்பன் என் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் நான் சொன்னேன், வானத்தில் 7 நட்சத்திரம் தோன்றுமா, அதை நான் பார்ப்பேனா, சுவிசேஷம் அறிவி என் கண்ணு பிரகாசிக்கும்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுவார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நடந்தது என்னென்னா, அன்றைக்கி நான் ஒரு இரவில் அப்படியே சாயங்கால வேலையிலலாம் நான் மறந்துட்டேன் இந்த சொப்பனத்தையே. இரவு 7 மணி இருக்கும், எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. நான் அந்த காற்று இயற்கையான காற்று வேண்டும் என்ற பொழுது இருந்தது, அதனால் வெளிப்பக்கமாக இப்போ உட்கார்ந்த பொழுது திடீரென்று நான் அப்படியே என் தலைவலி தாங்காமல் அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது என் பக்கத்திலே 6 நட்சத்திரம் சுற்றி இருந்தது, நடுவில் 1 நட்சத்திரம், 7 நட்சத்திரம். அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வலது கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் சொன்னபடியே அந்த நட்சத்திரம் வந்து விட்டது என்று சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நான் காட்டினேன். எங்கள் அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியம், என்ன தெரியுமா, என்ன வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடையாது, அதனால வானத்தில் கையில் உள்ள அந்த ரேகைகள் கூட எனக்கு தெரியாது. அப்போ வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி என் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அவள் சொன்னபடியே இந்த வானத்தில் 7 நட்சத்திரம் வந்திருக்கு சொப்பனத்தில் பார்த்தபடியே என்று சொல்லி அப்பொழுது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு இது எனக்கு தெரியவே இல்லை. என்னென்ன ஆரம்ப நாட்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் ஒழுங்கா போகல, ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். இதுல ஒரு இடத்துல நான் சொல்லணும்னா, யாராவது இப்ப உங்களை போல யாராவது வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி இருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை எதிர்த்து பேசியிருப்பேன். எனக்கு அதான் சொல்றேன்ல, அந்த இயேசு கிறிஸ்துவ எனக்கு பிடிக்காது, என்னுடைய மார்க்கம் ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இதுலதான் அதிக விடுதலை உண்டு என்று சொல்லி நான் நம்பியிருந்தேன், இதுதான் ஜீவ வழி என்று சொல்லி நம்பியிருந்தேன். அது பொய்யான வழி என்பதை இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன்.
0: நான்
1: ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெந்தகோஸ்த சபையில் நான் இருந்தபடியால் அங்கே வந்து முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், தனிநபராக சேர்ந்து போகிற ஊழியங்களில் கூட போக ஆரம்பித்தேன். 2 சிஸ்டர்மார் கூட தான் நான் முத போக ஆரம்பித்தேன், அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊழியத்தில் பழக பழக ஆஸ்பத்திரி ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்கும் நான் கடந்து போக ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம்னா அந்த மெக்கப்போனில் பேசுறது எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக தைரியமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: எப்போ திருமணம் நடந்தது?
1: 2003 எனக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திருமணம் நடந்தது.
0: சரி, இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? அப்போ எப்படி உங்களுக்கு இதில் ஒரு விருப்பம் வந்தது? ஊழியம் செய்யறாங்க, அதுவும் இப்படி கண் பார்வை எல்லாம் பிரச்சனையில இருக்காங்க.
2: அது வந்து நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அப்பயே அந்த எல்லா விஷயங்களும் என்னோட ஒய்ஃப் சொல்லிட்டோம். சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது தான் வந்து அப்போ வந்து நான் வந்து சரியான ரட்சிப்பு கிடையாது. என்னோட உண்மையான ரட்சிப்புங்கிறது வந்து 2014 2010 நாங்கள் தனியாக இந்த ராஜபாளையத்தில் வந்து வீடு எடுத்து நாங்கள் எங்களை தனியாக கொடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து எனக்கு ஜெபிக்கனா எனக்கு எப்படின்னு ஜெபிக்கிறதே தெரியாது. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தவன் தானே, பைபிளை வாசிப்பேன் அப்படிங்கிறதோட இருக்கும், ஜெபிக்க தெரியாது, ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சிருந்தேன். அப்போ எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதே என்னோட மனைவி வச்சுட்டேன்.
0: சரி, இல்லை அப்படி இல்லை, உங்களை எப்படி உங்களுக்கு மனப்புறம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? சில இப்போ உலகத்தில்
2: மேரேஜ் அப்போ வந்து மாப்பிள்ள பார்க்கணும்னு சொல்லி உங்க பிரதரும் அப்பா வந்தப்ப அவங்க பிரதர் எனக்கு
0: சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுல அதுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்ததா?
2: அப்படின்னு யாருமே சொல்லிக்கிடல. எனக்கு வந்து எங்க அண்ணன் கூட வந்தாரு. அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப வயசாகி தயங்கி போயிருந்ததுனால அண்ணன் பாப்பா வந்தாங்க. அப்ப எங்க அண்ணன் ஒரு சொன்ன காரியம் வந்து எனக்கும் ஒரு சின்ன குறைவு உண்டு. சின்ன வயசுல எனக்கு காலில் அடிபட்டது கையில் அடிபட்டதுனால சின்ன ஒரு ஊனம் மரத்தை எனக்கு வெளியே தெரியாது. அப்படியே உனக்கும் சின்ன குறை இருக்கடா, அவளுக்கும் ஒரு சின்ன குறை பெருசு ஓட்டிக்கிட்டா நான் பெரிய எனக்கு சொன்னதுனால நாங்க சரி ஜம்மாச்சு
0: சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க.
2: ரெண்டாவது, நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய என்னோட மனைவி செஞ்ச ஊழியங்கள்ல நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். ஒரு சில அற்புதங்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாந்திரியம் செய்வாங்க குடும்பத்துக்கு இருவா. அந்த மாதிரி செய்யறப்ப பார்க்கும் போதெல்லாம் வீட்டுக்கு பின்னால நாங்கள் நின்று ஏதாவது பல்லுவலையும் திருப்பா வெளியே நின்று பேசிருக்கும் போது அந்த வீட்டுக்கார வந்து அந்த அசிங்கமான அந்த தண்ணிகளை புறம் எடுத்து இவங்க வீட்டுக்கு ஊற்றுவார். அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் விழுந்த இவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவங்க யாரும் சண்டையும் போட மாட்டாங்க. அப்போ வந்து எனக்கு சரியான லட்சம் பிள்ளைகள் நான் அதை கண்ணால் பார்த்ததுனால இந்த சாட்சியம் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி உள்ள அதை நாள் கற்றுனால எனக்குள்ள ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சி ஏற்பட்டு இன்னும் நம்மளும் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் ஜெபிக்கும் போது என்னோடய தவறுகளை பூரா எனக்கு என்னோடய மனைவி உணர்ந்து வாப்பில் இது இப்படி ஜெபிக்கக்கூடாது தப்பு இந்த மாதிரி வரணும் வயத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும் கட்டுப்படுத்த என்னோடய மனைவி.
0: சரி சரி. இப்போ நீங்கள் உலக பிரகாரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்க, அப்புறம் இப்போது உங்கள் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது?
2: அது வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். முதல் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தொழிலில் ஓரளவு தெரிஞ்சவொடனே சரி நம்ம அது தனியாக பண்ணால் வருமானம் கம்மியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து திருமணம் ஆகி முத முத வந்து நாங்கள் தனி கொடுத்தோன்னு வரும்போது என்னோடய சம்பளமே வெறும் 1200 ரூபா. அந்த இதில் வந்து வாடகை 1100 ரூபா போயிடும். 100 ரூபா இருக்கப்போனா எங்கள் அத்தை மாமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க வந்து அதிகமாக அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஜெபிக்க வந்து ஆரம்பிச்சோன்னா எங்களுக்கு வாழ்க்கையில் முன்னாடி வந்தோடனே இந்த ஃபைனான்ஸை நம்ம தனியாக பண்ண நம்ம வருமானம் கம்மியாக இருக்கலன்னு சொல்லி என்னோடய மனைவி வேண்டாம் சொன்னாலும் நான் அதை கேட்காமல் செஞ்சதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறைய அடி உள்ளாங்க. வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மேலே செலவுகள் வரும்போது அதை தாங்க முடியாமல் என்னுடைய நகைகள் பூரா பேங்க்குள்ளே போயிடுச்சு. மீட்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே சரி இதை விட்டுருவோமா ஏதாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கும்போது தான் என்னோடய சகோதரி இளைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் எடுத்து நடத்திக்கிறேன் ஏஜென்ட்டாக நார்த் இந்தியன் கம்பெனி. அதில் அப்போ நான் அதான் எனக்கு ஒரு ஏதாவது வேலை காலத்து இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாங்கள் நான் வாங்கினேன் சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தோன்னே அவர் கூட ஒரு 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கப்போ ஆண்டவருக்கு நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டபோது இம்மா எனக்கு ஊழியம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறனால நான் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தபோது கடைசி 2020 அப்புறம் நான் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோடய மனைவியோடு சேர்ந்து நான் ஊழியங்களை பண்ண ஆரம்பிச்சேன்.
0: இந்த லாக்டவுன் டைம் இல்லை தான்.
2: ஆமாம், 2020 மார்ச்சுக்கு
0: அப்புறம் இப்போ லாக்டவுனை போட்டு உங்களை ஆண்டவர் ஊழி தொலைச்சிட்டார்.
2: அதுக்கப்புறம் என்னோட விசுவாசம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சு அபிஷேகம் பெற்று அன்னைய வரங்களை கற்றுக்கொண்டு இன்னைக்கு என்னோட மனைவியோட சேர்ந்து ஊழியம் பார்த்தாலுமே என்னோட மனசுபடி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் இருந்தோம். ஆண்டவர் அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய விடையும் ஒத்திக்கி கொடுத்தாரு. அதுல இருந்தாலுமே ஜெபிக்க அதிகமாக அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவோம். வேலைக்கு போறப்பே எழுந்துருவேன். வேலைக்கு போறப்ப 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணிட்டு தான் அப்புறம் வேலைக்கெல்லாம் கிளம்பி போவேன். ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்த உடனே எங்களை எல்லாத்துலையும் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார்.
0: சரி சரி. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்ல இதாக இருக்கு, காரியமாக இருக்கு. உங்களுக்கு பார்வை வந்து எப்படி பைபிளெல்லாம் வாசிக்கலாம் அப்படி தானே?
1: ஒவ்வொரு கண் ஆனால்
0: ஒரு கண் ஃபுல்லா தெரியாது. 2004 ஆகஸ்ட் 11
1: நான் என் கணவரும் பிரிஞ்சிட்டோம். என்னுடைய கண் பார்வை திரும்ப கொஞ்சம் மங்குனதுனால என் பையன் பிறந்த ஒரு 30 மே பிறந்தான். 11 நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். 5 வருஷம் என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி மட்டும் எங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் வாக்குவாதமும் பிரச்சனையும் அதிகமாச்சு. அதுக்கடையில் அத்தை இறந்தப்போ கூட நாங்கள் போனோம், மாமியார் இறந்தப்போ. அப்பவும் இவங்களும் நானும் எதுவுமே பேசிக்கல. தம்பி வளர ஆரம்பித்தான், 5 வயசு ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க, இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து தனிமையா இருப்பாளே, உலக பிரகாரம் அதானே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்ற மாதிரி சொன்ன உடனே. அப்போ எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய குடும்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆண்டவரால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு லாயர், அவங்ககிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு நோட்டீஸ் சொல்லுவோம், 30 நாளைக்குள்ளே அவங்க வாங்கலைன்னா இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உன்னை வழி நடத்தும், அவருடைய ரத்தம் வழிந்தோடு ரத்தம் வாழ்க்கையை பாதுகாக்கும், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லி. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கோற்றுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் கட்டுவீங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள் எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு நாட்கள், எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்போ கையில் ஒரு பிள்ளை, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன், யாரையாவது நம்பிதானே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக எழுதுவேன். ஆண்டவர் இல்லை, நான் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜூன் மாசத்துல என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்படும், 2009 ஜூன் மாசத்துல என் வாழ்க்கை உடைக்கப்படும், நீங்க எப்படி கட்டுவீங்கன்னு சொன்னப்ப, ஜூன் 10 என்னுடைய தங்கையோட திருமணத்தின் ஜூன் 25 திருமணம், அதுக்காக அவங்க பட்டு புடவையும் தாலி செயினும் வாங்க போனாங்க. அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரிய வேண்டியது, அதனால அது ஒரு ஞாபகார்த்தமாய் மாறிவிடும்னு நாங்கள் ஒரு வாய்தா கேட்டப்ப 1 July. இதற்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். June 9 இவங்களுடைய பிறந்த நாள் என்கிறபடியால் என்னுடைய தங்கச்சி சொன்னால், நான் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் அத்தனுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல போகும்போது இவங்க வேலை பார்த்த அந்த இடத்தினுடைய ஓனர் இவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அவங்க ஃபோன் பண்ணி பேசும் பொழுது, அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுனதும் கிடையாது, அப்படியே பேசினாலும் அது வாக்குவாதத்தில் தான் முடியும். என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, நானும் என்னப்பான்னு கேட்டு அப்படியே ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார்
0: எங்கள் வாழ்க்கை.
1: ஆமா, அதுக்கப்புறம் June 2010 நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி
0: இருக்கிறார்.
1: கர்த்தர் நல்லவர்.
0: சரி, இப்போ ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சரியா? இப்போ நம்ம உங்கள் சாட்சி அனைவரும் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு 2 உங்கள் சாட்சியை மொத்தம் இப்படி இப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம்.
1: அங்கே பார்த்து, அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், பிரிந்த குடும்பத்தை எங்களுக்கு இணைத்திடலாம், ஏன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பவித்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஜெபிக்கிறேன் இப்படிப்பட்ட உபத்திரவம்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன், யாருடைய உபத்திரவத்திலையும் அவர் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவன் இல்லை. இதெல்லாம் ஏன் கேட்டால், என்னை போல உங்களையும் ஒரு நாளில் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான். நாங்கள் எப்படி குடும்பமாய் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு பிள்ளை கணவன் மனைவி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க கடந்து வந்தோமோ, அதே போல தேவனை உயர்த்த வந்தோமோ, அதே போல உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தும் என்பதற்காகவும், எங்களுடைய கண் பார்வை குறைந்ததின் காரணம் என்ன என்று சொன்னால், தேவ நாம மைமைக்கென்று அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் சோதனையின் மத்தியிலேயே நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார்.
0: ரொம்ப நன்றி. நீங்க நீண்ட தூரத்திலிருந்து ராஜபாளையத்திலிருந்து இவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க, அநேகர் கேட்டிருக்கிறாங்க, நிச்சயமா அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள், உங்களிடத்துல கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்க நம்பர்லாம் கீழே போடுவோம், நீங்களும் அவர்களுக்காக ஜபிப்பீர்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் ஊழியங்கள் வளரட்டும். சரியா? கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். அருமை சகோதரி பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அறியாதபடிக்கு பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கண் பார்வை போய் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இறுதியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், இவ்வளவு தூரத்திற்கு கண் பார்வை இல்லாத குறைவாக இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்க பார்க்குறீங்க. அவருடைய புருஷனாரும் உலக பிரகாரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவர்களும் மனம் திரும்பி அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருவரும் குடும்பமாக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் எல்லாம் மாயை, உலகம் காண்கிறதெல்லாம் மாயை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் நமக்கு நிலைத்து நிற்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளில் வந்து ஆண்டோட சாட்சி கொடுத்தீர்கள், உங்கள் நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.

தற்கொலை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து தற்கொலை செய்ய நான் செல்லும் பொழுது என்னுடைய தாய்மாமா என்னை அழைத்து ஏசாயா 53:5 வாசிக்க சொன்னார்கள். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அவர்கள் வாசித்து ஆண்டவருடைய பாடுகளை விளக்கி கூறும் பொழுது, முதல் முறையாக நான் பாவி என்பதை உணர்ந்து முழங்கால் படியிட்டு என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தேன். மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். வாழ்க்கை மாறினது. கர்த்தர் என்ற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் என்னை வைத்திருக்கிறார். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களோ, வேதனைக்குள் இருக்கிறீர்களோ, இயேசு உங்களுக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இயேசுவை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு உங்களை சுகப்படுத்த முடியும். இயேசு உங்களுக்கு வாழ்க்கை அமைத்து தர முடியும்.

0: கர்த்தருடைய பண்டிகை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
1: I greet you all in the name of the Lord Jesus Christ, those who have come for this service.
0: ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
1: Let us all be prepared to listen the word of God with all our soul and heart and strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: Those who hear a lot of truth but then not understanding, like
0: சில எவ்வளவு பிரசங்கம் என்ன கேட்டாலும் சரி,
1: whatever they hear,
0: hallelujah,
1: hallelujah,
0: அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறது இல்ல.
1: The word of God is not working in them.
0: Hallelujah. கர்த்தருடைய வசனத்துல தப்பு இல்ல.
1: Not mistake in the word of God.
0: யார் மேல தப்பு?
1: Whose mistake?
0: வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்கிறவர்களாக இருங்க.
1: And you have to do it.
0: We are the doers of God's word.
1: We should be doers of the God's word.
0: கர்த்தருடைய கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்யணும்.
1: Hallelujah. Do it.
0: Amen.
1: Amen.
0: எனக்கு செய்யணும்னு ஆசைதான்.
1: I want to do it.
0: ஆனா செய்ய முடியல.
1: But I could not do so.
0: நான் ரொம்ப வல்லமையா இருக்கணும்னு ஆசைதான்.
1: I want to be powerful.
0: ஆனா வல்லமை இல்ல.
1: I don't have power.
0: Hallelujah. நான் ரொம்ப அதிகமா ஆண்டவரை நெருங்கணும்னு விரும்புறேன், முடியல.
1: I want to come closer unto God but not possible.
0: குறைஞ்சது ஒரு மணி நேரமா ஜெபிக்க பார்க்கற முடியல.
1: I want to pray for 1 hour but then I could not.
0: வேதத்தை ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும்னு பார்க்கற முடியல.
1: I want to read the word of God at least for 1 chapter but I could not.
0: எத்தனையோ பேர் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And people are living such a
0: ஆனால்
1: life.
0: பல வருடங்களாக பிரசங்கங்களை ஒரு ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க.
1: They would have listened thousands of messages in many years.
0: ஆனா அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகவே இல்லை.
1: But their life is not yet transformed.
0: அதே போலதான் அந்த பழைய வாழ்க்கை.
1: The old life.
0: அந்த பழைய மனுஷன்.
1: The old man.
0: அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்.
1: He is ruling.
0: இன்னும் அவருடைய சுபாவம் மாறவில்லை.
1: The nature is not yet changed.
0: அவருடைய நடத்தையில ஒரு மாறுதல் வரல.
1: No change in walk.
0: சில பழக்க வழக்கங்களை விட முடியல.
1: They could not leave some bad habits.
0: சிலர் இன்னுமாகவே பிசாசுனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Still they are doing the will of devil.
0: அதுக்கெல்லாம் காரணம் என்ன?
1: What is the reason?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்ய முடியல.
1: They could not do it.
0: எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்க்கற முடியல.
1: I pray a lot but then I could not.
0: மூணு நாள் உபவாசம் போட்டேன்.
1: I put 3 days fasting.
0: ஒரு வாரம் உபவாசம் போட்டேன்.
1: I took 1 week.
0: 40 நாள் உபவாசம் போட்டேன்.
1: 40 days fasting.
0: நான் உபவாசம் போட்டு கூட ஒன்றும் நடக்கல. உபவாசம் போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு.
1: I was okay for some time.
0: மறுபடியும் பழையபடி ஆயிடுச்சு.
1: Again it became same way.
0: அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
1: in many people's life
0: ஒரு ஆவியில ஒரு வளர்ந்த ஒரு நிலைமை இல்ல.
1: No growth in the spiritual life.
0: அதாவது இந்த நம்முடைய உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிற ஒரு தேசம்னா இந்தியா தான்.
1: India is praying more in the world.
0: முக்கியமா தமிழ்நாடு.
1: Particularly in Tamil Nadu.
0: Jabam, jabam, எங்க பார்த்தாலும் ஜபம்.
1: Lots of prayers in
0: நம்ம மாதிரி வெளிநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஜபிக்கிறது இல்லை யாரும்.
1: In other countries they don't pray like this.
0: ஆனால் இவ்வளோ ஜபிக்கும் பொழுது
1: when we pray like this,
0: உங்க தெருவில் இருக்கிற இன்னும் ஒருத்தர் கூட மாறலையே.
1: In your street people are not yet changed.
0: உங்க கூட வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க யாரும் மாறலையே.
1: Your colleagues not yet changed.
0: அப்படியே தான இருக்காங்க.
1: They are as they were.
0: நீ ஜெபம் பண்ணி ஏதா மாத்துனீங்களா?
1: Do you pray and change them?
0: ஜெபம் பண்ணி ஏதா நடந்துச்சா?
1: Anything happened by your
0: prayer? Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many are ready to do such witness?
0: Hallelujah. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு?
1: What did happen by your prayer?
0: ஏன் ஒண்ணு நடக்கல?
1: Why things are not happening?
0: அதுதான் எனக்கு கேள்வி.
1: That is my question.
0: நம்ம ஜெபத்துல குறைவே கிடையாது.
1: No lack in prayers.
0: காலை மாலை மத்தியானம் மூன்று வேளையும் ஜெபிக்கிறோம்.
1: மார்னிங் ஆஃப்டர்நூன்
0: பொழுது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் டின்னர் டைம்
0: தூங்கும்போது ஜெபிக்கிறோம்.
1: ஸ்லீப்பிங் டைம்
0: தனியா ஜெபிக்கிறோம்.
1: பர்சனலி
0: குடும்பம் குடும்பமா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் ஃபேமிலி
0: சபையா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் தி சர்ச்.
0: ஆனா ஒண்ணும் மாறலையே.
1: பட் நோ சேஞ்ச்.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் தி ரீசன்?
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் தி ரீசன்?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப்
0: காட், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: விடுதலையாக்கும்.
0: பாட்டு பாடும்பொழுது கூட
1: விட்டுருவான்,
0: ஜெபிக்கும் பொழுது கூட
1: விட்டுருவான்.
0: சத்தியத்தை கேட்கும்
1: பொழுது
0: ஒரு விதமான தூக்கத்தை கொண்டு வந்துருவான், ஒரு விதமான மயக்கத்தை கொண்டு
1: வந்துருவான்,
0: ஒரு விதமான சோர்வை கொண்டு வந்துருவான்.
1: அல்லேலூயா.
0: அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
1: இட் வோன்ட் பி மச் இன்ட்ரெஸ்டிங்.
0: அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ருசிச்சு நீங்கள் அதை புசிக்கிறீங்களா?
1: Do you really taste like honey the word of God?
0: அல்லேலூயா. மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார், அது ருசியுள்ளதா என் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா.
1: The Lord has given the manna, it was like sweet with honey.
0: அல்லேலூயா. அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு சாப்பாடு பாருங்க. சில பேருக்கு இது இப்படி இப்ப சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
1: They give importance for the food.
0: அல்லேலூயா. எதுக்குன்னா ருசிக்காக.
1: For the taste.
0: ஹெல்த்துக்காக இல்ல.
1: Not for the health.
0: அந்த நாக்கு ருசிக்காக தான்.
1: To satisfy the.
0: அது போல
1: tongue.
0: பிரசங்கம் கேட்கறது எப்படின்னா காதுக்கு.
1: For the hearing.
0: செவித்தினவுன்னு சொல்லுவாங்க.
1: They say it is for the ear.
0: சும்மா அந்த காதுக்கு நல்லா இருக்கணும் கேக்குற.
1: It should be good to the ear.
0: அப்படி தான் கேக்குறாங்க.
1: They hear like that.
0: அருமையானவர், அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கேக்குற சத்தியங்கள் நமக்குள்ள கிரியை செய்யாமல் போய்விடுகிறது.
1: The truth is not working in us because of this.
0: ஆகவே தான் நாம் நம்முடைய ஜபத்தில பலனை பார்க்க முடியல.
1: We could not see the reward in our prayer.
0: அல்லேலூயா. நம்ம என்ன சொல்வோம்? தண்ணீரை ஆகார்த்து ஆகார்த்து தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்.
1: We say put the food in the water, you can see the reward.
0: அப்போ சரி, நிறைய பேர் அந்த வசனத்தை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும்.
1: Maybe 50-60 years it will
0: take. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகு கடவுள்.
1: Let it be according to your faith.
0: அல்லேலூயா. அதே ஆண்டவராகிய இயேசு போய் லாசர் கலர் முன்னால் நின்னுட்டு,
1: Lord Jesus,
0: ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன்,
1: Lord I pray,
0: ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுறேன்,
1: I put the food in the waters,
0: அநேக நாட்களுக்கு பின்பு பலனை கொடுக்கணும்னா அவர் அங்கே நிக்க வேண்டியதுதான், லாசர் உள்ளே இருக்க வேண்டியதுதான்.
1: He has to stand for a long time, Lazarus should be inside.
0: ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா, ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: half an hour,
0: அதெல்லாம் கூட கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்களா?
1: Don't you
0: evlo neram jom pannaru,
1: how long he prayed,
0: ha evlo neram irukum avar panna jabam,
1: how long
0: adhu unga sutti irukkuravanga kekkuradhukaga pannara.
1: He prayed only for others to listen.
0: Hallelujah. Armiyanavargale,
1: dear children of God,
0: appo lasura veliye jom panitte lasura veliye vaanu sonnone enna panna odane வெளியே வந்தாச்சு.
1: After prayer, when he called Lazarus come out, he came out.
0: Amen. அது ஜெபத்துல ஒரு உடனே உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
1: So there will be result.
0: ஜெபம் பண்ணீங்க, நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்கனா ஒரு ரிசல்ட் தெரியும்.
1: When you pray, you find the result.
0: இயேசு ஜெபம் பண்ண உடனே அவருடைய முகம் என்ன செய்தது? மறுரூபமாச்சு.
1: When Jesus prayed,
0: அவர் வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சு.
1: The dress became white.
0: Hallelujah.
1: Was transformed.
0: Hallelujah. அவர் போய் டிப்டாப்ல போட்டு வெளுத்து எடுத்துட்டு வந்து போடல. அதனாலதான் கூட வசனத்து எந்த மண்ணானாலும் என்ன செய்ய முடியாது, வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்துச்சு.
1: And no laundry can cleanse like that. It was so white.
0: அப்ப அவர் ஜோமணி முடிச்ச உடனே,
1: when he prayed,
0: பிரியமானவர்களே, ஒரு மாறுதல்,
1: the change.
0: பாதி அப்பத்தில் ஜோம் பண்ணாங்க,
1: the apostles prayed.
0: அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்?
1: What is the sign?
0: ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த கட்டடம் அப்படி தடதடன்னு ஆடுது, ஒரே ஆட்டமா பூமி அதிர்ச்சி வந்துருச்சா.
1: The building is shaking, any earthquake.
0: அந்த கட்டடம் மாத்திரம் ஆடுது.
1: The building is shaking.
0: என்னாச்சு?
1: What happened?
0: அவள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது.
1: The place,
0: அங்க ஜெபம் கிரி செய்து.
1: The prayer is Hallelujah. Working.
0: அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க?
1: How many of you prayed like
0: Hallelujah.
1: That?
0: எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க?
1: How many of you praying like that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சில பேர் தூக்கம் சரியா வரலன்னா ஜெபம் பண்ணுவாங்க.
1: They sleep if they don't have sleep.
0: சில பேருக்கு ஜெபம் பண்ணாதான் தூக்கமே நல்லா வரும்.
1: When they pray, they will have a good
0: Hallelujah.
1: sleep.
0: அல்லேலூயா. சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வரலன்னா காலையில் வச்சுக்கோங்க, சர்ச்சுக்காவது போகலாம். சர்ச்சில் போனால் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கின உடனே என்ன செய்யும், நல்லா இழுக்கும், அப்போ தான் தூக்கம்.
1: So when you hear the message, you may sleep well.
0: பிரசங்கத்தை கேட்கும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கலாம்.
1: And you can sleep well and
0: அல்லேலூயா
1: get up.
0: அது ஒரு தேவன் அளித்த வரம்.
1: It is the gift of God.
0: பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருக்கும் தூக்கம் வருது.
1: You sleep well when you hear the message.
0: அது இல்லை.
1: Not that.
0: நாம் ஜெபிக்கும் பொழுது
1: when you pray
0: அங்கே கிரியைகள் நடக்க வேண்டும்.
1: The work should be there.
0: அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: That's what the Lord is expecting.
0: இன்றைக்கு காலை வேளையில நல்லா சிந்திச்சு பார்ப்போம்.
1: In this morning you think.
0: நாம் இந்த மா வருடத்தை ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்.
1: We are stepped in
0: September. 8 மாதங்கள் ஓடி போச்சு.
1: 8 months rolled away.
0: எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை தவறாம
1: without missing. Hallelujah.
0: எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாத சூழ்நிலாம் ஆச்சு.
1: Many Sundays I could not come.
0: ஆனா கர்த்தருடைய கிருபையில
1: by God's grace
0: ஒரு
1: ஞாயிற்றுக்கிழமை You just leave one Sunday and come.
0: அப்படினு நிறைய பேர் கூப்பிட்டாங்க.
1: Many called.
0: Hallelujah. நான் போயிருக்கலாம்.
1: I could have gone.
0: Hallelujah. அது நல்ல யோசனையா தான் தெரிஞ்சது.
1: It's a good thought he has given.
0: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
1: many people or less people.
0: நான் என்ன சொன்னேன், உண்மைதான்.
1: It is true.
0: ஆனா என்னுடைய தரிசனம் என்னன்னா, இந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் எதா செய்ய மாட்டாரா?
1: With this small group. Hallelujah. The Lord.
0: அப்படி நான் நினைக்கிறேன்.
1: I believe that.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: What do you think?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன கொண்டு எதுவும் வேணாங்க ஐயா, யாரை கொண்டா இதை செய்துக்குங்க,
1: நம்மள
0: ஆளை விடுங்க
1: அப்படின்றீங்க.
0: Hallelujah. நல்லா கவனிங்க.
1: Listen.
0: ஆகவே பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோட ஒரு சடங்காச்சாரம்.
1: Sunday means it's a ritual.
0: CSC போறவங்களாம் CSC க்கு போயிடுவாங்க.
1: Like going to CSI.
0: பெந்தகோஸ்தே சபைக்கு போயிடுவாங்க, பெந்தகோஸ்தே போயிடுவாங்க.
1: Pentecostal church.
0: கிறிஸ்தவனா இருக்கிறவங்களாம் என்ன செய்வான்,
1: கிறிஸ்டியன்ஸ்,
0: சரி ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகணும், நீங்க முதல் சண்டே ராபோஜனம் போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: First Sunday let me go.
0: அது வேற, நம்ம ராபோஜனம் எடுக்காம போனா ஏதோ வம்பாயிட போகுது.
1: If I don't take communion it may be a problem.
0: அது போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: Let me go and take and come.
0: அப்படின்ட்டு ஒரு கடமைக்காக வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Ritually some people
0: நிறைய பேர் அப்படிதான்.
1: Many like that.
0: சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா,
1: Sunday means.
0: அப்படி போய் தலையை காமிச்சுட்டு,
1: let me show the head.
0: என்னத்தை காமிச்சுட்டு,
1: show the
0: தலைய காமிச்சுட்டு வந்துடலாம்.
1: Let me show the head and come.
0: அப்படின் சபைக்கு வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Some they come to church.
0: நீங்க எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா?
1: You are not answering.
0: நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: சும்மா தலைய காமிச்சு வந்திருக்கீங்களா?
1: Have you come to show your head and go?
0: இல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா?
1: Have you come to worship the Lord?
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு நான் உறவாட வந்திருக்கிறேன்.
1: Lord, I have come to talk to you.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எலியா போய் காத்திருந்தாரு.
1: Elijah waited.
0: Amen. ஒரு குகையில போய் காத்துன்னு
1: இருந்தாரு. He was waiting in the cave.
0: ஆண்டவர் வருவார் வருவார்னு கடைசியா ஒன்னும் வரல. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி தான் வந்துச்சு.
1: Big earthquake came.
0: அப்புறம் ஒரு பெரிய காத்து வீசிச்சு.
1: Big wind came.
0: Hallelujah. அப்புறம் அக்னி வந்துச்சு.
1: The fire came.
0: ஒண்ணுமே வரல. ஆண்டவர் அக்னிலயும் வரல, காத்துலயும் வரல.
1: The Lord did not come through any means.
0: ஒண்ணுமே வரலையே, ஆண்டவரே காணுமே.
1: I could not see God.
0: நம்ம போலாம்,
1: let me go.
0: அப்படின ஒரு தீர்மானம் எடுக்கல.
1: He didn't take that determination.
0: என்ன ஆனாலும் பரவால,
1: whatever it may be.
0: நான் ஆண்டவரை சந்திக்க தான் வந்திருக்கிறேன்.
1: I have come to meet the
0: அவரை
1: Lord.
0: அவரை சந்திச்சு தான் போவேன்.
1: Let me meet and go.
0: அப்படி இருந்தான்.
1: He was waiting.
0: ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு.
1: A mild voice.
0: Hallelujah. ஆண்டவர் வந்துட்டாரு.
1: Lord has come.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: மெல்லிய சத்தத்துல ஆண்டவங்களோட பேசுறாரா?
1: Is the Lord speaking? Hallelujah. In a mild voice.
0: நிறைய பேர் நம்ம சபையில எடுத்துங்க.
1: It take in your
0: church. கஷ்டப்பட்டு இங்க காணிக்கே வர்றது இல்ல. ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப உண்மையை சொல்லிடுறேன்.
1: I just tell unto the Lord.
0: அதன் மத்தியில இந்த மைக் கீக்கெல்லாம் வாங்கி
1: in the midst of everything
0: போட்டா பின்னாலகிறவன் என்ன சொல்றான்?
1: The back
0: ஒண்ணுமே கேட்கலையா, சத்தமே கேட்கல.
1: We could not hear properly.
0: நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கவே இல்ல.
1: We could not hear.
0: அப்படி நிறைய பேர் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: Many they give report.
0: ஐயா ஆண்டவர் மைக்கில பேசுறவர் இல்ல, மெல்லிய சத்தத்துல பேசுறவர்.
1: The Lord speaks through the mild voice.
0: மைக்கில தான் பேசுவாரன்னு இல்ல.
1: Not on
0: a Krishna அங்க உங்க கூட மெல்லிய சத்தத்துல பேசுவார்.
1: When I talk here the Lord will talk through mild voice. How many of you ready to listen?
0: காத்திரு கர்த்தர் பேசுவார்.
1: You wait, the Lord will speak.
0: Amen.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய கர்ப்ப வேதனை எல்லாம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா, My desire.
0: உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும்.
1: I have to prepare the faithful.
0: உத்தமமான ஜனத்தை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்?
1: How to prepare.
0: அவர்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற தேவ தூது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should receive the
0: தேவ வசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should get God's word.
0: அதன் மூலமாகத்தான் அவர்கள் வளர முடியும்.
1: Through which they can grow.
0: Hallelujah.

0: Job is to
1: மேய்ச்சலை கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
0: I have to give the
1: மேய வேண்டியது உங்களுடைய வேலை.
0: You have to eat.
1: நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன செய்யணும்?
0: What you supposed to do?
1: தண்ணி கொடுக்கணும்.
0: You have to give the fruit.
1: Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: ஆகவே இந்த நாட்களில் நாம் ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியல?
0: Why we could not grow in the spirit?
1: இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்லை.
0: It's not a holy life still.
1: சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போய்
0: Always lie.
1: எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை.
0: Bad words.
1: எடுத்ததுக்கெல்லாம் கோபம்.
0: Anger.
1: எரிச்சல்.
0: All
1: Sunday.
0: Kind of anger. Fight.
1: குழப்பம்.
0: Confusion.
1: இதெல்லாம் வருது.
0: You get everything.
1: அப்போ உனக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்குதா? ஜென்ம சுபாவம் இருக்குதா?
0: Do you have the divine nature?
1: Hallelujah.
0: Or your own nature?
1: திவ்ய சுபாவம் இல்ல.
0: No divine nature.
1: நாளுக்கு நாள் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
0: You take first chapter.
1: எபேசியர் முதலாவது அதிகாரத்தில்
0: Ephesians 1
1: மூன்றாவது வசனத்திலிருந்து யாரா வாசிங்க?
0: From verse 3.
1: என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு?
0: So what message the Lord is giving?
1: ஒரே வார்த்தையில சொல்லுங்க.
0: In one word.
1: ஆவியில் ஏவப்படுறவங்க ஏன்னு சொல்லிட்டு உட்காரலாம்.
0: You can stand up and say and sit.
1: என்ன சொல்ல வர்றார்?
0: What the Lord wants to say here.
1: புரிஞ்சுதா இல்லையா?
0: Did you understand?
1: விளங்கிச்சா இல்லையா?
0: Did you understand it?
1: Hallelujah.
0: Hallelujah.

0: என்ன ஆண்டவர் உங்களோட பேசினார்?
1: What did the Lord speak to you?
0: நீங்க தினமும் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசுறது இல்லையா?
1: When you read the Bible and will the Lord
0: Bible நீ டெய்லி படிக்கும் போது எல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார்.
1: When you read the Bible daily the Lord will speak to you.
0: வசனத்தின் மூலமா பேசுவார்.
1: Through the word of God.
0: அப்போ இந்த காலவேளையில இத படிச்சது நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் உங்களோட?
1: In this morning when you read this passage for how many can say the Lord has spoken with me?
0: Hallelujah. ஏனா இங்க 500 பேர் உட்கார்ந்திருக்கோம்னா
1: about 500 you are sitting
0: 500 பேருக்கும் 500 வித்தியாசமான செய்தி இதுல இருக்குது.
1: So there will be 500 different messages are there.
0: நான் சொல்வேன் இது 500 இல்ல 1000 செய்தி, அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு 1000 செய்தி.
1: Briefly I can say it is 1000 messages.
0: எத்தனை செய்தி இருக்கு?
1: How many messages?
0: ஒவ்வொரு வசனத்திலும் 100 வசனத்துக்கு மேல 100 செய்திக்கு மேல இருக்கு.
1: In each and every
0: வசனத்திலும்
1: every verse there may be
0: Hallelujah.
1: hundreds of messages.
0: அத அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பேச முடியாது.
1: Within an hour I cannot talk everything.
0: ஆனா எதுக்காக இது நம்ம இப்ப படிச்சோம்?
1: Why did we read this passage?
0: Hallelujah. நபர் பிரகாசமுள்ள அது ஒரு செய்தி தானா?
1: Is it
0: ஆண்டவர் அவரோட பேசியிருக்கார். Hallelujah. என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண். இப்ப என்னுடைய கேள்வி
1: என்னன்னா,
0: அவர் சொன்னதுல இருந்து
1: from his
0: எதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்?
1: What for the shining eyes?
0: எதுக்கு?
1: For what?
0: அடுத்த கேள்வி.
1: Next question.
0: என்னங்க? என்ன அவருடைய வல்லமையினுடைய மகிமை, என்ன மகத்துவம்?
1: What is his power, the greatness?
0: எழுப்பினருடைய வல்லமை, அது என்னது? அது
1: வாட் கைண்ட் ஆஃப்
0: அந்த வல்லமைக்கு பேர் என்ன?
1: வாட் கைண்ட் ஆஃப் பவர் இட் இஸ்?
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மகிமையின் மகிமைனாலும் புரியாது, புகழ்ச்சினாலும் புரியாது. நீங்க மகிமையின் புகழ்ச்சினா என்ன? அது மகிமையின் புகழ்ச்சி.
1: வாட் இஸ் த க்ளோரி?
0: அல்லேலூயா.
1: பிரைஸ்.
0: இப்படி ஆவிக்குரிய வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு, அதனால்தான் வேதத்தை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை. என்ன செய்யணும்? நான் அப்படிதான்
1: படிக்கிறேன். நான்
0: ஏதோ திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயா போய் சுத்திட்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஏதோ ஒரு வசனம் எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல.
1: நாட் ஜஸ்ட்
0: ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோட பாத்துல
1: காத்திருக்கிறேன்.
0: யாரும் நம்ப மாட்டாங்க.
1: People may not believe it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது உண்மையா பொய்யான்றது என் கூட இருக்கிற ஊழியக்காரர் கேட்டீங்களா சொல்லுவாங்க.
1: You can ask the servants of God.
0: Hallelujah.
1: They will know.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஏன்?
1: Why?
0: ஏன் அவ்வளவு தூரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு?
1: Why we should wait for long time?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கிறாரு. ஒரு பெரிய பார்சல் சொன்னா பேக் பண்ணி பேக்கேஜ், ஒரு கட்டு ஒரு பொட்டலம் கொடுக்கிறாருன்னு வச்சுங்க.
1: Somebody gives some parcel.
0: Hallelujah. இதுல பிரிச்சு பாருங்க.
1: Just open.
0: Hallelujah. இதுல ரொம்ப ஆச்சரியப்படும்படி உள்ள ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு.
1: So something will be there as surprise.
0: அப்போ பிரிக்கிறாங்க.
1: They are opening.
0: ஒண்ணுன்னா பிரிச்சுனே போறாங்க.
1: They are removing all the wrappers.
0: ஒரு மணி நேரம் ஆச்சு பிரிக்க பிரிக்க. என்ன உரிக்க வெங்காய உரிக்க வரிக்க வெங்காயம் சொல்றாங்களே, அது மாதிரி இன்னும் பிரிக்க பிரிக்க வந்துட்டே இருக்குது.
1: It kept on coming when they open it.
0: பொட்டலம் சின்னதாயிடுச்சு.
1: That packet is
0: fast. அப்புறம் என்ன பிரிச்சுனேக்குறாங்க.
1: Again they are opening.
0: Yeah.
1: Why?
0: என்னதான் இருக்கும் அது உள்ள?
1: What is there inside?
0: என்னதான் உள்ள இருக்கும்?
1: What is there inside?
0: அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் ஆனவன் போல சளைக்காம அதை பிரிக்கிறாங்க.
1: And they kept on removing that wrapper.
0: அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
1: One side let it be.
0: கர்த்தருடைய வசனத்தை,
1: the Lord's word.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: நான் ஒரு பொட்டலம் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கொடுத்துருக்கிறேன்.
1: Not the parcel, I have given the treasure.
0: புதையல்.
1: It's a treasure.
0: அந்த புதையலை நீங்க என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி தோண்டி எடுக்கணும்.
1: You have to dig on.
0: நீங்க தோண்ட தோண்ட தோண்ட புதையல் என்ன பண்ணும்? வரும்.
1: When you dig you can find the
0: அந்த
1: treasure.
0: அந்த புதையல்ல என்ன இருக்கு?
1: What is there in the treasure?
0: இருக்கிறது.
1: There is the treasure.
0: எத்தனை பேருக்கு அந்த பொக்கிஷம் வேணும்?
1: How many of you want to have
0: அது எப்போ வரும்?
1: When do you get it?
0: நீங்க தோண்ட தோண்ட தான் வரும்.
1: When you dig it you get it.
0: சும்மா அப்படி மேலா படிச்சீங்கலாம் வராது.
1: If you just read you cannot get it.
0: அதனால தான் பிரியமானவர்களே ஒரு நாலு பேர் சொன்னாங்க.
1: Four of them said.
0: ஆனா ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் ஏதோ ஒன்னு பேசியிருப்பார்.
1: The Lord would have spoken to everyone.
0: இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற காரணம் என்னன்னு
1: கேட்டீங்க. Today the Lord is revealing this.
0: இந்த இந்த கடைசி வசனத்துல நாம என்ன வாசிச்சோம்?
1: The last verse.
0: அவர் இப்ப பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்றாரு? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம் தெளிவு அளிக்கிற ஆவி. என்னதுங்க? என்னது? ஆவி.
1: The spirit which gives wisdom.
0: பரிசுத்த ஆவியானவர்.
1: The Holy Spirit.
0: உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்.
1: The Lord should give the wisdom.
0: நீங்க சினிமா பாக்குறதுக்கு ஞானம் தேவையில்லை.
1: Need not have wisdom to look at the movie.
0: ஏதோ ஜோக் படிக்கிறதுக்கு ஒண்ணு ஞானம்லாம் தேவையில்லை.
1: To read the comedy need not have.
0: கட்டுக்கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை.
1: To read the story need not have wisdom.
0: அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வேண்டாத கட்டுக்கதைகள்.
1: These are all useless things.
0: ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னா
1: to read the Lord's word.
0: ஒரு ஞானம்,
1: the wisdom,
0: தெளிவு,
1: the sound mind.
0: Hallelujah. அதை யார் தான் கொடுக்க முடியும் கேட்டீங்கன்னா,
1: who can give it?
0: Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit.
0: வேற யாராலும் கொடுக்க முடியாது.
1: Not others.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit can give it.
0: அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மாத்திரம் தான். வாஸ்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தை எடுங்க.
1: First Corinthians chapter 2.
0: அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒன்று கொரிந்தியர்
1: First Corinthians
0: ரெண்டாவது அதிகாரம்
1: chapter 2
0: அந்த ஒன்பதாம் வசனத்தில் யாரா படிங்க?
1: From 9.
0: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க, இருதயத்திலும் தோன்றல, கண்ணும் பார்க்கல, மனசுலயும் தோன்றல. இப்போ நான் படிச்ச உடனே உங்களை ஒரு கேள்வி கேட்டேன், இது புரியுதா அப்படின்னு சொல்லி.
1: I asked a question, did you understand?
0: உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க.
1: You started thinking.
0: Hallelujah. என்னவா இருக்கும்?
1: What would be?
0: இன்னத ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புறார்.
1: What the Lord wants to talk to me.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: அதனால தான் இதெல்லாம் உன் கண்ணுனால தெரியாது, காதுனால கேட்க முடியாது. அடுத்த வசனம்.
1: I cannot see and you cannot.
0: தேவன் அவைகளை என்னங்க? தமது ஆவியினாலே. தமது ஆவியினாலே என்ன செய்தாரு?
1: வெளிப்படுத்தினார்.
0: எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் நம்மள ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க நம்மள சொல்றாரு.
1: Search the word of scripture, the Lord says.
0: என்ன ஏற்கனவே இதை ஆராய்ஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவியானவர்.
1: The spirit of God searched already.
0: அவர் என்ன தாராஞ்சார் படிங்க.
1: What did he search?
0: அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயங்களையும் மனுஷனுள்ள ஆவியா என்று மனுஷனுக்கு ஒரு யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்.
1: Except the spirit of God.
0: Hallelujah.
1: You cannot understand the things of God.
0: இப்ப நான் படிக்க சொன்ன வசனத்தை நீங்க நல்லா எழுதிக்கங்க. யாராவது
1: you write down the verse.
0: டைப் பண்ணிக்கங்க.
1: You can type.
0: இல்ல அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க கையில.
1: Copy and paste.
0: அதுக்கு பேர் கவிஞன்.
1: and the boy
0: periya prachyalan
1: maybe
0: sindhanayalan periya periya tamil pandithar
1: and the big
0: ellatti kudunga poi
1: poet and artist
0: ayya adu enna solludhu konjam pachi solunga
1: what it says
0: neenga periya padipali thana
1: so you have you are a wise man come on you think
0: abdin kettu paarenga
1: just ask them
0: avanga enna solluvanga
1: what they say
0: நீ கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க.
1: You just test them.
0: அவங்க இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல மாட்டாங்க.
1: They will not say the greatness of the word.
0: அவங்களுடைய அறிவை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
1: They teach only their intellectual Alleluia. knowledge.
0: ஆனா ஆவியானவர் அப்படி இல்ல.
1: Spirit of the Lord is not like
0: அவர் எதை ஆராய்ஞ்சு பார்க்கறாரா?
1: Which one he searches?
0: தேவனுக்குரியவைகளை.
1: And
0: Alleluia.
1: the things of God.
0: Alleluia.
1: The things of God.
0: Amen. எப்படி சமைப்பது
1: வெளிப்படுத்துவதற்காக
0: தேவ ஆவியானவர் என்ன செய்யறாரு?
1: What the spirit of the Lord does.
0: அது நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியானவர்
1: in order to reveal
0: நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்.
1: The spirit of the Lord is revealed in our lives.
0: இங்க உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் கொடுக்கறேன், நீங்க வீட்ல போய் அதை வச்சு நீங்க படிங்க.
1: I just give the note and then go home and read.
0: Hallelujah. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்.
1: I won't say everything.
0: மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்.
1: I just teach very important things.
0: அங்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? சகல எல்லாம் சொல்லுங்க. சகல.
1: You just say all.
0: சகல.
1: All.
0: அது ஏதாவது விடுபட்டு போச்சா?
1: Anything is left out.
0: சொல்லுங்க. Hallelujah.
1: Hallelujah.
0: ஏதா விடுபட்டு போச்சா?
1: Anything is left.
0: சகலன்னு சொன்னா
1: all means.
0: அதுல எதுமே விடுபடல, எல்லாமே.
1: Everything is included.
0: Hallelujah.
1: Amen.
0: அதுதான் ஆசீர்வாதம்.
1: That is the blessing.
0: ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்?
1: What kind of blessings it is?
0: ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
1: It's a spiritual blessing.
0: Hallelujah. Hallelujah. மனுஷன் என்ன செய்ய பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா
1: what man wants to try?
0: மாம்சத்துல அதிகமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புறான்.
1: They want to do things through the flesh.
0: அவனை தான் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது.
1: The world is appreciating
0: them. ஒலிம்பிக்ல ஓடி போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு இது கொடுக்கறான், கப்பு கொடுக்கறான்.
1: And you people
0: தன்னுடைய தாலந்துகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி அதுக்கு பிரைஸ் வாங்குறான்.
1: By demonstrating the talents they get
0: prize. தன்னுடைய திறமைகளை
1: the skill
0: நம்முடைய ஆற்றல்களை
1: by their skill
0: நமக்கு இருக்கிறதான தாலந்துகளை
1: by their talents
0: மனுஷன் வெளிப்படுத்தி
1: man reveals it
0: அதை கொண்டு அவன் இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிக்கிறான்.
1: Through which he has the place, that's all.
0: ஆனா
1: but
0: ஆண்டவர் பாத்தீங்கன்னா
1: if you look at the Lord
0: இந்த சரீர பிரகாரமான காரியத்தின் மூலமாக எதையும் செய்ய மாட்டார்.
1: He will not do anything through the
0: நம்ம சரீரத்துல இருக்கிறோம்.
1: We are in the flesh.
0: ஆனால் இந்த சரீரத்தை சரீரம் ஆளுகை செய்யக்கூடாது, இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்.
1: Spirit of the Lord should rule the body, the body should not rule the body.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் இந்த நம்ம வாசிக்கேட்ட பகுதியில் சீக்கிரமான சொல்லணும்னா முதலாவதாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given all spiritual blessings.
0: அது எங்க இருந்து வந்ததுங்க?
1: Where is it from?
0: அமெரிக்கால இருந்து வரல.
1: Not from America.
0: UK ல இருந்து வரல.
1: Not from UK.
0: சிங்கப்பூர்ல இருந்து வரல.
1: Not from Singapore.
0: வடக்கே இருந்து வரல, தெற்கே இருந்து வரல.
1: Not from north or south.
0: எங்க இருந்து வந்திருக்கு?
1: Where from?
0: உன்னதங்களில்.
1: From above.
0: எத்தனை பேர் உன்னதத்துக்கு போய் இருக்கீங்க?
1: How many of you gone to
0: NASAல? விண்வெளிக்கு போய் இருக்கறான், செவ்வாய்க்கு போய் இருக்கறான், கிரகங்களுக்கு போய் இருக்கறான்.
1: From NASA they have gone to various planets. யாராவது உன்னதத்துக்கு
0: போய் இருக்கறானா?
1: Anybody gone to the higher places?
0: உன்னதத்துக்கு போறதுக்கு ராக்கெட் இருக்குதா?
1: Is there any rocket to go to the higher places? No.
0: உன்னதத்துக்கு ராக்கெட்டும் கிடையாது.
1: No rocket.
0: ஒண்ணும் கிடையாது.
1: Nothing.
0: இயேசு ஒருவர்தான் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார்.
1: Only Jesus went to the highest places.
0: ஏறிட்டு என்ன சொல்றாரு?
1: What did he say?
0: நான் மாத்திரம் இல்லப்பா.
1: Not only me.
0: உன்னதங்களிலே நான் உங்களையும் என்னோடு கூட உட்கார
1: வைத்திருக்கிறேன்.
0: இந்த உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the blessings from high above.
0: Hallelujah. இந்த உன்னதங்களில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: What kind of all these spiritual blessings?
0: இன்னைக்கு மனுஷன் காசுக்காக ரொம்ப உழைக்கிறான்.
1: Man is working hard for the money.
0: குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட் கோர்ட் அலையறான்.
1: He is going to the court for the family.
0: போலீஸ் அலையறான்.
1: Police station.
0: மனுஷனிடத்துல ஓடுறான்.
1: He is running towards the man.
0: இவங்க உதவியை கேக்குறா, அவங்க உதவியை கேக்குறான்.
1: He is asking help to various people.
0: இன்னைக்கு மனுஷன் சின்ன காரியத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான்.
1: For your small thing they run here and there.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: தேவ பிள்ளையே,
1: child of God.
0: நான் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறேன்?
1: How I have blessed you.
0: நான் உன்னதங்களில்,
1: from most high places.
0: உன்னதங்களில்,
1: from most high places.
0: உள்ள சகல ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன்.
1: I have given all the spiritual Alleluia. blessings.
0: Neena inno anubhavikkam irukkira.
1: You are not enjoying it.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: Idhukku dhaan manakanna therakka sonnaru.
1: That's why the Lord said open the inner eyes.
0: Adhu maatha therandu paakkakoodiya paarvu ungalukku irundhuchuna.
1: If you have that eyesight.
0: Andha pragaasamulla manakkangal irundhu enna adhunga?
1: What is that shining forth?
0: Adhu dhaan aavikkuriya kangal.
1: Spiritual eyes.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்.
1: We go for a job.
0: வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றோம்?
1: What we say?
0: ஐயோயோ, not traffic பாத்தீங்களா?
1: What a traffic.
0: ஐயோயோ, இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்களா?
1: What a problem.
0: ஐயோ, அங்க என்ன சண்டை பாத்தீங்களா?
1: What a fight there.
0: இங்க ஒரே குழப்பம் பாத்தீங்களா?
1: A lot of confusion.
0: TV, ஐயோ, TV ஓபன் பண்ண பாத்தீங்களா இங்க என்ன பிரச்சனை நடக்குது?
1: When you open the TV, what problems are going on?
0: யோ, இப்படிப்பட்ட கொலை நடந்துது பாத்தீங்களா?
1: Such a murder happening.
0: இதெல்லாம் எந்த கண்ணல பாத்துன இருக்கோம்?
1: By which eye you are looking?
0: நம்ம சரீர பிரகாரமான கண்ணல பாத்துன இருக்கோம்.
1: With the bodily eye we are watching.
0: இதெல்லாம் பாத்துன இருக்கும் பொழுது,
1: when you are looking at this, you have a problem.
0: எப்படி பாப்பீங்க?
1: How do you look at that?
0: அதே சரீர கண்ணால பாப்பீங்க.
1: You will look at your bodily eye.
0: டிவில நீங்க என்ன பாத்தீங்களோ அது போலயே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும்.
1: Whatever you looked at the TV.
0: என்ன அந்த கண்ணல தான் பாக்குறீங்க?
1: Because the same eye you are watching.
0: எந்த கண்ணுனால நீங்க கேடான பொல்லாங்கான காரியங்களை பாத்தீங்களோ அதே கண்ணால உங்க பிரச்சனை பாக்கும்போது,
1: when you look at your problem through that same eye,
0: உங்களுக்கு அது அப்படிதான் தெரியும்.
1: It will be like looking like that.
0: கருப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: If you put the wear the black glass.
0: பச்சா தெரியுமா?
1: Everything will be black.
0: சிவப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: You put the red glass.
0: சிவப்பா தான் தெரியும்.
1: You get only red colors.
0: அப்ப ஆவிக்குரிய கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: You put spiritual.
0: ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியும்.
1: You get spiritual secrets.
0: அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு?
1: What the Lord is saying.
0: தேவ ஜனமே,
1: God's people.
0: நான் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறதான அந்த சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை
1: all blessings from heavenly places
0: நீங்கள் கொள்ள வேண்டுமானால்,
1: if you want to inherit,
0: நீ முதல்ல அதை பார்க்கணும்.
1: You have to look at that.
0: கண்ண திறந்து பாரு.
1: Open your eyes and see.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாக்குறீங்களா இல்லையா?
1: Do you see that?
0: மனுஷனை பாக்குறீங்க, அவன் என்ன போட்டுக்கிறான், இவன் என்ன போட்டுக்கிறான், அவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான்.
1: You are looking at the men, what they are doing.
0: இப்படி இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
1: We are looking at surroundings.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதெல்லாம் பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: No use of seeing.
0: நீ எதை பார்க்கணும்?
1: What you supposed to see?
0: ஆவிக்குரிய கண்ணை திறந்து,
1: open your spiritual eyes.
0: உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது,
1: when you look at the blessings.
0: Hallelujah. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு.
1: Then you will understand who are.
0: Hallelujah. இங்க வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வதிக்கா எதுக்காகன்னு கேட்டிங்களா?
1: For what all these blessings?
0: ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Just pray when you get problems.
0: Hallelujah. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணிக்கங்க.
1: Any problem means
0: சரியாயிடும்.
1: It will be okay.
0: ஏதோ போராட்டமா ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: Any tribulation you pray about it and it will be
0: all right. கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Any problem comes you just pray.
0: அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் தேவையில்லை.
1: One hour preaching is not necessary.
0: எல்லாருக்கும் தெரியும்.
1: Everyone knows.
0: தலைவலியா போய் ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: You pray and it will be all
0: right. Stomach
1: pain pray, it will be okay.
0: பிள்ளைங்க அடங்கலையா ஜெபம் பண்ணுங்க, சரியா?
1: If you are not control, you pray, it will be okay.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord is saying here.
0: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்.
1: Already I said.
0: நம்ம ஜெபம் பண்ணி
1: by prayers.
0: என்னத்தை சாதிச்சிருக்கோம் அதான் என்னுடைய கேள்வி.
1: What did we do?
0: ஏன் சாதிக்கல?
1: Why we are not?
0: ஏன் ஒண்ணும் நடக்கல?
1: Why things are not happening?
0: அப்ப நாம் என்னத்தை ஜெபிச்சிட்டு இருக்கோம்?
1: What are we praying?
0: Hallelujah. நமக்கே தெரியாது.
1: We don't know.
0: Amen.
1: Amen.
0: ஏதோ ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்றோம்,
1: அவ்வளவுதான். Just pray.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா
1: பட்
0: நாம் யார், எதுக்காக ஜெபிக்கிறோம்,
1: who are we, what for we are praying,
0: நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டது,
1: what kind of prayer
0: என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது,
1: when you have that assurance,
0: அதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்கிற அந்த வேளையில,
1: then you pray,
0: நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பாப்பீங்க.
1: You will see a great miracle.
0: இங்க நாம என்ன வாசிக்கிறோம்,
1: what are we reading here,
0: நாலாவது வசனத்துல, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீ யாரு,
1: who are you,
0: பெந்தகோஸ்தே விசுவாசி,
1: பெண்டிகோஸ்டல் பிலீவர்,
0: சிஎஸ்ஐ விசுவாசி,
1: சிஎஸ்ஐ பிலீவர்,
0: Baptist Church விசுவாசி,
1: Baptist Church believer,
0: நான் அந்த சர்ச் விசுவாசி,
1: believer of that church,
0: இந்த சர்ச் விசுவாசி இல்ல,
1: this church no.
0: இங்க என்ன சொல்லி இருக்குது, உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: எப்போ,
1: when,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஒருத்தர் வந்தாரு,
1: one man came,
0: இந்த சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேங்க, நல்லா இருந்தா இங்கே வரங்க அப்படினாரு.
1: The church is all right, then I'll come.
0: நீங்க நல்லா இருந்தா தான் வருவீங்க.
1: If you are right, you will come.
0: ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அங்க தான் போவீங்க.
1: And what for the Lord has chosen, then you will go there.
0: ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க.
1: Don't say like that.
0: ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா வைக்கட்டும்.
1: Wherever the Lord wants to keep me.
0: கல்யாணம் ஆனாலும் சரி,
1: whether it is marriage,
0: வேலையானாலும் சரி,
1: whether it is job,
0: எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
0: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது, ஆண்டவர் என்னை அவர் தெரிஞ்சிட்டாரு.
1: How many of you know that the Lord has chosen?
0: வரல,
1: I didn't come.
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்குது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
1: I didn't choose you, you have.
0: நான் தான் உன்னை தெரிஞ்சிட்டேன்.
1: I have chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. உங்க பொறுப்பு,
1: your responsibility.
0: நீங்க தான் என்ன தெரிஞ்சிட்டீங்க.
1: You have chosen me.
0: என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்.
1: You are the responsible.
0: அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட?
1: Have you talked with like that?
0: அதுவும் இப்போவா தெரிஞ்சிட்டாரு?
1: Is it now?
0: ரெண்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க.
1: Two Christians.
0: நம்ம பாஷையில பேச போனா,
1: in our language.
0: ஆதி கிறிஸ்தவன், நீ ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனா?
1: Are you Christian from beginning?
0: ஆதி கிறிஸ்தவனா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா?
1: Generation generation.
0: பாதி கிறிஸ்தவனா பாதியில வந்தவன்.
1: And half way means.
0: நம்ம ஆதி கிறிஸ்தவன் இல்ல, பாதி கிறிஸ்தவன் இல்ல.
1: Not the
0: beginning. உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டான்.
1: The Lord has chosen you before the foundation of the world.
0: Hallelujah. இல்லனா நீங்க வர முடியாது.
1: Otherwise you cannot come.
0: உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world.
0: Amen. உங்க அப்பா அம்மா உன்னை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி,
1: பிஃபோர் யுவர் பேரண்ட்ஸ் நேம் யூ,
0: என் கருவில் உம்முடைய என்னுடைய எலும்புகளை என் ஆண்டவர் கண்டார்.
1: மை லார்ட் ஹஸ் சீன் தி போன்ஸ்.
0: ஹalleluya. நாம் தோன்றுவதற்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: பிஃபோர் ஐ வாஸ் ஃபார்ம்ட் ஹஸ் லுக்ட் அட் மீ.
0: சித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: அமேசிங்லி தி லார்ட் ஹஸ்
0: ஹalleluya. நீ யார் என்று அவருக்கு தெரியும்.
1: He knows who are you.
0: உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows your figure.
0: எல்லாவற்றை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
1: God knows everything.
0: அதனால நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
1: You are chosen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ பணக்கார விசுவாசின்னு தெரிஞ்சிக்கல.
1: Not because of your richness.
0: விசுவாசின்னு தெரிஞ்சிக்கல.
1: Because you are poor.
0: நீ படிச்சவன் தெரிஞ்சிக்கல.
1: Because you are educated.
0: நீ படிச்சவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ,
1: educated not educated.
0: Hallelujah. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசங்க.
1: The Lord is choosing.
0: 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: 1 Corinthians 1.
0: உள்ளவைகளை அவமாக்கும்படி என்ன செய்தார் ஆண்டவர்? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
1: The Lord has chosen.
0: அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இழிவானவைகளை,
1: to despised,
0: பைத்தியமானவைகளை,
1: foolish things,
0: தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen.
0: Hallelujah. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம்,
1: the purpose,
0: அவருக்கு தான் தெரியும்.
1: He knows.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உண்மையானால்
1: எதற்காக தெரிந்து கொண்டாரோ, வாட் ஃபார் ஹி ஹஸ் சோசன் யூ, அதுதான் நாம இங்க வாசித்தோம். That's what we read.
0: உலக தோற்றத்திற்கு முன்னே
1: before the foundation of the world
0: தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
1: There is a purpose to.
0: அந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா
1: what is that intention?
0: அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், குற்றமில்லாதவர்களா இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: And you should be holy and without blame before him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அன்பா இருக்கணும்.
1: You have to be lovable.
0: பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க முடியும்?
1: You can be without.
0: பரிசுத்தமா இருக்கலாம்.
1: You can be holy.
0: நான் ரொம்ப பரிசுத்தம்.
1: I am holy.
0: ஆவிக்குரிய பெருமை.
1: Spiritual pride.
0: அன்பு இருக்காது, அன்பு இருக்காது.
1: There won't be any love.
0: Hallelujah. பிச்சைக்காரனை பார்த்தா கூட ஒரு கனி உள்ள பார்வை வராது.
1: And don't
0: நான் பரிசுத்தவான்.
1: I am holy man.
0: அப்படி இல்ல. பரிசுத்தமாவும் இருக்கணும்.
1: You have to be holy.
0: அன்பாவும் இருக்கணும்.
1: You have to be
0: அன்பில் பரிசுத்தம்.
1: Love in holiness.
0: Hallelujah. Yes, ரெண்டுத்துல இருந்தாரு.
1: The Lord was in both.
0: Amen.
1: Amen.
0: அப்புறம் எப்படி இருக்கணும்?
1: How?
0: குற்றம் இல்லாதவளாய்.
1: Without blame.
0: Hallelujah. நாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குற்றம் சுமத்துறாங்க.
1: Always they are blaming me.
0: உன் வீட்டுல உன்ன குற்றம் சுமத்தலாம்.
1: They may blame you.
0: உலகம் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
1: World may blame you.
0: யார் வேணாலும் உமேல பழி தூக்கி போடலாம்.
1: Anybody can blame.
0: ஆனால் பயப்படாதே.
1: But fear not.
0: தேவன் தெரிந்து கொண்டவர்களின் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: Who can blame you when the Lord has chosen you?
0: குற்றம் சாட்டுனாங்கல்ல.
1: They blamed you.
0: எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உன் பட்சத்தில் வருவார்கள்.
1: Who will come against you, they will come.
0: தேவன் தெரிந்து கொண்டவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: Who can blame when the Lord has chosen?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குதுன்னு
1: கேட்டீங்கன்னா
0: ஆவியானவர்
1: Spirit of the Lord
0: அவருடைய சித்தத்தின்படி
1: according to his will
0: hallelujah நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
1: He wants to lead us according to his will
0: hallelujah நீ ஆண்டவர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் எப்படா போன் விடுறதில்ல.
1: Not just choosing you and leaving you.
0: உன்னை தெரிந்து கொண்டதுனால
1: because he has chosen
0: இரவும் பகலும்
1: night and day
0: உனக்காகவே அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார்.
1: He is working for you.
0: Hallelujah. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசித்து பாருங்க.
1: 18 and 7
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு
1: கேட்டீங்களா? Great blessing.
0: அவளுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார்.
1: The Lord will do justice.
0: அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
1: Many things I can say.
0: நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் கேட்டீங்களா?
1: Why I am showing this?
0: ஆவியானவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ
1: What for the spirit of the Lord has chosen
0: அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால்
1: That purpose should be fulfilled.
0: Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால்
1: And if it has to be fulfilled what for he has chosen
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to do?
0: ஆவியானவர் கிரியை செய்யிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
1: We have to give room for the Holy Spirit
0: Amen.
1: To work.
0: ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்?
1: When the Holy Spirit works what will happen?
0: Hallelujah. ஏசாயா 59 அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறபடி
1: Isaiah 59 and 19
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வார்? கொடியேற்றுவார்.
1: When the enemy is coming like flood,
0: இரவும் பகலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
1: Night and day he is working for you.
0: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா
1: In another word,
0: ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர்
1: The spirit of the Lord.
0: Hallelujah. உன் கூட இருக்கிறார்.
1: He is with you.
0: இதை விட பெரிய பாக்கியம் உனக்கு என்ன வேணும்?
1: What a privilege it is.
0: ஆனா நாம என்ன செய்யறோம்?
1: What we do
0: எனக்கு யாரும் உதவி இல்லங்க.
1: No help.
0: எனக்கு யாரும் ஒத்தாசை இல்லங்க.
1: No support.
0: எனக்கு எதுவும் இல்ல.
1: I don't have anything.
0: என்னால முடியல.
1: I can't do anything.
0: அது முடியல, இது முடியல.
1: This is not possible. That is
0: not possible. நாம என்ன செய்றோம்? குறை சொல்லிட்டு இருக்கோம்.
1: We just
0: புலம்பல் பாடிட்டு இருக்கோம்.
1: We just murmuring.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: யாருமே உனக்கு தேவ இல்லப்பா.
1: We not have anything.
0: Hallelujah.
1: Anybody.
0: நான் உன் கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: ஆனா எப்படி இருக்கிறேன்?
1: How I am.
0: சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: As the comforter, the spirit Hallelujah. Of truth, I am with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் போகிறேன்.
1: I am leaving.
0: நான் போய் சத்தியாவியாகிய தேற்றவாளனை, வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: I go and then I send another comforter.
0: அவர் பார்த்துப்பாருங்க.
1: He will take care of you.
0: சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து.
1: You just
0: பிரதர் ஆவியானவரை பார்த்துங்க, கவலைப்படாத.
1: The spirit of the Lord can
0: சொல்லுங்க.
1: Look after you. Don't worry.
0: கவலையோட வந்திருக்கீங்களா?
1: Have you come with
0: worries? அவர் பார்த்துவார், சொல்லுங்க.
1: He will take care of you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் பார்த்துவார்.
1: He will take care.
0: யாரு?
1: Who?
0: Hallelujah.
1: The spirit of the Lord will take care.
0: விசுவாசி அந்த நிச்சயம் இருக்குதோ,
1: whoever is having that assurance,
0: அந்த விசுவாசி எதை குறித்தும் பயப்பட மாட்டான்.
1: They will not yet fear.
0: ஏன்னா அவர் உன்னை, நீ இல்ல,
1: not you,
0: அவர் உன்னை நடத்துகிறார்.
1: He leads you.
0: யோவான் எழுதின சுவிசேஷம்
1: Gospel of John
0: 16வது அதிகாரம்
1: 16
0: 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது
1: 13
0: சத்தியாகியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார்.
1: When the spirit of truth comes.
0: Amen. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The spirit of the Lord will be with you and guide you.
0: உனக்கு என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு தெரியும்.
1: He knows what to do for you.
0: அடுத்தது என்ன செய்யணும்? யார்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் போய் கேக்குறாங்க பாத்தீங்களா?
1: They go to the sorcerers people.
0: ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க யா.
1: Please pray and tell me. Prophecy.
0: ஏதா சொல்லுங்க.
1: You say something.
0: யாராவது யார் வாயிலாவது ஏதா வருமா?
1: Anything will come from anyone.
0: யாரும் ஒண்ணும் சொல்ல தேவையில்ல.
1: Others need not say anything.
0: ஆண்டவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
1: if the Lord is with you,
0: தேவ ஆவியானவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
1: the Lord is with you,
0: அவர் உன்னை போதித்து வழி நடத்துவார்.
1: And he will teach you.
0: Hallelujah. அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்.
1: He will do Hallelujah. Everything for you.
0: எதுமே ஆகாதது ஒன்றுமே இல்ல.
1: Nothing is impossible.
0: பலத்தினாலும் அல்ல,
1: not by might,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: not by power,
0: என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
1: But my spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த 1 கொரிந்தியர்
1: 1 Corinthians
0: 1வது அதிகாரம்
1: chapter 1
0: இப்ப 17வது வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா?
1: 17 we have read.
0: இப்ப வாசிங்க 14 15 வாசிங்க.
1: 14 and 15
0: சீக்கிரமாக,
1: quickly.
0: இல்லங்க, 1 கொரிந்தியர் இல்ல சாரி எபேசியர்
1: Ephesians
0: எபேசியர் முதலாவது அதிகாரம்
1: Ephesians 1.
0: Hallelujah. சரி. Hallelujah. இப்போ நல்லா கவனிங்க, இந்த எபேசியர்ல
1: எபேசியன்ஸ்
0: 17ல தான் நம்ம என்ன வாசித்தோம்?
1: 1 and 17
0: இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு உங்களுக்கு கொடுப்பார்னு வாசித்தோம்.
1: God may give you to the spirit of wisdom and revelation.
0: அது என்னன்றதை தான் நம்ம 18 19ல வாசிக்கிறோம். வாசிப்போம்.
1: 18 what it is.
0: இன்னதென்றும் இதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க,
1: that is very important.
0: அல்லேலூயா. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை எல்லாம் சொல்லுங்க,
1: according to the working of his
0: சத்துவத்தின்
1: mighty power,
0: வல்லமை.
1: இன்னொருமுறை
0: சொல்லுங்க,
1: பலத்த
0: சத்துவத்தின்
1: மைட்டி பவர்.
0: இன்னொருமுறை சொல்லுங்க.
1: Once again.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான்.
1: We are all weak.
0: ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பலவீனர்களா
1: இருக்கோம். Somewhere we are weak.
0: நாம் உடனே அந்த பலவீனத்தை சொல்லி சொல்லி நாம் பிசாசுக்கு மகிமை செலுத்த கூடாது.
1: We should not glorify devil.
0: நம்ம பிசாசை பார்த்து தைரியமா சொல்லலாம்.
1: We have to say boldly to the devil.
0: எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா?
1: Whatever I have.
0: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
1: I have the.
0: இப்ப படிங்க, அந்த வசனத்தை படிங்க.
1: Mighty power.
0: வல்லமையின் படியே மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அல்லேலூயா.
1: To know the mighty power.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த 19வது வசனத்தில் வாசித்தோம், கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாக நம்மிடத்தில் என்னத்தை காமிக்கிறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மறுபடியும் சொல்லுங்க, இந்த வார்த்தை
1: வல்லமையின் மைட்டி பவர்,
0: மகா மேன்மையான சொல்லுங்க,
1: வல்லமையின்
0: மகா
1: மேன்மையான மைட்டி பவர்.
0: இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை யாருக்கு ஒப்பிடலாம்?
1: Where we can compare this mighty power?
0: உலகத்துல ஏதாவது ஒரு காஸ்ட்லி பொருள் சொல்லுங்களேன், அதுக்கு ஒப்பிடலாமா?
1: Can we compare with the costly item?
0: விலையேற்ற பொருள் இல்ல ஒரு பெரிய உலகத்திலே சிறந்த மனுஷன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவனுக்கு ஒப்பிடலாமா?
1: Any special man in this world to be compared?
0: யாருக்குமே ஒப்பிட முடியாது.
1: We cannot compare with anyone.
0: அதான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்.
1: That is the
0: நீ பலவீனந்தான்.
1: Working of his mighty power.
0: ஆனா வல்லமையின் மகத்துவம்.
1: You are weak but then
0: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
1: The power to
0: நீ ஞானத்துல குறைவுள்ளவன்தான்.
1: You may be
0: ஆனா வல்லமையின் மேன்மை.
1: But the
0: மேன்மையான மகத்துவம்.
1: The greatness of his power.
0: இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு.
1: The Lord is keeping in you.
0: எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்து அதை நடப்பிக்கிறார்.
1: The Holy Spirit is with you.
0: எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ,
1: as he raised the Lord Jesus,
0: அதே தேவன்,
1: same God,
0: அதே பரிசுத்த ஆவியானவர்,
1: same Holy Spirit,
0: எனக்குள் இருக்கிறார்,
1: he is with me,
0: என் மேல் இருக்கிறார்,
1: he is upon me.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: பிசாசுகள் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால,
1: when he, before he was tested by
0: ஆவியானவர் கூட போயிட்டார்.
1: Brother Lord is going with him.
0: கூட இருந்தார்.
1: He was with him.
0: தோற்கடிச்சாரு.
1: He defeated.
0: சாத்தானை தோற்கடிச்சிட்டு.
1: He defeated the
0: அவர்
1: devil.
0: ஆவியின் வல்லமையோடு கலிலேயாவுக்கு திரும்பினார்.
1: He returned to Galilee.
0: தேவாவியானவருடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of God,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: the power of the spirit,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க,
1: the power of the spirit,
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: சத்துரு என்னை சோதிக்கிறான்,
1: என்ன
0: செய்தாலும் கவலை இல்ல,
1: ஆவியானவருடைய
0: பலத்தினாலே,
1: பை த பவர் ஆஃப் ஹோலி
0: ஸ்பிரிட், ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்
0: வருவேன்,
1: ஆவியானவருடைய
0: பலத்தினாலே,
1: பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: பாதாளத்தை ஜெயிக்கும் வல்லமை,
1: டு ஓவர்கம் த
0: ஹalleluya, ஆமென்,
1: ஆமென்.
0: ரோமருக்கு எழுதுவோம்,
1: ரோமன்ஸ்
0: 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் எங்கெங்க வாசமா இருக்கிறாரு?
1: Where the Lord is living.
0: யாரோட வாசமா இருக்கிறாரு?
1: With whom he is living.
0: பழைய ஏற்பாட்டெல்லாம் வருவாரு போவாரு.
1: The Old Testament he comes and goes.
0: புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்பொழுது நம்மேல தங்கி விட்டார்.
1: The New Testament he is
0: நமக்குள் வாசமா இருக்கிறார்.
1: He lives in us.
0: நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்.
1: You are the church of the living God.
0: Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறியீர்களா?
1: Don't you know that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு.
1: The Lord is dwelling in you.
0: எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்,
1: whatever
0: it is, 24 மணி நேரமும்,
1: throughout 24
0: hours, எந்த யாருமே உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம்,
1: உனக்கு
0: எந்த உதவியும் இல்லாம இருக்கலாம்,
1: maybe no help,
0: ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது.
1: Others cannot help.
0: இயேசு உனக்கு உதவி செய்வார்.
1: Jesus can help you.
0: யாரை கொண்டு உதவி செய்வார்?
1: Through whom?
0: தேவ ஆவியானவரை கொண்டு உதவி செய்வார்.
1: Through the Spirit of God.
0: அதனால தான் ரோமர் 8ல வாசிக்கிறோம்.
1: Romans 8.
0: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Three things are told.
0: அதுல ஒன்று, உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: He is interceding for
0: you. உனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
1: He is testifying.
0: அதே நேரத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால், உன் பலவீனத்திலே உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: And he is interceding for you at the time of your weakness.
0: உன் பலவீனத்திலே,
1: in your weakness,
0: நீ சோர்ந்து போகும் பொழுது,
1: when you are frustrated,
0: நீ முன்னால ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும் சரி,
1: when you struggle,
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? ரோமர் 8:26 வசனத்துல பாருங்க.
1: Romans 8:26.
0: நமது பலவீனங்களில் கர்த்தருடைய பிள்ளையே,
1: Spirit of the Lord is helping.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: உங்கள் பலவீனத்திலே
1: in your weakness
0: aaviyanavunukku udhavi seigirar
1: spirit of the lord is interceding
0: indha ulagathile naam கர்த்தருடைய வல்லமையினாலே ஜீவிக்கும் பொழுது
1: when we live the, with the power of god
0: உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட்டு எப்படி மரியாள் மேல உன்னதமானுடைய பலம் நிழலிட்ட பொழுது அவள் பரிசுத்த ஆவியினாலே பவித்து பிறந்த அந்த தேவகுமாரனை பெற்றெடுத்தாளோ
1: she brought forth the
0: அதே போல
1: same way
0: ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார்
1: spirit of the lord is upon you
0: இயேசு சொன்னார்
1: jesus said
0: ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்
1: spirit of the lord is upon me
0: கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்
1: spirit of the lord is upon
0: hallelujah
1: hallelujah
0: ஆகவே நான் சிறைப்பட்டவளை நான் விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன்
1: i have come to deliver you
0: இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார்
1: god is saying to you
0: நீ பரிசுத்தமாய் வாழ முடியலையா
1: can't you live
0: உன்னால் முடியாது
1: you cannot
0: உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்
1: but the spirit of the lord
0: உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறவர்
1: he makes you holy
0: உன்னை சுத்திகரிக்கிறவர்
1: he cleanses you
0: பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது
1: the holy spirit comes
0: நியாய தீர்ப்பு குறித்து
1: about the judgment
0: about
1: the righteousness
0: பாவத்தை குறித்து
1: about the sin
0: கண்டித்து உணர்த்துவார்
1: he will rebuke and make hallelujah. you understand
0: யாருமே சொல்லதேவல்ல
1: others need not say
0: கர்த்தர் சொல்வது பாவம்
1: the lord will say it is
0: தப்பு.
1: sin it is wrong
0: இது ஆண்டவருக்கு பிடிக்காது
1: the lord doesn't
0: செய்யாத ஆவியானவர் சொல்லும் இப்ப பாருங்க அநேகர் செய்யற பெரிய தவறு நான் சொல்லி முடிக்க போறேன்
1: I'm going to finish
0: இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுங்களா
1: what people do mistakes
0: ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்றாங்க
1: they commit sin against the spirit of god
0: hallelujah ஆண்டவரும் கூடவே இருக்கிறார் வைராக்கியமா இருக்கிறார் யாக்கோபுக்கு நிருபம் 4:5 படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்
1: James 4:5
0: நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாராம் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்
1: the spirit of the lord is with us with
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: ஆனா நாம என்ன செய்றோம்
1: what we do
0: நாம ஆவியானவர் கூட இருக்கிறது மறந்துட்டு நம்ம இஷ்டமா என்னென்ன செய்றோம்
1: we forget the spirit of the lord and we
0: அப்படி தான் செய்றாங்க அனனியா சப்ராவும்
1: அனனியா சப்ரா they did
0: பொய் சொன்னாங்க
1: they told lie
0: அது பேதுருக்கு தெரியவா போகுது
1: and peter whether he
0: காணிக்கையில வஞ்சித்து அவர்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது
1: they deceived the
0: அவன் என்ன வஞ்சிச்சீங்கன்னு சொல்லல பேதுரு
1: he didn't say you are deceiving me
0: என்ன சொன்னார் தெரியுமா
1: what peter said
0: வாசிங்க அப்போஸ்தலர்கள் நிருபம்
1: acts
0: 5:3 பேதுரு என்ன சொன்னாரு
1: what peter said
0: நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி இதான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன அல்லேலூயா
1: Satan fill your heart
0: அல்லேலூயா
1: why it so
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: எப்பெல்லாம் சாத்தான் வாழ்க்கையில புகுந்து உன்னை பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைக்கிறானோ அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கை தோல்வி அடைகிறது
1: whenever the satan enters in your life and make you to sin the lord
0: மனங்காக்கழுத்துள்ளவர்களே
1: oh the rebellious
0: நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள்
1: you grieve the holy spirit
0: பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்
1: don't grieve the holy spirit
0: hallelujah ஏன் துக்கப்படுத்த கூடாது என்றால்
1: why we are
0: எபேசியர் 5:30 வாசிக்கிறோம்
1: Ephesians 5
0: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
1: for the redemption
0: உயிரோடு பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை
1: the holy spirit
0: துக்கப்படுத்தாதிருங்கள்
1: don't grieve the holy spirit
0: தேவனுடைய பிள்ளையே
1: child of god
0: நீ நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல
1: you may be thinking nobody is watching
0: என் புருஷனுக்கு தெரியாது
1: my wife என்
0: மனைவிக்கு தெரியாது
1: my husband
0: என் பிள்ளைக்கு தெரியாது
1: children
0: not அப்பா அம்மாவுக்கு தெரியாது
1: parents may not be knowing
0: யாரும் என்ன பார்க்கல
1: others are not watching
0: ஆவியானவரும் கூடவே இருக்கிறார்
1: spirit of the lord is with you
0: உன்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுத்து நிற்கிறாரு
1: he is giving the witness
0: hallelujah அவர் விட்டு நீ எங்கே போக முடியாது
1: you cannot depart anywhere
0: அவரை நீ துக்கப்படுத்தினால்
1: if you grieve him
0: அவரை நீ விசனப்படுத்தினால்
1: if you grieve him
0: அவரிடத்தில் நீ பொய் சொன்னால்
1: if you tell lie
0: அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்
1: how can i help you
0: தேவ பிள்ளையே
1: child of god
0: கர்த்தர் சொல்றாரு
1: the lord says
0: மகனே மகளே
1: my son and daughter
0: வியாதி பெருசு இல்ல
1: The sickness is not great.
0: பலவீனம் பெருசு இல்ல.
1: Weakness is not great.
0: உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சத்துரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: The enemy is nothing.
0: தூசி.
1: It is just dust.
0: வெள்ளம் போல வந்தாருன்னா ஒரு கொடி பறக்கும்.
1: He may come like flood. There will be a flag.
0: ஆனா நீ பரிசுத்தாவி துக்கப்படுத்தி வச்சிருக்கிற மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறியே.
1: But you grieve the Holy Spirit and shut the Holy Spirit.
0: அதே பரிசுத்தாவியானவர் நீ மகிமைப்படுத்தி வச்சு பாரு.
1: Just glorify the Holy Spirit.
0: அவர் பேர் மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
1: And the spirit of glory.
0: தூஷிக்கப்படுவதற்கு இடம் கூடாது.
1: Don't be blasphemed.
0: மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
1: The spirit of glory is with you.
0: அவர் உனக்குள்ளே வாசமா இருக்கிறார்.
1: He lives in you.
0: கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான காரியத்துக்கு பா. எபிரேயர்ல வாசிக்கிறோம்.
1: In Hebrews we read that
0: கிருபையின் ஆவி,
1: the spirit of grace,
0: சத்திய ஆவி,
1: the spirit of truth.
0: அருமையானவர்களே, அந்த மகிமையின் ஆவி,
1: the spirit of glory,
0: அதை துக்கப்படுத்தாதே.
1: Don't grieve.
0: உனக்கு அவர் உதவி செய்யணுமா?
1: He wants to help.
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand?
0: ஒரு தீர்மானம் இன்றைக்கு.
1: Have the determination.
0: நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்.
1: I will take victory.
0: என்னுடைய ஜெபத்தில் ஒரு வெற்றி.
1: Victory in
0: என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி.
1: Victory in life.
0: என் ஜீவியத்தில் ஒரு வெற்றி.
1: Victory in my life.
0: எனக்கு முன்னால சிங்கங்கள் இருந்தாலும் சரி.
1: Though there are
0: lions. எனக்கு முன்னால துன்மார்க்கர்கள் இருந்தாலும் சரி. எனக்கு முன்னால எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not fear.
0: நான் கவலைப்பட மாட்டேன்.
1: I will not worry.
0: ஏனென்றால்
1: because
0: ஆவியானவரை நான் கனப்படுத்தி கொண்டிருக்கிறேன்.
1: I honor the spirit of the Lord.
0: ஆவியானவருக்கு நான் நல்ல இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன்.
1: I honor the spirit of God.
0: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
1: I will not grieve.
0: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
1: I will not grieve.
0: அவர் துக்கப்படும்படி நான் பேச மாட்டேன்.
1: I will not.
0: அவர் துக்கப்படும்படி நான் நடந்துக மாட்டேன். அவரை விசனப்படுத்தும்படி நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்.
1: You are resisting the Holy Spirit.
0: எதிர்த்து நிற்காதே.
1: Don't resist.
0: ஆண்டவர் எத்தனை முறை உங்களுடைய மெசேஜ்ல பேசுறாரு.
1: How many times he spoke.
0: நீயோ எதிர்த்து நிற்கிறாய்.
1: But you are opposing.
0: எதிர்த்து நிற்காதே.
1: You are resisting.
0: விசனப்படுத்தாதே.
1: Don't grieve.
0: துக்கப்படுத்தாதே.
1: Don't grieve the Holy Spirit.
0: அவருக்கு விட்டு கொடுத்து பார்.
1: Come on, give room to him.
0: வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு.
1: Look at that.
0: வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம்.
1: Miracles after miracles.
0: ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம்.
1: Blessings after blessings.
0: நிரம்பி வழியும்.
1: Will be overflowing.
0: நீ இல்ல, நீ இல்ல.
1: Not you.
0: அது ஆவியானவர் செய்துட்டே இருப்பாரு.
1: But the Lord will do.
0: நீ ஆவியானவரை உயர்த்த உயர்த்த, நீ ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை குவித்துக்
1: கொண்டிருப்பான்.
0: ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வல்லமை உன்னிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. கிருபை உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது. மகனே மகளே, அவரை துக்கப்படுத்தி இருந்தால், அவரை வேதனைப்படுத்தி இருந்தால், அவருக்கு எதிர்த்து
1: நின்று
0: அறிக்கை செய்ய.
1: கர்த்தர்
0: உன் பட்சத்தில்
1: வளரும்படியாக சத்தியத்தை நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நாங்கள் ஆண்டவரே நடக்கும் பொழுது, அதன்படி நாங்கள் மறுரூபமாகும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நாங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று நிச்சயம் உண்டு. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அற்புதலாய் இந்த எங்களை நீர் ஆண்டவரே உன்னதங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மோடு கூட உட்காரும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்ணில் நீர் திறந்து நீர் பிரகாசிப்பிக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக, உடைய மகத்துவின் வல்லமை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய கிருபை செய்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அவரே எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருபோதும் பரிசுத்த ஆவி நாங்கள் துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே, பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாக, பரிசுத்த ஆவி நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக அவரே நீர் கிருபை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோதும் நாங்கள் பிசாசுக்கு அவரே பிசாசுக்கு இடம் கொடாதபடி கர்த்தாவே,
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: இன்பம்.
1: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்திய 4:4-11 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:12-26 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திலே இருந்த அந்த முள் எது? எந்தெந்த காரியத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? டெக்னியா என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிற வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். யூத மார்க்கத்தாரின் தவறான போதனையினாலே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாலும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் தவறாக போதித்த போதனையை கலாத்திய விசுவாசிகள் நம்பி சோரம் போனபடினாலே, குறிப்பாக இந்த நிருபத்திலே விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் பிழைப்பான் என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். இவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போனது நிமித்தம் கலாத்தியர் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தனிப்பட்ட விதமாய் சில காரியங்களை 12-18 வரை அவர் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 4:12, சகோதரரே என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. கலாத்திய மக்கள் தவறான போதனையை கவனித்து கேட்டார்கள். எனவே பவுலப்போஸ்தலனை ஒரு எதிரியைப் போல பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் சத்தியத்தை கூறியிருந்தார். எனவேதான் இங்கே சொல்கிறார், நாம் எல்லாரும் ஒரே சமதளத்திலேதான் இருக்கிறோம், நாம் எல்லாரும் விசுவாசிகளாயிருக்கிறோம், எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாயிருக்கிறோம். இதன் காரணமாக ஒருவரோடு ஒருவர் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 4:13, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அவர்களிடத்திலே ஊழியம் செய்ய முதலாவது சென்றபொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் இருந்தது என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். சரி, அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த முள் என்ன? பாருங்கள், கலாத்தியர் 4:14, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனை என்று சொல்லும்பொழுது அதுதான் அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள். கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். ஒருவேளை பவுலப்போஸ்தலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள்ளானது அவருடைய கண் தொடர்பான பிரச்சனையாயிருக்கலாம். எனவே அவர் பார்ப்பதற்கும் அத்தனை வசீகரமான தோற்றமுடையவராக இல்லை. பவுலப்போஸ்தலனுக்கு காலிலே பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தேசத்திலே அது அநேகருக்கு இருந்த ஒரு வியாதி. கண்களிலிருந்து எப்பொழுதும் ஒரு வகையான சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு ஊழியம் செய்த நாட்களிலே அப்படி கண்களிலே இருந்து சீழ் வடிவதோடு கூட அவர் ஊழியம் செய்திருப்பார் என்றால் பார்க்க அவர் வசீகரமானவராக இருந்திருக்க மாட்டார் என்பதை நாமும் புரிந்து கொள்ளலாம். பவுல் என்ன சொல்கிறார், நான் அப்படி இருந்தாலும் என்னை நீங்கள் அதை குறித்து பெரிதுபடுத்தவில்லை, நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை, அரோசிக்கவில்லை, தேவதூதனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் என்னையும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிறார். கலாத்தியர் 4:16, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? எல்லா பிரசங்க பீடங்களுக்கு நேர் எதிராகவும் ஐயா நாங்கள் ஆண்டவர் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற ஒரு எழுத்து பலகையை வைப்பது சிறந்தது. அது மட்டுமல்ல, செய்தியை கேட்பவர்கள் வாசிக்கும்படியாக ஒரு வாசகம் தொங்கவிடப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ? பிரியமானவர்களே, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறது போல இந்த அநேகர் பிரசங்க பீடத்திலிருந்து செய்தியாளர் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறதில்லை. எப்பொழுதுமே அவர்கள் செய்த காரியம் நல்ல காரியம் என்று அவர்களை பாராட்டவும் அவர்களை தடவி கொடுக்கவும் விரும்புகிறார்கள். நாம் எல்லாருமே மற்றவர்கள் நம்முடைய முதுகிலே தட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கூர்மையான சத்தியத்தை, தெளிவான சத்தியத்தை கேட்க நமக்கு விருப்பமில்லை. கலாத்தியர் 4:17-18, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சிறந்த காரியத்தை வாஞ்சிப்பது நல்லது, ஆனால் இந்த யூத மார்க்கத்தார் தவறான எண்ணத்தோடு கூட உங்களிடத்திலே வருகிறார்கள். நாங்கள் கலாத்தியா நாட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கே அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளே வழிநடத்தினோம் என்று பெயர் பிரஸ்தாபம் பண்ண விரும்புகிறார்கள். கொரிந்து சபையாரிடத்திலும் பவுலப்போஸ்தலன் இதைத்தான் சொல்ல முயற்சித்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:12-15 வரை, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? இந்த கலாத்தியா நாட்டிற்கு வந்த யூத ஜனங்களே கொரிந்து பட்டணத்திற்கும் சென்றிருக்கிறார்கள். கொரிந்து விசுவாசிகளும் அப்போஸ்தலனாய் பவுலை மிகவும் நேசித்தார்கள். எனவே இந்த யூத மக்களை குறித்து பவுல் கொரிந்தியர்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. பொதுவாகவே கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரமானவர்களாய் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் மேடையிலே சந்தித்தாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்தாலும் சரி, மிக விரும்பி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒருவராய் காணப்படுவார்கள். இவ்விதமாக தந்திரமாக தவறான போதனையை மனுஷர்களுக்குள்ளே பரப்புகிறார்கள். பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கும், மிக கவர்ச்சிகரமாக அவர்களுடைய செயல்கள் எல்லாம் தோன்றும். அவர்கள் சொல்வதிலே ஓரளவு உண்மை இருக்கும். கிறிஸ்துமஸ் காலம் ஒன்றிலே ஒருவர் மிக அழகாக கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரத்தை விளக்கி கூறினார். ஆனால் அதை தொடர்ந்து கொடுத்த விளக்க உரையை கவனித்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பையே அவர் விசுவாசிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கும் கலாத்திய திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிற எச்சரிப்பானது இக்காலத்திலே வாழுகிற நமக்கும் மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கிறது. தொடர்ந்து வருகிற பகுதியிலே ஆகாரை குறித்தும் சாராயை குறித்தும் பவுல் எழுதுகிறார். இந்த 2 பெண்களை பொறுத்தமட்டிலேயும் எல்லாமே எதிரெதிரானதாயிருக்கிறது. ஆகார் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாயிருக்கிறாள். சாராய் கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் பயன்படுத்தியிருக்கிற கிரேக்க வார்த்தை டெக்னியா என்பது, அதாவது பிறந்த குழந்தைகளை குறிக்கும் வார்த்தை. அது தன்னை ஒரு தாயாக உருவகித்து தான் பெற்ற பிள்ளையிடத்தில் பேசுவது போல பேச ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் 4:20, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். பவுல் நேராய் அவர்கள் எதிரே வந்து இருந்து காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் இந்த கலாத்திய சபை மக்களை குறித்த அத்தனை பாரம், அவ்வளவு கரிசனை அவருக்கு இருந்தது. இந்த கடிதத்திலே அவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். என்றாலும் அவருடைய மென்மையான இருதயத்தையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். கலாத்தியர் 4:21, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். 10 கற்பனைகளை குறித்து பேசுகிறவர்கள், இன்னும் சட்டத்திட்டங்களை குறித்து பேசுகிறவர்கள் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும் தண்டனைகளை குறித்து பேச விரும்புகிறதில்லை. நியாயப்பிரமாணம் எப்படி மக்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது என்பதை குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. மோசே நேரத்திலே தேவன் கற்பனைகளை கொடுக்கும்படியாக மோசையை அழைத்த பொழுது என்ன நடந்தது என்பதை சற்றே கவனியுங்கள். யாத்ராமும் 19 அதிகாரம் 16-21 வரை வாசிக்கிறேன். மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த இக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தோனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கினபோது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராது பிடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாது பிடிக்கும், நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. தேவன் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் தூரமாய் தள்ளி நிற்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். மேலும் என்ன சொல்கிறார் பாருங்கள், யாத்ராமும் 20:18-19 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். கவனித்தீர்களா, தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை நாம் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. நாம் தேவனை விட்டு மிக தூரம் போனவர்களாக, தொலைந்து போனவர்களாக, தேவனை பின்பற்ற எந்த தகுதியும் இல்லாதவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருந்தோம். ரோமர் 8:6 என்று சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கவனித்தீர்களா, மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆம் பிரியமானுள்ளே, உலகம் தேவனுக்கு விரோதமாயிருக்கிறது. உலகம் நாளுக்கு நாள் சிறந்ததாகி கொண்டு செல்லவில்லை, மேலும் மேலும் தீமை நிறைந்ததாகவே மாறிக்கொண்டு போகிறது. தொடர்ந்து ரோமர் 8:7 வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுநடுங்கி மலையை விட்டு தூரமாக சென்று நாங்கள் மரித்து போய்விடுவோமோ என்று பயந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார், மகா பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார். அவர் மகிமையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மண்ணினாலே செய்யப்பட்டவர்களாக மண்ணிலே இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழச் செய்த தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். எனவேதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். இதுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய உண்மையான நிலைமை. இங்கே பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்வதை கேட்கவில்லை என்கிறார். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டதல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார்.

கலாத்தியர் 4:22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பவுல் சொல்லும்பொழுது ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குமாரர்களுக்கும் இடையே உள்ள எதிர்மறையான காரியங்களை விளக்கப் போகிறார். ஒருவன் அடிமையான ஆகாருக்கு பிறந்தவன், மற்றொருவன் வாக்குத்தத்தத்தின் மகனாக சாராளுக்கு பிறந்தவன். ஒருவன் அடிமையான பெண்ணுக்கு பிறந்தவன், மற்றவன் சுயாதீனமான ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன். இந்த சுயாதீனமுள்ள பெண்ணானவள் கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அந்த அடிமை பெண் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:23 அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். கவனியுங்கள், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். ஆபிரகாமின் நாட்களிலே ஹம்ரபி என்ற அரசனுடைய சட்டம்தான் அந்த பகுதியிலே தேசத்தின் சட்டமாயிருந்தது. அந்த சட்டத்தின்படி ஒரு அடிமை பெண்ணின் மகனும் ஒரு அடிமையாகவே இருப்பான் என்று கூறுகிறது. எனவே இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாயிருந்தாலும் அவன் ஒரு அடிமையின் மகனாயிருந்ததினாலே அவனும் ஒரு அடிமையாகவே இருக்கிறான். மட்டுமல்ல, இந்த 23 நான் வாசித்த பொழுது சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஒரு அற்புதத்தின் குமாரன் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவனுடைய பிறப்பே அற்புதமானது. ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதை தாண்டி நின்றவர். பவுல் என்ன சொல்கிறார்? சாராயின் கற்பம் செத்து போனதாயிருந்தது. குழந்தை பெற்றெடுக்கும் வயதை அவளும் தாண்டிவிட்டாள். சாராயுடைய கற்பப்பை ஒரு கல்லறையைப் போல இருந்தது. ஆனால் அதிலிருந்து, மரணத்திலிருந்து ஜீவனை தேவன் கொண்டு வந்தார். கலாத்தியர் 4:24 இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தானே. தேவன் மனிதனோடு செய்த 2 உடன்படிக்கைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, மோசே தேவனிடத்திலே சீனாய் மலையிலே பெற்ற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மனிதர்களோடு தேவன் உறவு கொண்டவராயிருந்தார். இந்த உறவைத்தான் ஆகாருக்கு ஒப்பிடுகிறார்கள். அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து கலாத்தியர் 4:25 பாருங்கள். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. பவுல் அப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை எடுத்து கையாளும் பொழுது ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அதை பவுல் அப்போஸ்தலனின் நாட்களில் இருந்த எருசலேமோடு அவர் ஒப்பிடுகிறார். ஏனென்றால் எருசலேம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அடிமையாய் இருக்கிறது என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது இன்னமும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகவே இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். இந்த மேலான எருசலேம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 20 நாம் பார்க்கிற அந்த எருசலேமை குறிக்கிறது. அது வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு பழைய எருசலேம் தாயானவளாய் இருக்கிறாள் என்றால், கிருபைக்கு கீழே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு புதிய எருசலேம் தாயாயிருக்கிறாள். ஒரு விசுவாசி இந்த உலகத்திலேயோ அல்லது மேல் உலகத்திலேயோ எந்த விதத்திலேயும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக போகிறதில்லை. பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு பவுல் எழுதிய இந்த சத்தியங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாமும் கர்த்தரை அறியாதிருந்த காலங்களிலே இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாயிருந்தோம். விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளான பொழுது முழுமையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த நாம் தவறான போதனைகளை

0: கேட்டு சில சடங்காச்சாரங்களை செய்தால்தான் பூரண ரட்சிப்பை பெற முடியும் என்ற எண்ணத்திற்குள்ளேயோ, அல்லது இந்த காரியங்களையெல்லாம் நான் கடைபிடித்தால்தான் கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளையாய் வாழ முடியும் என்றோ தவறான போதனைகள் வரும்பொழுது அதற்கு செவி சாய்த்து விடாமல், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து அனுதினமும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தோமோ அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ நாம் அவரையே விசுவாசித்து அவரையே சார்ந்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டு மக்களைப் போல தவறான போதனைகள் வரும்பொழுது நாங்களும் பின்வாங்கி சாய்ந்து போய் விடாதபடி, உம்முடைய சுவிசேஷத்தை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக, உம்மோடு கூட நெருக்கமான ஐக்கியம் உள்ளவர்களாக எந்தென்று வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்திலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கடிதம் எழுதியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தங்களுக்காகப்பட்ட பாடுகளை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதே ரட்சிப்பிற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சுய முயற்சினாலே நான் நன்மை செய்கிறவனாக மாறிய பிறகு தேவன் அண்டை வருவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை சரியான உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியபடி ஏற்றுக்கொள்ளவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக கேட்கிறோம். அவருடைய அறிவு அதற்கு தடையாயிருக்கும் என்றால் கர்த்தர் தாமே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து நீர் பேசும். யாருடைய வாழ்க்கையிலாவது அவர்கள் பாரம்பரியமோ அல்லது பண நிலைமையோ அவருடைய இரட்சிப்பிற்கு தடையாயிருக்கும் என்றால் அதையும் அவர்கள் உணர்ந்து உம்மிடமாக திரும்ப கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் தவறான போதனைகளின் மத்தியிலேயும் சத்தியத்திலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆகார், ஆப்ஷன் பி ரூத், ஆப்ஷன் சி சாராள்.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? பவுல் அப்போஸ்தலனுக்கு காலிலே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டது அல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15.

நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுத போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை அரவணைக்க என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்தர் ஆராதிக்கலாமா? ஆ போடுப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

பெயர் சொல்லி அழைத்த தேவன். உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க. என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேட்கற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி

0: ஏதாச்சும் நடந்தா தான் கத்துற துதிப்பேன் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய பிள்ளையில பாருங்க, தன்னுடைய கடினமான சூழலை கத்தர் ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கத்தரை துதிப்பு. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? யோபு சொல்றார், அவரை கொன்று போட்டாலும் அவர்களை தப்பு வியாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கத்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? அதான் ரெண்டு கரத்தை உயர்ந்து சொல்லுங்க, எதுவும் நடக்கலைனாலும்
1: எதுவும் நடக்கலைனாலும்

0: ஆமென் சொல்றீங்க.
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர் தேவாதி தேவன், ராஜாதிராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். நீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தான்,
2: நான் தான்,
1: அட நான் தான்,
2: நான் தான்,
1: அட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தான்மா,
2: நான் தான்
1: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
1: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன், இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ணேன், நான் பண்ணேன். இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களை கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானே, நான் பண்ணேன், நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரன நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசப்பா, அதுதான் நன்றி சொல்றேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிடற சாப்பாடு நினைச்சு. அந்த அப்பா இயேசுதான் கொடுத்தாரு.

நடுவா. இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன்னை சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடித்ததுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

நிறைய பேர் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க, நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதானே? சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க, வித்தவுட் யூ ஐ கான்ட் லிவ், அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனா அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமா இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாம கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனா நம்ம அதை நம்புறதில்லை, சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க என்னை விட்டு போகமாட்டாங்க, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்றீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க. கடைசியில இப்போ பாத்தீங்கன்னா அதே போன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பாத்தீங்கன்னா நீங்க வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பா மகே, நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாட்டீ. இன்னைக்கு சொல்லு ஏசப்பா, இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன், சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான, இன்னைக்குதான் எனக்கு தெரியுது நீங்க இத்தனை நாளா என்னை விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியமாவை போய் நீங்க அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்தப்பாவை போய் அப்பான்னு, இயேசு அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடறதுக்க புத்திர சுவீகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாருமா, அனைத்தரமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும், இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும், அப்படி எப்படி நினைச்சா நான் பார்த்தேன். எல்லாருமே கைவிட்டு கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே. உமை

0: அவர் பாதத்தை சார்ந்திருங்க. ஏதோ போதும்னு நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடி வா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கை அல்ல, அவர் உனக்காய் யாவையும் அல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே
1: இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க, குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான் ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் எம்மாத்திரம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருந்ததுனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, அந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆ, வாசி தம்பி போடுப்பா.

போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே, மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்க என்னோட கூட சேர்ந்த ஆசையா, டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

0: நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ.
1: அகப்பன் போல
0: எவ்வளவு நாள் சுமந்தார்.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உன நடத்தி இருக்கிறாரா? வயசு நான் இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் எங்கூட இருக்கிறாருப்பா, சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி கூட சேர்ந்து பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் இன்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வா நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க.

தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். எனக்கு மிஞ்சின காரியங்களில் நான் தலையிடுகிறதும் இல்லை. எனக்கு மிஞ்சின காரியங்களும் அது கர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. ஒன்று மட்டும் செய்கிறேன், இது முதல் இஸ்ரவேல் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நாங்கள் நம்பி இருக்கிறோம், நாங்கள் நம்பி இருக்கிறோம். உமையன்றி எங்களுக்கு யார் இல்லைப்பா, உங்களையே நம்பி இருக்கிறோம். அப்பா யோசபாத் மன்னன் சொல்லும்போது, அப்பா அம்மோனியர் மோவாபியர், அப்பா அமலேக்கியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. பெரும் படை, முப்பெரும் படை ஒரு தனி நபருக்கு விரோதமாய் வரும்போது இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு உங்களையே நோக்கி பார்த்ததுனால தீர்க்கதரிசி எகாசியேல் மேல் உம்முடைய ஆண்டவரே ஆவி இறங்கி பயப்படாதேயுங்கள், ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிற பாடல் குழுவினரை நிறுத்துங்கள், யுத்தம் உங்களுடையது அல்ல அது கர்த்தருடையது என்று சொல்லி எகாசியேல் மூலமாக வெளிப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததினால் எண்ணிறைந்த மணலத்தனையான கூட்டங்கள் வந்தாலும் பின்னிட்டு பாராமல் முன்னோக்கி மகத்துவங்களை துதிக்க ஆரம்பித்ததின் விளைவு அந்த திக்க பார்க்கிறப்ப திக்குன்னு ஆகல, அவர்களே வெட்டுண்டு எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள், மடிந்தார்கள். ஏராளன்றீங்களா, மணலத்தனைன்றீங்களா, வானளாவுன்றீங்களா, அது எதுவோ அவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை பேசி எதை செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு அப்படியே பலிக்கும். மோசே கிட்ட சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை அப்படியே யோசுவா கிட்ட சொன்னார், As I was with Moses, I will be with you. I will never leave you. Not forsake you, Joshua. மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். ஐரோஸ் மொமெண்ட்ல அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும், எல்லாமே அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். அகப்பனே, தாயின் பால் மறந்த குழந்தையை போல எங்கள் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறோம். தொடர்ந்து தரிசன பங்காளியாய், கூட்டாளியாய், உடனாளியாய், அப்பா தரிசனத்தை நிறைவேற்ற கடனாளியாக இருக்க உதவி செய். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் பின்னாடி வரக்கூடிய ஆயுததாரியாய் இருக்கணும்ப்பா. ஊதாரி மைந்தர்களெல்லாம் ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிற உங்களுக்கு நன்றி. காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற விசுவாச குடும்பத்தார், போதக பிதாக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். சித்தம் போல நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. யோசபாத் மன்னனுடைய வாழ்க்கை ரெண்டு நாளாகவும் 20 ஒரு நேரம் ஆண்டவர் காண்பித்து சொன்னார். பல நேரம் பிசாசு ஷாக் ஆகிற மாதிரி சூழ்நிலையை கொடுத்து அது வரைக்கும் மனசு நல்லா இருக்கும் பாருங்களேன், திடீர்னு ஷேக் ஆயிடும். ஷாக் அப்படின்னோடனே ஷேக் ஆயிடும். அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறப்ப கேக்கு மாதிரி ஒரு வாக்கு கொடுப்பார், தமிழ் வாக்கு. அதை பிடிச்சி வாக் பண்ண வேண்டியதுதான் இங்கிலீஷ் வாக்கு, அவ்வளவுதான். எல்லா சூழ்நிலையிலிருந்து
உங்களுக்கு அவர் பதிலை தர, விடுதலையை கட்டவிழ்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்பா சமூகத்தில் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். குரோனோஸ் பீரியட்ல அப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறோம், உங்களை தான் நம்பி இருக்கிறோம்னு ஒவ்வொரு மணித்துளியும் அவர் சமூகத்தில் யாரெல்லாம் முதலீடு செய்கிறோமோ 100% சொல்கிறேன், கைரோஸ் மூமெண்ட்ல அப்பா இந்த பணியை செய்ய நான் உன்னதாண்டா நம்பி இருந்தேன் அப்படின்ட்டு நம் வழியாய் மகத்தான கிரியைகளை அவர் செய்து தம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்வார். யோசேப்புக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட், தாவீதுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, பவுலுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. ஏயா ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா? எஸ்தருக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, தெபோராளுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. அவருக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை தானே. அதனால வல்லமையான கருவியாக உங்களை பயன்படுத்தி மகிழ கர்த்தர் வல்லமை உள்ளவர். மனுஷன் பார்வையில் குருவி மாதிரி இருக்கலாம், நீங்களும் நானும் தான் கருவி. மறந்துடாதீங்க, சந்தோஷமா உம்மை தான் நம்பி இருக்கின்றே. இவ்வளவுதாங்க மலை போல நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்பினவர்கள் எல்லாம் நற்றாற்றில் கைவிட்டாலும், நட்டாற்றில் கைவிட்டாலும் கடைசி வரைக்கும் கரை சேர்க்க போகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கைவிடாத நேசர். அவரை பார்த்து அப்பா யாரையோ பார்த்து மலை போல நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதையெல்லாம் மாத்திக்கிட்டு மலைகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்த உங்களை பார்த்து நான் சொல்றேன்.

உங்களுக்குள்ள வாழறது எவ்வளவு மகிழ்ச்சி அப்பா, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு இன்பம், அதுவே பேரின்பம். மற்றதெல்லாம் சிற்றின், உங்க சமூகம் எங்களுக்கு மேலானது, மற்றது எல்லாம் கீழானது. உங்க மகிமை, உங்க மகிழ்ச்சி, உங்க சமூகம்.

0: காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். க்ரோனோஸ் கைரோஸ் ஆண்டவருடைய நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், நமக்கு குறித்திருக்கிற நேரம், ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற நேரம் வர்றப்போ நம்ம வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் தீவிரமாக நடந்து முடிஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு அற்புத நிகழ்வு, தேவனுடைய நேரம், ஆண்டவருடைய செட் டைம், ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம், அந்த கைரோஸ் அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸோ தரிசன பங்காளிகள், தரிசனத்தை தாங்கி சுற்றி நின்று தாங்குகிற விழுதுகளை தேவன் தரிசனத்தில் தந்து எப்படி ஒரு அந்த விஷனை கனம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த நாட்களில் செய்தி எடுத்துக்கொண்டிருந்த பொழுதே ஒரு வேர்டு ஆண்டவர் சொன்னார், அதுதான் இன்னைக்கு ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டுவர்ட்ஷிப். இந்த காரியங்கள் ஆண்டவர் பொறுப்பில் என்னை அமர்த்தணும், என் கையில் ஒரு பொறுப்பை என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் காணப்பட்டாலும், நாம் அவசரப்படுறதுனால தேவன் கிரியை செய்கிறவர் அல்ல. ஆண்டவரை நீங்கள் நானும் அவசரப்படுத்தவும் முடியாது, ஆனால் அவருடைய நேரத்தில் அவர் தீவிரமாக செயல்படுவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நான் ஏற்கனவே சொன்னதான், நேரத்தை நமக்காக கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. வேகமாக போ அப்படின்னு சொல்லவும் முடியாது நம்மளால், அல்லது எனக்காக மெதுவாக போன்னு சொல்லி நேரத்தை பார்த்து பேச நம்மளால முடியாது. நேரம் யாருக்காகவும் நிற்பது என்னன்னா
1: இல்லை,
0: யாருக்காகவும் அது வேகமாக போறதும் இல்லை, யாருக்காகவும் அது மெதுவாக நகர்றதும் என்னன்னா
1: இல்லை.
0: ஆனால் ஆண்டவருடைய நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடாக நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: அப்போ ஆண்டவருக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் அவரை எந்த விதத்திலும் அவசரப்படுத்தவே முடியாது. ஆனா அவருடைய நேரம் ரைப் ஆகிறப்ப, அவருடைய நேரம் கனிகிற பொழுது, அவருடைய காலம் கனிந்து வருகிற பொழுது ஆண்டவர் காரியங்களை தீவிரமாய் நடப்பித்து முடிச்சிடுறாரு.
1: ஆமென்.
0: அந்த மாதிரியான தருணத்தை நாம கையாளணும்னா தேவன் அவருடைய காரியத்தை நம்ம கையில கொடுத்து நாம அதை நடத்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஞானம் தேவை.
1: ஆமென்.
0: நம்ம இருதயம் என்னன்னா பக்குவப்படணும். ஒரே நாள்ல கீழே இருக்கிற நம்மள ஒரே நாள்ல எட்டாத உயரத்துக்கு கொண்டு போய் விட ஆண்டவரால முடியும். அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு உயரத்துல ஒரே நாள்ல நம்மளை தூக்கி வைக்க ஆண்டவரால
1: முடியும்.
0: முடியும்,
1: முடியும்.
0: ஆண்டவர் விரும்புகிற ஒரு தரத்தை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு குவாலிட்டிய, ஆண்டவர் விரும்புகிற ஒரு இருதயத்தை ஒரே நாள்ல உங்களுக்கு எனக்கு அருளி செய்ய அவரால் முடியாது. அதுக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிறார். ஒரு பாறைய, ஒரு அழகான சிற்பத்தை அத சந்தையில கொண்டு போய் வைக்கிறது உடனே செஞ்சிடலாமா?
1: செஞ்சிடலாம்.
0: ஆனா அது ஒரு அழகான சிற்பமா செதுக்கிறது வந்து உடனே நடக்கிற விஷயம் என்னன்னா
1: இல்ல,
0: பார்த்து பார்த்து செதுக்கிறது அது.
1: எஸ்,
0: அப்படி உளி என்ன செய்யணும், அப்படி விளையாடும், அப்படி போகத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா போச்சு. ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா அந்த சிலை என்னன்னா துண்டு துண்டா உடஞ்சிரும். அதனால வேண்டாத பகுதிகளை அப்படியே உளிய வச்சு அந்த சிற்பாசாரி, புத்தி உள்ள சிற்பாசாரி அதை செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி அவர் விரும்புகிற வடிவத்தை பெறுகிறார்.
1: ஆமென்.
0: சிற்ப ஆசாரியனுடைய மனதில் இருக்கிற வடிவத்தை அந்த பாறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர்றார்.
1: ஆமென்.
0: சிற்பாசாரியோட கை வேலை அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை பாறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருது.
1: எஸ்.
0: இதுக்கு அவர் ரொம்ப பொறுமையா இருந்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி சின்ன சின்ன தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி கொத்தி அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை கொண்டு வருகிறார்.
1: அல்லேலூயா.
0: அருமையா அண்ணன் நாளூர் மேனி அப்படிங்கிற டைட்டில் ஆர் ஸ்டான்லி அண்ணனுடைய புக்கோட அந்த கவர் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு நாளூர் மேனின்னா அந்த
1: Better every day.
0: அழக செதுக்கி உள்ள இருக்கிற ஒரு ஒரு ரூபத்துக்குள்ள இருக்கிற மறுரூபத்தை வெளியே கொண்டு வர்றது.
1: ஆமென்.
0: அதுக்கு வந்து உடனடியெல்லாம் சடச்சடெல்லாம் செய்ய என்னன்னா
1: முடியாது
0: முடியாது. மனசு பாருங்க, அது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மாறாது.
1: எஸ்
0: மனசு அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்யாது, மாறாது. மனமே மாறு அப்படின்னா அதுக்கு அப்படிலாம் மாற என்னன்னா
1: தெரியாது.
0: தெரியாது. இந்த லட்சணத்துல நம்ம கையில தூக்கி பெரிய பொறுப்புகளை கொடுத்தோம்னா என்ன ஆகும் கதை? அதனாலதான் ஓனர்ஷிப் உன் கையில தர்றது எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா
1: இல்லப்பா
0: இல்லப்பா உடனே தூக்கி உன் கையில கொடுக்க என்னால முடியும். ஆனா உனக்கு ஸ்டுவர்ட்ஷிப் இருக்கா?
1: எஸ்.
0: அப்படி ஒரு பெரிய பொறுப்பை உன் கையில நான் கொடுக்கும் பொழுது அதை கையாளக்கூடிய மனப்பக்குவம், அதை கையாள தேவையான ஒரு குணப்பட்ட இருதயம் உனக்கு இருக்குமா?
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் நம்ம கையில பெரிய காரியங்களை தூக்கி கொடுக்க தேவன் என்ன செய்கிறார், பயப்படுறாரு. இவன் காரியத்தை என்ன செஞ்சிருவான்,
1: எடுத்து போட்டுருவான்,
0: எடுத்து போட்டுருவாங்கிற பயம் அவருக்கு என்னன்னா
1: இருக்கு.
0: பெரிய பொறுப்புல அமர்ந்து ஆளணுங்கிற ஆசை இருக்கு. அப்படி ஒரு பெரிய பொறுப்புல என்னை தேவன் அமர்த்தும் பொழுது அந்த பொசிஷனை கையாளக்கூடிய விஷ்டம் இருக்கா, அதை கையாள தேவையான மன பக்குவம் இருக்கா?
1: அல்லேலூயா.
0: அதான் கலாத்திய 4வது அதிகாரத்துல வசனம் 1-2 இந்த காரியங்களை நாம விளங்கி கொள்ளும்படி ஒரு அருமையான ஒரு ஓமைய பவுல் எழுதியிருக்கிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில்,
1: சுதந்திர வாழியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அது வரைக்கும் அவரு சகலத்துக்கு யாரா இருக்கிறார்னா சுதந்திரவாளி. ஆனா அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் சுதந்திரத்தை கையாள தேவையான முதிர்ச்சி வர்ற வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்ல,
1: வித்தியாசமே இல்ல.
0: வித்தியாசமே இல்லை. பெரிய பொறுப்புல சின்ன பிள்ளைங்களை தூக்கி வைக்கிறப்ப அவங்க காரியத்தை என்ன பண்ணிருவாங்கன்னா
1: எடுத்து
0: எடுத்துருவாங்க. மிக ஈஸியா தவறு செஞ்சிருவாங்க. கைரோஸ்ல ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற அந்த தருணத்துல, கைரோஸ் மொமெண்ட்ல பெரிய காரியங்கள் சடசடன் என்னன்னா நடக்கும்.
1: எஸ்.
0: அப்படி நடக்கிறப்ப அதை எல்லாத்தையும் நாம வந்து அனஸ்டுவர்ட்ஷிப், அதை ஞானமா விசாரிச்சு அதை ரொம்ப முதிர்ச்சியோட நாம கையாண்டு அந்த பெரிய காரியங்களை அதை அணைஞ்சிடாம அதை பாதுகாக்கிறது. எரியிற காரியத்துல மேலும் மேலும் எண்ணெயை ஊத்தி அதை கொழுந்து விட்டு எரிய செய்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த ஞானம், அந்த மன பக்குவம் அது இல்லைன்னா நம்மளே அதை தண்ணி ஊத்தி என்ன செஞ்சிருவோம்னா
1: அணைச்சிருவோம்.
0: அணைச்சிருவோம். எழுப்புதல பற்ற வைக்க ஆண்டவர் ரெடி. பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய ஆண்டவர் ரெடி. அப்படி அவர் ஒரு நெருப்பை பற்ற வைக்கும் பொழுது நான் மண்ணெண்ணை ஊத்த போறேன்னா அல்லது தண்ணியை ஊத்த போறேனாங்கிறது
1: என்ன
0: சார்ந்தது?
1: என்னை சார்ந்தது.
0: என்னடா உன்னை நம்பி பத்த வச்சேன், நீ எண்ணெய் ஊத்தவன் பார்த்தா நீ தண்ணியை ஊத்தி என்ன செஞ்சிட்டியாடா?
1: அணைச்சு போட்டியாடாப்பா.
0: அணைச்சு போட்டியாடா. கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் தம்முடைய காரியங்களை தீவிரமாய் நடப்பிப்பார். அங்கதான் சின்னவன் ஆயிரம் ஆகிறான், அங்கதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான். பல மடங்கு காரியங்கள் மடமடான் என்னன்னா
1: நடந்துரும்,
0: நடக்கும். அப்படி தேவன் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது ஒரு ஆயுததாரியா நான் இருந்து ஆண்டவருடைய காரியங்களை ரொம்ப கவனமா முதிர்ச்சியோட ஞானத்தோட நான் அதை கையாளணும்.
1: எஸ்
0: ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டுவர்ட். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எப்படி நாம அந்த காரியங்களை என்ன செய்ய போகிறோம்?
1: கையாள
0: போகிறோம். அதனாலதான் தேவன் பயப்படுறார். ஆரம்பிச்சிடலாம், இந்த பயிலுக்கு ஆரம்பிச்ச உடனே முடிச்சு வச்சிருவாங்களே. ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிருவானுங்க?
1: முடிச்சு வச்சிருவாங்களே
0: அப்படிங்கிற பயம் ஆண்டவருக்கு என்னன்னா
1: இருக்கு.
0: இருக்கு. யோசேப்பினிடத்துல அதிகாரத்தை வழங்குவதற்கு முன்னாடி பாரோ வந்து ஜோசப்பை குறிச்சு கொடுத்த டெஸ்டிமன் என்ன தெரியுமா? அது நம்ம 41:39 வாசிங்க பாப்போம்.
1: பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: நீ என் அரண்மனைக்கு
1: அதிகாரியாய் இருப்பாய்.
0: உன் வாக்கின்படியே
1: என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்.
0: சிங்காசனத்தில் மாத்திரம்
1: உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார்.
0: பெரிய பொறுப்பை தூக்கி கையில் என்ன பண்ணிட்டாங்க?
1: கொடுத்துட்டாங்க.
0: கொடுத்துட்டாங்க. இந்த பெரிய பொறுப்பை தூக்கி ஜோசப்போட கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஜோசப் குறிச்சு ஃபாரோ சொன்ன டெஸ்டிமனி என்னன்னா, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால்
1: உன்னை
0: போல விவேகமும்
1: ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மெசேஜில் பாருங்க, நோ ஒன் இஸ் ஆஸ் குவாலிஃபைட் ஆஸ் யூ இன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஸ்டம். அல்லேலூயா.

0: பொறுப்புல உட்கார்ந்து ஆட்சி செய்யணும், ஆளணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா கையாள முடியுமா? அத அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கா? அதுக்கான கேரக்டர் இருக்கா? சில இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்கும், கேரக்டர் இருக்காது. சில இடத்துல கேரக்டர் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஐ மீன் சிஸ்டம் இருக்காது, அமைப்பு இருக்காது. அன்னி வரப்போகுது, ஆற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா வர்ற தண்ணியை பிடிச்சு வைக்கிறதுக்கு வாய்க்கால் வேணும்லடா.
1: எஸ்,
0: அதனால வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படிங்கிறார்.
1: எஸ்,
0: ஆண்டவர் மழையை கொட்டு ஓட்டுன்னு கொட்டுவார். பிடிச்சு வைக்கிறதுக்கு குளம் குட்டை இருக்கா? குளங்குட்டையை நிரப்புறதுக்கான வாய்க்கால்கள் என்னன்னா
1: வெட்டப்பட்டிருக்கா,
0: வெட்டப்பட்டிருக்கா. சோ மலையை தாங்க, மலையை தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு டேமும் கிடையாது, ஒரு கண்மாயம் கிடையாது, ஒரு ஊரணியும் கிடையாது, ஒரு ரிவர் பெட் என்னன்னா
1: கிடையாது,
0: கிடையாது. இதுல வந்த தண்ணியை வந்து எங்க தேக்குவீங்க நீங்க? சோ ஒரு அவுட் போரிங் வருதுன்னா, இன்னைக்கு ஒரு ரிவைவல் வருது, லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அவேக்கனிங் வர்றப்போ அந்த அவேக்கனிங்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டியூவர்ட்ஷிப், அதுக்கான மனப்பக்குவம், அதை அற்புதமாக நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு சிஸ்டம்,
1: எஸ்,
0: ஒரு அமைப்பு ரீதியா நீ தயாரா இருக்கியா?
1: ஹல்லேலூயா.
0: ஒரு அமைப்பு ரீதியா நீ
1: தயாரா இருக்கியா?
0: மனதளவுல நீ ஆயத்தமா இருக்கிறியா?
1: ஹல்லேலூயா.
0: சின்ன பிள்ளை கையில பிளேடு தூக்கி கொடுப்போமா?
1: கொடுக்க மாட்டோம்.
0: அது கையை வெட்டிக்கிறோம் நல்லா என்னன்னா
1: தெரியும்,
0: தெரியும். ஆனா ஒருத்தன் மெச்சூர்டா இருக்கிறப்ப அவன் கையில பிளேட் வர்றப்ப அவன் கைய வெட்ட மாட்டான். அது கையில வச்சுக்கிட்டு எதை வெட்டணுமோ அதை மட்டும்தான் என்ன செய்வான்,
1: வெட்டுவான்,
0: வெட்டுவான். அப்ப ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார்.
1: ஆமென். அத்தி டாக்டர் கையில இருக்கா, திருடன் கையில இருக்கா, அது ரொம்ப முக்கியம்வாங்க சிலர்.
0: ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியங்களை ஒப்படைக்கிறார்.
1: எஸ்,
0: அவர் நம்மளை பண்படுத்தி பயன்படுத்துகிற தேவன்.
1: ஆமென்.
0: பண்படுத்தி நம்முடைய மனதளவில் நம்மளை பண்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை நிச்சயம் என்ன செய்வார்னா
1: பயன்படுத்துவார்.
0: பெரிய அளவில் நம்மளை பயன்படுத்துவார். பயன்படுத்துங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய அளவில் என்ன செய்யுங்க ஆண்டவரே,
1: பயன்படுத்துங்க
0: ஆண்டவரேன்னு நம்ம பாட்டில் புரியாம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி விவரமான எப்படி ஜெபம் பண்ணுவானா, ஐயா என்னை கொஞ்சம் பக்குவப்படுத்தி, என்னை கொஞ்சம் பண்படுத்தி, நீங்க என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்துங்க,
1: பயன்படுத்துங்கப்பா.

0: நீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆத்திரம் வரும். என்ன வரும்?
1: ஆத்திரம்.
0: இதுல எப்படி தேவன் பயன்படுத்துற பாத்திரம்னு உங்களுக்கு சொல்றது அடே, நீ பயங்கரமா கோபப்படுறவன், உனக்கு ஆத்திரம் அப்படி என்னன்னா
1: வரும்,
0: பொத்துக்கிட்டு வரும்.
1: எஸ்,
0: இதுல நான் பயன்படுத்துற
1: பாத்திரம்
0: பாத்திரம்னு சொன்னா நீ எல்லாத்தையும் என்ன பண்ணி போட்டுருவா?
1: ஆரியத்தை கெடுத்து போட்டுருவ.
0: உன் காரியத்துக்கே உன்னை என்னால நம்ப முடியல. அன்பு செஞ்சுக்கிட்டே போறார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: நம்ப முடியாதனால
1: அன்பு செலுத்துறா,
0: பெறா, உன்னை நேசிக்கிறண்டா அப்படின்னு சொல்லி அவருடைய கண்காணிப்புக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய செட்டைகளின் நிழல்ல வச்சு சரியாயிருவான் சரியாயிருவான் மாறிடுவான் மாறிடுவான்னு சொல்லி, ஆண்டவர் என்னிடத்துல நான் காண்பிக்க முடியாத பொறுமைய என்னிடத்துல அவர் காண்பிக்கிறார்.
1: அதனாலதான்
0: தாவீது நாபாலுக்கு விரோதமா கோபத்துல வெகுண்டு எழுந்த பொழுது அபிகாயில் வந்து சொல்ற, ஐயா ஆத்திரப்படாத ஆத்திரப்படாத, நீ தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம்
1: பாத்திரம்,
0: எங்க ஐயா என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்லை, ஆனா நீ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி, ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் நீ. இவ்வளவு ஆத்திரம் உனக்கு ஆகாது
1: ஆகாது.
0: நமக்கு விரோதமா தவறு செய்கிற மனுஷங்க நம்மளை ரணப்படுத்துறாங்க. நமக்கு விரோதமா மனுஷங்க செய்கிற தவறு நம்ம மனசுல எதை உண்டாக்குது?
1: ரணத்தை.
0: ரணம்னா என்னன்னா காயம். ஆனா ஆவியானவர் அந்த தருணங்களை நம்மளை பண்படுத்துறதுக்காக பயன்படுத்திக்கிறார்.
1: எஸ்,
0: நமக்கு செய்யப்பட்ட தீமை, அதனால என் மனசுல என்னன்னா பெரிய ஒரு காயம், ஒரு வருத்தம் உண்டாயிருச்சு, ஒரு ரணம் உண்டாயிருச்சு, புண்ணு உண்டாயிருச்சு.
1: உழுகிறவர்கள்
0: என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை என்ன செய்தார்கள்?
1: நீளம்
0: நீளமாக்கினார்கள். 130 அப்படிதான் தாவீது அந்த அந்த சங்கீதம் என்னென்ன
1: வருது? 129
0: உழுகிறவர்கள் உழுகிறவர்கள்
1: என் முதுகின் மேல் உழுது
0: என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: My back is covered with cuts as if a farmer had plowed long furrows. ஒரு விவசாயி நிலத்தை உழுது நீள நீளமா உழுது போட்டிருக்கிற மாதிரி என் முதுகுல நிறைய வெட்டு.
1: எஸ்,
0: அவ்வளவு
1: வெட்டு காயம்.
0: ஒரு கடுமையான கூர்மையான ஒரு ஏரோட நுனிய வச்சு ஒரு நிலத்தை நாம உழுகிற பொழுது அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நிலத்தை ஒரு விவசாயி என்ன செய்யறாரு? பண்படுத்துறாரு
1: பண்படுத்துகிறார்.
0: கடினமா இருக்கிற நிலம் கூர்மையான ஏர்முனையின் மூலமாக அது உடைக்கப்படுகிறது, விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அது லெகுவாக்கப்படுகிறது, அது பண்படுத்தப்படுகிறது. அந்த நிலம் தரிசு நிலம் என்னன்னா பண்படுத்தப்படுகிறது.
1: எஸ்,
0: அதுக்கு பயன்படுத்தப்படுகிற அனுபவம் என்ன? ஏர் முனை
1: முனை
0: கூர்மையான ஏர்முனை
1: கூர்மையான ஏர்முனை
0: வச்சு ஒரு அழுத்த அழுத்துறான் பாருங்க விவசாயி அந்த பிடிய கலப்பை. அதான் கலப்பை கலப்பையில கைய வச்சு ஒரு அழுத்த அழுத்துறப்ப பிளாட்டா கிடந்த நிலத்தை இந்த கூர்மையான ஏர் முனை போய் குத்தி கிழிக்கிறப்ப அது விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த நிலம் லகுவடைகிறது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: இதே போல சில கடினமான அனுபவங்களை நாம ஃபேஸ் பண்றப்ப ஏன் அந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய மனதனுடைய கடினமான பகுதிகளை ஆண்டவர் அந்த தருணங்களை பயன்படுத்தி பண்படுத்துகிறார்.
1: எஸ். அல்லேலூயா.
0: நீங்க விழுங்க முடியாத கசப்பு, கடினமான சில அனுபவங்கள் மனசை குத்தி கிழிச்சு ரணமாக்கிருச்சா சொல்றோம்ல, குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க,
1: கிழிச்சிட்டாங்க.
0: நீ மனசெல்லாம் ரணமா என்னன்னா
1: இருக்கு இருக்கு.
0: ஏன் குத்தி கிழிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சார்னா, எப்படி ஒரு ஏர் வந்து நிலத்தை குத்தி கிழிக்குதோ அதுபோல சிலரை வச்சு சிலர் செய்த தீமையை பயன்படுத்தி கர்த்தர் என்ன செய்தார், நம்மள உழுதுட்டார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: நம்மள அழ வைக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்ல, நம்மள உழுது பண்படுத்தணும்.
1: எஸ். அல்லேலூயா.
0: அப்ப ரணங்கள் நம்மள பயன்படுத்தும்படி ஆவியானவர் பயன்படுத்துகிற தருணங்கள்.
1: ஆமென்.
0: சில சூழ்நிலையை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை உடைச்சு பக்குவப்படுத்தினாரா?
1: படுத்தினார். அல்லேலூயா.
0: ஏண்டா உடைச்சிங்க என் பிள்ளை என்ன, அவங்கள்ட்ட போல ஆண்டவர் ஆபால்கிட்ட போய் என் மகனை குறிச்சு நீ ஏண்டா அப்படி பண்ணன்னு உன்னதா செஞ்சாரா?
1: செய்யல.
0: திரும்பவும் நான் வலியுறுத்துறேன், ரணங்கள் காயங்கள் நம்முடைய மனதை குத்தி கிழித்த மனுஷங்களுடைய வார்த்தைகள் நம்மளை பண்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த தருணங்கள் என்ன செய்தார், பயன்படுத்தி கொண்டார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆனா நம்மளை அவர் பயன்படுத்துகிற கைரோஸ் வருது.
1: ஆமென்.
0: குரோனோஸ்ல மற்றவங்க செஞ்ச அநேக தவறுகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்தினார், பெரிய காரியத்துக்காக நம்மளை தயார்படுத்தினார். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்மளை ஆண்டவர் ரெடி பண்றாரு, அவர் நமக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார்.
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: திட்டாங்க, என் மேல பழிய தூக்கி போட்டாங்க, என்ன குளியல தூக்கி போட்டுட்டாங்க, என்னென்னமோ பிரச்சனை யோசேப்போட லைஃப்ல வந்துச்சு. எதுக்காவது ஆண்டவர் களத்துக்கு என்ன செஞ்சாரா,
1: வந்தாரா?
0: ஆனா சைலண்டா யோசேப்போட இருந்து வேலை என்ன
1: நடப்பிச்சுக்கிட்டே இருந்த.
0: உங்கள்ட்ட மத்தவங்க வயலண்டா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களோட சைலண்டா இருந்து வேலை
1: செய்யறார்.
0: உங்களுக்கு விரோதமா உங்களை சுத்தி, ஆனா உங்க லைஃப்ல ஆண்டவர் எப்படி கிரியை
1: செய்கிறார்.
0: இந்த ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி காரியங்களை செய்கிற கைரோஸ் வருது, நமக்காக குறிச்சிருக்கிற அவருடைய நேரம் என்னன்னா வருது. அந்த நேரத்துல நம்மளை பாத்திரமா அவருடைய கரங்களால வணையப்பட்ட பாத்திரமா இருக்கிற நம்மளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது
1: நம் வாய் முழுவதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
0: அந்த நேரத்துலதான் என்னுடைய ரணங்கள் தானாகவே குணமாகிறது.
1: ஆமென்.
0: உங்க ஹீலிங் வந்து உங்களுக்கு போனஸா கொடுக்கிறார் ஆண்டவர்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இதை எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், உங்களை என்ன தூக்கி கொண்டு உட்கார வச்சு, உங்களை ஆசுவாசப்படுத்தி, உங்களை தட்டி கொடுத்து, உங்களை அணைச்சு அப்படியே வச்சு கொஞ்சி அப்படிலாம் உங்களுக்கு ஹீலிங் என்னன்னா வர்றாது. ஆண்டவர் உங்களை யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் வந்து உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது.
1: ஆமென்.
0: போனஸ் ஆகி கொடுக்கப்படுகிறது.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சோ இந்த இந்த இந்த இந்த அடுக்க நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு விரோதமா பிறர் செய்த தீமை என் மனசு குத்தி என்னன்னா கிழிச்சிருச்சு, என்ன உழுதுட்டாங்க, ரணமா இருக்கு. அந்த ரணத்தை, அந்த தருணத்தை பயன்படுத்தி கத்தர் என்னுடைய மனதை என்ன செஞ்சிட்டாருன்னா பக்குவப்படுத்திட்டாரு.
1: பக்குவப்படுத்திட்டாரு,
0: மன்னிக்கணும், பண்படுத்திட்டாரு, பண்படுத்திட்டாரு. இப்போ பண்படுத்தின ஆண்டவர் என்ன பயன்படுத்தும் பொழுது ரணம் தானா குணமாகுது.
1: எஸ்.
0: சி, ரணத்தை குணப்படுத்த வரல, ரணத்தை என்ன பண்ணல,
1: குணப்படுத்த வரல.
0: அதுக்கு பதிலா என்ன பயன்படுத்தும் பொழுது ரணம் குணமாகுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆனா என்ன பண்படுத்த ரணத்தை பயன்படுத்தினார்.
1: ஆமென்.
0: புரியுதா உங்களுக்கு இந்த காரியம்?
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் திரும்ப ரீமைண்ட் பண்ணி திரும்ப வாங்க. உங்களையும் என்னையும் பண்படுத்த நமக்குண்டான ரணத்தை, நமக்குண்டான காயத்தை பயன்படுத்தினார். ஆனா என்ன பயன்படுத்துகிற நேரம் வரும் பொழுது எனக்குண்டான அந்த ரணம், மனுஷங்களால எனக்குண்டான காயம் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுதுனா ஹீல் ஆயிருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குண்டான ரணங்களை, காயங்களை நாம பெருசா பார்க்கிறோம். ஆனா ஆவியானவர் நம்மளை, நாம பண்படுவதை பெருசா பார்க்கிறாரு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நீ பண்படணும்,
1: பண்படணும்,
0: நீ பண்படணும். அதெல்லாம் மன புண்ணு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் எடுத்த செய்தி, மனுஷங்களால நமக்கு ஒரு மன புண்ணு உண்டாகிறப்ப ஆவியானவர் நமக்கு மன கண்களை தந்து காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்கிறார். மன கண்ணு திறக்கப்படாதவன் தான் மன புண்ணு, மன புண்ணு, மன புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு. என் மன புண்கள் பெருசு. ஆனா ஆண்டவர் பண்படுத்துறப்ப அப்படி மன கண்களை திறந்து விடுவார் பாருங்க. நாபால் செஞ்சதுனால தாவீதுக்கு என்ன உண்டாயிருச்சு, மனசுல புண்ணு உண்டாயிருச்சு. ஆனா நாபாலுடைய மனைவி சொன்ன ஆலோசனை கேட்டப்ப தாவீதுடைய மன கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது,
1: பட்டது. ஹல்லேலூயா.
0: மனப்புண்ணு, மனப்புண்ணுன்னு வர்றிய எப்பா அதிபதியே, இஸ்ரேலுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட அதிபதியே, இஸ்ரேலின் வருங்காலமே, எங்களை எல்லாம் ஆட்சி செய்ய போகிற எங்கள் மன்னவரே, எங்க ஐயா மண்ணு, ஆனா நீங்க மன்னவர்.
1: எஸ்.
0: மன்னவர் மண்ணோட மோதலாமா?
1: மோதக்கூடாது.
0: அதனால மனப்புண்ணு, மனப்புண்ணுன்னு சொல்லி சண்டைக்கு வராதிங்க. உங்களுக்கு இப்ப தேவை மன கண்கள் திறக்கப்படணும்.
1: ஆமென்.
0: அப்படின்னு ஒன்னு சாமியில் 25 ஒரு டீட்டெயிலா ஒரு லெக்சர் கொடுத்து, ஒரு போதனையை கொடுத்து, ஒரு ஆலோசனையை கொடுத்து, நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராச்சே, நீங்க உயிரோடு இருக்கும் நாளும் உங்க மேல ஒரு பொல்லாப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா
1: காணப்படக்கூடாது.
0: எங்க ஐயாவுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை எங்க ஐயா உங்களுக்கு செய்யாம இருக்கலாம். ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மையை கர்த்தர் உங்களுக்கு என்னன்னா
1: செய்வாரு,
0: செய்வாரு,
1: செய்வாரு. ஹல்லேலூயா.
0: அப்படின்னு தாவீதுனுடைய மன கண்களை திறந்து விடுறா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க ரணப்பட்ட நேரத்துல மனுஷங்க உங்களை ரணம் பண்ணப்ப, உங்களை காயப்படுத்தி, உங்களை குத்தி கிழிச்ச நேரத்துல ஆண்டவர் ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து அந்த மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்களை திறந்தா இருப்பாருங்க. சைலண்ட் ஆண்டவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: மற்றவங்க உங்க லைஃப்ல ரொம்ப வயலண்டா இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் உங்க மனக்கண்களை ரொம்ப சைலண்டா திறந்து
1: எஸ்
0: அவருடைய கிரியையை உங்களுக்குள்ள பலமாய் நடப்பிக்கிறார்.
1: ஆமென்.
2: He is equipping you.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: உங்கள் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் ஆயத்தப்படுத்துகிறார்.
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: தங்களுக்கு உண்டான ரணங்களை காரணமா காண்பித்து பண்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காயம் காயம் காயம் காயம்னு சொல்லியே
1: பெருங்காயமாயிருச்சு. பெருங்காயங்க
0: காயங்காயம்னு சொல்லியே காயத்தை எப்படி ஆக்கிட்டாங்க?
1: பெரிய
0: பெரிய காயம். சின்ன குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் தான் என்னன்னா
1: பண்ணிருக்கும்.
0: ஏர் இருக்கு என்னையா
1: சின்ன காயம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்படி சொல்லி சொல்லி அது பெருசாக்கிடுவார்.
0: என்னமோ உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆன மாதிரி அதுங்க போடுற கூப்பாடு போடுற கண்ணீரை பார்த்து நம்ம பயந்து போய் என்னமோ கைகால தான் போச்சோன்னு போய் பார்த்தோம்னா சின்னதா ஒரு எறும்பு கடிச்சு லேசா வீங்கி இருக்கும் பாருங்க. சித்தெரும்பு கடிச்சு லேசா என்னன்னா
1: வீங்கி இருக்கும்.
0: வீங்கி இருக்கும். இந்த காயத்தை போட்டு ஒப்பாரி வச்சு அழுது நமக்கு சிரிப்பு தானே என்ன செய்யுது
1: வருது.
0: அது மாதிரி காயம் காயம்னு சொல்லி காயத்திலேயே ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க அவங்க அவங்க இருதயம் பண்படுறது என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. அதனாலதான் என்னுடைய மனப்புண்ணு ரொம்ப பெருசுங்கிற ஒரு சங்கடத்தோட வருத்தத்தோட இன்னைக்கு காலையில கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டு ஒரு புத்தம் புதிய வெளிப்பாடுகளை தந்து நமக்கு பிரகாசமல்ல மனக்கண்களை தந்து நம்மளை என்ன செய்யறார்னா பக்குவப்படுத்திடுறார்.
1: ஆமென்.
0: பண்படுத்திடுறார்.
1: எஸ் ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நமக்கு எதிரா கிரியை செய்யறவங்களோட தேவன் இடைபடல. பாதிக்கப்பட்ட நம்மோட தான் ஆண்டவர் பேசுறாரு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உங்க பக்கம்தான் இருக்கு.
1: ஆமென்.
0: உங்களுக்கு விரோதமா தவறு செஞ்சவங்க நிம்மதியா தூங்குறாங்க. அவங்க மனசுல எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு அவங்க எந்த சங்கடமும் இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு விரோதமா ஒரு சின்ன தீமை செய்யணும்னு நினைச்சா கூட உங்க மனசு படாத பாடுபடுது. அவ்வளவு பெரிய தீமைகளை தனக்கு விரோதமா செஞ்ச சவுலுக்கு விரோதமா ஒரு தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை தாவீது ஃபேஸ் பண்ணப்ப படாத பாடுபட்டாரு.
1: எஸ்
0: அவர் பாட்டுல தூங்குறாரு. யாரு?
1: சவுலு.
0: தாவீத வேட்டையாட வந்துட்டு தூக்கம் வருமா? அவ்வளவு பெரிய படையோட வர்றாரு. எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. ஆனா தாவீத சோதிக்கும்படி கத்தரே ஒரு தூக்கத்தை வரவழைக்கிறார் அந்த இடத்துல.
1: எஸ்
0: எந்த உறுத்தலும் இல்ல, எந்த நெருடலும் இல்ல. மகளை கொடுத்துட்டு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: ஈட்டி எடுத்து எரியறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: ரொம்ப கேவலமா திட்டுறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: காய்மாரமா பாக்குறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. ஆனா உங்களுக்கு தான் உறுத்துது. உங்களுக்கு மட்டும்தான் மனசுல சங்கடமா இருக்கு. ஈட்டியும் செம்பையும் கையில் எடுத்துட்டு போறப்ப பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான், ஒரே குத்தா என்ன செய்யட்டுமா?
1: குத்தட்டும்.
0: தரையோட உருவ குத்தட்டுமா? இந்த ஈட்டியை வச்சு தனியா உன்னை படாத பாடு என்ன செஞ்சான்?
1: படுத்துனா
0: படுத்துனா. இந்த ஈட்டியை வச்சு ஒரு குத்து என்ன செய்யுமா?
1: ரெண்டு குத்தா குத்தாம ஒரே குத்தா குத்திடுவா.
0: டேய் இருடா. அதனாலதான் நீ ஏன் இடத்துல என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. இது ஏன் காரியம்டா? நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்.
1: எஸ்.
0: அதே ஈட்டிய எடுத்து கையில் எடுத்துட்டு போய் செம்பையும் கையில் எடுத்துட்டு போய் சவுலுக்கு ஊழியம் செஞ்சாரா?
1: செஞ்சாரு.
0: அல்லேலூயா. எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க அந்த அந்த சூழ்நிலையை. அந்த நேரத்துல மனப்புண்ணு மனப்புண்ணு அப்படின்னு சொல்லி தாவீது ரொம்ப என்ன செய்யலன்னா புலம்பல. அவர் ஒரு தெளிவான ஒரு டீச்சிங் கொடுக்கிறாரு, வெள்ள தெளிவான வெளிப்பாடு வருகிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே.
1: எஸ், அல்லேலூயா.
0: கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போடாமல் அவர் என்னை காப்பாராக.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அனாயிண்டட். சால் யாரு?
1: அனாயிண்டட்.
0: அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குரோதமா எதை நம்ம என்னென்ன செய்ய
1: கூடாது?
0: கூடாது, பெரிய பொல்லாப்படாது.
1: அல்லேலூயா.
0: அங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெவலேஷன் வருது. அந்த இடத்துல ஒரு மன கண்கள் என்ன செய்றார்னா, தான் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: இந்த காரியத்தை நீ பார்க்கிற மாதிரி தேவன் பார்க்கல, தேவன் பார்க்கிற மாதிரி நாம இந்த காரியத்தை பார்க்கணும். அதான் மெச்சூரிட்டி.
1: ஆமென். அல்லேலூயா.
0: நான் பார்க்கிறது போல இந்த காரியத்தை தேவன் என்ன செய்யல?
1: பார்க்கல.
0: பார்க்கல. தேவன் இந்த காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்கிறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நானும் அதே மாதிரி பார்க்கிறதான் பக்குவம்.
1: ஆமென்.
0: இது தேவனோட பழகிறவனுக்கு தான் வரும்.
1: எஸ்,
0: ஆடிக்கு ஒருக்கா அம்மாசிக்கு ஒருக்கா அவற்றை வர்றவனுக்கு என்ன செய்யாதுன்னா
1: வராது.
0: திருவிழாவுக்கும் பண்டிகைக்காக மட்டும், புது வருஷத்துக்காக மட்டும், கிறிஸ்துமஸ்க்காக மட்டும், புது வருஷ ஈஸ்டர் ஆகட்டும், அப்புறம் ஒன்னாம் தேதி வாக்குத்தத்தம் ஆராதனை ஆகட்டும், பந்தி ஆராதனைக்கு மட்டும் வர்றவனுக்கு இது விளங்காது.
1: விளங்காது.
0: இது தேவனோட பழகிற இருதயம்.
1: ஆமென்.
0: காயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த காயம் என்ன ஆறல. ஆனா ஆண்டவர் அந்த தருணத்தை பயன்படுத்தி என்னை பக்குவப்படுத்துகிறார். எப்படி பக்குவப்படுத்துறாரு? ஒரு ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடை தந்து.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எதுக்காக ஆண்டவரே இப்படியெல்லாம் நடத்துறீங்க? டே, உன்னோட கைரோஸ் வருது. உனக்காக நான் குறிச்சிருக்கிற நேரம் வருது. ஓனர்ஷிப் வருதுடா உனக்கு. அந்த ஓனர்ஷிப் உன் கையில நான் தர்றப்ப அதை ஹேண்டில் பண்ண தேவையான ஸ்டுவர்ட்ஷிப் உனக்கு என்னன்னா வேணும்.
1: வேணும்.
0: ஆளுகைய நீ கையாளணும்னா இந்த மாதிரிதான் நான் உன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்த விரும்புறேன். அப்படி நான் பயன்படுத்தும் பொழுது அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: நான் உன்னை கனம் பண்ணுவேன்.
1: ஆமென்.
0: நான் கனம் பண்ணும் பொழுது உனக்கு தேவையான ஆரோக்கியம், உன்னுடைய ரணம் தானாவே ஹீலாகும்.
1: ஆமென். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.

0: பாருங்க, தங்களுக்கு ஏற்பட்ட மற்றவங்களால தங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை பெருசாவே பேசிட்டு இருக்கிறவங்க, வருத்தங்களை குறிச்சு திரும்ப திரும்ப பேசுறவங்க, அவங்களுக்குள்ள மன புண்ணு இருக்க வெளியே, அவனுக்கு பிரகாசம் இல்ல, மன கண்கள் இல்ல.
1: எஸ்,
0: வருத்தத்தோடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கங்க, மன கண்கள் திறக்கப்படாம மன புண்களை நம்மளால கையாளவே
1: முடியாது.
0: முடியாது. வருத்தம் வருத்தமா வேணும்னா போ, உன்னு அது என்ன செய்ய முடியும், குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு நம்மளால குப்புற படுத்து கிடக்க முடியுமா?
1: முடியாது.
0: அத்தர் பெரிய காரியங்களை செய்யறதுக்காக நம்மளை இந்த அழுத்தத்தை பயன்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: அதனால நம்ம எல்லாம் அழுத்தத்துல வந்தவங்க, அதனாலதான் பெரிய பிரஷர் குக்கர்.
1: எஸ்.
0: ஏன் இந்த பிரஷர் அப்படின்னா, இந்த பிரஷர் இருந்தா தான் நீ வேகவேன்ற ஆண்டு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் அப்படி மொறுமொறுன்னு ஏன் இருக்குன்னா, சென்னை நாங்க வர்றப்ப எல்லாம்
1: எங்க அகிலாக்காவ மேத்யூ அண்ணனும்
0: ரெண்டு பேரும் எங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்தாலும் சரி, எங்களை பிடிச்சி எப்படியாவது வம்பு பண்ணி வீட்டுக்கு வர வச்சு, அந்த காலையில ஒரு ஆட்டுக்கால் பாய வைப்பாங்க பாருங்க. இடியப்பம் ஆட்டுக்கால் பாயமா?
1: இடியப்பம், இட்லி சில நேரம்
0: வச்சு பேசுறப்ப இப்ப பாருங்க வாயில வச்சு வந்துச்சு. அந்த மாதிரி போட்டு அவங்க சிஸ்டர் அகலேட்ட நான் கேட்பேன், எப்படிப்பா இப்படி முறுக்கு மாதிரி என்னன்னா
1: இருக்கு
0: இந்த ஆட்டு காலை வந்து நாங்க கடிச்சு கீழே துப்புற மாதிரி இல்ல, கடிச்சு அப்படி மென்னும் முழுங்குற மாதிரி முறுக்கு மாதிரி முறுமுறுன்னு இருக்கு, எப்படிப்பா இப்படி சாப்டாச்சுன்னு கேட்டா சொல்லப்பல
1: விசில்
0: குக்கர்ல வச்சு சும்மா விசிலுக்கு மேல விசில
1: விட்டுருவேன்.
0: இந்த மாதிரி ஆயிருச்சு
1: ஆயிருச்சு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் வந்து விசிலுக்கு மேல விசில் விட்டு ரொம்ப பிரஷர் ஆனா வெடிச்சிருவாங்கன்னு தெரியும், அதனாலதான் விசில வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிஸ்ன்னு ஒரு சத்தம் கேட்கும், அந்த நேரத்துக்கு டெம்பரவரியா ரிலீஃப் இருக்கும். ஆனா அழுத்தம் அழுத்தமா தான் என்னன்னா
1: இருக்கும்.
0: அடுத்து ஒரு பிரஷர் அக்குமுலேட் ஆகும், ஐயோ நான் வெடிச்சிருந்த கிஸ்ன்னு ஒரு சத்தம் வரும். இப்படியே 10 விசில் 15 விசில்னு விட்டு அந்த அழுத்தத்துக்குள்ளே வச்சு கடைசியில் என்னன்னா
1: பெந்திருச்சு. எஸ்.
0: அதே மாதிரி ஒரு பிரியாணி கதையை நாங்க அதிகமா நாங்க சொல்லுவோம். பிரியாணி ஏன் கமகமன்னு மணக்குதுன்னா பிரியாணி சொல்லுது, எல்லாம் வெந்து முடிச்சிருச்சுன்னு சொல்லி நான் வந்து நினைச்சா கீழே வந்து
1: சிம்மு
0: நெருப்பு ஃபுல்லா பத்த வச்சு நெருப்பை வெளியில இழுத்து விட்டு கங்க போட்டானுங்க கீழே சிம்ல வச்சுட்டானுங்க. சரி அப்பாடா தப்பிச்சு நினைச்சா மேல ஒரு தட்டை மூடி கீழே இருந்த கங்க தூக்கி மேல கொட்டிட்டாங்க. இது என்னன்னு கேட்டா தம்முன்றாங்க. கம கமன்னு வாசனை வராம என்ன செய்யும்,
1: என்ன செய்யும்?
0: ஆண்டவர் நம்மளை பந்திக்கு ஆயத்தப்படுத்துறாரு. கமகமங்கிற பிரியாணி பந்தியில வர்றப்ப சாப்பிடறவன் என்னயா இப்படி மணக்குது
1: மணக்குது.
0: ஆனா பிரியாணி சொல்லும் கீழே
1: சிம்மு
0: மேல
1: தம்மு.
0: கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
1: எஸ்.
0: ஓ வாய்க்கு நான் இன்னைக்கு இவ்வளவு ருசியா இருக்கிறேன்னா கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
1: நெருப்பு.
0: கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்னை வேக வச்சுட்டாங்க.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்ப பிறர் என்ன ரணப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த காயத்தை பெருசா போக்கஸ் பண்ணாதீங்க. ஆனா மனுஷனுடைய இயல்பு அந்த காயத்தை என்ன செய்யும், ஃபோக்கஸ் தான் பண்ணோம்.
1: எஸ்.
0: நம்ம மனுஷங்க தானே, நமக்கு கோபம் வரும், நமக்கு ஆத்திரம் வரும், நமக்கு எரிச்சல் என்னன்னா
1: வரும்.
0: அந்த பிரஷரை நம்மளால ஹேண்டில் பண்ண என்னன்னா முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஹீலிங்க கொடுக்காம என் மன கண்ணை தர்றார். இந்த காரியத்தை ஓ ஆங்கிள் பார்க்காத, நான் எப்படி இந்த காரியத்தை பார்க்கிறனோ அப்படி பார்க்க தேவையான பிரகாசமுள்ள மன கண்களை உனக்கு தர்றேன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெளிப்பாடை தாவீதுக்கு தந்ததை போல, அபிகாயில் மூலமா ஒரு ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடை தாவீதுக்கு அருளி செய்ததை போல, ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஆலோசனையை தந்து நம்ம மனசுல காணப்படுகிற கொதி நிலையை மாற்றுகிறார்.
1: ஆமென்.
0: இப்ப கூட உங்க பிரஷர் கிஸ்னு ஒரு சத்தம் வந்து ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்.
0: கொதிக்கிற மனசை கத்தர் என்ன செய்கிறார்னா ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து ஆசுவாசப்படுத்துறாரு. அந்த வெளிப்பாடு ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்மளை பக்குவப்படுத்துது, நம்மளை பண்படுத்துது. ஆனா கைரோஸ் வர்றப்ப ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: க்ரோனோஸ்ல என்ன பக்குவப்படுத்துறாரு, கைரோஸ்ல என்ன பயன்படுத்துறார் பெரிய அளவுல.
1: ஆமென்.
0: அப்படி பயன்படுத்தும் பொழுது என்ன எல்லாரும் கனம் பண்றாங்க, பாரோ ஜோசப் ஆனர் பண்றது போல, கைரோஸ் மொமெண்ட் வந்தப்ப டேவிட சமஸ்த இஸ்ரவேலும் ஆனர் பண்ணது போல, தேவன் நம்மளை பயன்படுத்தி கனப்படுத்தும் பொழுது என்னுடைய ரணம் தானாவே குணப்படும்.
1: ஆமென்.
0: உங்க காயங்கள் குணப்படக்கூடிய விதத்துல ஆண்டவர் இப்ப ஒண்ணும் செய்ய போறது இல்ல. உங்க கைரோஸ்ல உங்களை கையில் எடுத்து கத்த பயன்படுத்தும் பொழுது உங்களை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. நீங்க கனமடைகிற அந்த நேரத்துல உங்க ரணங்கள் தானாவே குணமாகும்.
1: ஆமென்.
0: அங்கதான் உங்க எப்ராயிம, அங்கதான் உங்க மனாசேய நீங்க பார்த்து பூரிச்சு போய் நிக்கிற நேரம்.
1: எஸ்.
0: அல்லேலூயா. பாட்டு எதிர்க்கிறவர்கள் மத்தியில்

0: பிரஷர்ல இருந்து இன்னைக்கு உங்களை ரிலீஸ் பண்ற ஆண்டவர்.
1: என்னை தாங்கி
0: இறையாதே, அமைதலாயிரு.
1: கடும் பிரச்சனைகளே,
0: யாரு குரோதமாகவும் நீங்க கொந்தளிச்சிடாதீங்க.
1: நேரி செல்வ,
0: யாரு குரோதமா நீங்க மனசுல கொதிப்படையாதிருங்கள்.

0: அபிகாயில் சொன்ன ஆலோசனை கேட்டு மனக்கண்கள் திறக்கப்பட்ட தாவீது சொல்றாரு. 1 சாமுவேல் 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி,
1: உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
1: நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழி வாங்காத படிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
0: நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானா,
1: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா.
0: இங்க டேவிட் ஆண்டவர் ஹீல் பண்ணாரா? ஹீல் பண்ணல. காயம் எப்படிதான் இருக்கு? இன்னும்
1: காயமாகவே,
0: காயமா தான் இருக்கு. அப்ப அந்த காயத்தை நடுவுலையும் எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு குயட்டா மாறினார் அப்படின்னா, தேவன் தம்முடைய காரியத்தை ரிவீல் பண்ணிருக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கல, அதான் உங்களுடைய கோபத்துக்கு காரணம்.
1: எஸ்,
0: ஆண்டவர் இவ்வளவு பெரிய காயத்தை எனக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க, என்ன ஹீல் பண்ணுங்க ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க காத்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணி.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: உங்க மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்ணை திறக்கிறாரு பாருங்களேன். சுவர்ல நீர் விடுகிற ஒரு நாய் கூட அவனுக்கு இருக்க கூடாதுங்கிற கோபம் வந்து உன்னோட ஸ்டாண்டர்ட். ஆனா அது என்னோட ஸ்டாண்டர்ட் இல்ல.
1: எஸ்,
0: சில பேர் அவங்க ஸ்டாண்டில் நிக்கிறாங்க, ஆனா தேவன் ஒரு ரெவலேஷனை தந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: டேய், இது இல்லடா நீ எடுக்க வேண்டிய ஸ்டாண்டு. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன், நான் என்ன விரும்புறேங்கிறத தயவு செஞ்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவருடைய காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்பதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு நமக்கு தெரிய வரும்.
1: ஆமென்.
0: அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் வர்றப்ப என்னோட ஸ்டாண்டர்ட் நான் விட்டுறேன்.
1: எஸ்,
0: என் ஸ்டாண்டர்ட் நான் விட்டது காரணமே தேவன் எனக்கு தந்த அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எஸ்,
0: இன்னைக்கு கூட ஒரு ஸ்டாண்டில் நீங்க நிக்கிறீங்க. நான் ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா எடுத்துட்டேன், இந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் இறங்கி வர்ற மாதிரி என்னன்னா இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய வாதம், உங்களுடைய கோபம், உங்களுக்கு உண்டான காயத்துல இந்த ஸ்டாண்ட நீங்க எடுத்திருக்கீங்க.
1: எஸ்,
0: உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல நான் பிரியமா இல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு.
1: ஆமென்.
0: யாரோட பேசுறாரு தெரியல, ஆனா உங்களுக்கு நேரா வார்த்தை வருது.
1: ஆமென்.
0: நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த ஸ்டாண்ட நீ ஏன் எடுத்தனா, உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு இந்த ஸ்டாண்ட நீ எடுத்த. ஆனா திஸ் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட்.
1: எஸ்,
0: தீமைக்கு தீமைய, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமலும் இருந்து நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்,
1: நன்மை செய்யுங்கள்,
0: ஆசீர்வதியுங்கள். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவங்க கர்த்தரால.
1: ஆமென்.
0: ஆசிக்கலாமா? ஒண்ணு பேதுருவா, ரெண்டு பேதுருவா, ஒன்னு பேதுரு.
1: எஸ்,
0: ஒன்னு பேதுருல
1: 3:9
0: வாசிக்கலாமா?
1: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து
0: ஆசீர்வதியுங்கள். அதனால நீங்க என்ன ஸ்டாண்ட் இப்ப எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த சொல்றார் இது என் ஸ்டாண்டர்ட் இல்லன்ற.
1: எஸ்,
0: திஸ் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட். யூ ஆர் மேக்கிங் யுவர் ஓன் டெசிஷன். I don't want to agree with your stand. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு என்ன இல்ல, உடன்பாடு என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல. This is not my standard. இது என்னுடைய தரம் அல்ல, என் கரம் இருக்கிறவன் செய்யற வேலை இது இல்ல.
1: ஆமென்.
0: என் கரம் மேல இருக்கணும்னா இருக்கணும்னா என் தரமும் அவங்க கூட இருக்கணும்.
1: எஸ்.
0: கத்தருங்களுடைய யுத்தங்களை நடப்பிக்கிற தாவீதே இந்த ஸ்டாண்ட் எடுக்காத, இது என்னுடைய ஸ்டாண்டர்டே இல்ல.
1: எஸ்.
0: ஆண்டவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தர்றாரா?
1: ஆண்டவர்
0: பாக்குறாரு என் கரம் இருக்குப்பா, கரை இருந்தா மட்டும் பத்தாது, என்னோட தரமும் லைஃப்ல என்னன்னா
1: இருக்கணும்பா.
0: இதுதான் க்ரோனோஸ்ல தேவன் எனக்குள் செய்கிற கிரியை.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஆ என்ன சாகவா போற பண்ணி
1: இல்லையே,
0: இம்மா லேசத்தானே வெட்டிருக்காங்க, ஓட்டம் விடு. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கைகாலா போச்சு, முதுகுலாம் நினைச்சிருக்காங்க,
1: உழுதுருக்காங்க,
0: உழுதுருக்கான், அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், பக்குவப்படுத்திருக்கேன் பிள்ளை அப்படிங்கிறார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: என் மகளை நான் நினைச்சிருக்கிறேன்,
1: பக்குவப்படுத்திருக்கேன்.
0: மானே
1: உன்னை பக்குவப்படுத்திருக்கேன்.
0: உன்னை பக்குவப்படுத்திருக்கேன்டா.
1: எஸ்.
0: அழாதரா, கண்ணை தொடச்சுக்கடா அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இப்ப உங்களை நோக்கி கடந்து வருது. நீங்க ஹீல் ஆகல, உங்களுக்கு ஆண்டவர் ரிவீல் பண்றார். உன் ஸ்டாண்ட் விட்டுரு.
1: எஸ்.
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் லைஃப்.
1: எஸ்.
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் ஸ்பீச். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உன்னோட ஒவ்வொரு மூவ்லையும் என்னோட ஸ்டாண்டர்ட ஜன என்ன செய்யணும்
1: பார்க்கணும்.
0: இப்படிதான் நான் உன்னை பந்திக்கு உங்க ரணத்தை ஒண்ணும் செய்யல, ஆனா அதை பயன்படுத்தி பண்படுத்துறாரு.
1: ஆமென்.
0: பக்குவப்படுத்துறாரு.
1: எஸ்.
0: பக்குவப்படுத்தி பயன்படுத்துவார், பயன்படுத்தி கனப்படுத்துவார்.
1: ஆமென்.
0: கனப்படுத்தி குணப்படுத்துவார்.
1: ஆமென்.
0: நடக்க
1: போகுது
0: தொடர்ச்சிக்குள்ள போனா இன்னும் டைம் எடுத்துரும், எனக்கு இன்னொரு ஸ்லாட் தேவை அதை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா அவ்வளவு இந்த விஷயம் அவ்வளவு கண்ணை திறக்குது எனக்கு.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அதனால கண்ணை தொடச்சுக்கங்க. கத்தர் கண்ணை திறந்துட்டார்ல, வேடிக்கையா சொல்லுங்க, கண்ணில இருந்த கண்ணீர் வர்றது நிக்கணும்னா இருதயத்துல ஜீவ தண்ணீர் சுரக்கணும்னு சொல்லுங்க. அதனால கண்ணை திறந்திருக்கிறாரு, கண்ணை தொடச்சுக்கங்க.
1: ஆமென்.
0: கத்தர் கண்ணை என்ன பண்ணிருக்கிறாரு,
1: திறந்திருக்கிறாரு.
0: கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்லா ஆராதனை பண்ணுங்க.
1: எஸ்.
0: எப்படி ஆராதனை பண்ணலாம்?

0: அப்படி சோறு வெந்துருச்சுன்னா ஒரு பருக்கை எடுத்து நசுக்கி பார்ப்பாங்களா?
1: பார்ப்பாங்க.
0: நசுக்கி பார்க்கறது எதுக்கு? பதம் எப்படின்னு பார்க்கறது.
1: எஸ்,
0: நசுக்கி பார்த்தோன்னே கிச்சன்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வடிக்கிற பதம் வந்துருச்சு.
1: எஸ்,
0: என்ன பதம் வந்துருச்சு?
1: வடிக்கிற பதம் வந்து விட்டது.
0: சோற வடிக்கிற பதம், ஒருமான சோத்துக்கு ஒரு
1: சோறு பதம்.
0: அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நசுக்கி பார்த்து.
1: நசுக்கி
0: என்ன பார்த்து?
1: நசுக்கி பார்த்து. அல்லேலூயா.
0: நீங்க நல்ல பதப்பட்டீங்க, அதனால அழுது வடிக்கிறத நிறுத்துங்க. உங்களை சோறு வடிக்கிற மாதிரி.
1: ஆமென்.
0: ஆண்டவர் வடிச்சு பரிமாற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
0: தொடர்ந்து அதை குறித்து தியானிப்போம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஓனர்ஷிப் வந்து ஓவர் நைட்ல கொடுத்துட முடியும். 24 மணி நேரத்துல ஜோசப்க்கு ஒரு ஓனர்ஷிப் வந்துச்சு, ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து 24 மணி நேரத்துல வரல. It took almost 13 years. 13 ஆண்டுகள்.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: டேவிடுக்கு ஓனர்ஷிப் வந்து ஒரே நாள்ல வந்துச்சு. 2 Samuel 5 அதிகாரத்துல சமஸ்த இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாரும் வந்து அவர் ராஜாவை என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரவேலின் மேல அபிஷேகம் பண்ணினார்கள் ஒரே நாள்ல. ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து ஓவர் நைட்ல என்ன செய்யலன்னா,
1: வரவே இல்லை.
0: சோ ஓனர்ஷிப் ஓவர் நைட்ல வரும், ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து இட் ரிக்வயர்ஸ் எ ப்ரோலாங் சீசன்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த க்ரோனோஸ் மொமெண்ட் கண்டிப்பா உங்க லைஃப்ல உண்டுன்னா, உங்களுக்கு ஒரு கைரோஸ் மொமெண்டையும் கத்தர் வச்சிருக்கிற.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: க்ரோனோஸ் பீரியட கடந்து வந்த உங்களுக்கு நீங்க பார்க்க போறது கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஸ்டுவர்ட்ஷிப் அங்கதான் என்னன்னா வருது.
1: எஸ்.
0: இந்த ஓனர்ஷிப் ஸ்டுவர்ட்ஷிப்
1: உக்ரானத்துவம் எஜமானத்துவம்.
0: இத வந்து சூப்பர். உக்ரானத்துவம்
1: எஜமானத்துவம். ஹல்லேலூயா.
0: அடுத்த செஷன்ல இதை குறித்து நாம என்ன செய்யலாம், இன்னும் அருமையா கற்றுக்கொள்ளலாம் அந்த பாடங்களை. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க்யூ அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு அதிசயமா, எவ்வளவு அற்புதமா எங்களை பண்படுத்துறீங்க. ஏ, நாங்கள் குணப்படலைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் காயங்களை நீங்கள் ஆற்றலைங்கிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல் இருந்துச்சு. நான் இன்னைக்கு அந்த ரணத்தை பயன்படுத்தி நான் உங்களை பெரிய காரியத்துக்காக பண்படுத்தியிருக்கிறேன். பெரிய காரியத்துக்காக நான் பண்படுத்தியிருக்கிற பொழுது அந்த காரியத்தை என் நேரம் வர்றப்ப நான் உங்களை பயன்படுத்தவும் செய்வேன். நான் உங்களை பயன்படுத்தும் பொழுது உங்களை நான் கனம் பண்ணுவேன். நான் கனம் பண்ணும் பொழுது உன்னுடைய ரணம் தானாவே குணமாகும். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீ எடுத்திருக்கிற ஸ்டாண்டு வேற, என்னோட ஸ்டாண்டர்டு வேறங்கிறத ரொம்ப அற்புதமான விதத்தில் எங்களுக்கு வலியுறுத்தி, எங்களை ஹீல் பண்ணாம எங்களுக்கு நீங்க ரிவீல் பண்ண உங்க கேரக்டருக்காக, உங்க ஸ்டாண்டர்டுக்காக நாங்கள் தேங்க் பண்றோம். எந்த சூழ்நிலையும் ஒரு தேவ மனுஷனை போல நாங்கள் பிஹேவ் பண்ண, உங்களை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள, இது ஒரு கேரக்டர் எக்ஸிபிஷன். ஆண்டவரே, we want to exhibit your character under pressure. ஆண்டவரே, அழுத்தத்தின் நேரத்தில் உங்களுடைய குணத்தை நாங்கள் பிரதிபலிக்க நாங்கள் விரும்புகிறோம். தேங்க் யூ ஃபார் டீச்சிங் ஆல் தி ஸ்டஃப்ஸ். We are highly favored. Thank you for the privilege. எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து எங்களோட பேசுங்க. நாளைய தினத்தில் இன்னும் இதில் ஆழங்களுக்குள்ள எங்களை கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்லதுதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: 118:6.
1: சங்கீதம் 118:6 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம்.
0: Been teaching on renewing our mind for the last quite some time.
1: கடந்த பல வாரங்களாக மனம் புதிதாகுதல் என்கிறதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
0: You know, and 2 Corinthians 10:3-5, let me remind you, says that we must cast down every imagination, every high thing that exalts itself against the knowledge of God, and bring into captivity every thought that is contrary to the thought of Christ.
1: 2 Corinthians 10:3-5 என்ன சொல்கிறது? எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Thoughts are the things that get us into trouble.
1: இந்த எண்ணங்கள் தான் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறது.
0: Thoughts bring fear.
1: எண்ணங்கள் பயத்தை கொண்டு வருகிறது.
0: Thoughts affect our health.
1: எண்ணங்கள் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறது.
0: Third, thoughts affect our performance in our work.
1: இந்த எண்ணங்கள் நம்முடைய வேலையின் திறனை பாதிக்கிறது.
0: So thoughts are a very important aspect of man's being.
1: ஆகவே மனுஷன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது.
0: The apostle Paul says in Philippians 4:8, only think on good things.
1: அப்போ பிலிப்பியன் 4:8 லே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்லவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று.
0: Because your mind is not made to think on bad things.
1: ஏனென்றால் உங்களுடைய மனமானது கெட்ட காரியங்களை சிந்திக்கும்படி உண்டாக்கப்படவில்லை.
0: When you meditate upon bad things, evil things, then it really gets affected.
1: கெட்ட காரியங்கள், மோசமான காரியங்கள் நீங்கள் தியானிக்கும் போது அது மெய்யாகவே பாதிக்கப்படுகிறது.
0: But when you meditate on good things, it gets built up.
1: ஆனால் நல்ல காரியங்களை தியானிக்கும் போது அது கட்டப்படுகிறது.
0: Your mind is a God-given tool for you to live in this world.
1: உங்களுடைய மனம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது.
0: It is meant to function a certain way.
1: ஒரு குறிப்பிட்ட விதத்திலே செயல்படும்படி அது இருக்கிறது.
0: That is why the Bible teaches us a lot about mind to help us understand how we must treat our mind and what kind of thoughts we must put in our mind.
1: ஆகவே தான் நம்முடைய மனதை நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நம்முடைய மனதை மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் நிறைய பேசுகிறது.
0: After you become a Christian believer,
1: நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாய் மாறின பிறகு,
0: you need to really go through a change of mind.
1: ஒரு மனம் மாற்றம் உங்களுக்கு உண்டாக வேண்டும்.
0: You know, change of mind that goes beyond just turning around and giving your life to the Lord Jesus Christ, but now changing your very thoughts about all the various issues of life.
1: அதாவது மனம் மாற்றம் என்று சொல்லும்போது வெறும் இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அந்த மாற்றம் மட்டும் கிடையாது. அதன் பிறகு வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறோ அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
0: But every area of your life, your thoughts must be in along the same lines as the word of God.
1: உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை கேட்டார் போல உங்களுடைய எண்ணமும் அமைய வேண்டும்.
0: Your soul, your thoughts must prosper.
1: உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்க வேண்டும்.
0: And as your soul prospers, your thoughts prosper, you will prosper in every area of your life.
1: உங்களுடைய ஆத்மா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்கும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு
0: So one of the greatest things that a believer has to do is to constantly work to take the thoughts of God and bring them into our mind and store them into our mind.
1: ஒரு விசுவாசி தொடர்ந்தேர்ச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய எண்ணங்களை கொண்டு வந்து மனதிலே அவன் அதை சேமித்து வைக்க வேண்டும்.
0: And work on casting down every thought, every imagination that is wrong and against God.
1: அது மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக இருக்கிற தவறான எந்த ஒரு எண்ணத்தையும் அவன் நிர்மூலமாக்குற அந்த வேளையில் ஈடுபட வேண்டும்.
0: You must use the word of God to destroy those wrong thoughts, those wrong imaginations, because that will become a stronghold that will grip you and that will lead you into all kinds of trouble.
1: தவறான எண்ணங்கள், தவறான கற்பனைகளாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவறான எண்ணங்களே பலத்தாரங்களாய் உருவாகிவிடும்.
0: That is what 2 Corinthians 10:3-5 teaches us.
1: 2 Corinthians 10:3-5 அதைதான் போதிக்கிறது.
0: It begins as thoughts, then it becomes imaginations, then it becomes a stronghold.
1: அது எண்ணமாக ஆரம்பித்து கற்பனையை உருவெடுத்து பலத்தாரனாய் மாறுகிறது.
0: You talk about evil habits, people have bad habits and not able to get rid of it. The bad habit began as a thought, then an imagination, then now it has become a stronghold. It holds them strong and would not let them go.
1: மக்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிறது பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே, அதெல்லாம் எப்படி நடக்கிறது? அது ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து பிறகு கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தாரனாய் மாறிவிட்டது, இப்போது அது வெளியே வர முடியாமல் சிக்கித் தவிக்கிறார்.
0: Now we are dealing with how to deal with our thoughts.
1: அதாவது நம்முடைய எண்ணங்களை சமாளிப்பது எப்படி, அதை தான் பார்த்து
0: கொண்டிருக்கிறோம். So for that I'm using as an example one of the greatest things that bother people today, that is fear.
1: இதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பயம், அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: Now fear, you know, Bible talks so much about fear and tells us to fear not.
1: வேதம் பயத்தை குறித்து நிறைய பேசுகிறது, பயப்படாதே என்று நமக்கு சொல்லுகிறது.
0: Fear is the root cause of many problems of man's life.
1: மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த பயம்தான்.
0: And fear is a thought, and fear is built into people, and it becomes a stronghold over a period of time.
1: பயம் என்கிறது ஒரு எண்ணம், அது மக்களுக்குள்ளே வந்து கொஞ்ச காலம் செல்லும் போது அதே ஒரு பலத்த அரணாய் உருவெடுத்து விடுகிறது.
0: Just like people are addicted to some bad habits, many people are in the clutches of fear and under the grip of fear and unable to get out.
1: எப்படி சிலர் வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்களோ, அதே போல சிலர் இந்த பயத்துக்கு அடிமைப்பட்டு அதனுடைய பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: How they went as far as that?
1: அந்த நிலை வரைக்கும் அவர்கள் சென்றது எப்படி?
0: Because they allowed thoughts of fear.
1: ஏனென்றால் பயத்தின் எண்ணங்களை அனுமதித்து விட்டார்கள்.
0: And it became an imagination.
1: அதுவே ஒரு கற்பனையாய் மாறியது.
0: It became a stronghold.
1: அது பலத்த அரணாய் மாறியது.
0: Now you got to take the word of God and destroy that stronghold.
1: இப்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து அந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்க
0: வேண்டும். Bible says the weapons of our warfare are mighty through God to the pulling down of strongholds.
1: வேதம் சொல்லுது எங்களுடைய போராயுதங்கள் பலத்த அரணைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: We have a spiritual warfare that we must take. Undertake.
1: அதாவது நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது.
0: When we say spiritual warfare, it's not always, you know, with the devil or something like that.
1: ஆவிக்குரிய யுத்தம்னு சொன்ன உடனே எப்போ வந்து அந்த பிசாசோட கூட நமக்கு சண்டை கிடையாது.
0: No, nowadays the devil, you know, he deals with our mind, and it's through the thoughts only he deals with us.
1: பிசாசு நம்முடைய மனதோட, அதாவது நம்முடைய எண்ணங்களிலே தான் அவன் வந்து செயல்படுகிறான்.
0: And it is through the thoughts that he captivates us.
1: எண்ணங்களாலே தான் அவன் நம்மை சிறைபிடிக்கிறான்.
0: So you need to work with the thoughts.
1: ஆகவே இந்த எண்ணங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும்.
0: You need to bring down every stronghold by the mighty weapons that God has given to you.
1: தேவன் கொடுத்திருக்க அந்த பலத்த ஆயுதங்கள் மூலமாக அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும்.
0: So let's go to Psalm 118 and continue with what we have said last week.
1: சரி, 118 சங்கீதத்துக்கு போவோம். கடந்த வாரம் சொன்னதை தொடருவோம் நாம.
0: Says the Lord is on my side, I will not fear. What can man do to me?
1: சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
0: The Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: It's not saying that the Lord is with you or by the side of you. No, he is on your side means he is on your team pulling with you and joining with you.
1: அதாவது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட கூட சேர்ந்து உங்களுடைய கூட்டணியிலே அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம்.
0: And he provides his strength and his power to you.
1: அவருடைய பலனையும் அவருடைய ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: So the psalmist says, I will not fear. What can man do to me?
1: ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
0: As we began this last week, I told you that he wrote it, you know, in difficult circumstances.
1: கடந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, அவன் இதை எழுதினது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான்
0: எழுதுகிறான். He has gone through fearful circumstances.
1: பயப்படத்தக்க சூழ்நிலையில கூடலாம் அவன் கடந்து வந்திருக்கிறான்.
0: You know, he had to flee for his life for quite some time.
1: கொஞ்சம் வெகு நாட்களாக தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓட வேண்டிய நிலை அவனுக்கு.
0: He had every reason to fear and every reason to be in fear night and day.
1: பயப்பட இரவும் பகலும் பயந்திருக்க எல்லா காரணமும் அவனுக்கு உண்டு.
0: So he has really come to grips with this truth, how to live without fear in the midst of fearful circumstances.
1: ஆகவே அச்சுறுத்து கூட சூழ்நிலை மத்தியிலே பயப்படாமல் வாழ்வது எப்படி என்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான்.
0: He says, I found the secret.
1: அவன் சொல்றான், ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: I will not fear because the Lord is with me.
1: நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
0: The Lord is with me.
1: கர்த்தர் என்னோடு கூட
0: இருக்கிறார். Everybody say, the Lord is with me.
1: நான் சொல்றேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: You know, I told you last week that one of the biggest problems with people today is that people think one of the reasons why people have fear as a big factor in their lives is because people think the Lord is the problem.
1: கடவுளே சொன்ன இல்லையா, மக்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்க காரணம் என்னன்னு சொன்னா, விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் தான் அவருக்கு எதிராளியே.
0: The Lord is the one that ran your business into loss.
1: கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்தது.
0: The Lord is the one that gave you the disease.
1: கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்தது.
0: The Lord is the one that destroyed your family life.
1: கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை அழித்தது.
0: See, a lot of Christian people think like that.
1: நிறைய விசுவாசிகள் அப்படி தான்
0: நினைக்கிறாங்க. How do I know?
1: எனக்கு எப்படி தெரியும்?
0: Look at them the way they talk. They say, why did the Lord do that to me, brother?
1: பேசுற விதத்தை பாருங்க. கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு இப்படி செஞ்சார்?
0: Now such people cannot get rid of their fear because they do not understand this primary primary concept that the Lord is on their side. They think the Lord is their enemy. If the Lord is your enemy, you better be afraid, my friend.
1: பாருங்க இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பயத்தை அவங்க புறம்பே தள்ளவே முடியாது. ஏன் சொன்னா கர்த்தர் அவங்களுக்கு எதிராக இருக்கிறான் ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கு. கர்த்தர் எதிராளின்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆகணும்.
0: சப்போஸ் யூ ஆர் சிக் அண்ட் யூ திங்க் தி லார்ட் இஸ் தி கிவர் ஆஃப் சிக்னஸ்.
1: நீங்க வியாதியா இருக்கீங்க, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கிறவர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு
0: வச்சுங்க. And you know, then you got to be afraid, you know, the Lord giveth and the Lord taketh away. I don't know when, you know, it's going to happen, you know.
1: அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எப்போ எடுப்பாரோ தெரியலன்னு தான் உட்காரணும்.
0: You know, there's no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: Such beliefs lend itself to fear and gets you locked into fear.
1: இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறது, பயத்தின் பிடியிலே சிக்க வைக்கிறது.
0: And these kinds of beliefs are very prevalent and very common among Christian people.
1: இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரவலா இருக்கு.
0: That the Lord is behind every disaster, every evil thing that is happening. You know, if a storm happened, if a cyclone came, it's the Lord.
1: என்ன எல்லா பேரழிவுக்கு பின்னாலே, எல்லா தீமைக்கும் பின்னாலே, ஏதாவது புயல், ஏதாவது சூறாவளி வந்தா உடனே கர்த்தரால வந்தது.
0: Anything bad and terrible happened is the Lord.
1: ஏதாவது மோசமா பயங்கரமானதுனா கர்த்தரால வந்தது.
0: Now then you can't get out of fear, because if you think that the Lord who's giving you the sickness, the Lord is running your business into loss, the Lord who separated your family, the Lord did all these things, then you better be afraid, because you can't stand against him and win.
1: பாருங்க கர்த்தர் தான் வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் புயல் அனுப்புகிறார், கர்த்தர் தான் வியாதி அனுப்புகிறார்ன்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆக வேணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா, நீங்க தான் நம்புறீங்க.
0: There is no other way but fear and keep on living in fear.
1: பயப்படுவதை தவிர வேற வழியே கிடையாது. தொடர்ந்து பயத்துல தான் வாழணும்.
0: Because if the Lord is not on your side, then you better be afraid.
1: ஏனா கர்த்தர் உங்கள் பட்சத்துல இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும்.
0: But if you understand this one basic truth that the Lord is on your side.
1: ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கிற இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டால்,
0: this is one of the most basic truths that I began to understand.
1: பாருங்க நான் விளங்கிக் கொண்ட அடிப்படை சத்தியங்கள் இது ஒன்று.
0: Revolutionized my thinking.
1: என்னுடைய எண்ணத்திலே ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டு வந்தது.
0: A lot of bad things happen in this world.
1: இந்த உலகத்துல ஏராளமான தீமைகள் நடக்குது.
0: There's a lot of evil in this world.
1: நிறைய தீமை
0: But I know that the Lord is on my side.
1: ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is not my enemy.
1: கர்த்தர் என் எதிரி அல்ல.
0: No matter what happens, the Lord is not against me. He is for me and he is on my side.
1: என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் என் பட்சத்தில் எனக்காக இருக்கிறார்.
0: So I remember that at all times.
1: ஆகவே எப்போதுமே இத தான் நான் மனசுல வைக்கிறேன்.
0: When you are sick, you must remember that the Lord is on your side.
1: வியாதியா இருக்கும்போது இத மறக்க கூடாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: When you don't have a job and don't have money, when you are in debt, you got to remember the Lord is on your side.
1: வேலை இல்லாத இருக்கும்போது, கையில காசு இல்லாத இருக்கும்போது, கடன்ல இருக்கும்போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதை மறக்க கூடாது.
0: Having family problems, separation and all of this, you know, you got to remember that God is on your side.
1: குடும்ப பிரச்சனை இருக்கும்போது, குடும்பம் பிரிந்திருந்தாலும் சரி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கான்றதை மறக்கவே கூடாது.
0: Now with the Lord's help, now you can recover and you can get back in shape.
1: கர்த்தருடைய உதவியினாலே இப்ப நீங்கள் மீண்டு வரலாம், திரும்ப பழைய நிலைக்கு வரலாம்.
0: So the basic thing to believe is that the Lord is on my side, and the psalmist has got the message. He has understood this basic thing.
1: அடிப்படையில் நாம் நம்ப வேண்டியது என்ன, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அடிப்படை காரியத்தை விளங்கிக் கொண்டார்.
0: Now then why so much problem in this world and in the lives of people?
1: அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை?
0: It is because the Bible says that people perish for lack of knowledge.
1: காரணம் என்னவென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
0: Many times we are in trouble because we have lack of knowledge.
1: பல சமயத்திலே நாம் பிரச்சனைக்குள்ள சிக்குகிறோம். ஏன்னு சொன்னால் அறிவில்லாமை.
0: Now turn with me to 2 Peter chapter 1.
1: திரும்பவும் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு.
0: Let me show you something and we're going to build upon this.
1: சில காரியங்களை காட்டுகிறேன், அதிலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன்.
0: 2 Peter chapter 1 verse 3 and 4.
1: 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3 4 வசனங்கள்.
0: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
1: தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி.
0: Now notice what it's saying.
1: என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிங்க.
0: That through salvation through Jesus Christ, God has now given to us all things that pertain to life and godliness.
1: ரட்சிப்பின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
0: Everybody say all things are given to me.
1: எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
0: It has to do with life and spirituality.
1: அதாவது இந்த உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டுத்துக்கும் தேவைப்பட்ட அனைத்தையும்.
0: Everything you need to live your life at best in this world and to live your life spiritual life is given to you.
1: அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஜீவிதத்திலே சிறந்து வாழ்வதற்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
0: Why is it given?
1: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு?
0: Next verse.
1: அடுத்த வசனம்.
0: By which have been given to us exceedingly great and precious promises, that through these you might be partakers of divine nature, having escaped the corruption that is in the world.
1: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: It says several things here.
1: இங்கே பல காரியங்கள் சொல்லுகிறது.
0: Verse 3 says all things that pertain to life and godliness is given to us.
1: வசனம் சொல்லுகிறது ஜீவனுக்கும் தேவபக்தி வேண்டிய எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு.
0: Verse 4 says that these have been given to us by way of precious promises.
1: நான்காம் வசனம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் விலையேறப்பட்ட வாக்கு தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: How is it given to us? Where is it?
1: எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எங்க இருக்குது?
0: Because people say when you say everything is given to you that has to do with your life and godliness, they say where is it?
1: அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க.
0: I say look under your arm where you got your bible tucked.
1: அக்கல்ல பைபிளை வச்சிருக்கீங்களா? அங்க பாருங்க.
0: That's where it is.
1: அங்க இருக்குது.
0: Look at your shelf where the bible is. It's all there.
1: உங்க பைபிள் வச்சிருக்கீங்க அந்த ஷெல்ஃப் அத பாருங்க அங்க தான் இருக்கு எல்லாமே.
0: God has not put it somewhere hidden from you so you can't get it and play with you.
1: தேவன் வந்து எங்கயோ அத ஒளிச்சு வச்சிட்டு உங்க கூட இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடுறது கிடையாது.
0: In all of your homes you have bible, you're carrying it around going everywhere and you know sometimes you're reading it also.
1: எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு. பைபிளை தூக்கிட்டும் போறீங்க, சில சமயத்துல அதை வாசிக்கவும் செய்றீங்க.
0: But do you know that everything that you need to live your life successfully and your spiritual life successfully is in the little book that you're carrying around?
1: ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்துமே இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா?
0: See, that's what got me interested because when I understood that I started reading and I started listening to anybody that will preach to me from this word and tell me what these promises mean.
1: பாருங்க இதுதான் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினது. ஆகவேதான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது என்பது குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணினால் அதை யாராவது பேச கேட்டால் அவ்வளவு ஆவலோடு அதை நான் கேட்கிறேன்.
0: Sometimes I'll check their tapes and listen 3-4 times again and again.
1: சில சமயத்துல அந்த டேப் எடுத்து 3-4 முறை திரும்ப திரும்ப கேக்குறேன்.
0: Because that thing has to do with my success.
1: ஏனென்றால் அது என்னுடைய வெற்றியோடு தொடர்புடையது.
0: If I will only hear it and know what these promises mean and what they signify to me, then I can live in victory in every area of my life.
1: இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு எவ்வாறு முக்கியத்துவம் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றிகரமாய் வாழ முடியும்.
0: I want to know what these things mean.
1: அதாவது இந்த காரியங்களின் அர்த்தம் என்ன, அதை நான் அறிய விரும்புகிறேன்.
0: That's why you're in church today.
1: அவே தான் இங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க.
0: A lot of people are surprised. How come so many people are there on Sunday night?
1: நிறைய பேருக்கு ஆச்சரியம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரில இவ்வளவு கூட்டமானு.
0: One fellow told me, I just go one time, brother. That's more than enough.
1: ஒருத்தர் சொன்னா நான் ஒரே ஒரு முறை தான் போறேன். அதுவே ரொம்ப அதிகம்.
0: His idea is he's doing a favor to the church by going one time a week.
1: அவருடைய ஐடியா என்னன்னா வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு போறதுனால சபைக்கே தான் ஒரு நன்மை செய்யற மாதிரி.
0: No, you're not doing any favor to me or to God or to the church by coming here once a week.
1: பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வரதுனால எனக்கோ கடவுளுக்கோ அல்லது சபைக்கோ நீங்க ஏதே ஒரு நன்மை செய்யிறது கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: You are getting a favor.
1: உங்களுக்கு தான் நன்மை உண்டாகிறது.
0: Amen.
1: Amen.
0: It is for your benefit you come.
1: உங்களுடைய நன்மைக்காக தான் வர்றீங்க.
0: I hear the word not so I can do a favor to somebody, say I heard so and so's tape.
1: Na vasantha kekkuren kettittu avrude tape naanum kedan solradhukaga kediyadhu.
0: No, it's a beneficial thing to me.
1: Kediyadhu adu enakku laabama irukkirathu.
0: I deeply appreciate it.
1: Adu romba paaraatukiren.
0: Sometimes I buy these tapes for 300 400 rupees one tape.
1: Ella samayathila oru tape 300 rupees 400 rupees aguda adha vaangren naan.
0: Thousands of rupees it cost me.
1: Ayirakkanakkana rupees koduthu vaangren.
0: But I never mind.
1: Ana enakku adha oru porutte illa.
0: I will take it and hear it.
1: Adha ketta adha vaangi naan ketpen.
0: They are more than gold and silver to me.
1: பொன்னையும் வெள்ளியையும் விட அதெல்லாம் எனக்கு விலையேறப்பட்டது.
0: Because this is truth.
1: ஏன்னா அது சத்தியம்.
0: If I can only know the truth, I can be free.
1: சத்தியத்தை மட்டும் நான் அறிவேன் என்றால் நான் விடுதலை ஆவேன்.
0: You see, if I can know the truth, I can walk in victory.
1: சத்தியத்தை அறிவேன் என்றால் நான் வெற்றியிலே வாழ முடியும்.
0: Why people don't have victory is because they perish because of lack of knowledge.
1: மக்களுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை என்று சொன்னால் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறது.
0: The Bible doesn't say they perish because it's God's will for them to perish.
1: அது அவர்கள் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமாகவே அழிகிறார்கள் வேதம் சொல்லல.
0: Is there anywhere that says that?
1: இங்கது வேதம் அப்படி சொல்லுதா?
0: Did the Israeli people, the first generation, perish in the wilderness because that's God's will?
1: முதல் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய சித்தம் என்பதனால அழிந்து போனாங்களா?
0: No, no. God's will was land of milk and honey.
1: கிடையாது. தேவனுடைய சித்தம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
0: He told them, I've given the land to you.
1: அவர் சொல்லிட்டார், தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Yet they perished in the wilderness.
1: ஆனாலும் வனாந்திரத்தில் அழிந்தார்கள்.
0: It is not God's will.
1: பாருங்க, இது தேவனுடைய சித்தமே கிடையாது.
0: God didn't scheme and God didn't trap them in the wilderness and kill them.
1: தேவன் திட்டம் போட்டு வனாந்திரத்தில் சிக்க வச்சு அவங்களை சாகடிக்கலாங்க.
0: No, God healed all their diseases and met their needs.
1: தேவனுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்தார்.
0: God did miracle after miracle in their lives.
1: தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்தார்.
0: What more do you want?
1: இதுக்கு மேல என்ன வேணும்?
0: But they would not get a hold of the promise which said, I have given to you this land. This land is yours.
1: ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், இந்த தேசம் உங்களுடையது என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ள முடியல.
0: Moses and Joshua and Aaron will take that one verse, I have given you this land, and preach over and over again. They still didn't get it.
1: மோசே, ஆரோன், யோசுவா போன்றவர்கள் நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன் என்ற ஒரு வாக்கியத்தை எடுத்து திரும்ப திரும்ப பிரசங்கித்தாலும் ஏறல உள்ள.
0: What a wonderful promise.
1: என்ன அருமையான வாக்குத்தத்தம்.
0: I wish they had understood that one little line, I have given it to thee.
1: அந்த ஒரு வாக்கியத்தை விளங்கினா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Given it to you.
1: கொடுத்தேன்.
0: If they had understood that they would have possessed the land.
1: அதை விளங்கி கொண்டிருந்தால் தேசத்தை சுதந்திரித்திருப்பார்கள்.
0: Because they did not understand, they did not even enter the land.
1: அதை விளங்கி கொள்ளாதனால தான் தேசத்துக்குள்ள கால் கூட எடுத்து வைக்கல.
0: Are you making an effort to understand the promises of God?
1: தேவனுடைய வாக்குத்தத்தம்
0: That is the greatest thing that you can do for your life, my friend.
1: உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான் நண்பர்களே.
0: The greatest thing that you can do for yourself is to go after the promises of God and comprehend them. Know what these things mean for you.
1: உங்களுக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பின்னாலே சென்று உங்களுக்கு அது என்ன அர்த்தமாகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
0: Because here in this little book that you got often under your arm and kiss and keep next to your pillow, inside that is the wonderful promises that deals with every issue in your life.
1: அடிக்கடி முத்தமிடுகிற, அடிக்கடி இந்த அக்களுக்கு அடியில் வைக்கிற, அடிக்கடி தலையானுக்கு அடியில் வைக்கிறோமே, இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ளேதான் உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் இருக்கிறது.
0: I say to you again, this is a success book.
1: திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து வெற்றியின் புத்தகம்.
0: It's a winner's manual.
1: இது ஜெயிக்கிறவர்களுக்கான ஒரு கையேடு.
0: Go to this.
1: இதுக்கு போங்க.
0: This has got it.
1: இதுல எல்லாம் இருக்கு.
0: That's why I delight myself in preaching this.
1: ஆகவே தான் இத பிரசங்கிப்பது எனக்கு பேரானந்தமா இருக்கு.
0: Preaching to me is the most wonderful thing in the whole world.
1: என்ன பொறுத்தவரையில பிரசங்கம் பண்ணுவது தான் உலகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு காரியம்.
0: Because I'm just taking what God has said and just telling you what it means.
1: தேவன் என்ன சொல்லிருக்கா அதை எடுத்து அதோட அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
0: It's not such a hard thing.
1: இது வந்து அவ்வளவு கடினமான ஒரு காரியம்
0: இல்ல. Because God has said some wonderful things.
1: என்றால் தேவன் சில அற்புதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார்.
0: Given all things that pertain to life and godliness by way of the precious promises.
1: விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார்.
0: That is why they are called not just promises, they are precious promises.
1: ஆகவே தான் இவைகள் வெறும் வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படாமல் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது.
0: Do you understand what it means to say precious?
1: விலையேறப்பட்டதா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
0: We say the blood of Jesus is the precious blood of Jesus.
1: பாருங்க, இயேசுவுடைய இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம் என்று நாம் சொல்கிறோம்.
0: Why?
1: ஏன்?
0: We all have blood.
1: எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு.
0: But if I shed my blood, I can't save even one little bird.
1: நான் ரத்தத்தை சிந்தினா அதனால ஒரு சின்ன பறவையை கூட என்னால் ரட்சிக்க முடியும்.
0: அதனால தான் ரத்தத்தை சிந்துறது இல்லை. ரத்தம் சிந்தாம ஜம்மன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறேன். I am not into that suffering business.
1: இந்த ரத்தம் சிந்த பாடுபடுற வேலை எல்லாம் கிடையாது.
0: Because even if I shed it, what use it? It can't save anybody.
1: ஏ ரத்தத்தையே நான் சிந்தினாலும் கூட என்ன பிரயோஜனம்? அது யாரையும் ரட்சிக்காது.
0: Isn't that right?
1: இல்லையா?
0: So it's not my blood.
1: ஆ என்னுடைய ரத்தம்
0: இல்ல. We all have blood, but it's ordinary blood. But the blood of Jesus does for man what no other blood can do. That is why it is the precious blood.
1: நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கானாது சாதாரண ரத்தம். ஆனால் எந்த ஒரு ரத்தமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிறதாலே தான் அது விலையேறப்பெற்ற ரத்தம்.
0: If you all join together and gave our blood, it cannot save one person.
1: நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை கொடுத்தாலும் ஒரு ஆளை கூட அது காப்பாற்றாது.
0: But that one person giving his blood 2000 years ago still saves and washes and cleans and cleanses and makes whole everybody that comes under the flow of it.
1: அந்த ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே கொடுத்த அந்த ரத்தம் இன்றைக்கும் மக்களை ரட்சிக்கிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது.
0: That is why we call it the precious blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் இரத்தத்தை விலையேறப்பட்ட இரத்தம் என்று
0: அழைக்கிறோம். Means there is no nothing, no other blood like that. அப்படி
1: சொன்னா அந்த இரத்தத்தை போல வேற எந்த இரத்தமும் கிடையாது.
0: Rare commodity.
1: அது வந்து ரொம்ப அரிதான ஒரு
0: பொருள். Can't you can't get it anywhere else.
1: அது வேற எங்குமே கிடைக்காது.
0: So when it says precious promises.
1: ஆகவே விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது
0: This is different from all other promises you've ever dealt with.
1: அதாவது இதுவரை நீங்கள் கேட்ட கண்ட மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை விட ரொம்ப வித்தியாசமானது.
0: Your husband held your hands at the time of your wedding and said, as long as you know death do us apart, I will provide for you, protect you and love you and all of that.
1: திருமணத்தின் போது உங்க கையை பிடிச்சு கணவர் வாக்குறுதி கொடுத்தார், மரணம் நம்மை பிரிக்க முறையிலே உன்னை பாதுகாப்பேன், போஷிப்பேன், உனக்கு எல்லாமா இருப்பேன் என்று.
0: Wonderful promise.
1: என்ன அருமையான வாக்குறுதி.
0: But it's not a precious promise.
1: அது விலையேறப்பெற்ற வாக்குறுதி கிடையாது.
0: Sometimes you know they don't even remember giving such promises.
1: சமயத்துல அப்படி வாக்குறுதி கொடுத்து ஞாபகம் கூட இருக்குறது இல்ல அவங்களுக்கு.
0: Promises given.
1: வாக்குறுதி கொடுக்கறாங்க.
0: But sometimes it's not lived up to.
1: சில சமயத்துல அதுபடி வாழ்வது கிடையாது.
0: But the one who has promised here is one who cannot lie.
1: ஆனால் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறவர் பொய் உரைய முடியாத தேவன்.
0: And the one who has promised here, Hebrews chapter 6 says, is one who found no one higher than himself to swear by. So he swore by himself and gave the promise when he gave it so that he will surely fulfill it.
1: இங்கே வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் சொல்கிறது, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க என்பதை காண்பிக்க அவரை விட இன்னொரு ஆள் பெரியவர் இருந்தால் அவர் மேல் சத்தியம் பண்ணலாம் என்று பார்த்தால் யாருமே இல்லை. ஆகவே தம்மேலேயே சத்தியம் பண்ணி வாக்கு தத்தத்தை கொடுத்தார்.
0: He will never fail.
1: அவர் ஒருபோதும் தவறவே மாட்டார்.
0: Amen.
1: Amen.
0: He will never fail.
1: தவறவே மாட்டார்.
0: Jesus never fails.
1: இயேசு தவறுவதே இல்லை.
0: We have many love failures.
1: நிறைய லவ் ஃபெயிலியர் பார்க்கறோம் நம்ம.
0: But Jesus never fails.
1: ஆனா இயேசு ஒருபோதும் ஃபெயில் ஆறதே கிடையாது.
0: So if you just you know if you this is why it is precious promise.
1: ஆகவேதான் பாருங்க இது விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தம்.
0: So every word in the Bible is very important.
1: வேதத்துல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்.
0: That's why you must you know it's just like sitting and eating in a nice restaurant, all these good things they've provided you, every little bit, bite and take a good taste, you know.
1: அவர் இது எப்படின்னு சொன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிறீங்க, நிறைய முன்னாடி இருக்கு, ஒவ்வொரு துண்டை எடுத்து நல்லா ருசிச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி இது.
0: Everything has got something.
1: ஒவ்வொன்றுத்துல ஒண்ணு இருக்கு.
0: It's got a taste, it's got a nutrition, it's got something.
1: அதுக்குன்னு ஒரு ருசி, அதுக்குன்னு ஒரு சத்து வகை இருக்கு.
0: So the Bible is like that.
1: வேதமும் அப்படிதான்.
0: By way of precious promises he has given to us everything that pertains to life and godliness.
1: விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களின் வடிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய அனைத்தையும் தந்து விட்டார்.
0: Now why the precious promises and why all things through these precious promises?
1: ஏன் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஏன் அனைத்துமே இந்த விலையேற வாக்குத்தத்தங்களின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது?
0: Why are they given?
1: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
0: Why such precious promises? Why all things pertaining to life and godliness given through the precious promise.
1: yen inda vilayerpetta vaakkathathangal yen jeevanukkum devabhakthiyumane ellame inda vilayerpetta vaakkathathin moolamai kodukapattirukke.
0: Listen to the last portion.
1: Kadaisi pagudhai paarenga.
0: That through these you might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust.
1: நான்கு வசனத்தினுடைய முற்பகுதி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
0: So that you may escape the corruption.
1: அதாவது இந்த கேட்டுக்கு தப்பி கொள்ளும்படியாய்.
0: There's a lot of corruption, there's a lot of bad things happening in the world.
1: இந்த உலகத்துல நிறைய கேடு, நிறைய கெட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு.
0: So that you may escape from all of those things.
1: இதிலிருந்தெல்லாம் நாம் தப்பி கொள்ளும்படியாக.
0: So that those things don't come and drown you and finish you.
1: அது அந்த காரியங்கள் வந்து உங்களை மூழ்கடித்து சாகடிக்காமல் இருப்பதற்காக.
0: So that those things do not come and overcome you.
1: அந்த காரியங்கள் வந்து உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக.
0: So that you may get away from those things, you may escape the corruption.
1: அந்த அழிவிலிருந்து கேட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக.
0: One fellow was telling me, you know, well brother, sometimes you know maybe I need to learn something through that.
1: ஒருத்தர் என்ன சொன்னார், ஒருவேளை இதன் மூலமா நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் பிரதர் அப்படினாரு.
0: Maybe we will learn something through that.
1: மூலமா ஒருவேளை நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம்.
0: Anything bad happening we may learn something.
1: ஏதாவது கெட்ட காரியம் நடந்தா அதிலிருந்து நாம் ஏதாவது கத்துக்க வேண்டி இருக்கலாம்.
0: அப்படிதான் கத்துக்கணும்னா கத்துங்க. There's better ways to learn.
1: கற்றுக்கொள்ள இதை விட நல்ல வழிகளா இருக்கு.
0: I read in the book that there is a law of gravity, so don't jump from the 10th floor, climb down.
1: அது புத்தகத்துல வாசித்து இருக்கேன், புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்னு இருக்கு, ஆகவே 10th மாடில இருந்து குதிக்க வேண்டாம், படிக்கட்டுல இறங்கி வந்தா போதும்.
0: Isn't that right?
1: இல்லையா?
0: I believe it.
1: நான் நம்புறேன்.
0: I learned it already.
1: ஏற்கனவே கற்றுக்கொண்டாதே.
0: You want to go jump and see and learn?
1: அது இருக்குதா ஏன்னு பாது குதிச்சு தான் கத்துக்கணுமா?
0: Why you want to learn like that?
1: ஏன் அப்படி எல்லாம் கத்துக்கணும்?
0: That is not the learning method that God has ordained.
1: தேவன் கற்றுக்கொள்வதற்கு இந்த வழியை உன்னை ஏற்படுத்தி வைக்கல.
0: Now I've heard Christian teachers teach and tell us that God teaches through so many things.
1: அதாவது கிறிஸ்தவ போதகர்கள் கர்த்தர் பல வழிகளே நமக்கு போதிக்கிறான் நான் பேச கேட்டிருக்கேன்.
0: God you know gives you a business loss and so that he can teach you this.
1: அது வியாபாரத்து நஷ்டத்தை கொடுக்கறா எதுக்குன்னா அதன் மூலமா ஒரு போதனை
0: கொடுக்க. He gives you special diseases.
1: விசேஷமான வியாதிகள்
0: so that he can teach you through that.
1: எதுக்குன்னா அதன் மூலமா எதையோ கற்று கொடுக்க.
0: You know sometimes your wife packs up and goes to her house and God wants to teach you something.
1: சில சமயத்துல மனைவி பெட்டி படிக்கோடு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறாங்க அது எதுக்குன்னா அதன் மூலமா கர்த்தர் எதையோ போதிக்கிறார்.
0: Have you not heard that?
1: லாம் கேட்டிருக்கீங்களா இல்லையா?
0: Maybe God wants to teach you something.
1: வேற கர்த்தர் உங்களுக்கு எதையோ கற்று கொடுக்க விரும்புகிறார்.
0: You know you don't need to learn more corruption.
1: பாருங்க
0: you already learned enough.
1: ஏற்கனவே கேடான காரியங்களை நிறைய கற்று கொண்டாச்சு இதுக்கு மேல கத்துக்கணுமா?
0: God is not sending these things your way so that you learn what this corruption is about.
1: அது இந்த கேடுனா என்ன அழிவுனா என்னன்றத கற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது கிடையாது.
0: No, no, no.
1: கிடையவே கிடையாது.
0: God is on your side helping you with the precious promises and everything that pertains to life and godliness given through the precious promises. He's standing on your side so that he's expecting you to take hold of this and escape the corruption. That's why he gave
1: தேவன் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த இதை உங்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு கூட அவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கார். எதற்காக? இதை நீங்கள் எடுத்து இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
0: He saying already look in the Bible, just take it from under your arm and look at it.
1: அத்தனை சொல்றானே இந்த அக்கில் கடியில் இருக்கிற பைபிள் எடுத்து கொஞ்சம் திறந்து பார், அதை
0: just look at it very keenly.
1: ரொம்ப உன்னிப்பா கவனி.
0: Listen and understand what it's saying.
1: அது என்ன சொல்லுது என்பதை நன்றாய் கவனி.
0: And believe it.
1: அதை விசுவாசி.
0: Speak it.
1: அதை பேசு.
0: Put it in your heart.
1: அதை உள்ளத்துல வை.
0: Make a decision based on that.
1: அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடு.
0: And decide and decree and it will be so unto you.
1: அதை தீர்மானித்து அதை பேசற அப்படியே ஆகும்.
0: God is waiting for you.
1: தேவன் உங்களுக்காய் காத்துட்டிருக்கார்.
0: Because he's already given everything that pertains to life and godliness. He's just waiting for you to take a hold of this thing and then act on this.
1: ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இப்போ அவர் எதுக்காக காத்துட்டிருக்காரு? நீங்க இதை எடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று காத்துருக்கிறார்.
0: That's why I truly believe that people perish because of lack of knowledge, not because God has left them or God has abandoned them and forgotten them.
1: ஆகவே தான் பாருங்க, கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்துட்டார், அதனால மக்கள் அழிந்து போறது கிடையாது. அறிவில்லாமல் அழிந்து போகிறாங்க.
0: They don't know what the promise is about.
1: வாக்கு தத்தங்கள்லாம் என்னன்னே தெரியல.
0: They never take hold of it.
1: வாக்கு தத்தங்களை பற்றிக்கொள்வதில்லை.
0: They never stand on it.
1: அவைகள் மேல் நிற்பதில்லை.
0: They never go into it.
1: அவைகளுக்குள்ளே போவதில்லை.
0: That's the problem.
1: அதான் பிரச்சனையே பாருங்க.
0: You see, we always like to say maybe God has something, some purpose, brother.
1: நாம எப்பவுமே இத சொல்லிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு இதுல ஏதோ ஒரு சித்தம் இருக்கலாம், brother. நோக்கம் இருக்கலாம்.
0: All the purpose is revealed here.
1: கிடையாது. நோக்கம் எல்லாம் இங்கேயே வெளிப்படுது.
0: Everything is given here.
1: எல்லாமே இங்க இருக்கு.
0: Pertaining to life and godliness.
1: ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய எல்லாமே.
0: God is waiting for you to take a hold of the promises and stand on it and win the battles of your life.
1: வாக்குத்தத்தங்களை நீ எடுக்க வேண்டும், அவை மேல் நிற்க வேண்டும், வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் காத்திருக்கார்.
0: Now the psalmist, exactly that's what he has done.
1: பாருங்க சங்கீதக்காரன் அதை தான் செய்யறான் சரியா.
0: What has he done?
1: என்ன செய்தான்?
0: He has come to a conclusion. He has decided. He has come to the right conclusion.
1: அவன் தீர்மானிச்சு சரியான ஒரு முடிவுக்கு வரான்.
0: He's got a lot of things to be afraid of.
1: பயப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: The king is after his life.
1: ராஜா பின்னால துரத்திட்டு வரான்.
0: And you know, he's at a great risk.
1: ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு.
0: Any time his life may be taken.
1: எந்த நேரத்திலும் உயிர் வாங்கப்படலாம்.
0: But he has now decided to live without fear.
1: ஆனா இப்போது பயமில்லாமல் வாழ்வேன்னு தீர்மானம்
0: பண்ணிட்டான். Why? Because he's decided no matter what is happening, God is on his side.
1: ஏன் அவன் தீர்மானம் பண்ணிட்டான், என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: God is not in my enemy's side.
1: கர்த்தர் என்னுடைய எதிரியின் பட்சத்தில் இல்லை.
0: God is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: And then he says, listen to this.
1: பிறகு அவன் சொல்றான், கவனிங்கிற
0: every word is important.
1: ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Every word. See, man shall not live by bread alone but by every word.
1: மனுஷன் அப்பத்தால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
0: Everybody say every word.
1: எல்லாரும் சொல்லுங்க ஒவ்வொரு வார்த்தையினாலும்.
0: You can't leave any word here. Every word is so important.
1: ஒவ்வொரு வார்த்தை முக்கியம். ஒரு வார்த்தை கூட விட முடியாது.
0: And I refer you to that wonderful phrase, I will.
1: அதாவது
0: I will. I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன். நான் என்றானே அதை நீங்க கவனிக்கணும்.
0: I will not. நான் பயப்பட மாட்டேன். He says I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்றான்.
0: That tells me one thing about fear.
1: பயத்தை குறித்து இது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது.
0: Talking about what kind of thoughts you must put in order to drive out fear.
1: அது பயத்தை விரட்டி அடிக்க என்ன விதமான எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும் அதான் பேசிட்டு இருக்கேன்.
0: Already you got a lot of thoughts, you know, you saw the movie, you know, the horror movie and read the wrong books, fed yourself with fear.
1: ஏற்கனவே தீகில் படங்களை பார்த்து தப்பான புத்தகங்களை படித்து பயத்தை உள்ளே அனுப்பி ஆயிற்று.
0: Already developed a negative personality, thinking the worst and developed fear inside of me.
1: கெட்டது நடக்குமோ மோசமான நடக்குமோன்னு ஒரு பயம் என்ன நினைச்சு நினைச்சு ஏற்கனவே பயத்தை உள்ளே வளர்த்து கொண்டாகி விட்டது.
0: Already done that.
1: ஏற்கனவே செஞ்சாச்சு அதை.
0: But now you got to bring down all those thoughts and imaginations, destroy them and put new thoughts.
1: இப்போது அந்த கற்பனைகள் பலதரங்களை நிர்மூலமாக்கி விட்டு புதிய எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும்.
0: What is the thought?
1: என்ன எண்ணம்?
0: One is God is on my side.
1: ஒன்று வந்து கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது.
0: Another thing is,
1: இரண்டாவது காரியம் என்னன்னா,
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: That's a decision you have to make based on what you believe.
1: அதாவது நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம்.
0: I'm not going to be afraid.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not fear.
1: நான் பயப்படவே மாட்டேன்.
0: And that tells me something about fear because this is the strongest words in English language.
1: இதுவே பயத்தை குறித்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை இது.
0: You see, fear does not have the power nor the right to usurp authority over a human being that has made a decision to do without it because God is on his side.
1: அதாவது
0: கர்த்தரின் பட்ச என் பட்சத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு மனுஷன் எடுத்திருப்பான் என்றால் எப்பேற்பட்ட பயத்தின் சக்தியா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி அந்த மனுஷன் மீது தன்னுடைய பயத்தை கொண்டு வந்து அவனை ஆக்கிரமிக்க முடியாது. There is no fear in the whole world that can stand against a man who says, I will not fear. I refuse to fear. I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மறுக்கிறேன் என்று சொல்லுகிறவனை ஆட்கொள்ளக்கூடிய பயம் உலகத்தில் எங்குமே கிடையாது.
0: But that I will not fear must come from a conclusion from the word of God, from the promises of God.
1: நான் பயப்பட மாட்டேன் என்கிற அந்த காரியம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து வரணும்.
0: Like one person said, well brother, I'll go today before bed, I'll say 5 times, I will not fear, I will not fear, I will not fear.
1: பாருங்க, இன்னைக்கு நான் தூங்க போகும்போது நான் 5 முறை சொல்லிடுவேங்க, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்.
0: ஒண்ணுமே வழங்காம சும்மா பயப்பட மாட்டேன் மந்திரமா சொல்லி தர்றீங்க. You got to understand the promise of God. You got to get a revelation of this thing that God is on your side.
1: பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்கிக்கொள்ள வேண்டும், தேவனின் பட்சத்தில் இருக்கிறான்னு ஒரு வெளிப்பாடு வேணும்.
0: You see, we are not teaching some slogans and some kind of mantra to you, you know.
1: பாருங்க, உங்களுக்கு அந்த ஏதோ ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் நான் சொல்லி கொடுக்கல.
0: இத 10 தடவை சொல்லு, இத 20 தடவை சொல்லு, சாப்பிடுறதுக்கு முன்னால 30 தடவை சொல்லு, சாப்பிட்ட பிறகு. No, we don't do that. A lot of people think that's what we are teaching, you know, when they teach about faith.
1: பாருங்க, விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது நிறைய பேர் அப்படிதான் நம்ம போதிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க.
0: They say, well, what is this Sam Chalder teaching? If you just say it 10 times, will it happen?
1: என்ன அது சாம் செல்லதர் சொல்ற 10 முறை சொன்னா அப்படியே நடந்துருமா?
0: No.
1: கிடையவே கிடையாது.
0: You know, you say it because you believe it and you say it in order to believe it.
1: பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறபடியாலே சொல்லுகிறீர்கள், அது மட்டுமல்ல விசுவாசிக்கிறதுக்காகவும் அதை சொல்லணும்.
0: Isn't that right?
1: சரியா?
0: The more you say it, the more you begin to believe it.
1: அதிகமாய் சொல்ல சொல்ல அதிகமாய் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: All right?
1: சரியா?
0: So that I will not fear must come as a result of your conclusion from the promises of God that he'll never leave you nor forsake you.
1: ஆகவே இந்த நான் பயப்பட மாட்டேன் என்பது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற என்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே அதன் அடிப்படையில் இருந்து வெளியே வர வேணும்.
0: It must come from the foundation of God's promise.
1: தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் அந்த அஸ்திபாரத்தில் இருந்து வர வேணும்.
0: You must get a revelation of this. You must not be one of those Christians that says, well, God may have sent this disaster to me.
1: இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இல்லாட்டி மற்ற கிறிஸ்தவங்களை போல ஒருவேளை இந்த பேரழிவை கர்த்தர் தான் அனுப்பியிருக்காரோ நீங்க சொல்லக்கூடாது.
0: They believe that and then they say, God, you know, I will not fear.
1: அவங்க அதையும் சொல்றது, அப்புறம் நான் பயப்பட மாட்டேன் இதையும் சொல்றது.
0: Those two things don't go together.
1: இந்த ரெண்டுமே ஒண்ணா போறது கிடையாது.
0: If you don't believe, if you believe that God is against you, then you can't say I will not fear.
1: கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க நம்புறீங்க சொன்னா நான் பயப்பட மாட்டேன் உங்களால சொல்ல முடியாது.
0: You know, if you believe that God is against you, even if you say it 10,000 times I will not fear, that's not going to change anything.
1: கர்த்தர் உங்களுக்கு எதிரா இருக்கறானே நம்பி கொண்டு நான் பயப்பட மாட்டேன்னு 10,000 முறை சொன்னாலும் அது வேலை செய்யாது.
0: You got to believe that God is on your side.
1: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
0: Get a revelation of the goodness of God towards you.
1: கர்த்தர் உங்கள் மேல் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கார் அதை நீங்கள் மறக்க கூடாது.
0: And then as a result of that you begin to speak these words.
1: பிறகு அதன் விளைவாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும்.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Another place in Isaiah 43 we read something like this: Fear not, for I have redeemed thee, for I am with thee, I have called thee by my name.
1: Isaiah 43 எப்படி வாசிக்கிறோம்? பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: God didn't say you pray and I'll keep you from being afraid.
1: அது நீ ஜெபம் பண்ணு, நீ பயப்படாம நான் பாத்துக்கறேன்னு கர்த்தர் சொல்லல.
0: He didn't say that.
1: அப்படி எல்லாம் சொல்லல அவர்.
0: He said don't be afraid, fear not.
1: பயப்படாதே.
0: He didn't say, I'll drive out the fear. No, he says, don't fear.
1: நான் பயத்தை விரட்டி அடிக்கிறேன் கர்த்தர் சொல்ல, பயப்படாதேன்றாரு.
0: Don't do it.
1: அதை செய்யாதே.
0: Now when God says don't do it.
1: பாருங்க, கர்த்தரே அதை செய்யாதேன்னு சொல்லும்போது,
0: even if you can't understand how it's possible for you not to fear, you better believe that if God says do not fear, then it's possible for you to do it.
1: எப்படி பயப்படாம இருக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க என்ன நம்பணும்னா, கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லுகிறபடினாலே என்னால் பயப்படாமல் இருக்க முடியும்னு நம்பணும்.
0: Now if a man gave me the keys to his car and said go drive this car.
1: பாருங்க, ஒருத்தர் கார் சாவி எங்களுக்கு கொடுத்துட்டு இந்த காரை போய் ஓட்டுங்கன்னு சொன்னா,
0: then that means I'm free to drive this car.
1: அதனால என்ன அர்த்தம்னா, அந்த காரை நான் ஓட்டிட்டு போகலாம்னு அர்த்தம்.
0: Now if I know driving I'll take it and drive it.
1: Driving தெரிஞ்சா எடுத்து ஓட்டலாம்.
0: If I don't know driving then I can go learn and then come back and take this.
1: Driving தெரியலனா பிறகு போய் கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து ஓட்டலாம்.
0: But nevertheless the fact is because he said take this car and drive it I can drive it.
1: ஆனா
0: I have the freedom to drive it, I can do it.
1: ஆனா விஷயம் என்ன, இந்த காரை நீங்க ஓட்டுங்கன்னு அவர் சாவியை கையில கொடுத்ததனால எப்போ வேணாலும் ஓட்டலாம், அந்த சுதந்திரம் எனக்கு உண்டு.
0: So when God says fear not,
1: தேவன் பயப்படாதேன்னு சொல்லும்
0: போது, I have redeemed you, I am with you.
1: நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை மீட்டு
0: கொண்டேன். I called you by my name.
1: பெயர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறேன்.
0: Don't be afraid.
1: நீ பயப்படாதே.
0: When he says that,
1: அவர் அப்படி சொல்லும்போது,
0: that means I can live without fear.
1: அவருடைய அர்த்தம் என்ன, நான் பயம் இல்லாமல் வாழ முடியும்.
0: Now I don't understand fully well how I can under these circumstances live without fear. I may go and learn that.
1: ஒருவேளை அப்ப எனக்கு விளங்காம இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பயப்படாமல் வாழ்வது எப்படின்னு. ஆனால் அது எப்படி என்பதை நான் போய் கற்றுக்கொள்ளலாம்.
0: Just like I don't know how to drive the car but the man said you can drive it, you know I'm going to go learn it. You can learn how you can keep from fear, but the thing is you must believe that you can live without fear because God said fear not.
1: கார் ஓட்டுங்கன்னு சாவியை கொடுத்ததுனால எனக்கு ஓட்ட தெரியலனாலும் போய் கற்றுக்கொண்டு வந்து ஓட்டலாம். அதே போல பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே எப்படி பயப்படாமல் வாழ்வது என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும்.
0: When God promised Abraham that he'll give him a child in his old age.
1: பாருங்க, முதிர்ந்த வயதிலே ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது,
0: the Bible says that Abraham did not stagger at the promise of God.
1: பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தடுமாறாமல் இருந்தான் என்று.
0: He did not stagger, he didn't go this way one time and that way, you know, say, well God will do it, maybe God will do it, you know.
1: பாருங்க, அவன் தடுமாறல, அலசடி படல, ஒருவேளை கர்த்தர் செய்வாரோ அல்லது செய்ய மாட்டாரோ அப்படினு.
0: He didn't, you know, he did not know how it can possibly come to pass, it can happen, how it can happen in that old age.
1: அதாவது எப்படி இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அப்படியெல்லாம் அவன் என்னல.
0: Did he know that?
1: அவனுக்கு தெரியுமா?
0: Can he explain scientifically how this is going to take place?
1: விஞ்ஞான பூர்வமா விளக்கி சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி நடக்கும்
0: அப்படினு? But God said I'll give you.
1: ஆனா தேவன் சொன்னா நான் கொடுப்பேன்னு.
0: He doesn't know how it can happen.
1: எப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது.
0: But he went around without staggering on the promises of God. He went claiming that he's going to be the father of many nations.
1: ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அநேக ஜாதிகள் தாப்பனாவன் என்பதை அவன் சொல்லி வந்தான்.
0: The same way,
1: அதே போல,
0: when God says do not fear, I am with you,
1: பயப்படாதே,
0: I have redeemed you,
1: சொன்னதனாலே நீங்கள் என்ன சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன் சொல்லணும்.
0: Amen. Amen. That is how the way out of fear begins.
1: பயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இப்படியாக தான் ஏற்படுகிறது.
0: Let me say something about the devil's role here in fear.
1: பயத்திலே பிசாசு என்ன வேலை செய்றான், என்ன பங்காற்றுகிறான் அதையும் சொல்லிடுறேன் நான்.
0: The devil uses fear for sure.
1: அவன் நிச்சயமா பிசாசு பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When you are afraid, he uses that fear.
1: நீங்க பயப்படும்போது அவன் அந்த பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When threatening situations happen, he uses that fear.
1: அச்சுறுத்தும் சூழ்நிலை உண்டாகும்போது அதை அவன் பயன்படுத்திக்
0: கொள்கிறான். He simply uses things. He never, did you know that he never invented anything?
1: பாருங்க, அவன் இருக்கிறதான் பயன்படுத்துகிறான். அவன் வந்து அவனா எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு?
0: Some people say, well brother, that's not right.
1: சில சொல்றாங்க, இல்ல பிரதர் அதெல்லாம் சரியே கிடையாது.
0: He invented sin.
1: பாவத்தை கண்டுபிடிச்சதே அவன்தான்.
0: No, no, no, he didn't invent sin.
1: கிடையாது, அவன் பாவத்தை கண்டுபிடிக்கல.
0: He just thwarted righteousness.
1: நீதியை திரித்தான், அவ்வளவுதான்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: He didn't invent sin.
1: பாவத்தை அவன் கண்டுபிடிக்கல.
0: He just thwarted righteousness.
1: நீதியை திரித்தான்.
0: That's what sin is all about.
1: பாவம் சொன்னா அதுதான்.
0: Sin is not an invention of the devil. Sin came about as a result of taking righteousness which is God given and thwarting it.
1: பாவம் வந்து பிசாசுனே கண்டுபிடிப்பு கிடையாது. பாவம் வந்தது எப்படி? தேவன் நீதியுள்ள காரியத்தை தந்தார், அதை திரித்தான், அதன் மூலமாய் பாவம் வந்தது.
0: So the devil has never invented anything.
1: ஆகவே பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல.
0: பாருங்க, he is not an inventor, he is not a creator.
1: அவன் சிருஷ்டிகரனும் கிடையாது, கண்டுபிடிக்கிறவனும் கிடையாது.
0: He is just a user and usurper.
1: அவன் அபகரிக்கிறவன், இருக்கிறதை பயன்படுத்திக் கொள்கிறவன்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: So when you think about fear, don't think that the devil has invented this fear and it's from the devil and therefore it has all that power over you.
1: Aagave bayatha patti nanikkumbodhu adu pisasanala vandathu pisasa kandupidichathu aagave en mela adukku romba sakthi illa irukna appadiyala nenikadhinga.
0: No.
1: Kedaiyadhu.
0: Because the devil is not that powerful.
1: Ena pisasa andha alavukku vallamullavan alla.
0: He is not an inventor, he has not invented anything.
1: Avan kandupidikkiravan alla, iduvarai edhaiyum kandupidithavanum alla.
0: You see, everything that is evil, you know, came from that which is good. He just changed the good into evil. That's all.
1: எந்த ஒரு தீமையானாலும் சரி, நன்மையில இருந்து அது வந்து அந்த நன்மையை திரித்தான் தீமையானது.
0: So much so, it has now become a spiritual law where if you want to know what God is doing, just look at what the devil is doing and turn it around exactly the opposite way, you'll know what God is doing.
1: ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமே மாறிச்சு. பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நீங்க அறிய வேணுமா? பிசாசு என்ன செய்கிறான்னு பாருங்க, அதை நல்லதாக்கி பாருங்க, அதுதான் கர்த்தர் செய்கிறது.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: That's become a law.
1: அது ஒரு பிரமாணம் அது.
0: For example,
1: உதாரணத்துக்கு,
0: the world says seeing is believing.
1: உலகம் சொல்லுகிறது பார்க்கும்போது தான் நாம் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும்.
0: பார்த்தா நம்புவேன். Right?
1: சரியா?
0: Seeing is believing.
1: பார்த்தா நம்புவேன். இந்த உலகம்,
0: many Thomases are there in the world.
1: உலகத்துல பல தோமாக்கள் இப்படி
0: இருக்காங்க. Only when I see, I'll believe.
1: நான் பார்த்தா தான் நம்புவேனே.
0: I must see.
1: நான் பார்க்கணும்.
0: Then only I'll believe.
1: அப்பதான் நான் விசுவாசிப்பேன்.
0: But the Bible says,
1: ஆனா வேதம் சொல்லுகிறது,
0: believing is seeing.
1: விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறது என்று.
0: You see by believing. Before you can ever see the thing with your eyes, you see by believing.
1: அது கண்களினாலே அந்த பொருளை பார்க்க முன்னாலே விசுவாசத்தினாலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்.
0: ஹலோ
1: ஹலோ.
0: The Bible teaches exactly the opposite.
1: வேதம் நேர் எதிரா போதிக்கிறது.
0: The world says exactly the other way around.
1: உலகம் பாருங்க, அதுக்கு நேர் எதிரா சொல்லுகிறது.
0: Let me give you another example.
1: இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன்.
0: The world says if you just get enough you'll be rich.
1: உலகம் என்ன சொல்லுது? போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும், நீ பணக்காரன்
0: அப்படின்னு. If you just gather enough and accumulate enough, you'll be rich.
1: நிறைய சேர்த்து நிறைய குவித்து வச்சா நீ பணக்காரனா இருப்ப.
0: If you just hoard, you'll be rich.
1: நீ பதுக்கி வச்சா பணக்காரனா இருப்ப.
0: If you just save and just accumulate wealth, you'll be rich.
1: அப்படியே ஆஸ்தியும் செல்வத்தையும் சேர்த்து குவித்து வைத்தா நீ பணக்காரன்.
0: But you never read that in the Bible.
1: ஆனா வேதத்துல நீங்க அப்படி பார்க்கவே முடியாது.
0: The Bible says give and it shall be given unto you, good measure, pressed down, shaken together. Totally different.
1: பாருங்க, வேதம் வந்து முற்றிலும் வித்தியாசமா சொல்லுது. என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கப்படும்.
0: You see, the devil takes all that God says and just turns it around the other way, exactly the opposite way.
1: பாருங்க, பிசாசு தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எடுத்து அப்படியே தலைகீழா மாத்திடுறான்.
0: And the devil is not such a big fellow. He is not in God's class. He is not even in human beings' class.
1: பாருங்க, பிசாசு அவ்வளவு பெரிய ஒரு ஆளு கிடையாது. தேவனுக்கும் சமமாகாதீங்க, மனுஷனுக்கும் சமமாக கூட அவன் தகுதி இல்லாதவன்.
0: The Bible says he is their ministering spirits. When the angels were created as ministering spirits.
1: பாருங்க, வேதம் சொல்லுது தேவதூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கப்பட்டாங்களாம்.
0: And when this angel became a fallen angel and became the devil.
1: அந்த தூதன் விழுந்து போன தூதனாய் பிசாசாய் மாறின போது,
0: he was stripped of all authority and power and thrown out. out of heaven.
1: இருந்து அதிகாரம் வல்லமை எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலிருந்து வீசியறியப்பட்டார்.
0: So have a proper idea about the devil.
1: ஆகவே பிசாசு குறித்த ஒரு சரியான எண்ணம் வேணும்.
0: He just can't do anything and everything that you imagine.
1: அதாவது நீங்க என்னமோ கற்பனை பண்ணி வச்சீங்க அது மாதிரி அவன் என்ன வேணா செஞ்சிர
0: முடியும். Oh, the devil may do this, brother.
1: Oh, பிசாசு இத செஞ்சிரவான.
0: He's not such a big shot.
1: அவன் அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணும் கிடையாது.
0: He just can't do anything that he thinks he can.
1: அதாவது
0: No, he cannot do anything that you think that he can.
1: நீங்க விசாசத்தெல்லாம் பண்ணிடுவானு நினைக்கிறீங்களா அதெல்லாம் அவனால பண்ண முடியாது.
0: Because he is not that big, he is not all powerful.
1: ஏனா அவ்வளவு பெரியவன் கிடையாது அவ்வளவு வல்லவனும் கிடையாது.
0: I've told you that the Bible says in 1 Peter chapter 5 that he goes about like a roaring lion seeking whom he may devour.
1: நான் சொன்னலையா உங்களுக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுது எவனை விழுங்கலாமென்று வகை தேடி சுத்தி திரிகிற சிங்கம் போல வரானாம்.
0: Why does he have to seek whom he may devour?
1: ஏன் யாரை விழுங்கலாம் வகை தேடுகிறான்?
0: Because he cannot devour everybody.
1: ஏன் நான் எல்லாரையும் விழுங்க முடியாது.
0: If a person says I will not fear, he cannot devour that person.
1: நான் பயப்பட மாட்டேன் ஒரு ஆள் சொல்லும்போது அவனை விழுங்க முடியாது.
0: When a person makes a quality decision based on the promise of God, the devil can't do anything.
1: தேவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தரமான தீர்மானத்தை ஒரு ஆள் எடுக்கும்போது பிசாசு அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாது.
0: I say this because too many Christian people are afraid of the devil.
1: ஏன் சொல்றேனா நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசுனாலுமே பயந்துருக்காங்க.
0: Oh brother, just pray brother, the devil may do anything. நான்
1: பயப்பட மாட்டேன் நீங்க சொன்ன பிறகு உங்கள் மேல் வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு உங்களை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவன் பெருசே கிடையாது.
0: He came into the Garden of Eden. He was very jealous of the people, Adam and Eve.
1: Eden thodathukulla vandhan Adam Evala paatha avlo porama avanukku.
0: He wanted to be like God. Here there's two people walking around just like God.
1: Devani pole ivan aaga varumnan ana inga rendu peru devani poleve bhoomila irukranga.
0: He knew the laws of God. He knew the laws of God.
1: Devudeya pramanangala avan nalla arindhu veithirundavan.
0: So that is why he said I will exalt my throne above the heavens. He thought even he says that he'll become that.

0: தேவன் கண்டான்.
1: So he said, well, maybe that's the way everything is. I'll speak and say, I will become like God.
0: அவன் போற ஒருவேளை எல்லாம் இப்படி தான் வேலை செய்யுமோ, சரி நானும் பேசுறேன், தேவனுக்கு மேல என்ன உயர்த்துவேன் அப்படின்றான்.
1: But he got a wrong end of the deal. He got thrown down. He said, God said nothing doing, you know.
0: ஆனா பாருங்க நடந்தது வேற, கர்த்தர் சொல்ல இதெல்லாம் இங்க ஆகாதுன்னு கீழே அனுப்பிட்டார் அவன்.
1: But he is aware of the laws of God and he is trying to put this in motion.
0: ஆ தேவனுடைய பிரமாணங்களை அவன் அறிந்தவன், ஆகவே தான் அதை செயல்படுத்த பார்க்கறான்.
1: And he knows exactly how life works.
0: வாழ்க்கை எப்படி செயல்படுகிறது, எப்படி வேலை செய்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
1: And that is why he comes into the Garden of Eden and he begins to try to influence these people.
0: அவன் தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருகிறான், இந்த ஆட்களுக்குள்ள ஏதாவது பாதிப்பு கொண்டு வர முடியுமான்னு
1: பார்க்கறான். Stripped of all anointing, stripped of all wisdom, stripped of all of his beauty, stripped of all of his power and authority, he is an empty handed no good person.
0: பாருங்க அவனுக்கு இருந்த அதிகாரம், வல்லமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டது. வெறுங்கையனாய் அங்க வந்து நிற்கிறான்.
1: பிஃபோர் ஆடம் அண்ட் ஈவ் இஸ் நதிங்.
0: ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலே அவன் ஒண்ணுமே கிடையாது.
1: ஆடம் அண்ட் ஈவ் வர் இன் தி இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். தே ஹட் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி கிரியேட்டட் திங் அண்ட் ஹட் டொமினியன் ஓவர் எவ்ரிதிங்.
0: ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயல ரூபத்தில் இருந்தவர்கள். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றும் மீது அவளுக்கு ஆளுகை இருந்தது.
1: சோ ஹி யூசஸ் டிசெப்ஷன். Because he doesn't really have the power to take them by the neck and make them do something.
0: ஏனா கழுத்து பிடிச்சி அவளை செய்ய வைக்கக்கூடிய அதிகாரம் வல்லமானுக்கு இல்ல.
1: He uses deception.
0: வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
1: And so deceivingly he talks to them.
0: ஆகவே தான் ரொம்ப தந்திரமா பேசுறாங்க.
1: And got them doing what he wanted them to do.
0: தந்திரமா பேசி அவளை என்ன செய்ய வைக்கணும்னு நினைச்சானோ செய்ய வச்சிட்டான்.
1: And through that usurped and grabbed all of the authority and power that God had given to man.
0: அதன் மூலமாய் தேவன் மனுஷனு கொடுத்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமே அவன் அபகரித்தவன பிடிங்கி கொண்டான்.
1: Now one of the we have studied Genesis a lot in this church.
0: சபையில ஆதியாகமத்தை நிறைய நாம படிச்சிருக்கோம்
1: இல்லையா? You would think we have heard everything we can hear from Genesis.
0: நீங்க நினைக்கலாம் ஆதியாகமத்துல இருந்து நாம என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டாச்சு.
1: Here's one more thing you haven't heard.
0: பாருங்க நீங்க கேட்காத இன்னொரு காரியம் இங்க இருக்கு.
1: You know what are the first words recorded in the Bible man speaking to God? The first words that man spoke to God.
0: Devan manushan devanodu kuda pesina mudal vaarthaigal.
1: You know what was the first word?
0: Enna theriyuma adu?
1: That man spoke to God.
0: Manushan devanodu pesina mudal vaarthai.
1: When God said, what happened Adam, why are you hiding? He said, I was afraid.
0: Aadame enna aayitu yen olindu kondirukaan ketta avan sonna naan bayapadugiradanaale appdinu.
1: You know, he must have spoken a lot because they fellowshipped a lot. But although this is, all that fellowship material is not given here, not written here.
0: அவன் நிறைய பேசியிருக்கணும், ஏன்னா அவனும் தேவனும் நிறைய ஐக்கியம் கொண்டார்கள். ஆனா அப்ப என்ன பேசினாங்களா எழுதப்படல.
1: But it's very significant that once the fall happened, the very first words that came out of man's mouth was, I was afraid.
0: ஆனால் பாவத்தில் விழுந்த உடனே நடந்த முதல் காரியம், பேசின முதல் வார்த்தை என்னன்னா, நான் பயந்து அப்படின்னு.
1: Trying to show you where fear originates from. அதாவது
0: பயம் எங்கிருந்து வருகிறது அதுதான் காட்ட முயற்சிக்கிறேன்.
1: Satan didn't bring this power called fear and put inside.
0: பயம் என்கிற இந்த சக்தியை பிசாசு கொண்டு வந்து உள்ளே வைக்கல.
1: He didn't create it, he didn't invent it, he didn't manufacture it.
0: அவன் அதை தயாரிக்கவும் இல்லை, அவன் அதை கண்டுபிடிக்கவும் கிடையாது.
1: What did he do? Where did this fear come from?
0: அவன் என்ன செய்தான், அந்த பயம் எங்க இருந்து வந்தது?
1: He did not create it. He took the faith that was in the man and thwarted it into fear.
0: அவன் எதையும் சிருஷ்டிக்கல, மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை எடுத்து அந்த விசுவாசத்தை திரிக்கிறான், அது பயமாயிற்று.
1: So that faith and fear are the opposites now.
0: அவேதே இப்ப பயமும் விசுவாசமும் எதிரடியா இருக்குது.
1: Now you want to understand faith, and if you don't understand all the faith teaching that I give you.
0: பாருங்க உங்களுக்கு விசுவாசம் விளங்கணுமா? நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கறல எதுமே உங்களுக்கு விளங்கலையா அது வரை?
1: There is another way to understand faith.
0: அதை விளங்கிக்கோளே, விசுவாசத்தை விளங்கிக்கோளே இன்னொரு வழி இருக்கு.
1: You study fear.
0: பயத்தை பத்தி படி.
1: See what fear does.
0: பயம் என்ன செய்யுதுன்னு பாருங்க.
1: You will learn exactly what faith does.
0: பிறகு விசுவாசம் என்ன செய்யற என்பதை சரியாய் கற்றுக்கொள்வீர்கள்.
1: Because fear and faith are exactly the same thing, yeah. But the opposite.
0: ஏنا பயம் விசுவாசம் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா எதிரடியா இருக்கிறவைகள்.
1: What I'm teaching about faith is unbelievable to people. They say, oh my God, you know, he says whatever you believe will come to pass, and if you say that, it will come to pass.
0: அது நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது மக்கள் எல்லாம் நம்ப முடியலன்றாங்க. விசுவாசித்து நீ எதையாவது சொன்னால அது அப்படியே ஆகும் சொல்றாரே அப்படின்றாங்க.
1: I didn't say that, Jesus said that.
0: நான் அதை சொல்லல, இயேசு அதை சொன்னார்.
1: You believe without doubt in your heart and say with your mouth, it will be so.
0: வாயினால சொல்லி இதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னாரு.
1: All right, you don't believe that.
0: சரி, அதை நீங்க நம்பாதீங்க, விட்டுருங்க.
1: Let's go to fear and find out from there.
0: பயத்துக்கு போவோம், அங்கிருந்து பார்க்கலாம்.
1: The Bible says about Job, the thing that he greatly feared came upon him.

0: பாதுகாப்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவனே சொல்கிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் என் மேல் வந்தது.
1: Your fear becomes reality.
0: உங்களுடைய பயம் நிஜமாகிறது.
1: Just as much as your faith becomes reality in your life, your fear becomes reality.
0: எப்படி உங்களுடைய விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகிறதோ அதே போல பயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகிறது.
1: If you have a difficult time understanding faith, let me explain it to you the other way around.
0: விசுவாசத்தை புரிந்துகொள்ள ரொம்ப சிரமமா இருந்தா அதை வேறு விதத்துல விளக்கி சொல்லும் பாருங்க.
1: Where did your failures come from?
0: உங்களுடைய தோல்விகள் எங்க இருந்து வந்தது?
1: It came from the fear factor.
0: அந்த பயத்தில் இருந்து வந்தது.
1: You feared and had the fear in your heart and developed that fear and became a stronghold. You spoke it, you believed it, and it became a reality in your life.
0: பயந்தீர்கள், பயம் உள்ளத்துல வந்தது, அதை நம்பினீர்கள், அதையே பேசினீர்கள், பிறகு அந்த நீங்கள் எதற்கு பயந்தீர்களோ அப்படியே அது வாழ்க்கையில நடந்து விட்டது.
1: People believe, people fear that they will lose their life, people fear that they lose their job, they lose their wife, they lose their money or whatever, you know.
0: உயிர் போய் விடுமோ, வேலை போய் விடுமோ, பணம் போய் விடுமோ, இப்படி எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க.
1: People entertain fear and are under the grips of fear, living night and day dreaming fear, talking fear, thinking fear all the time.
0: மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள், பயத்தை கனவு காணுகிறார்கள், பயத்தை பேசுகிறார்கள், பயத்தை கற்பனை செய்கிறார்கள், எப்ப பார்த்தாலும் பயம் பயம் பயம்.
1: That is what has become the reality.
0: இதுதான் வாழ்க்கையில அப்படியே நடந்து விட்டது.
1: You literally produce what you feared.
0: எழுத்தின்படியே நீங்கள் என்ன பயந்தீர்களோ அதை அப்படியே வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
1: That's the truth.
0: அதான் சத்தியம்.
1: Just examine your life, look into your life. Whatever bad things come into your life, you literally by fear produce these things.
0: கொஞ்சம் வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பாருங்கள், எதெல்லாம் நடக்கும் என்று பயந்தீர்களோ அப்படியே அதுதான் வாழ்க்கையில இப்ப நடந்து இருக்கிறது.
1: Fear has the power and the ability to produce.
0: பிறப்பிக்க கூடிய வல்லமையும் ஆற்றலும் பயத்துக்கு உண்டு.
1: Whatever you fear, that will surely happen.
0: என்ன நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது நிச்சயமா அப்படியே நடக்கும்.
1: Faith is the same way. Whatever you believe, it will surely become
0: அதே போலதான் விசுவாசம், எதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அது அப்படியே ஆகும்.
1: Because it was from faith the devil twisted it and turned it into fear.
0: ஏனா அந்த பயம் விசுவாசத்திலிருந்து வந்தது, அந்த விசுவாசத்தை பிசாசு திரித்தான், அது பயமானது.
1: From the day that man fell into sin,
0: மனுஷன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ,
1: faith became fear.
0: அன்று முதல் பயம், விசுவாசம் பயமானது.
1: Love became hate.
0: அன்பு வெறுப்பானது.
1: Prosperity became poverty.
0: செழிப்பு தரித்திரமானது.
1: Peace became despondency, turmoil.
0: சமாதானம் குழப்பமாக கலவரமாக மாறியது.
1: Health became sickness.
0: ஆரோக்கியம் வியாதியாய் மாறினது.
1: Hello. Now I'm going to say something in closing.
0: முடிவில் ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன்.
1: Because without this we cannot close.
0: ஏனா இது சொல்லாம முடிக்க முடியாது.
1: I told you where all these negative things came from. Devil never invented anything. He simply took what is there and turned it around.
0: பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல. இருந்ததை எடுத்து திரித்தான். அவ்வளவுதான்.
1: Faith and turned it into fear.
0: விசுவாசத்தை எடுத்து திரித்து பயமாக்கினான்.
1: Took love and turned it into hate.
0: அன்பை எடுத்து பகைமையாக்கினான்.
1: Took prosperity and turned it into poverty.
0: செழிப்பை எடுத்து தரித்திரமாக்கினான்.
1: Took peace and turned it into turmoil.
0: சமாதானத்தை எடுத்து குழப்பமாக்கினான்.
1: Took health and turned it into sickness.
0: ஆரோக்கியத்தை வியாதியாக்கினான்.
1: Right?
0: சரியா?
1: So I am saying to you this.
0: ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன்.
1: When you see sickness,
0: வியாதியை நீங்கள் பார்க்கும்போது,
1: I say to you, this is a law of God. This is how things operate. When you see sickness, don't just latch onto it and believe that. You believe that on the other side is healing.
0: இது தேவனுடைய பிரமாணம். அப்படியே இதை பற்றிக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வருகிறேன், வியாதியை பார்க்கும்போது அதை அப்படியே நீங்க பிடிச்சுக்காதீங்க, மறுபக்கத்தில் இருக்க சுகத்தை பாருங்கள்.
1: Don't be afraid of that.
0: அந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க.
1: Because on the other side of it is health.
0: ஏனால் வியாதியின் மறுபக்கத்திலே ஆரோக்கியம் சுகம் இருக்கிறது.
1: If there is sickness, there is health.
0: வியாதி என்று ஒன்று இருந்தால் பிறகு ஆரோக்கியம் என்று ஒன்று இருக்கிறது.
1: If the devil can take health and turn it into sickness, then God can 1,000 times more take sickness and turn it into health.
0: பிசாசு ஆரோக்கியத்தை வியாதியை மாற்ற முடியும் என்று சொன்னால் பிறகு அதே வியாதியை தேவன் 1,000 மடங்கு ஆரோக்கியமாய் மாற்றுவார்.
1: அவன் செய்யறதை காட்டிலும் 1,000 மடங்கு அதிகமாய் தேவன் செய்ய முடியும். This is the law that you must understand.
0: இந்த பிரமாணத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
1: Now we are talking about the promises of God, how everything is given to us by the promises of God.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பத்தி பேசிட்டோம். எப்படி எல்லாமே வாக்குத்தத்தங்கள் வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கு.
1: Now for this you don't even know, have to know the promise of God. If you just know, yeah, I see here sickness. Where did it come from? It came from health. If the devil can use sickness and do this, God can bring health and do it 1,000 times more.
0: பாருங்க, இதுக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை கூட அறிய வேண்டியதில்லை. வியாதியை பார்த்து என்ன நினைக்கணும்? ஆரோக்கியத்தை திரித்து பிசாசு வியாதியை கொண்டு வந்தான். ஆகவே வியாதி இருக்குன்னு சொன்னால் தேவன் அந்த வியாதியை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
1: ஒரு வாக்குத்தத்தம் கூட தெரியாம பிசாசு மீது ஜெயத்தை எடுக்கலாம்.
2: இது தெரிஞ்சா போதும். இங்க ஆரம்பிங்க முதல்ல. You say, don't say, well, brother, I have not read the Bible. Where are the promises?
0: ஐயோ, நான் பைபிள் வாசதே கிடையாது, வாக்குத்தத்தெல்லாம் எங்க இருக்கு பிரதர்னு கேட்காதீங்க.
2: Are you seeing sickness?
0: வியாதியை பாக்குறீங்களா?
2: I've told you, devil never invented anything. He cannot bring anything. He cannot put anything. He took health and turned it into this.
0: நான் சொன்ன இல்லையா, பிசாசு எதையும் கண்டுபிடிக்கல, அவனும் எதையும் உற்பத்தி செய்யல, ஆரோக்கியத்தை எடுத்தான், அதை திரித்தான்.
2: If he can do that,
0: அவனால அப்படி செய்ய முடியும்.
2: God can take you from where you are and turn it into health.
0: தேவனில் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
2: When you see poverty,
0: தரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் போது,
2: don't be in the fear and the grip of poverty.
0: அந்த தரித்திரத்தின் பிடியில் சிக்கி தவிக்க வேண்டாம்.
2: Understand one thing, before you even understand the promises of God, understand this one thing.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்குவதற்கு முன்னாலே இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
2: Where did poverty come from?
0: தரித்திரம் எங்கிருந்து வந்தது?
2: He took the prosperity and turned it into poverty.
0: அவனது செழிப்பை எடுத்து அதை திரித்து தரித்திரமாக்கினான்.
2: The devil, this powerless, good for nothing, dark creature, he did that.
0: வல்லமே இல்லாத, ஒன்றுக்கு உதவாத இந்த கருபூர்வங்கட பிசாசு
2: அப்படி செய்தான். Out of prosperity brought poverty.
0: செழிப்பிலிருந்து தரித்திரத்தை கொண்டு வந்தான்.
2: The almighty God who created the heaven and earth and everything in it will 1,000 times more take you from your poverty into prosperity.
0: அப்படி என்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் அந்த தரித்திரத்திலிருந்து உங்களை 1,000 மடங்கு அதிக செழிப்பு கொண்டு செல்வார்.
2: I do not believe in poverty. I am not afraid of poverty.
0: நான் தரித்திரத்தை நம்புவதும் கிடையாது, அதை கண்டு பயப்படுவதும்
2: கிடையாது. Not afraid of sickness.
0: யாதையை கண்டு பயப்படுவதில்லை.
2: Because if the devil can do this, then God can do 1,000 more.
0: என்ன பிசாசுனால இப்படி செய்ய முடியுனா, தேவன் 1,000 மடங்கு அதை விட அதிகமாக செய்ய
2: முடியும். When I see poverty, I see prosperity on the other side. I know it's there.
0: தரித்திரத்தை நான் பார்க்கும்போது மறுபக்கத்திலே செழிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
2: It's there.
0: அது இருக்கு.
2: See, there is north and south.
0: பாருங்க, வடபக்கம் தென்பக்கம் இருக்கு.
2: Right? Two opposite sides.
0: ரெண்டு எதிர் துருவங்க.
2: So you go from north to south.
0: ஆகவே
2: you go from north to south.
0: வடபக்கத்திலிருந்து தெற்கு பக்கம் வரீங்க.
2: Then when you reach south, you keep going south, then thereafter you are going only north.
0: பாருங்க, தெற்கு பக்கம் வந்துட்டு தொடர்ந்து அப்படியே தென்பக்கமே போயிட்டே இருந்தா அப்புறம் எங்க போவீங்கன்னா, வடக்கு தான் போவீங்க.
2: Sure.
0: நிச்சயமா.
2: There is no more south further than that.
0: ஏன்னா அதுக்கு மேல தென்பகுதின்னு ஒண்ணும் கிடையாது.
2: You are going north.
0: மறுபடியும் வடக்கு தான் போறீங்க.
2: There is east and west.
0: கிழக்கு மேற்குன்னு இருக்கு இல்லையா?
2: Right? You go from west to east.
0: மேற்குல இருந்து கிழக்குக்கு போறீங்க.
2: Then when you pass east, you are again going west.
0: கிழக்கு தாண்டின பிறகு மறுபடியும் எங்க போறீங்கன்னா, மேற்கு நோக்கி தான் போவீங்க.
2: Hello?
0: Hello?
2: That's the way it is.
0: அப்படிதான் அது.
2: And I say to you,
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
2: on the other side of poverty is prosperity, on the other side of sickness is healing.
0: வியாதியின் மறுபக்கத்திலே சுகம் இருக்கிறது, தரித்திரத்தின் மறுபக்கத்திலே செழிப்பு இருக்கிறது.
2: So when sickness or poverty is faced, don't be afraid of it. Begin to think of the prosperity and healing that's on the other side. If you just keep going, you're going headed towards healing. Healing is there for you.
0: ஆகவே தரித்திரத்தையும் இந்த வியாதியையும் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம், தொடர்ந்து போய் கொண்டே இருங்கள். அதே மறுபக்கத்திலே சுகம், மறுபக்கத்திலே உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது.
2: Amen.
0: Amen.
2: On the opposite side, it's there.
0: எதிர்பக்கத்துல இருக்கதெல்லாம்.
2: When you see turmoil, confusion,
0: குழப்பத்தை நீங்கள் பார்க்கும்போது,
2: be sure that as much peace, I mean as much turmoil, confusion you see, there is much more peace.
0: எந்த அளவுக்கு குழப்பத்தையும் கலகத்தையும் பார்க்கிறீர்களோ, அதை விட அதிகமாய் மறுபக்கத்திலே சமாதானம் இருக்கிறது.
2: Amen.
0: Amen.
2: இருக்கு. Very simple.
0: அவ்வளோ எளிமையானது அது.
2: It's there.
0: இருக்கு, அங்க இருக்கு.
2: When you see hate,
0: பகைமையை பார்க்கும்போது,
2: that's not the end of the road.
0: அதுதான் முடிவுன் கிடையாது.
2: No. Just keep going.
0: தொடர்ந்து போங்க.
2: There is love on the other side.
0: மறுபக்கத்தில் அன்பு இருக்கிறது.
2: Whatever hate can do, love can do much more than that.
0: பகை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, அதை விட அதிகமாய் அன்பு செய்ய முடியும்.
2: In the positive way.
0: முற்போக்கான விதத்திலே.
2: Amen.
0: Amen.
2: See, this is how you deal with fear.
0: பயத்தை இப்படியாக தான் நாம் அகற்ற வேண்டும்.
2: You see a problem, immediately think the opposite.
0: பிரச்சனை பார்க்கறீங்களா,
3: உடனடியாக எதிர்பார்க்கும் பாருங்க, அதாவது பதிலை பாருங்கள்.
2: Amen.
3: Amen.
2: Some people are set on the problem. They look at the problem and they get stuck on the problem. Oh brother, I got a problem. They keep going around the problem.
3: சிலர் வந்து பிரச்சனையை பார்த்த உடனே கண்ணு போய் அது மேல அப்படியே நின்னுருது. பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே.
2: பெரிய ப்ராப்ளம் பிரதர். இவங்களே அதை பெருசாக்குறாங்க. They call it big. Call those things that be not as though they were.
3: இல்லாதவைகளை இல்லாதவைகளை இருக்குவேல் போல அழைத்து சின்னதா அப்படியே பெருசாக்கிடுவாங்க.
2: Big problem brother.
3: பெரிய பிரச்சனை.
2: Oh, you don't understand my problem.
3: உங்களுக்கு என் பிரச்சனை தெரியவே
2: இல்லை. Anybody in the world has this big problem.
3: உலகத்துல என்ன மாதிரி பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது.
2: All I'm saying is now you understood the problem, just think about the answer in Jesus Christ. That's much more wonderful. If there is problem, I tell you there is answer.
3: நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இருக்குன்னு தெரியது இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதைவிட மிகப்பெரிய ஒரு பதில் இருக்குறது, அதை புரிந்து கொள்ளுங்கள்.
2: Hello,
3: hello.
2: There is a problem, there is an answer.
3: பிரச்சனை இருக்கா அப்படினா பதிலும் ஒன்னு இருக்கு.
2: For every lock there is a key.
3: ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு.
2: Isn't that right? There's an answer.
3: பதில் இருக்குது.
2: Don't be worrying about the locked lock.
3: ஆகவே பூட்டி இருக்குன்னாதீங்க.
2: Just the key, just as soon as you found the key, it'll just open.
3: சாவி கிடைச்ச உடனே திறந்துடலாம்.
2: The key is the promise of God.
3: சாவி என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம்.
2: It'll open the blessings of God for you.
3: தேவனுடைய ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு திறந்து கொடுக்கும்.
2: It'll bring God's answer for you.
3: தேவனுடைய பதில்களை அது உங்களுக்கு கொண்டு வரும்.
2: I want to quit right now because if I start going, then it'll take another hour to finish.
3: இங்கே நிறுத்துவோம். ஏன்னா தொடர்ந்தன்னா இன்னும் ஒரு மணி நேரம் ஆக முடியுது.
2: I was going to show you something. I was going to show you this from the scriptures actually, but next week we'll do that.
3: இத வசனத்திலிருந்து எடுத்து காட்ட விரும்பறேன், ஆனா அடுத்த வாரம் அதை செய்றேன்.
2: Because you need some time for that.
3: இதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்.
2: But thank God we have all the time.
3: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய நேரம் இருக்கு நமக்கு.
2: If there is this Sunday, there is always the next Sunday.
3: இந்த வாரம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரம் நிச்சயமா ஒன்னு இருக்கு.
2: Oh brother, it's over. No, don't worry, just wait for 7 days, this will come around again.
3: Why would I think it? 7 days, one day, one day.

தம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும்

0: யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 8:18 26
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை, ஆயிக்கு நேராக நீட்டு,
0: ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அதில் அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். 26 வாசிங்க.
1: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும், யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை.
0: யோசுவா ஈட்டி நீட்டிக் கொண்டே இருந்தான், கையை மடக்கவில்லை.
1: கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள்.
0: இதனுடைய மூல முக்கியமான பகுதி என்னென்றால், ஆயிட் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். கவுனிங்க, மோசே மரித்ததற்கு பிறகு அந்த பொறுப்பை யோசுவா கிட்ட தேவன் கொடுத்தார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மோசைக்கு கொடுத்த அந்த கிருபைகளை, வரங்களை, அபிஷேகங்களை, வெற்றியை உனக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? ஆகையினாலே இந்த வார்த்தையினாலே இந்த யோசுவா ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றார். கைகளை உயர்த்தி தோற்று போனதே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுத்தது என்னென்றால், யோசுவாவின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், யோர்தான் நதியில் காலை தான் வச்சாங்க. காலை வைக்கும் பொழுது மேலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியின் தண்ணீர் ஓடாம அப்படி கல்லான் நின்றது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்தார். மோசே காலத்தில் செங்கடலை கடந்தாங்க, மோசே இறந்துட்டார். பாருங்க, கர்த்தர் என்ன அபிஷேகம் கொடுக்கிறார், ஜனங்கள் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். என் ஜனங்கள் யோர்தான் நதியில் அழிஞ்சிடக்கூடாது, என் ஜனங்கள் மூழ்கிடக்கூடாது. யோசுவாவினுடைய முதல் வெற்றியே யோர்தானை பிளந்தது தான் வெற்றி. ரெண்டாவது ஒரு வெற்றி என்ன, எரிகோ என்ற ஒரு மாபெரும் பட்டணம். யோர்தானை ஜெயிச்சிட்டாங்க, இப்போ எரிகோவையும் சீக்கிரமா ஜெயிச்சிட்டாங்க. இந்த எரிகோ பட்டணம், ஒரு அது எரிகோ ராஜா உள்ள இருக்கிறான். அந்த பட்டணம் 20 சுவர் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு தனி பட்டணம் போல அங்க இருக்கிறது. எரிகோ என்கிற அந்த பட்டணம் கானானுக்கு போற வழியில இருக்கிறது. இந்த பட்டணத்தை கடந்தா தான் கானானுக்குள்ள போக முடியும். இந்த பட்டணத்துல ஈட்டி இல்லாம, ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தது இல்லாம, கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி துதித்து 7 சுற்றி பட்டணத்தை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன தலைக்கு மேல கை தட்டி. இதுல பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுத்த உடனே அசால்ட் ஆயிட்டு, யோசுவாவுக்கு அசால்ட் ஆயிட்டு. எரிகோவை வீழ்த்தி பக்கத்தில் இருக்கிறது, 7 இருக்கிறது இன்னொரு பட்டணம், ஆயி பட்டணம். இந்த பட்டணத்தில் ரொம்ப அசால்ட். வேவு பார்க்க போன ஆட்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, யோர்தானையே ஜெயிச்சிட்டோம், எரிகோவை கீழே விழுந்து எரிகோவினுடைய எல்லாம் சுட்டரிச்சிட்டோம். இது சின்ன பட்டணம், இதை ஈஸியாக போய் பிடிச்சிடலாம். சும்மா ஒரு 2000 நம்ம 30 ஜனங்கள் இருக்கிறோம், ஒரு 2000 அனுப்புங்க. 7:2 வாசிக்க கேட்போம்.
1: யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவான் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை.
0: ஐயோ, ஜனங்கள் எப்போ நம்ம மாதிரி போக வேண்டியதில்லை.
1: ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை.
0: இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேவு பார்த்தவங்க ரொம்ப கிண்டல் சொல்றாங்க. ஆகா, ரொம்ப சின்ன பட்டணம், 2000 பேர் நம்ம போனா போதும் அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம், அந்த பட்டணத்தை அழிச்சிடலாம். பாருங்க, தோல்விக்கு காரணம் என் மகனே மகளே அசால்ட்டு மெத்தனம். குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், அதுல ஜெயிச்சிட்டோம் இதுல ஜெயிச்சிட்டோம். மார்பு தட்டினமா யோசுவா ஒரு சின்ன பட்டணத்துல தோத்து போனோம். 4வது 5வது வசனம் வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்துல கரி பூசப்பட்டது, 36 பேரை வெட்டி வீழ்த்திட்டான்.
2: அப்படியே ஜனங்களின் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்.
0: கவுனிங்க, இது ஒரு சின்ன பட்டணம், அசால்ட்டா நினைக்கிறாங்க, சின்ன பட்டணம். போய் எரிகோவையே வீழ்த்திட்டோம், யோர்தானையே ஜெயிச்சிட்டோம். யோசுவாவே, சும்மா ஒரு 2000 பேர் எங்க பின்னால அனுப்பு, வேவுக்காரங்க பேச்சு மனுஷன் பேச்ச கேட்க கூடாது. இவன் ஒரு தலைவன், தலைவர்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன். ஆமா, எல்லா முன்னணியில யோசுவா நின்றவர், இதுல யோசுவா இல்லை. ஒரு 2000 பேர் போனா போதும் ஆயி பட்டணத்தை அழிச்சிடலான்னு சொன்னா, ஆயி பட்டணத்து ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டினாங்க, 36 பேரை வெட்டி வீழ்த்தினாங்க. வாசிங்க கீழே,
2: ஆயின் மனுஷர் அவர்களின் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள்.
0: 36 பேரை வெட்டி கொண்டாங்க.
2: பட்டண வாசலின் வெளித்து வங்கி செபாவியும் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
0: இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதுவரைக்கும் தோல்வியை பார்க்கலையே, இதுவரைக்கும் மரணத்தை பார்க்கலையே, 36 பேரை வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க, அவருடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிட்டு. இப்பதான் யோசுவாவுக்கு அறிவு வருது. கவனிக்கிறீங்களா? இப்போ யோசுவா முகங்குப்புற விழுந்துட்டார். ஐயோ, தோத்து போனமே, ஐயோ என் ஜனங்களை வெட்டிட்டாங்களே. 6வது வசனம் வாசிங்க.
2: அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள்.
0: ஐயோ, இந்த தோல்வி எங்களால் சகிக்க முடியல. என்னை பின்பற்றின 36 பேர் வீரர்கள் ஆயிப்பட்டன வெட்டி விட்டதே, அவங்க செத்து போனாங்களே. என் தெய்வமே, எங்களை நீ தோத்து போகவா கொண்டு வந்தீர்? ஏன் எங்களுக்கு இந்த கதி? அழுகிறான், கதறுகிறான். காணான் ஏறிப்ப எங்களை ஓட ஓட துரத்துவாங்களே. 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் மத்த ஜனங்களெல்லாம் எங்களை இழ்பொருளாக்கிடுவாங்களே. நாங்க தோத்து போனமே ஆண்டவர் தோன்றினார். 10வது வசனம் நீங்க வாஸ்தா, யோசுவாவே ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்க? தோல்விக்கு காரணம் நான் சொல்றேன் கவுனி அப்படின்னா வாசிங்க.
2: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி
0: எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன?
2: இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள்,
0: இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க.
2: நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை
0: மீறினாங்கப்பா.
2: சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும்,
0: சாபத்தீடானதை அவங்க எடுத்துக்கொண்டாங்க,
2: களவு செய்ததும்,
0: ஆமா,
2: வஞ்சித்ததும், தங்கள் பண்ட பாடிகள் உள்ள வைத்ததும்,
0: களவு செஞ்சாங்க, வஞ்சித்தாங்க, ஒளிச்சு வச்சாங்க. சாபத்தீடான நான் சொன்னேன்ல, எரிகோவை உங்க கையில தருவேன், அந்த பட்டணம் சாபத்தீடானது, அந்த பொருளை ஒருதரும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நீங்க எரிகோவை வீழ்த்தின உடனே அதை எடுத்துக்கிட்டீங்களே, அதனால தான் தோல்வி. நீங்க 13வது வசனம் வாசித்தீங்கன்னா இப்பொழுது சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துப்பா. வாசிங்க,
2: எழுந்திரு,
0: நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி
2: சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்.
0: ஐயோ, கவுனிங்க, விழுந்து கிடக்கிறான், தோல்வியை கர்த்தர் காட்டுகிறார். இந்த விஷயத்துலதான் நீங்க தோத்து போனீங்க. இப்ப 3வது உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியினுடைய மூல காரணம் என்ன? தோத்து போன அந்த இடத்துல ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. விழுந்து போன அங்கே ஆண்டவர் நிற்க வைத்தார். எழுச்சி ஒரு தொங்கு முகம் அங்கு ஆண்டவர் வீழ்ச்சி, அதிலிருந்து கர்த்தர் ஒரு எழுச்சியை கொடுத்தார், ஒரு எழுப்புதலை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தப்படுத்தின உடனே கர்த்தர் ஆமான ஆகான காட்டுறார். அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் கோத்திரம் கோத்திரமா பிரி பேர் பேரா சொல்லு, அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுறார்.
2: அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி,
0: அப்பொழுது பாருங்க ஆகானை நோக்கி,
2: மகனே
0: மகனே,
2: நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்.
0: நீங்க எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு சொல்கிறார். அப்பா, அங்கே யாரும் ஈட்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் யோசுவா பெரிய யுத்த வீரன், உன் ஈட்டியெல்லாம் நீ போக வேண்டாம், ஈட்டி எடுத்து போக வேண்டாம், பட்டை எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு ரதங்களும் குதிரைகளும் வேண்டாம். துதி ஏழு நாள் சுற்று நான் அந்த பட்டணத்தை வீழ்த்துவேன். இதுதான் கர்த்தர் முகமுகமாய் பேச அப்படியே ஜெயித்தார். வீழ்த்தும் போது உங்கள் காலுக்கடியில் அந்த பட்டணத்தில் வெள்ளியும் பொன்னும் குப்பம் மாறி கிடக்கும், விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் குப்பம் மாறி கிடக்கும். அதை நீ எடுக்கவே கூடாது, அதுக்கு பேர் சாபத்தீடானது. ஆனால் அந்த பட்டணம் கீழே விழுந்த உடனே ஆகான்னு ஒரு மனுஷன் கடகட கடகடன்னு போய் அங்கே இருக்கிற வெள்ளி உடைமைகளை, தங்க உடைமைகளை, வஸ்திரங்களை எடுத்து அந்த பாளையத்தில் புதைச்சி வச்சுட்டு ஆளப்போல இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இது யோசுவா 6:18 இருக்கு. அப்போ இவன் மறைச்சி ஆளப்போல யோசுவா கிட்ட ஒட்டி இருக்கிற பொழுதுதான், இப்போ ஆயி பட்டணத்தில் போனால் அது ஒரு சின்ன பட்டணம், 2000 பேர் போய் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டின பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் 36 வேற யுத்த வீரர்களை அந்த ஆயி பட்டணத்துக்கார் வெட்டி போட்டாங்க. இந்த பாரம், இந்த கவலை, இந்த அழுத்தம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கண்டுபிடித்தார், இனி ஆகானை சும்மா விட்டுறாத, அவனை ஜனங்களின் நடுவே நிறுத்தி கல்லெறியணும், அவனை சுட்டரிக்கணும்னார். அது மாத்திரம் அல்ல, ஆயி பட்டணத்தில் அவனுக்கு ஜெயம் தருவேன், அந்த ஆயின் பட்டணத்தை ராஜாவை எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவனை தூக்கு போட்டுருன்னு. அவனை எப்படி அழகாக பேசுகிறார் பாருங்க, எப்படி அதே மாதிரி அவனை சுட்டெரிச்சாங்க. வாசிக்கிறீங்களா? 25வது வசனம் வாசிங்க.
1: அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து,
0: அவன் மேல் அந்த ஆகான் மேல கல்லெறிஞ்சி
1: அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து.
0: பாருங்க, ஒரு தோத்து போன ஒன்னாலதான் தோல்வி வந்தது, சொல்லி சொல்லி சாபத்திடாமல் ஒழிச்சு வச்சிய. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்கள், தோல்வி ஏன் வந்தது, வியாதி ஏன் வந்தது, துக்கம் ஏன் வந்தது, இழப்பு ஏன் வந்தது, ஏன் நம்ம தோத்து போனோம், ஏன் முகங்குப்புற விழுகிற. தோத்து போனதுக்கு காரணம் ஆகான்னு ஒரு மனுஷன் பக்கத்தில் நின்றவன் சாபத்திடானதை ஒழிச்சு வச்சிட்டான்ப்பா. இப்போ அங்கே ஜெயம் இல்லை, தோத்து போனான். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. அது சாபத்தீடானது, செத்த மனுஷனுடைய போட்டாவை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அது சாபத்தீடானது, ஒரு விக்கிரக கிரியைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி உங்களை அப்படியே உங்களை அலக்கழித்து விடும். ஆமாம், அதுக்கு பின்னால் ஒரு ஆவிகள் இருக்கிறது என்று அழகா சொல்றார் அப்போஸ்தலர் நடபடியில. அல்லேலூயா. சத்துருக்களை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆமா, விழுந்து கிடங்க, கர்த்தர் பேசுவார். ஏன் விழுந்து கிடக்க, ஏன் முகங்குப்புற கிடக்க? இப்போ கர்த்தர் சொல்றாரு, சரி, அவன் செத்துட்டான், கர்த்தருடைய பிள்ளைகளை ஓட ஓட விரட்டுன ஆயிப்பட்டினத்து ராஜாவை நீ என்ன செய்யணும், பிடிச்சிட்டல்ல ஜெயிச்சிட்டல்ல, இப்போ அவனை தூக்குல போடு அப்படிங்கிறார். 8:29 பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தவனே, இப்போ பழி வாங்குறது எனக்குரியதுன்ட்டாரு. கவனிக்கிறீங்களா? ஆமா, கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா அவர் பொறுத்துக்கிட்டு தான் அப்படியே இருப்பாரு. ஆனால் இப்போ ஆயின் ராஜாவை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, இவனை வித்தியாசமாக பண்ணு, தோத்து போனவனை சுட்டெறிங்கிறாரு. எல்லாருடைய கையிலையும் கல்லை வச்சு விபச்சார பாவத்தை விட இது மேலான பாவம், சாபத்தீடானதை எடுத்ததுனால என்னுடைய யுத்த வீரர்கள் 36 பேர் ஆயி ராஜா வெட்டிட்டான். இஸ்ரவேல் ஆயின் பட்டணத்துக்கு முன்பதாக தோத்து போனாங்க. இப்போ ஜெயிக்கிறதற்கு அதுக்கு வழியாக இருந்த அந்த ராஜாவை நீ மரத்தில் தூக்கி போடு. பாருங்க, அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு பிசாசு. ஆகான் ஒரு சத்துரு. நம்ம கூட்டத்துக்குள்ள சத்துரு இருக்கக்கூடாது. பிசாசுடைய காரியங்களை கர்த்தர் தலையை நசுக்கிடுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. பிசாசுனால சோதிக்கப்படுறீங்களா? ஒரு பிள்ளி சுண்ணி ஆவினால சோதிக்கப்படுறீங்களா? ஐயா, எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த ஆயின் ராஜாவை சங்கரித்தார். சொல்லிட்டார், அப்பா இவனை வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது, இவனை எல்லாரும் கண்கள் காண இவனை தூக்கு போடணுன்ட்டார். பாருங்க, இப்படித்தான் கர்த்தர் செய்வார். அலேலூயா! எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா! எஸ்தர் புஸ்தகத்தில் கூட ஆமான் முருதைக்காய்க்கு விரோதமாக எழும்புறவனை அங்கே அவன் பண்ணின தூக்குலேயே அவனை தொங்க வச்சிட்டார். அலேலூயா! நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்பொழுது விழுந்து கிடக்கணும்? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக ஆகான உனக்கு வெளிப்படுத்துவார். கைகளை உயர்த்தி சாபத்து சாபத் காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அதை நீ முதல்ல அதை சுட்டரிச்சிடணும். இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் கவனிக்கிறீங்களா? முதல்ல எடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆயிப்பட்டினம் இப்படி தோற்று போச்சே, ஆயிப்பட்டினத்தில் இப்படி நாங்கள் கலக்க பண்ணிட்டோமே, இப்படி நாங்கள் எங்களுடைய முகம் வெக்கமாகி போச்சே, அப்பா ஆயிப்பட்டினத்தில் நாங்கள் முதுக காட்டி ஓடிட்டோமே, இது என்ன செய்ய பாண்டர் சொல்கிறாரு, யோசுவாவே யோசுவாவே, நீ வந்து அசால்ட்டாக விட்டுட்ட, யோர்தானை ஜெயிச்சது போல் இதை ஜெயிச்சிடலாம், எரிகோவை ஜெயிச்சது போல் அவங்க சொன்ன வேவுக்காரங்க பேச்சை கேட்டுட்டேன், ஆகையினால் ரத்தத்துக்கு ஆளாயிட்டேன், மரணத்துக்கு ஆளாயிட்டேன், தோல்விக்கு ஆளாயிட்டேன். இப்போ ஒன்று செய், உன் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டாம், ஆய்க்கு நேராக நீட்டு. பாருங்க எப்படின்னு நீட்டத்தான் சொல்ற வாசிங்க.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு,
0: ஆய்க்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அது உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
1: அப்படியே யோசுவா,
0: அப்படியே யோசுவா
1: தன் கையில் இருந்த ஈட்டியை,
0: தன் கையில் இருந்த ஈட்டியை
1: பட்டணத்துக்கு நேராக நீட்டினான்.
0: வேற ஒண்ணுமே பண்ணல. பாருங்க, விசுவாசத்துல தான் ஜெயம் வரும். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயம். அப்படி போய் நெல்லுப்பா. இங்க பாருங்களேன், நாயிப்பட்டணம் இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறது, தோத்து போன அதுல அவர் சொல்றாரு, இங்க பாரு யோசுவாவே, நீ பட்டயத்தை வச்சு ஜனங்களை வெட்ட வேண்டியதே கிடையாது, ஒரு ஜெயம் உனக்கு தாரம், அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டு, உன் பட்டயத்தை உன் ஈட்டி அதுக்கு நேராக. 26 வாசிங்க.
2: ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீர் மட்டும்,
0: சங்கரித்து தீர் மட்டும்,
2: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த,
0: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்து
2: தன் கையை மடக்கவில்லை,
0: கையை உயர்த்தி. ஹல்லேலூயா! இப்போ அந்த தோல்விக்கு வெற்றிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார். ஈட்டிய அந்த ஆயிப்பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அப்படி நீட்ட நீட்ட ஆயிப்பட்டணம் சங்கரித்து தீரும் வர யோசுவா கையை மடக்கவே இல்லை. கர்த்தர் வெற்றியை தருகிறார். பதிவிருந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஓடி ஓடி போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் வீழ்த்துறார்கள். கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை உயிரோடு பிடிக்கிறாங்க, தூக்குக்கு கொண்டு போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இன்றைக்கி தோற்றுப்போன அதே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த அதே இடத்துல கர்த்தர் எழுச்சி எழுப்புதலை கொடுக்கிறார். மரணத்தை பார்த்த அதே பட்டணத்துல ஆண்டவர் ஜீவ நதியை ஓட வைக்கிறார். பயந்து நடுங்கின அதே பட்டணத்துல ஆண்டவர் ஒரு நடி பொழுது தைரியத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. துக்கத்தை கண்ட, கண்ணீரை கண்ட, தோல்வியை கண்ட அதே பட்டணத்துல அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கண்ணீரை கண்ட அவர்களுக்கு அந்த பட்டணத்துல ஜெயம் கிடைச்ச உடனே ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார். அதெல்லாம் உங்களை தான் அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகான் என்ற ஒரு இஸ்ரவேலுக்குள்ளேயே ஒரு எதிரி இருந்தான், அவனை கண்டுபிடிச்சு சுட்டரித்து கர்த்தர் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயின் பட்டணத்து ராஜாவை ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒன்றும் பண்ணாத தூக்குமடையில் தூக்கி போட்டுருங்கிறாரு. அவன் தான் பிசாசு, அவனை இயேசு தலையை நசுக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு, வெற்றி மேல வெற்றி தருவேங்கிறாரு. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. முகங்குப்புற விழுந்து கிடக்க எலும்பு, உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஆகான காட்டுறாரு, ஆயின் பட்டணத்தை ஜெயிக்க சொல்றாரு, ஆயின் பட்டணத்தை ராஜாவை தூக்கில போடுங்கிறாரு. இன்றைக்கு உள்ள செய்தி, சத்துரு தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்க சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துரு, வியாதியை கொண்டு வருகிற சத்துரு, இன்றைக்கு அவன் தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா ஜெயம் எடுத்ததுக்கு ஒரே காரணம், ஈட்டிய அப்படி நீட்டிக்கிட்டே இருந்தார். இதுதான், ஆமாம், விசுவாசத்தின் பட்டயம். இவர் ஒரு கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே போய் வெட்ட சொல்லலை, என்ன ஆண்டவரே போய் சிறைச்சேதம் பண்ண சொல்லலை, இந்த பட்டணத்தினுடைய வாசலில் நின்று நீட்ட மட்டும் சொல்கிறீங்களே கேட்கல. கர்த்தர் சொன்னபடி பட்டணத்துக்கு நேராக ஈட்டிய நீட்டத்தான் செஞ்சான். இங்கே ஜனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயுப்பட்டணம் முறியடிக்கும் வர அவன் கை நீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஜெயம் கிடைக்கும் வர நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாங்கன் எயிரா அக்னி ஏஸ்திரங்களை எல்லாம் கவிழ்த்து போட விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம கையில் பிடிச்சிக்கிடணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6:17 நீங்கள் வாசித்தா, 11 சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க. வாசிங்க,
1: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி
0: கவனிங்க. பிசாசு நம்மளை தோத்து போக பண்றான், பிசாசு நமக்கு துக்கத்தை, கண்ணீரை, வெக்கத்தை கொடுக்கறான். அவனை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்றார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. 17 விசுவாசம் என்றும் கேடயம், அதுதான் சர்வாங்க வசனம்.
1: பொல்லாங்குகள் எய்யும்,
0: பொல்லாங்கன் எய்யும்
1: அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய்.
0: பக்கத்துல பக்கத்துல ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, பொல்லாங்கனை வீழ்த்தணுமா, தோல்வி கண்ட இடத்துல ஜெயம் பெறணுமா, ஆமாம், முதுகு காட்டின இடத்துல நீங்கள் தலை நிமிரணுமா, உங்களுடைய வெக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்கள் வியாதி நீங்கள் ஆரோக்கியம் அடையணுமா, மரணம் நீங்கள் ஜீவன் வரணுமா, பொல்லாங்க நெய்யும் அக்னியஸ்திரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட, அழிச்சு போட விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி. இன்னையில் இருந்து கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும், விசுவாசம்தான் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு.

0: ஜனங்களை மட்டும் அனுப்புனேன், இப்போ நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் போய் அந்த பட்டணத்தை ஜெயிக்கான்னு சொல்ல. நீ போக வேண்டாம், நீ பட்டயத்தை மட்டும் நீட்டு. அதான் விசுவாச கேடகம், கையை உயர்த்தி அல்லேலூயா. அவன் நீட்ட நீட்ட அங்கே ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயி பட்டணம் விழுந்து போகுது. ஆயின் பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடிச்சி தூக்கு மரத்தில் தூக்கு போடுறாங்க. அவன் தான் சத்துரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயம், வெற்றி மேலே வெற்றி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்கிறார், ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்கிறான், உன் கையை, ஆமாங்க வா, சூம்பின கையோடு இருக்கிறிய, உன் கையை நீட்டு பாருங்க. என் கையை நீட்ட முடியாம தானே ஆண்டவரே எப்படி ஒட்டி கிடை, இதில் ரத்தம் இல்லை, இதில் உணர்வு இல்லை, இதில் உணர்ச்சி இல்லை. அப்படி அவன் புலம்பலை. நீட்டுனா நீட்டுனா அடுத்த நிமிஷம் மூறு கையை போல ஆயிருச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 12:13 நாம் வாசிக்க கேட்போம்.
1: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
0: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
1: உன் கையை நீட்டு என்றார்.
0: அங்கே அந்த பட்டணத்தில் சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். உடனே ஆண்டவர் சொல்றார், சூம்பின கையுடைய மனுஷனை கர்ந்த பாருங்க, பாருங்க எல்லாம் என்ன பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த பட்டணத்துக்குள்ள, அப்படி போறாரு. எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கை அப்படியே கீழே விழுந்து கிடச்சி ஆண்டவர் அந்த பட்டயத்தை ஆய்க்கு நேராக நீட்டுன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்து இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்கிறார், உன் கையை நீட்டுனாரு. ஒன்றுமே சொல்லலை. அவர் சொல்கிறாரே, சிருஷ்டிகர் சொல்கிறாரே, நம்மளை படைத்தவர் சொல்கிறாருன்னு அப்படியே கையை நீட்டுனான். அப்படி சுகமாயிட்டு. என்ன அமைதியாக இருக்கீங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் விசுவாசத்தில் நீங்கள் கையை நீட்டுங்க. ஆமாம், விசுவாசத்தில் அந்த வியாதியை தூக்கி எறிங்க. விசுவாசத்தில் தோத்து போன இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சி வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. அவர் தான் பலன் கொடுக்க. கையை நீட்டுறது நம்ம வேலை, சுகம் பார்க்கறது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்துணும், கேள்வி கேட்காதீங்க, நீட்டுங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் கையை நீட்ட போறீங்க? பலவீன கையை நீட்டுங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத நீட்டுங்க. எனக்கு அதுதான் கர்த்தரை கூட பேசினார். திரும்பி பார்த்தா சுகம் கிடைக்குது. இதை பிடிக்கிறதுக்குள்ள இயேசுவை பிடிச்சு கொலசியலான்னு வரும் பொழுது இயேசு அடுத்த வசனம் மறைந்து போனார். கையை உயர்த்தி சுகம் கொடுப்பார், மறைஞ்சு போயிடுவார். என்ன நல்ல இயேசு! விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க, சத்துரு வீழ்ச்சி அடைவோம். ரெண்டாவது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 9:6-7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கவனிங்க கவனிங்க, திமிர்வாதக்காரன் இவனை 4 பேர் சுமந்துட்டு வர்றாங்க. மார்க்கு அவர் வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மேர் தட்டோடைகளெல்லாம் இறக்குறாங்க. கவனிங்கிறீங்களா? இங்கே பிரசங்கம் பண்ணுற அங்கே சரசரன்னு சத்தம் கேட்கு. என்னென்னா ஓட்டெல்லாம் இறக்குறாங்க. அந்த கட்டில் அப்படியே வந்து வருது. ஆண்டர் உடனே சொல்லிட்டார், உன் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு நட. கவனிங்க, சூம்பின கையுடையவன், எந்திரிக்க முடியலை, தோத்திரம் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியலை, கை நீட்ட முடியலை. இப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனி, வாசிங்க, வாசிங்க.
2: பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி,
0: திமிர்வாதக்காரனை நோக்கி,
2: நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு,
0: நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
2: உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து,
0: உடனே கவனிங்க, இத வசனம் நீ ரொம்ப தொட்டது. இவன் கேள்வி கேட்கல. என்ன ஆண்டவர், நானே இனி 4 பேர் சுமக்காங்க, இனி நானும் எந்திரிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, இந்த கட்டளை விட்டு என்னால் எழும்ப முடியலையே, எப்படி வீட்டுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை நீங்கள் வந்து எழுப்பி விடுங்கன்னு அப்படி கேட்கல. அந்த வசனத்தை கப்புன்னு கொண்டு வந்தான் பாரு. அந்த வசனம் எனக்குத்தான், அந்த விசுவாச வார்த்தை எனக்குத்தான், இப்பொழுதே நான் எழும்புவேன். அவன் எழும்புனான், வீட்டுக்கு போயிட்டான். கையை தட்டி கீழே உள்ள வசனம் வாசிமா, உடனே

0: உடனே அவன் எழுந்து
1: தன் வீட்டுக்கு போனான்.
0: தன் வீட்டுக்கு போனான். கையை தட்டுங்க பாப்போம், ஒரு கேள்வி கேட்கல. கை தூக்க முடியலையே, எந்திரிக்க முடியலையே. ஆமா, நான் திமிர்வாத எதுவுமே பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க நீங்க யாரு? களிமண், செல்லா காசு, விலப்பு. ஒருத்தரும் நம்மளை விலைக்கு வாங்க மாட்டான். நாம கேள்வி கேட்க நம்ம யாரு? அவர் சொல்றார், உன் படுக்கையை எழுந்து, உன் படுக்கையை எடுத்து வீட்டுக்கு போ. அப்படியே பார்க்க பார்க்க போனான் பாருங்க, இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. இதான் விசுவாசம். விசுவாசம் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க. வல்லமை இறங்கும், வல்லமை இறங்கும். மூணாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதுகிற புஸ்தகம் 2:7-8 வசனத்துல சீசர்களுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க.
2: இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
0: சீசர்களுக்கு கவனிங்க, இந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அது குறைஞ்சிட்டுனா அதை போல கேவலம், வெக்கம், அவமானம் இனிமே கிடையாது. அப்படி இந்த கல்யாண வீடு கேவலத்துக்குள்ள, வெக்கத்துக்குள்ளே, தலகுனிவுக்குள்ளே போனது. இயேசுவுக்கு தெரிந்தது. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சீசர்களை கூப்பிட்டு கற்சாடி வெளியே வச்சிருக்கிற கற்சாடியை கொண்டுட்டு வாப்பா, அங்கே தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றுனவங்களே கொண்டு பந்தியில் கொடுங்க. பாருங்க, ஒரு சீசனும் கேட்கல. ஏயா ஏயா, எங்களை தண்ணியை ஊற்ற சொன்னீர், அந்த தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்லுகிறீர். அப்படி கொடுக்குறாங்க. குடிச்சு பார்த்தவங்களுக்கு ரசம், ஹல்லேலூயா, கலர், மனம், சுவை. இந்த ரசம் எங்கே இருந்து பார்ப்போம். நான் இதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. இந்த சீசர்களைப் போல என்னையும் மாற்றும். ஒரு கேள்வி கேட்கல, கையை உயர்த்தி. தண்ணியை ஊற்ற சொல்லி, தண்ணியை ஊற்றுனவங்களையே கொடுக்க சொல்கிறார். பந்தி விசாரிக்காரங்கிட்ட போய் கொடுப்பா. அவங்க பார்க்க பார்க்க தண்ணியாக தான் இருந்தது, ஆனால் ஊற்றும்போது ரசமாய் மாறிட்டு. திராட்சை ரசத்துக்கு என்ன கலர், மனம், சுவை இருந்ததோ அதே சுவை, மனம். அடுத்து கேட்குறாங்க பாருங்க, கேட்கறத சொல்லுமா? மனவாளன்ட்ட கேட்டாங்களே, கேளுங்க.
2: எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து,
0: முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான்,
2: ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு,
0: ருசி குறைந்ததை கொடுப்பான்,
2: நீரோ,
0: நீரோ
2: நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான்.
0: நீரோ நல்ல ரசத்தை, கைகளை உயர்த்தி. ஆமா, நான் சொல்றேன் கவனிங்க, உங்க சுபாவம், கெட்ட சுபாவம் எல்லாம் மாறி உங்களுடைய சுபாவத்துக்குள்ள ஒரு எழுச்சியை கொடுப்பார், இரக்கத்தை கொடுப்பார். நீங்க இந்த பூமியில நல்லவர்களாய் வாழும்படி கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை தருவார். மகன் குடிகாரன், கஞ்சாடிக்காரன், வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க நினைக்கிறீங்களா? அந்த மகனை வச்சு தான் சபையை கட்ட போகிறார். ஐயோ, உப்புக்கு சப்பா, வெறும் தண்ணீரை போல இருக்கிறான் நினைக்கிறீங்களா? அவனைத்தான் ருசியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சியை கொடுத்தார். தொத்து போன ஆயின் பட்டணத்தில் ஜெயத்தை கொடுத்தார். அப்படி செஞ்சவர் உங்கள் எல்லாருக்கும் அப்படி செய்ய போகிறார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது, எந்த வசனத்தில் செஞ்சார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தில் இந்த உலகத்தினுடைய சகல விபரீதங்களை சிலுவையில் இயேசு சகித்து கொண்டார். ஆகையினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயம் மேலே ஜெயம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12:3 வசனத்தை நீங்கள் வாசித்தா, அங்கே வாசிமா,
2: ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட,
0: பாருங்க, நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான
2: விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
0: அந்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு தோல்வியை கொடுத்த, உன் குடும்பத்துக்கு இடையூறு பண்ணே, அதெல்லாம் இயேசு சகித்தாரே. உன் பாவத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் தோல்வி எடுத்துக்கொண்டாரே, உன் மரணத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் வியாதியை எடுத்துக்கொண்டாரே, உன் கடற்பிரச்சனை எடுத்துக்கொண்டாரே, அதெல்லாம் சகித்த அந்த, அதுக்கு பேர் தான் விபரீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம், இவனே என்னப்பா நீ எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவனாக இருக்கிற, என்னம்மா நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கீங்க? அந்த பிரச்சனைக்கு பேர் தான் விபரீதம். சகல விபரீதங்களையும் இயேசு சிலுவையிலே சகித்து விட்டார். எந்திரிங்க பார்ப்போம், எந்திரிங்க. இன்னைக்குள்ள செய்தி, தோல்வியை கண்ட ஆயுப்பட்டணத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடந்தது. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த ஆயிப்பட்டினத்தில் ஒரு எழுச்சி வந்தது. ஓ, துக்கத்தை கண்ட ஆயிப்பட்டினத்தில் ஒரு சந்தோஷம் ஆனந்த கழிப்பு வந்தது. தலையில் கை வைங்க. அவர் தான் இயேசு, நமக்கு ஜெயம் தருகிற இயேசு. கல்வாரியிலே நம்முடைய தன்னுடைய இரத்தத்தெல்லாம் ஊற்றினார். பாவிகள் செய்கிற சகல விரதங்களையும் விபரீதங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹலலூயா. ஓ, உனக்கு வருகிற தோல்வியை இயேசு ஏற்றுக்கொண்டார். உனக்கு வந்த பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். உனக்கு வந்த மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். உனக்கு வந்த சுகர் பிரஷரை இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது விசுவாசத்தில் கையை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை ஆயின் பட்டத்துக்கு நேராக நீட்டு. அந்த பட்டணம் கடைசி ஜெயிக்கும் வர அவன் கை மடங்களை நீட்டிக்கொண்டே இருந்தான். நானும் சொல்றேன், உங்க கையை கர்த்தருக்காக நீட்டுங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க. கைகளை உயர்த்தி அந்த சிலுவைக்கு நேராக நீட்டுங்க. உங்களை பகைத்த, உங்களை விரோதித்த எல்லாரும் வருவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, 3 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு போனவன் தான், வரவே இல்லை, வரவே இல்லை. அவன் குழந்தை பெற்றிருக்க அதை கூட எனக்கு காட்டல. என்ன அற்புதம்! என் கையை நீட்டி கர்த்தருக்கு கொடுத்ததுனால ஓ, என்னை விட்டு தூரம் போனேன். என் மருமக, என் மகா வந்தாங்க, என் பிள்ளைய பேத்திய கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு ஆச்சரியம். கைகளை உயர்த்தி நீட்ட நீட்ட, ஓ விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்ட நீட்ட, அதிசயத்துக்கு மேல அதிசயம், ஆசீர்வாதம், உன்னுடைய வரன், உனக்கு வருகிற நன்மை, ஓ யாரும் இடை பண்ண முடியாது, சரியாய் வரும். ரெண்டாவது, ஆமா, நீ எழுந்து உன் படுக்க எடுத்துக்கொண்டு நட, எழும்புங்க. அடிக்கடி நீங்க எழும்பணும், தூசிய உதறிவிட்டு எழும்பணும். பிசாசு சோர்வு கொடுப்பான். பாரு, உனக்கு இடுப்பு வலி, பாரு உனக்கு எலும்பு வலி, பாரு உனக்கு நெஞ்சு வலி, பாரு உனக்கு அப்படிமா முழங்கால் வலிமா, எந்திரிக்கணும் இயேசுவி நாமத்தினால. அவர் ஒண்ணுமே சொல்லல, எந்திரிக்க முடியாம தானே நான் படுத்து கிடக்க. ஐயோ, எனக்கு இந்த 4 பேர் உதவி செய்யறாங்களே, அது அப்படி சொல்லல. ஆண்டருடைய வார்த்தை எனக்கு நேராக வருது. அவன் எந்திரிச்சான். ஆண்டர் உடனே அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. அவன் வீட்டுக்கு போயிட்டான் கையை உயர்த்தி. ரெண்டாவது, சீசர்களுக்கே சொல்றாரு, கூட இருந்த சீசர்களை தண்ணி ஊற்ற சொல்றாரு. அந்த சீசர்கிட்டே கொண்டு பந்தி கொடுங்கிறாரு. அதே தண்ணீர் இயேசுவின் மகிமையினால், இயேசுவின் வல்லமையினால், அது இயேசு கிறிஸ்துவால திராட்சரசமாய் மாறியது. தலையில் கை வைங்க. அதுதான் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம். ஓ, உன்னை புதுப்பிக்கிற இரத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிற இரத்தம், உனக்கு பேர் புகழை கொடுக்கிற இரத்தம், உனக்கு பிரஸ்தாபத்தை கொடுக்கிற இரத்தம், உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைக்கிற இரத்தம். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த மனவாளனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். வெக்கம், கண்ணீர், தலைக்குனிவு எல்லாம் எடுத்துட்டார். சிலுவையிலே விபரீதங்களை சகித்தார். கையை உயர்த்துங்க.
1: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
3: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
1: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
3: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
1: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
3: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
1: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெபாலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக்

இந்த உலகம் என்னை ஆக்கினை தீர்ப்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஆலோசனை சங்கத்திற்கும் தள்ளின பொழுது அப்பா உம்முடைய கிருபை வந்து என்னை பாதுகாத்ததே. உம்முடைய கிருபை வரவில்லை என்றால்

மறித்திருந்த இந்த கோலை என் சத்துருக்களுக்கு முன்பதாக துளிர்க்க செய்தவரே, உமை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. Oh yes, Lord, what a glorious presence.

Dear children, Yesu Christuvin, இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிரிதான இரக்கத்தால் 40வது வால்யூம் வெளியிட கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை, அவருக்கே புகழ். அந்த நாட்களிலே இரவெல்லாம் மீன் பிடித்தும் ஒரு மீனும் கிடைக்காமல் மிகவும் கலங்கி இருந்த சீமோன் பேதுருவை அருணாதர் இயேசு தேடி சென்றார், உற்சாகப்படுத்தி அற்புதம் செய்தார். இந்த நாட்களிலே தமது சரீரமாகிய சபையின் மேல் அக்கறை உள்ளவராய் அற்புதம் செய்ய வாஞ்சியாய் இருக்கிறார். சபையே, இன்னும் ஆர்வமாய் வலை வீசுங்கள் என்று நமக்கு கட்டளையும் கொடுக்கிறார். ஆகவே ஒருமனமாய் உற்சாகமாய் வலையில் வீசுவோம். ஊரங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க ஏராளமான மீன்கள் காண்போம். சபைகள் பெருகட்டும், ஆத்துமாக்கள் அதிகமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ஏசாயா 43 அதிகாரத்தின் 1-6 வசனங்களை பாடலாக பாடுகிறோம். எதிரியான சத்ருவை மேற்கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் சங்கீதம் தான் 118.

கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியன் பேர் வினோத் பிரட்டோ. அதே போல் இந்த கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எனக்கு இந்த கிரைஸ்ட் காலிங் சேனல் மூலியமாக பாஸ்டர் டேனியல் அவருக்கு நான் கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல தருணமாய் நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் சங்கீதக்காரன் வசனம் 118:17-18 சொல்வது போல், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் எனக்கு சாவு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த நிலைமை தான் கடந்து வந்திருக்கேன். இப்போது இதை தான் உங்களுக்கு நான் சாட்சியாக விவரிக்கப் போகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை மாவட்டம். என் தாத்தா பேர் வந்து இருதயசாமி பிள்ளை. எங்கள் பாட்டி பொன்னம்மாள் ஜோசப் இருவரும் மதுரையை சேர்ந்த சௌரஸ ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார் எங்கள் தாத்தா. எங்கள் பாட்டி அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. எங்கள் தகப்பனார் வந்து அந்த காலத்துலேயே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தமிழ்நாடு பாலிடெக்னிக்னால் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான பாலிடெக்னிக், அந்த பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக சொந்தமாக ஒரு டூ வீலர் கடை வச்சுருந்தாங்க. ஃபாரின் பைக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நிறையா சேல் பண்ணுவாங்க. என்ன நோக்கத்தோட கடவுள் எங்கள் தாயும் தகப்பனையும் இணைச்சாருன்னு தெரில. எங்கள் தகப்பனுக்கு ஒரு 35 வரைக்கும் திருமணம் ஆகலை. நிறைய பொண்ணு பார்த்து எதுவுமே அமையலைன்ற ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா மதுரை. டோட்டலாகவே எல்லாமே டீவியேஷன் ஆச்சு. கடவுள் ரெண்டு பேரும் இணைச்சார். 1978 கல்யாணம் ஆச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லை. 1980 நான் பிறந்தேன். என்னை ஒரு நல்ல பக்தியான குடும்பத்தில் தான் என்னை வளர்த்தாங்க. அதே போல் என் தாய் குடும்பம் பார்த்திங்கன்னா, அவங்க எங்கள் தாத்தா வந்து ஏர்ஃபோர்ஸில் வாரண்ட் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் பாட்டி ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி. இருவரையும் இணைச்ச தேவன். அடியான ஒரே ஒரு புள்ள தான். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். என்னை நல்லா வளர்த்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லா பரிபூர்ணமாக வளர்த்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஆர்சி பேக்ரவுண்டோ சேர்ந்தவர். எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. ஆனால் எங்கள் அப்பா கடைசி மரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உண்மையான சத்தியம் என்னன்னு அறிஞ்சு அவர் சிஎஸ்ஐக்கு மாறினார். அதுக்கப்புறம் உண்மையான சத்தியத்தின் மூலயமா நாங்கள் வந்து பெந்தைகோஸ்தில் லாஸ்ட்டில் போயிட்டுருந்தோம், பெந்தைகோஸ்த சபையில். அதில் தான் எங்கள் அப்பா மரித்தார். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடியேன்னு நல்லா வளர்த்தாங்க. சிறு பிள்ளையில் நல்லா கர்த்தருக்குள்ள ஜபத்தில் சர்ச்சுக்கு போகிறதில் எல்லாமே நான் நல்லா தான் வளர்ந்தேன் வச்சேன். நல்லா தான் இருந்தேன். என்னை நல்லா கவனிப்பாங்க. ஒரே பிள்ளைனால என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தாங்க. இது மாத்திரம் இல்லாமல் நான் பிறந்து 41 நாளாக அழுதுகிட்டே இருப்பேனா. எப்பயுமே பகல்லையும் அழுவனா, நைட்டும் அழுவனா, ஏன் அழுவேன்னே தெரியாதான். அழுதுகிட்டே இருப்பேனா. கரெக்டாக 41வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரிக்கை மூலயமா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிரசங்கம் போயிட்டு இருந்ததான். அப்போ என் தாய் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து, எங்கள் சித்தி மாமா எல்லோரும் உட்காந்துருக்கும்போது, அப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அந்த ஒலிபரிக்கையில் சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்களாம், தன் மகன் அழுகிறானேன்னு சொல்லிட்டு தன் ஒரு தாய் வந்து தன் பிள்ளையே மடியில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவிகளின் கட்டுகள் எல்லாம் அந்த பிள்ளையை விட்டு வெளியேறும். அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசியாக வருவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு நான் அழுகையை நிப்பாட்டினேன்னா. அன்னைக்கு நிப்பாட்டினது தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அழவே இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு இது, சரி நமக்கு தான் இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இப்படியே என் லைஃப் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 7th grade ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நார்மலாக எப்பயும் போல் அட்மிஷன் கிடச்சிச்சு, சேர்த்தாங்க. நான் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, 2nd standard படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிக்ஸுனா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப கை கால்லாம் வெட்டிட்டு ரொம்ப எச்சலாம் அந்த மாதிரிலாம் வராது. ஒரு மாதிரி தலை ஷேக் ஆகிட்டு கை கால் ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகணும். எங்கள் அப்பா அந்த காலத்திலே எடுக்காத டெஸ்ட்டே கிடையாது. பிரெயினில் இஇஜிலேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்போது எடுக்கும்போது டாக்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தலையில் போகிற பிரெயினில் போகிற பிளட்டு வந்து 1 second கிளாட் ஆகுது. அந்த கிளாட் ஆகிறனால தான் இவருக்கு ஃபிக்ஸ் வருது. ஸோ இவர் வந்து எப்போனாலும் ரோட்டில் நடந்து போகும்போது கூட கீழே விழுகலாம். ஸோ இவரை வந்து எப்பயுமே நீங்கள் டென்ஷன் படுத்தக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், எந்த டென்ஷனான காரியமும் அவருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படியே விளையாட்டிலேயே ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணாங்க. நான் என்ன பிடிக்கும் என்ன விளையாடுவேன் இப்படியே தான் இருப்பேனாங்க. என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. அப்படியே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 9 முறை ஃபிக்ஸு வந்துச்சு. அடிக்கடி ஃபிக்ஸு வரும். அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்போ கடைசியாக டாக்டர் என்ன சொன்னார், ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க. அதை கொடுத்து இதை கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும், ஏன்னா இதை நிப்பாட்டினா அவருக்கு ஃபிக்ஸ் வந்துடும். திடீர்னு ரோட்டில் கூட விழுந்து கிடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த டேப்லெட்டை நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா அடிக்கடி இந்த சிபிஎம் சர்ச் போவாங்க. அப்போ அங்கே ஒரு மூத்த தாயார், அவங்க பேர் அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, அப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்ககிட்ட ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த டேப்லெட்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கடவுள் வந்து உங்கள் பிள்ளைய பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிச்சு இனிமேல் இந்த மாத்திரை வேண்டாம், நம்ம கூட கடவுள் இருக்காரு, நமக்கு இந்த ஃபிக்ஸ் வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி தூக்கி அந்த மாத்திரை ஜெபிச்சுட்டு தூக்கி போட்டுட்டோம். அதிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே என் வாழ்க்கையில் ஃபிக்ஸ் வந்ததே கிடையாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் ஒரு 9 தடவை வந்தது. இப்போ வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் நம்பி அந்த டேப்லெட்டை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபிக்ஸுன்னு ஒரு சிம்டம்ஸ் என் லைஃப்பில் கிடையாது. இப்படியா என் ஸ்கூல் வாழ்க்கை கடந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்ததுனால அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாதனால எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லாதனால என்ன ஆகிப்போச்சு, மேக்ஸ் சரியாக வரல. ஏன்னா பிகினிங்கில் அந்த 4th 5th தான் மேக்ஸோட ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி லீவ் போட்டனால எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல. ஸோ நான் 10th வரைக்கும் ப்ரமோட் ஆகி போயிட்டேன். 10th எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வரல. மிஸ் எல்லார் முன்னாடி இந்த சம்மு போடும்பாங்க, எனக்கு போட தெரியாது. இதனால் நான் அசிங்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் வீட்டில் கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கட் அடிச்சுட்டு வெளியில் அப்படியே சுற்றிட்டு கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சவுடனே வீட்டுக்கு போயிட்டேன். இப்படியா ஒரு 1 வீக்கு இதே மாதிரி நான் பண்ணேன். அப்போது ஒரு மிஸ்ஸு மூலியமாக எங்கள் டீச்சருக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி வினோத் வந்து என் டியூஷனுக்கும் நான் போகலை. அப்போ அந்த டியூஷன் மிஸ்ஸு எங்கள் மிஸ்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வினோத் வந்து டியூஷனுக்கும் வரல ஸ்கூலுக்கு வரல. ஸோ அவங்க மிஸ்ஸு எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வினோத் வரலன்னு கேட்டவுடனே எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லையே அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த மிஸ்ஸுக்கு பயங்கர கோபம். அப்போது என் மேலே அவங்க ரொம்ப அளவு கடந்து பிரியம். ஏன்னா எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. நான் இப்படி கட் அடித்தேன்னு தெரிஞ்சவுடனே என் மேலே ரொம்ப ஆக்ரோஷமாக ஆயிட்டாங்க. ஆக்ரோஷமாகிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் தாயும் என் தகப்பனும் நானும் 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனவுடனே எங்கள் அப்பா சொன்னார் பிரின்ஸிபால்கிட்ட, சார் என் பையன் பண்ணது தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பிரின்ஸிபாலும் இறக்கப்பட்டு சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், சரி பார்க்கலாம். ஆனால் எங்கள் மிஸ்ஸு வந்து அதை அந்த தீர்ப்பை ஒத்துக்கவே இல்லை, சுத்தமாக இல்லை, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் தாயும் தகப்பனும் அப்படி வெளியில் வராங்க. அப்போ ஒரு பிரதர் வராரு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் எனக்கு தெரியாது, அன்றைக்கி தான் அவர் அறிமுகமாகிறாரு. எங்கள் அப்பா பேர் சேகர். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன சேகர் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லைப்பா, நான் என் பையன் இந்த மாதிரி மேக்ஸ் வரலன்னு சொல்லி கட் அடித்து ஸ்கூலுக்கு சுற்றிட்டான், டிசி கொடுப்பேன்னு நிற்கிறாங்க, அவங்க மிஸ்ஸு ரொம்ப அவன் மேலே கோபமாக இருக்காங்க கிளாஸ் டீச்சரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ அவர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நான் யார் அந்த டீச்சர் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது ஆர்த்தர் தேவசிங் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா. சொன்னோடனே அடுத்த வார்த்தை, சேகர் ஆர்த்தர் தேவசிங் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான், நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. எங்களுக்கு நான் ஆச்சரியம், என்னடா டிசி கொடுக்க நம்ம போயிருக்கோம், திடீர்னு வந்து இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லி அந்த மிஸ்ஸை கூப்பிட்டு அவர் அவங்க ஹஸ்பண்ட் தான் அவர், அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி, ஏய் அவங்க நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம், ஏதோ அந்த பையன் மேக்ஸ் வரலன்னு இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்ததே நான் தான், அதனால் இவனை எப்படியாவது நீ வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி இவனுக்கு சேர்த்துக்கோ, இவனுக்கு நல்லா சொல்லிக் கொடு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டோட பையன், நான் தான் இந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோடனே அந்த மிஸ்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உடனே பிரின்ஸிபாலை பார்த்து, இல்லை நான் அந்த பையனுக்கு நான் ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துக்கிறேன், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணி அந்த பையனை இது பண்ணுங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க.
ஸோ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த அந்த தேவ மனுஷன் அந்த எங்கள் மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சேகர் நான் என்றைக்குமே வரமாட்டேன், இன்றைக்கி எதேர்ச்சியாக வந்தேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல நான் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைனா இன்றைக்கி உன் பையனுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் என்னோட காரியத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடவுள் என்னோடையே இருந்து என் கூடவே இருந்தார். இதை நான் புரிஞ்சிக்காமல் அப்படியே உலகபூர்வமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸ் வரலன்னு சொல்லி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ப்யூர் சயின்ஸ் எடுத்தேன். ப்யூர் சயின்ஸ் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்பேன், நல்லா விளையாடுவேன், நல்லா இது படிப்பேன், சயின்ஸ் ஓரளவுக்கு மற்றதெல்லாம் படிப்பேன் மேக்ஸை தவிர. ஸோ மேக்ஸ் வரலன்னு தான் சயின்ஸ் எடுத்தேன். அதை படித்து ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் வாங்கினேன். ஓரளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு மார்க்கில் ஆவரேஜான மார்க்கு தான் வாங்கினேன். ஆனால் என் மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி தான் ஒரு அனுபவத்தில் இருந்தேன். அதே போல் எனக்கு எங்கள் அப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை. எனக்கு அமெரிக்கன் காலேஜ் மதுரை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் மதுரை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு பிரிட்டிஷ் காலத்து காலேஜ். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு நாங்கள் தடுமாடிட்டு இருக்க நேரத்தில் மைக்ரோ பயாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுன்னா எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணேன். அந்த ஒரு தருணத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்கறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மொதல் நாள் எங்கள் வீடு தேடி ஒரு தெரிஞ்சவர் மூலமா இது பண்ணி அவர் வீட்டுக்கே வந்து என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போனார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம வீடு தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு கடவுள் செஞ்சுருக்காருன்னு. எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சவங்க எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனார். நான் தான் லாஸ்ட்டு, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னா அதுக்கு மொதல் நாள் கொண்டு அந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் கிருபையினால் அந்த அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் எம் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் செட்டிலே நாங்கள் நாலாவது பேட்சு. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. எங்கள் அப்பா வந்து நல்ல நண்பர்களை சம்பாதிக்கலை, ஆனால் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கெரியரில் நான் ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சேன். நல்ல இருக்கு, நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. என் ஸ்கூல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா முகமது ஜாபீர், வினோத் பிரபு, ஆண்ட்ரூ, ஐசக், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் என் கூடவே இருப்பாங்க. எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் அம்மா கூட ஒரு சொந்த தாய் தகப்பனை போல் பாசமாக பழகுவாங்க. அப்படி தான் நான் வாழ்ந்தேன். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு பிஎஸ்சி சீட்டு கிடச்சிச்சு. அப்போது என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி என் கூட வந்தாங்க. வினோத் பிரபு, ஆண்ட்ரூ பிரதீப், இவங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் செவன்த் இயரில் படித்தவங்க தான். இவங்க அப்படியே என் கூட வந்து பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில், அதே டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படித்தோம். படித்து நல்லா அப்படியே போயிட்டுருந்துச்சு லைஃபு. ஸோ பிஎஸ்சி படிக்கும்போது நான் அந்தளவுக்கு ரொம்ப அறிவாளியெலாம் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். நான் ப்ளஸ் டூலேயும் மார்க் கம்மி தான், ஆனால் என் சீட்டு கிடைக்காது. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எனக்கு அந்த சீட்டை பிஎஸ்சியில் ஒரு வாய்ப்பை எனக்கு அருள்னார். அதில் நான் ஜாயின் பண்ணி பிஎஸ்சியில் செகண்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். பட் ஆனால் எம்எஸ்சியில் நல்லா படித்தேன். எம்எஸ்சி அதே காலேஜில் நாங்கள் செகண்ட் பேட்சு, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அமெரிக்கன் காலேஜில் செகண்ட் பேட்ச் நாங்கள் தான். நல்லா படித்தோம், வைராக்கியமாக படித்தேன். கடைசி நிமிஷத்தில் வரும்போது எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல. எங்கள் அப்பாவால் கட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லோனுக்கு நானும் எங்கள் அப்பா தகப்பனாரும், ஏன்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்த்தனால எங்கேயுமே லோன் கிடைக்கல. என் தகப்பன் அலைஞ்சார் பயங்கரமாக, போய் ஒரு சிட்டி யூனியன் பேங்க்கு எல்லா பேங்க்கும் அலைஞ்சாங்க. நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. கடைசி எங்கிட்ட ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை வச்சு தான் வாங்கினோம். அதுக்கே நாங்கள் டெய்லி போவோம். அந்த மேனேஜர் இங்கே உட்காருங்க பாரு, நாங்கள் அப்படியே ஒரு அனாதை போல் உட்காந்துருப்போம். எனக்கா மனசுக்குள்ளே நம்மனால் நம்ம தகப்பனும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. ஸோ எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன், இப்படியே சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. சும்மா ஜாலியாக அப்படி சிகரெட் குடிப்பேன், அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, எல்லோரும் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நிறையா குடிக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இப்படி குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஜாலிக்காக ஆரம்பித்தது தான். அப்புறம் கரெக்டாக 2005 என் தகப்பனார் தவறினார் மதுரையில்.
எங்கள் தகப்பனார் தவறின உடனே அப்படியே என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மதுரையிலேருந்து எங்களை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 25 வருஷம் சொந்த ஊரில் இருந்துட்டு திடீர்னு சென்னைக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட தம்பி எங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க தான் எங்களை பார்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 லாஸு. அவங்க தகப்பனார் இறந்து 4 நாளையில் எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவை என்னால் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அப்போது எனக்காக ஒரு மனசில் பட்டுச்சு, சரி கொஞ்சம் தள்ளி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஜாப்பு பார்த்திங்கன்னா எனக்கு தூத்துக்குடியில் ஒரு மெரெயின் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாப் கிடச்சிச்சு. குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபுல்லம் சூப்பர்வைசராக ஜாப் ஜாயின் பண்ணேன். எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி தான். நான் எம்எஸ்சி படித்தேன், இருந்தாலும் எனக்கு ஒரு 5000 தான் எனக்கு சேலரி கிடச்சிது. 2 வருடமாக நான் வேலை பார்த்தேன் அங்கே. என்னால் அதுக்கு மேலே என்ன, -5 டிகிரி டெம்பரேச்சர், அங்கே அமோனியா கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்கலை. அதனால நான் திருப்பி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். சென்னையில் ஷிஃப்ட் ஆகி அப்போலோவில் ஒர்க்கு ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது, நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு அனிதான்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு அறிமுகமானாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தா, அவங்களும் மதுரை தான், நான் அமெரிக்கன் காலேஜு. எங்கள் அமெரிக்கன் காலேஜ் பேக் சைடு தான் அவங்க மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் டிஃபார்ம் படித்தாங்க. இப்படி நல்ல ஒரு அறிமுகமான ஃப்ரெண்டு கிடைக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணுவோம். எங்கள் கஷ்டத்தை சொல்லுவோம், அவங்களோட ப்ராப்ளத்தை கஷ்டத்தை சொல்லுவாங்க. இப்படி ஆகும்போது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது காதலாக மாறிச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். அப்போது அவங்க வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க, என் ஒய்ஃபு. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தனால அவங்களுக்கு கிறிஸ்டியன் மேலே ஒரு நல்ல ஃபெய்த் உண்டு. பைபிள் வாசிப்பு, அந்த ஸ்டேஜில் நின்று கடவுளை பற்றி இது பண்ணுறது, நல்லா படித்து நல்ல ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க. ஸோ இது மூலமா எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படியாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 5 வருட காலமாக ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினோம். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருடம் கழித்து தான் எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்லேயே ஒன்றும் சொல்லலை. ஆனால் சொல்லப்போனால் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் டோட்டலாகவே வேறு வேறு டீவியேஷன் இருந்தாலும் கடவுள் இணைச்சார் எங்கள் ரெண்டு பேரையும். எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு நிச்சயம் கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு தகப்பனார் கிடையாது, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மாமா தான் என்னை ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணணும். எனக்கு அந்தளவுக்கு பண வசதியும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க வீட்லேயும் அந்தளவுக்கு ரொம்ப வசதி இல்லை, நார்மலான அவரேஜான ஃபேமிலி. அவங்களுக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்கள தான் ஃபுல்லாக எல்லாமே கைட் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நெருடர்கள், அவங்க அக்கா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தனால சரி அது தேவையில்லாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்படி தான் நடந்துச்சு. 2012 எங்கள் கல்யாணம் நடந்தது. திண்டுக்கல்லில் ஒரு ஆர்சி சர்ச்சில் தான் நடந்துச்சு. அப்போது நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வர்றோம். கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணி போனோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் அப்பப்போ வரும் போகும். இது எல்லார் வீட்லேயும் வர்றது தான், அதே போல் தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் மனம் உகர்ந்து கல்யாணம் பண்ணனால அப்படியே சகிச்சு போனோம். என் தாயும் எனக்காக சகிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ள நல்லா பேசிப்பாங்க. இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்படியாக போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் எனக்கு பார்த்திங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அப்படியே சுற்றி சுற்றி என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் அதை எப்படி மேற்கொண்டு போகணும்னு எனக்கு ஒன்றுமே என்னால் முடியலை. அப்போ அந்த பிரச்சனையில் இருந்தலா என் மனைவி நிறையா பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டெடுத்தா, என்னை கூடவே இருந்து என்னை தாங்கினா, வழி நடத்தினா. அப்போ இப்படியாக போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்ஐக்கு இல்லை தான் இது பண்ணோம், இது மேரேஜுக்காக தான் சிஎஸ்ஐயில் போனோம். அப்போ 2020 திடீர்னு எனக்கு ரொம்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வெளியில் வந்து கடன் பிரச்சனை, வீட்டில் சமாதானம் இல்லை, பயங்கர ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது
ஃபெய்த் ப்ரேயர் ஹவுஸ்னு ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த சர்ச் போங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் எங்களை கடவுள் வேறு பிரித்து சிஎஸ்சிலேருந்து டிவியேட் பண்ணி அந்த சர்ச்சு கொண்டு போனார். அப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு நம்ம சிஎஸ்ஐ விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு நம்ம டிவியேட் ஆகுறோமே, இதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனால் அங்கே போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணால் எங்களை சத்தியத்துக்குள்ளே கடவுளுக்குள்ளே வழி நடத்துனாங்க. அவர் மூத்த பாஸ்டர் பேர் பாஸ்டர் பிரகாசம் ஐயா, அந்த ஆண்டியும் ஒரு ஊழியக்காரங்க தான். அவங்க மூத்த பையன் பேர் எபினேஸ்வர், அவரும் ஒரு ஊழியக்கார். ரெண்டாவது பையன் பேர் கிடியன் பிரகாசம், அவரும் ஒரு ஊழியக்கார் தான். எங்களை நல்லா லீட் பண்ணாங்க. இப்படியா எங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் சர்ச்சுக்கு ஒரு பக்கம் போனாலும் ப்ரேயர் பண்ணாலும் என்னை பிசாசு ஒரு பக்கம் வஞ்சிச்சுட்டே இருந்தான். எப்படின்னா உலகத்து பூர்வமாக சினிமா பார்க்குறது, சிடி வாங்கி பார்க்குறது, இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, பிள்ளைங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது, மனைவியை சந்தோஷப்படுத்துறது, இதை வாங்கி கொடுக்குறது, இப்படியா எனக்கு கடவுளை விட்டு ரொம்ப டீவியேஷன் ஆகிட்டே இருந்தேன். என் மனைவி இந்துலேருந்து வந்தாலும் ரெண்டு தடவை பைபிள் வாசித்துருக்காங்க, மூணாவது தடவை படிச்சுட்டு இருக்காங்க. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, ஏன் நீங்கள் சர்ச் போனால் ஒரு ப்ரேயர் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்க, சர்ச்சில் உட்காந்துருப்பேன் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கறக்கும், அப்படியே தூக்கம் மாதிரி வரும். இந்த மாதிரி பிசாசு போராட்டம் அதிகமாக என் வாழ்க்கையில் இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை நான் எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியல. நான் இப்படியா என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டீங்க, நானாவது ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்தேன், நானே இவ்வளோ வைராக்கியமாக இருக்கேன், நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து சரி அப்படியே உலக பூதுரமாக போனனால அப்படியே டிவேட் ஆகிட்டேன். டோட்டலாகவே என் கேரக்டரே மாற்றிட்டேன். இப்படியா என் லைஃப் போயிட்டுருந்துச்சு. ஸோ சிஎஸ்சி ஓப்பனாக சொல்ல போனால், சிஎஸ்சி சர்ச்சில் நான் போகும்போது வெளியில் அந்த பைக் நிப்பாட்டுற இடத்துல தான் நிற்பேன். பிரசங்கம் ஒரு பக்கம் எடுப்பாங்க, நான் காணிக்க போடுவேன், முடிஞ்சதும் வந்துடும். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு. அப்புறம் ஒரு சிறிய சபையாக இருந்தாலும், அது ஒரு பெந்தேகோசை பேக்ரவுண்ட் சபை, அந்த சபைக்கு போனவுடனே எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எங்களை கைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க நல்லாவே எங்களை கவனித்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லாவே என் ஒய்ஃப் டோட்டலாக சேஞ்சு, எப்படிலாம் ஹிந்துலேருந்து வந்து அவங்களுக்கு சத்தியம் தெரியாமல் இருந்துச்சோ, அந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சு கடவுளுக்குள்ளே ரொம்ப லீடிங் ஆகிட்டு நல்லாவே போயிட்டு இருந்தாங்க. இப்படியா என் ஃபேமிலி போயிட்டுருந்துச்சு. நானும் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, ஒரு வேலைக்கு போவேன், அங்கே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பேன், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திருப்பியும் இப்படி அடுத்த ஒரு கம்பெனி மாறுவேன். இப்படியா ஒரு அஞ்சாறு கம்பெனி மாறி மாறி மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு என் வாழ்க்கையில். இப்படி கம்பெனி மாறி மாறி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக கோவிட் வந்தது. கோவிட் வந்தப்போ நான் வேலை பார்த்துருக்க இடத்துல அவசரப்பட்டு அங்கே ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்னு சொல்லி நான் வேலையை விட்டேன். எனக்கு வேலை இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசி சுடர் ஹாஸ்பிட்டல்னு அங்கே ஒரு ரெண்டு வருடம் வேலை பார்த்தேன். அதே போல் எனக்கு திருமணமாகி கரெக்டாக 2013 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. என் குழந்தை பேர் ஏஞ்சலின் கிரேஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை, தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் கிருபையாக ஏஞ்சலின் கிரேஸ்ன்ற ஒரு பெண் குழந்தையை எனக்கு அருளினார். அவளை நாங்கள் நல்லா வளர்த்தோம். நல்லா பக்தியாக இருப்பாள், நல்லா பாட்டு பாடுவாள், ஜெபம் பண்ணுவாள், எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதே போல் 2017 சாம் ஷாலோம் என்ற ஒரு ஆண் மகனை எங்களுக்கு பொக்கிஷமாக கடவுள் கொடுத்தார். இரு பிள்ளைகளும் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூலு, சென்னை தாம்பரத்தில் இருக்கிற கேம்பஸ் ஸ்கூலில் தான் சேர்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு அட்மிஷன்லாம் ஒரு மிராக்கல் தான், ஏன்னா எங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு லீட் பண்ண யாருமே இல்லை. அப்போ என் ஒய்ஃபு சொல்லுவாள், நிறைய பேர் சொல்கிறாங்க எம்சிசி ஸ்கூல் நல்லாயிருக்கும், அங்கே வேணால் பிள்ளைய சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஐடியாவில் ரெண்டு பேரும் போகிறோம். நாங்கள் அங்கே செக்யூரிட்டி கேட்குறோம், இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அட்மிஷனுக்குன்றாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அங்கே ஆஃபீஸில் கேட்குறோம், எதுக்கு வந்தீங்க, இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை சேர்க்கணும், அட்மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறோம். கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க அட்மிஷன் முடிஞ்சு அப்படின்னோடனே நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி வந்தோம். திரும்பின உடனே கரெக்டாக அந்த பிரின்ஸிபால் அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ட அனிதா வந்து ஆஃபீஸில் உள்ள அனிதா, ஆனால் என்னுடைய மனைவி பேர் அனிதா. அப்போ என் ஒய்ஃபு டக்குன்னு திரும்பி, சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. உடனே அவங்க, இல்லை உங்களை கூப்பிடல, நான் ஆஃபீஸில் உள்ளவங்களை கூப்பிட்டேன், எனிவே ஏன் இவ்வளோ சோகமாக போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அடுத்த வார்த்தை அவங்க பிரின்ஸிபால் கேட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னால், இல்லை மேடம் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வந்தோம், ஆனால் அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே
எதை வச்சு இந்த ஸ்கூலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, கடவுளுடைய ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு, பிள்ளைங்களில் சேர்த்தா நல்லா கிறிஸ்துக்குள்ளே நல்லா வளருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்த வாரத்தை அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணால்? ஸோ எங்கள் பாட்டியோட தம்பி, அவர் வந்து அவர் சிஎஸ்ஐயில் ஒரு மெம்பராக இருந்தாங்க, அவர் பேரை நான் சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை அவருக்கு உங்கள் அம்மா என்ன வேணும் அப்படின்ற அந்த பிரின்ஸிபல் கேட்டாங்க. அடுத்த வாரத்தை கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை உங்கள் அம்மா பேர் பரிமலாவான்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, என்னடா எங்கள் அம்மா பேர் கொண்டு பிரின்ஸிபால் சொல்கிறாங்களே அப்படின்னோடனே, சரி நீங்கள் போங்க, நான் வேணால் மேனேஜ்மெண்ட்டை பேசி வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டேயே கால் பண்ணி, உங்கள் பொண்ணுக்கு ஸ்பெஷல் அட்மிஷன் நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி அந்த பிரின்ஸிபால் சொன்ன வார்த்தை, உண்மையிலே உங்கள் டாட்டர் வந்து வெரி லக்கி, அன்றைக்கி நீங்கள் வந்த அன்னைக்கு இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து புது வாட்ச்மேனு, பழைய வாட்ச்மேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை உள்ளேயே அனுமதி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்டேன், உங்கள் பேரும் அனிதாவாக இருந்தனால தான் நீங்கள் திரும்பினீங்க. இன்றைக்கி அணி உங்கள் பொண்ணு இந்த ஸ்கூலில் சேருதுன்னா இது கடவுளுடைய கிருபை அப்படின்னாங்க. எங்களுக்காக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறார், நம்ம பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் காரியம் முதற்கொண்டு கடவுள் எவ்வளோ தயவாய் அன்னைக்கின்னு பார்த்து அந்த வாட்ச்மேன் புதுசு பிரின்ஸிபல் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்டு அனிதா வா ஆஃபீஸ் அனிதா, ஆனால் என் மனைவி திரும்பி என்னன்னு கேட்க அந்த அட்மிஷனுக்கு கடவுள் கிருபியாக எங்களை தயவு செய்தார். இப்படியா எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க போது என் ஆஃபீஸ் வாழ்க்கையிலேயும் நிறைய போராட்டங்கள், ஒரு ஒரு கம்பெனியாக மாறி மாறி மாறி வந்து கடைசி கோவிட் டயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு 2 வருடம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக பிரைமெக்ஸ் கேன்சர் லேபுன்னு சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட் தான் ஜிஎம்மாக இருந்தார். அப்போ அங்கே கேம்ப் கோஆர்டினேட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் நல்லா பண்ணுவேன்னு என்னை ரெஃபர் பண்ணனால என்னை கூப்பிட்டாங்க. இதன் மூலியமாக நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், உடனே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியாக என் கடந்த வாழ்க்கை 2021-22 அங்கே ஒர்க் பண்ணேன். இப்படியாக போயிட்டே இருந்துச்சு, நிறையா கம்பெனி போனேன், பிஸ்னஸ் நல்லா பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் இன்க்ரீஸ் ஆக சேலரி இன்க்ரீஸ் ஆக கடவுளை நான் டோட்டலாகவே மறந்துட்டேன். கடவுளை விட்டு ரொம்ப சர்ச்சுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு ஒரிஜினலான கடவுளை தேடக்கூடிய அந்த ஒரு சிந்தை வாஞ்ச எதுவுமே எனக்குள்ளே இல்லை. நான் டோட்டலாக உலகபூர்வமாக தான் இருந்தேன். ஸோ 2023 மார்ச் மாதம் கரெக்டாக எங்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுமே நான் கடவுளை விட்டு ரொம்ப இது பண்ணேன். ஆனால் எனக்கு சிறு பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 21 ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க என் தலையில் கை வச்சு நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன்னு சொல்லி எனக்கு ப்ராபசி சொல்லியிருக்காங்க. இது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு அனுகூலமாக எனக்கு நடக்கலை. ஆனால் 2023 அந்த தொடங்கினதுலேருந்தே என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெருடல், இத்தனை ஊழியக்காரங்க நம்மளை ஊழியக்காரன் ஆவேன்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் நம்ம கடவுளை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோமே, நமக்குள்ளே எந்த ஒரு ஒரு ஊழியத்துக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் இல்லையே. ஒரு ஊழியக்காரங்கன்னா எப்படி பக்தியாக இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கடவுளை ரொம்ப நேசிப்பாங்க, கடவுளை பற்றி சொல்லுவாங்க, நம்ம இப்படி உலகபூர்வமாக இருக்கமேன்ற ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு வெப்ராலம், ஒரு அரிச்சல் எனக்கு இப்படியா போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருந்த சூழ்நிலையில் 2023 ஜூலை 16 அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, நான் எண்ணி முடியாத ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. என் ஹெட்டே இப்படி டோட்டலாகவே இந்த ரைட் சைடு ஹெட்டே டோட்டலாக ஓப்பன் ஆகி அடிபட்டிருக்கேன். இது அடிபட்டது கூட எனக்கு தெரியாது. ஜூலை 16 ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்பெக்ஸின் சொல்லி ஒரு இருமல் டானிக் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக என் டீமோடு போயிருக்கேன். லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேனில் போகாமல் நான் வண்டியில் போயிருக்கேன். வண்டியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு, விடிய காலையில் 5 மணி அளவில் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, 5 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடந்திருக்கேன். யார் எனக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஜூலை 16 அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 26 எனக்கு பழைய ஞாபகம் வருது. திடீர்னு முழிச்சுட்டு என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் என்னை அட்மிஷன் போட்டிருந்தாங்க. என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன்,
எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, நீங்கள் கோமாவில் இருந்தீங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு அப்புறம் கடவுளை தான், ஜோமன ஏசப்பா எனக்கு ஏன் இந்த சோதனை, இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, இப்படி ஆனது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பார்த்தவங்க என்ன யார் யார் வந்தாங்க போனாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு பழைய ஞாபகமே வருது. இது வரைக்கும் எனக்கு அந்த அடிப்பட்ட இன்சிடெண்ட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலை. எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும், எப்படி ஆச்சு, எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இப்படி ஒரு துயர சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் கடவுள் உண்மையான அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா எப்படி ஒரு உயிருள்ள சாட்சியாக என்னை வச்சுருக்காரு, இந்த உலகத்துக்கு என்னை ஒரு உயிருள்ள சாட்சியாக கொண்டு வந்து வச்சுட்டாரு ஏசப்பா. ஏன்னா நான் எத்தனையோ பேர் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி லிவிங் காட். வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருக்குது, ஏற்ற நேரத்தில் எல்லாமே. நான் கூட லவ் மேரேஜ் பண்ணதை நினச்சி ஒரு நேரம் யோசிப்பேன், நம்ம இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம், நமக்கு லவ் மேரேஜ். ஆனால் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கும் அவர் ஒரு மீனிங்ஃபுல்லான திங். என் ஒய்ஃப் மாத்திரம் அந்த இடத்துல இல்லைன்னா வேறு யாருக்கும் இவ்வளோ போல்ட்னஸ் வராது. அவ்வளோ தைரியமாக இருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு என்னை ரெக்கவரி ஆகிறதுக்கு. 6 மாதம் அவங்க இருந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு ஒரு 21 லேக்ஸ் ஆச்சு என் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அந்த 21 லேக்ஸும் கடவுள் அதிசயமாக எங்களை நடத்தினார், கடனே இல்லாமல் நடத்தினார். உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கிள் தான் என் வாழ்க்கையில் செஞ்சார். நான் எதிர்பார்க்காத என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையுது. இது மாத்திரம் இல்லாமல் என் கை லெஃப்ட் ஹேண்டு 2 துண்டாக உடஞ்சிருச்சு. டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த உடஞ்ச 2 எலும்புக்கு நடுவில் ஒரு எலும்பு முளைச்சி இந்த பக்கம் எலும்பையும் பிடிச்சிக்கிச்சு, அந்த பக்கம் எலும்பு முடிஞ்சு, ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த போன் க்ரஷ் ஆயிடுச்சு, இந்த போன் க்ரஷ் ஆகிட்டு இதுவும் அதுவே செட் ஆகி அதுவே அலைன் ஆகி அதுவே மோல்ட் ஆகி அதுவும் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல, என்னால் பேசவே முடியாது. பேச்சுக்கு இந்த பக்கம் ஒரு வோக்கல் கார்டு, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டில் 2 வோக்கல் கார்டு இருக்குது. இந்த லெஃப்ட் வோக்கல் கார்டு இன்னுமே ஃப்ரோசன் கண்டிஷனில் தான் இருக்குது, என்னால் பேசவே முடியாது. எண்டோஸ்கோபி பண்ண டாக்டர் சொன்னார், வெறும் ஆச்சரியமாக இருக்குது, இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி பெண்ட் ஆகி இந்த வோக்கல் கார்டை இப்படி டச் பண்ணி பேச வைக்கிறான், இல்லைனா என்னால் பேசவே முடியாது. அவர் சொன்ன ஒரே வேர்டு தான் மெடிக்கல் மிராக்கிள்னு. நீங்கள் டிவியில் வேணால் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தான் இந்த மிராக்கிள் நடந்திருக்கு. இவ்வளோ ஷார்ட் டூரியேஷனில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்து இவ்வளோ ரெக்கவரி ஆகி இவ்வளோ நார்மல் ஆகி நாங்கள் பார்த்ததே இல்லை. உண்மையிலே உங்கள் விஷயத்தில் அது வந்து பெரிய அதிசயம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என் கூட வேலை பார்த்த பசங்கள்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஸோ அன்றைக்கி கேம்ப்புக்கு நான் விடிய காலையில் போகும்போது எங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னோடனே, நான் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லும்போது அந்த அப்பெக்ஸ் கம்பெனி HR எனக்கு கால் பண்ணியிருக்காரு. என் ஃபோனுக்கு இவ்வளோ அடிப்பட்ட எனக்கு இந்த ஃபோன் மாத்திரம் இன்னும் டேமேஜ் ஆகலை. இந்த ஃபோன் உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அடிப்பட்டது தெரிஞ்சிருக்காது, இந்நேரம் நான் மறித்து போய் 10 மாதம் ஆயிருக்கும். உண்மையிலே கடவுள் என்னை தயவாக என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு உயிருள்ள சாட்சியாக எனக்கு கடவுள் பிள்ளைகள் மத்தியில் நான் ஒரு சாட்சியாக விளங்க என்னை நிரூபிச்சிருக்காரு. அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் ஐயோ எந்த லொக்கேஷன் கேட்டு உடனே அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்துட்டுருக்க நேரத்தில் எங்கள் பசங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, சார் 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிடுவீன்னீங்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்க. அதே ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடக்காருப்பான, எங்கள் பசங்களும் வந்திருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து திருப்பூர் GH கொண்டு போயிருக்காங்க. GHல அவர் பொழைக்க மாட்டார், அவர் இறந்துருவார், நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் என்னை வந்து கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் அடிப்பட்டது விடிய காலையில் 5 மணி, ஆனால் என் ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் 9:00 தான் போயிருக்கு. இந்த மாதிரி அவர் அடிப்பட்டு ஏன் என் ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அது கூட கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு 9:00 சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பி வந்து சைன்லாம் பண்ணதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 6 மணி நேரம் ஆப்ரேஷனும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, கடவுள் கூடவே இருந்து
எனக்கு உயிரை காப்பாற்றி இன்றைக்கி நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்ன அவர் வச்சுருக்காருன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் எங்கள் சர்ச்சில் கூட நான் அடிபடுறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கேட்குறாங்க, ஒரு பாட்டு அவர் எழுதி ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த பாட்டை எப்போ பிரதர் ரிலீஸ் பண்ணுறது? அப்போ கூட நான் பெருமையாக எனக்கு ஜூலை 29 என் பர்த்டே பாஸ்டர், அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசி பார்த்திங்கன்னா அந்த 29ஆம் தேதி நான் கோமா ஸ்டேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஆக்சிடெண்ட் ஆகி ரெக்கவரி ஆகி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போது அந்த பாட்டை கேட்கும்போது உண்மையிலே என் மனசில் ஒரு பெரிய ஒரு இது. நான் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா

இதுபோல் என் வாழ்க்கையில் எண்ணுக்கடங்காத நன்மைகளை என் வாழ்வில் கர்த்தர் செய்திருக்கிறார். இதை நான் இப்போ தான், இப்போ ஆஃப்டர் ஆக்சிடெண்ட் தான் நான் கடவுளுடைய உண்மையான அன்பை நான் ருசிக்கிறேன். இந்த பாட்டு பாடும்போது, ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் அவர் அன்பை ருசித்து நான் பாடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெருமையாக, நான் அழகாக இருக்கேன். இந்த உலகத்தில் அழகெல்லாம் மாய, அழகெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இன்றைக்கி நான் எவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போகிறேன், இன்றைக்கி எனக்கு இந்த ரைட் சைடு ஆகி இன்னும் ஓப்பன் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகி அதில் நர்வில் அடிபட்டனால கொஞ்சம் கன்ஜெக்ஷன் இருக்குது, இன்னுமே எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகலை அந்த ஐ. ஆனால் இன்றைக்கி என்னோடய தோற்றமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் அழகாக இருக்கேன்னு அந்த மன மேட்டுமே இருந்துச்சோ, இன்றைக்கி டோட்டலாகவே கடவுள் இருந்தாலும் என்ன அந்த டோட்டலாக, அந்த டோட்டலாகவே என்னோடய ஸ்ட்ரக்சர் மாறாத அளவுக்கு கடவுள் எனக்கு அற்புதமாக என் வாழ்க்கையில், என் ஜீவியத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாய் என்னை வழி நடத்தி இம்மட்டும் காத்த தேவன். எல்லாருமே கேட்பாங்க, இப்போ கூட கேட்பாங்க, 21 லட்சம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க, எப்படி சமாளிச்சோன்னு எங்களுக்கே சொல்ல முடியல. எத்தனையோ நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு என் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை நான் சம்பாரித்தேன். எங்கள் அப்பா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கல. என் கூட படித்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மனசில் ஏவி அவங்க நிறையா பேர், ஆண்ட்ரூ பிரதீப், வினோத் பிரபு, நிறையா பேர் சொல்லலாம், மணிசங்கர், நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர், சதீஷ் பிரபு, எல்லோரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னை துபாயில் இருந்தெல்லாம் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு, ஜாபீர்னு ஒரு ஃப்ரெண்டு, ஜியான்னு ஒரு ஃப்ரெண்டு, எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். அவங்க கடவுள் ஏவியிருப்பார் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே போல் என் மனைவி கூட வேலை பார்க்குற எத்தனையோ பேர் கூட நிறைய உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல, முக்கியமாக என்னை உயிரோட, உயிருள்ள ஜீவனோட என்னை வைத்த தேவனுக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். அவரோட அன்பு அளவில் முடியாத அன்பு, இதை யாராலையும் உணர முடியாது. ஒரு காலத்தில் நான் சர்ச்சில் போய் உக்காந்துருப்பேன், சர்ச்சில் உக்காந்தேன்னா எனக்கு அப்படி தூக்கமாக வரும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆக்சிடெண்ட், இப்போ தான் அவரோட அன்பை நான் ருசிச்சிருக்கேன். ஒரு பாட்டு பாடினாலும் சரி, என்ன பாடினாலும் சரி, என் கண்ணிலிருந்து அப்படியே அவரோட ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே என்ன அறியாமல் என் கண்கள்லேருந்து தண்ணி அப்படியே ட்ராப் ட்ராப்பாக வரும். முன்னாடி வந்து ஒரு போலியான வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். கடவுளை பற்றி தெரிஞ்சு நான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாதவனை தான் இருந்திருக்கேன். இப்போது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னை தகுதிப்படுத்தி வேறு பிரிச்சிருக்கார். கடவுளுடைய நாமத்தை பற்றி நான் பல ஆத்துமாக்களுக்கு சொல்லி, என் மூலியமாக எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ உபத்திரத்தில் இருக்காங்க, எத்தனையோ விதமான கஷ்டம் இருக்குது, யார் யாருக்கோ எத்தனையோ பிரச்சனை இருக்குது. எனக்கு தான் பிரச்சனைன்னு நான் ஒருத்தட்ட சொன்னால், அவங்க சொல்கிற பிரச்சனையை கேட்கும்போது அதுக்கு கடவுள் என்னை எவ்வளவோ பாதுகாத்திருக்கார், எவ்வளவோ வழி நடத்தியிருக்கார். எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் உண்மையிலே எங்களை அப்படியே வழி நடத்தின. அதே போல் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களும் சரி, எங்கள் சபையை சேர்ந்தவர் எல்லாருமே எங்களுக்கு, எனக்காக ஜெபம் பண்ணாத ஆளே கிடையாது. எங்கள் ஸ்கூல், எங்கள் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில், கேம்பஸ் ஸ்கூலில், அந்த ஸ்கூலே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் உள்ளது நிறைய பேர் கிறிஸ்டியன் இருக்காங்க, அவங்க சர்ச்சில் சொல்லி எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் சர்ச்சில் உள்ள எங்கள் மூத்த அங்கிள் அவர் ஒரு 78 வயசில் 10 நாள் எனக்காக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து, எங்கள் ஏபி பாஸ்டர் மூத்த மகன் அவரும் என் கூடவே இருந்து, நான் டிஸ்சார்ஜ் ஆகி வர்ற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ஜெபத்தில் வழி நடத்தி என் குடும்பத்தை இது பண்ணி எவ்வளோ பாதுகாத்துருக்காங்க. அதே போல் நான் ரெக்கவரி ஆகி வந்த உடனே எங்கள் பிசாசு எப்படியாவது எங்கள் குடும்பத்தை பிரிக்கலான்னு வகை தேடினான் என் மூலியமாக. ஏன்னா நான் வந்து பிசாசு போராட்டத்தினால பல பாவத்துக்குள்ளே நான் சிக்குண்டு, சினிமா, உலகத்து பூர்வமாக ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் போடுறது, இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, குடும்பத்தை பெருமைப்படுத்துறது, நம்ம ஒய்ஃப் எப்படி சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைங்களை எப்படி பண்ணணும், அவங்களுக்கு இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், இப்படியா என் மைண்டை டோட்டலாக டைவெர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதிலிருந்து இப்போது டோட்டலாக ஆஃப்டர் ஆக்சிடெண்ட்டு கடவுளுடைய அன்பை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் இயேசப்பாவை தவிர வேறு யாரும் உயிருள்ள தேவன் கிடையவே கிடையாது. இதை நான் வைராக்கியமாக நம்புகிறேன். நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் போய் இப்போ கூட அந்த டாக்டர் போனார்னா சொல்லுவார், உண்மையிலே இட்ஸ் அன் மெடிக்கல் மிராக்கல்,
உன் கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணி ஷார்ட் டூரியேஷனில் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ரெக்கவரி ஆகி நான் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் இந்த வாரம் சர்ச்சில் போய் நான் சாட்சி சொல்லுவேன், என் ஹஸ்பண்டு நெக்ஸ்ட் வீக்கில் அவர் கண் முழிச்சிடும், எனக்கு அவங்க கொடுத்த கெடு வந்து பார்த்திங்கன்னா 6 வாரம் ஆகும் கண் முழிக்க அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டாக என் ஒய்ஃப் அந்த அடிப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்ச ஃபஸ்ட் வீக்கு சர்ச்சில் போய் இந்த மாதிரி சாட்சி சொல்லிவிட்டு வந்திருக்காங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுன்னு பார்த்தா டாக்டர் சொன்னாரான், உங்கள் விசுவாசத்தை நான் கெடுக்க விரும்பலை, ஆனால் கஷ்டம், 6 வாரமாவது ஆகும், 6-8 வாரம் ஆகும் அவர் கண் முழிக்க அப்படின்னாங்களாம். அதை சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே சாட்சி சொல்கிறாங்களாம், மண்டே ஹாஸ்பிட்டல் வராங்க, பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாராம், என்ன அப்படின்னா நான் உள்ளே போகிறாங்களாம், என்னை அப்படியே எழுப்பி உட்கார வச்சுருக்காங்களாம் பெட்டில், அப்படியே கீழே அப்படி ஒரு மாதிரி குனிஞ்சு இப்படி பார்த்துட்ருக்கேனா, என் ஒய்ஃபு பயந்துட்டு என்ன என்னன்னு கேட்குறாங்களாம், நீங்கள் பயப்படாதீங்க, நேற்று நைட்லேருந்தே அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாங்களாம். என் ஒய்ஃபுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கடவுளோட நாமத்தை பிரஸ்தாவப்படுத்திட்டு சாட்சியில் சொல்லிட்டு வந்தோம் பாரு, கடவுள் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ், இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். இதை நான் பெருமைக்காக சொல்லலை, நான் உண்மையிலே இப்போது நான் கடவுளை பிடிச்சதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயருக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கிது, இதை நான் லைவாக உணர்ந்தேன். எங்கள் வீட்டில் படுத்திருப்பேன், கரண்ட்டு போயிடும், என்னால் அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எஸ்அப்பா எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் இந்த கரண்ட் வரணும், என்னால் உட்கார முடியல அப்படிம்பேன், 5 மினிட்ஸுமே 2 மினிட்ஸில் எனக்கு கரண்ட் வந்துடும், இப்படியா ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, எனக்கு இது மாதிரி நிறைய ஒரு 10-15 தடவை இதே மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரிசல்ட் உடனே கிடச்சி அப்போ தான் நினச்சேன். அப்போ ப்ரேயர்னால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும், இந்த உலகத்தில் ஏசப்பாவை நம்பி ப்ரேயர் பண்ணால் மாத்திரம்தான். ஏன்னா இந்த காலத்தில் பைபிள் வாசிப்பு இல்லை, எனக்கு சுத்தமாக பைபிள் வாசிப்பே இல்லை, இப்போ நான் 43 வருடங்கள் ஆச்சு, இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஃபுல்லாக பைபிளை வாசித்து முடிக்கலை, ஆனால் என் மனைவி இந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரசிக்கப்பட்டு வந்தால் 2 தடவை பைபிள் முடிச்சுட்டு 3வது தடவை பைபிள் வாசிக்கிறான். அப்போ நானே யோசிப்பேன், அப்போ நம்ம தான் நம்ம லைஃப்பை இது பண்ணிட்டோம், கடவுளுக்குள்ளே இருந்தும் அவர் அன்பை ருசித்தும் அவர் எப்படியாப்பட்ட தெய்வம்னு தெரிஞ்சும் நம்ம அவரை விட்டு டீவியேட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒழுங்காக இருந்தேன், இருந்தாலும் கடவுள் நேர்த்தியான நேரத்தில் நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னை தொடணும்னு அவர் முன்னாடியே திட்டமும் தெளிவாக வச்சுட்டார். அதை குறித்து முன்குறித்து தான் எனக்கு அனிதான்ற ஒரு மனைவியை இணைச்சிருக்காரு. இன்றைக்கி அனிதா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு வைராக்கியமாக ஒரு பெண்ணாக இருந்து என்னோடய உயிரை 3-4 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து வைராக்கியமாக இருந்து ஜெபிச்சு என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு மீட்டு கொண்டு வந்திருக்கேன். டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், 4 மந்த்ஸில் என் ஹஸ்பண்டை நான் நடக்க வைக்கிறேன், அவர் வேலைக்கு போயிடுவார். அவரே ஆச்சரியப்பட்டார், அந்த 4 மந்த்ஸில் நான் நடந்தேன், அன்றைக்கி நான் செக்கப் போகிறேன், டாக்டர் எந்திரிச்சு நடங்க அப்படின்றாரு. நடந்தால் அவரே பா வெரி கிரேஸ்ஃபுல் டு சி, இட்ஸ் அ மிராக்கிள், இப்படி ஷார்ட் டைமிங்கில் இவ்வளோ ரெக்கவரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், என் தெய்வன் உண்மையுள்ள தெய்வன், அவர் நினச்சா அவர் எல்லாமே சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியமாக செய்யக்கூடிய ஒரே தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ஒன்லி லிவிங் ட்ரூ லவ்விங் காட், என்னை தாயின் கருவிலே முன்குறித்த தேவன். இது எத்தனையோ ஊழியக்காரங்க மூலியமாக எனக்கு ப்ராஃபஸியாக சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த 43 வயதில் தான் இவனுக்கு நம்ம ஊழிய பாதையில் வருவான்னு சொல்லி அவர் முன்னாடியே முன்குறித்து திட்டமும் தெளிவுமாக என்னை பற்றி நூக்கன் காணல் எல்லாமே தெரிஞ்ச ஒரே தேவன் அவர் தான். அவர் சித்தத்தின்படி நான் நடக்கணும். அதே போல் எத்தனையோ பேருக்கு கடவுளை பற்றி சாட்சி சொல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது பைசா கொடுக்கணுமோ அப்படிலாம் யோசித்துட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி சாட்சி சொல்லணும், கடவுளுடைய நாமத்தை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு இலவசமாக தான் இந்த ஒரு சுவிசேஷம் மாதிரி தான் இந்த ஒரு சாட்சியை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நீங்களும் அந்த கிரைஸ்ட் காலிங் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடவுளுடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்த உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் அமுக்கி குலுக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார் கண்டிப்பாக. ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு, இதை வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு அவர் தேவன் எப்படியாப்பட்ட அன்புள்ளது, அவங்க உண்மையிலே இறக்கமுள்ள தேவனுங்க, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு அன்பான தேவன் இந்த உலகத்தில் கிடையாது.
பாவிகளை நேசிக்க தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகபூர்வமான மனுஷங்க, இப்போ நான் தப்பு பண்ணேன்னு என் ஒய்ஃபுக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அவங்க ஒரு மாம்சீகத்தில் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிட்டாரே நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை மன்னித்து ஒரு அன்பாக நம்மளை நேசித்து இன்றைக்கு எனக்கு ஜீவனையும் கொடுத்து கடவுளை பற்றி நான் பேசுகிறதுக்கும். ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், பிரசங்கம் பண்ணால் மாத்திரம் ஊழியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஊழியம், பிரசங்கம் பண்ணுறது கடவுளோட நாமத்தை நம்ம சொல்கிறோம், ஆனால் கடவுளுடைய சாட்சிக்கும் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பேட் இன்சிடெண்ட், இது பேட் இன்சிடெண்ட் இல்லை, இட் வாஸ் மை கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கடவுள் என்னை டீவியேட் பண்ணுறாரு, 43 வருஷத்தில் எனக்கு ஒரு புதிய வழியை எனக்கு டீவியேட் பண்ணுறாரு, கடவுளுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றத பிரஸ்தாவப்படுத்துறதுக்கு. நான் எனக்கு பாட்டு நல்லா வரும், நான் காலேஜ் டைமில் ஃபுல்லாக சினிமா பாட்டு இந்த மாதிரி தான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும், அவருடைய பாட்டை நான் பாடணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரு சின்ன பாட்டோடு நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன்.

உங்கள் கிருபை இல்லைன்னா, இயேசுவோடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் எதுவுமே சர்வே பண்ண முடியாது. இயேசப்பா உயிருள்ள தேவன். யார் யாரெல்லாம் தேவனே மறுதளிக்கிறாங்களோ, தேவனை தூசிக்கிறாங்களோ, எல்லாரும் இயேசப்பா தான் உண்மையான தேவன் என்று பிடிச்சிக்கங்க. இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும், நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக சொல்கிறேன், இந்த இயேசப்பாவை தவிர இந்த உலகத்தில் பாவிகளை நேசிக்கிற தேவன் வேறு யாருமே கிடையாதுங்க. எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் ஒரு நொடியில் மன்னித்து நமக்கு ஒரு மறுஜீவனை கொடுத்து, மறுவாழ்வை கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துவார். இதுதான் இயேசப்பாட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த அன்பை நான் உணர்ந்துட்டேன், இந்த அன்பை நீங்களும் உணருங்க. கிரைஸ்ட் காலிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும். இது மூலியமாக பல ஆத்துமாக்கள் ரட்சிக்க பண்ணணும். எத்தனையோ பேர் இந்து சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த இந்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இயேசப்பாவுக்கு கொடுங்க. அவர் வந்து உங்களை பூஜை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலை. எங்கே ஒரு இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, இயேசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நீங்கள் துணையாக இருங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை உங்களால் உணர முடியும். இதை நான் இப்போ ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். கடவுளுடைய பாட்டை பாடும்போது அவரோட ப்ரெசன்ஸ் என்னை நிரப்புது. கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து எல்லோரும் நீங்கள் நேசித்து கடவுளுக்காக வாழுங்க. இப்போ நான் பாடினேன், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் இப்போ என்னால் பாடவே முடியாது, என்னால் பேசவே முடியாது. இதுதான் உண்மையான என்னுடைய நிலைமை. நீங்கள் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் இவர் எப்படி பாடினார்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த எண்டோஸ்கோபி பார்த்த டாக்டர் சொன்னார், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு வால்வு மாதிரி இருக்குமா, வோக்கல் கார்டு, இது ரெண்டுமே வேலை செஞ்சால் மாத்திரம்தான் நம்மளை நார்மலாக நம்மளால் பேச முடியும், பாட முடியும். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வோக்கல் கார்டு எனக்கு இன்ன இப்போ வரைக்குமே ஃப்ரோஸ் கண்டிஷன், ஃப்ரோசன் ஆகி அப்படியே உறைவு உறைஞ்சி போய் இருக்குது, அது வேலையே செய்யலை. ஆனால் இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி டேர்ன் ஆகி இதை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணி என்னை பாட வைக்கிது, பேச வைக்கிது. உண்மையிலே இதுக்காக கடவுளுக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் சினிமா பாட்டு பாடினவன் காலேஜில், பெருமைக்காக எனக்கு குரல் நல்லா உண்டு. ஆனால் நான் சங்கீதம்லாம் படித்ததில்லை, ஆனால் குரல் நல்லா

0: கிரியேஷனில் இப்படி பழைய ஞாபகத்தெல்லாம் வந்து இவர் எப்படி இவ்வளோ ரிமம்பரன்ஸாக இருக்கார். அப்போ கூட பாருங்களேன், நம்ம தேவன் எவ்வளோ ஒரு உயிர் உள்ள தேவன் பாருங்கள். நான் நினப்பேன் ஒரு நேரம் நம்ம கோமாவில் போயிட்டோம் இப்படிலாம் இருந்தது, ஆனால் அந்த வேதனை வலி வேதனை கூட என் பிள்ளைக்கு அந்த வேதனை வரக்கூடாது. நான் என்ன ரத்த வெள்ளத்தில் துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரில. என் கூட வேலை பார்த்த பையன் சொன்னான், உங்கள் மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சு, கண்ணுலேருந்து ரத்தம், காதுலேருந்து ரத்தம், வாயிலேருந்து ரத்தம், உங்கள் ஃப்ரெண்ட் போர்ஷனை செதஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நான் விடிய காலையில் 5 மணிக்கு ரோட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நான் என்ன வேதனைப்பட்டு எப்படி துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையை கூட இந்த பிள்ளை வந்து தாங்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இம்மிடியேட்டாக கோமாவில் கொண்டு போய் கடவுள் கொண்டு போய் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் வந்துச்சு, எத்தனை மணி நேரம் பண்ணாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு, நான் நார்மல் கண்டிஷன் வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் ஜூலை 16 அடிபட்டதுக்கப்புறம் ஆகஸ்ட் 26 தான் எனக்கு பழைய ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தான் எனக்கு யார் வந்து என்னை பார்த்தாங்க, நான் எப்போ எப்படி ஆனேன், எப்படி என்னை டிசார்ஜ் பண்ணாங்க. அது முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம், அதில் கூட நம்ம தேவன் நம்மளை பாதுகாத்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இது பண்ணி நம்ம பிள்ளை கஷ்டப்படுவானே, நமக்கு அவனுக்கு அந்த வேதனையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி என் தேவன் எனக்காக எத்தனையோ காரியம், ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை இல்லைங்க, என் வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது என் ஏசப்பா நாள் மாத்திரம்தான் முடியும், வேறு யாருமே கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் அவரை விட்ட வேறு யாருமே இல்லை, அவர் தான் உயிர் உள்ள தேவன். யார் யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ ஏசப்பாவை மறுதளிக்கிறீங்க, எல்லோரும் ஏற்றுக்கங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போங்க, மனுஷங்கிட்ட முறையிடாதீங்க, ஏசப்பா கிட்டே சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மறு நிமிஷமே பதில் கொடுப்பார். மறு நிமிஷம்னா நான் சொல்கிறது ரொம்பலாம் லேட் இல்லைங்க, ஒரு சொடக்கு போடுற தூரம் தான். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் அவர் அதிசயமான அசாத்தியமான காரியங்கள், ஒருத்தங்க சொல்லுவாங்க இந்த காரியம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நடக்காதுன்ற நேரத்தில் தான் கடவுள் அந்த இடத்துல நடக்க வைப்பார். அப்படி தான் என் வாழ்க்கையும் நடத்தினார். அதனால் எல்லோரும் ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு சாட்சி சொல்லணுன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலை அணுகுங்க. உங்களுக்கு இலவசமாக அவங்க இந்த ஒரு சாட்சின் இதை அவங்க இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சாட்சின்னு சொல்லி மறுதளிக்காதீங்க. கடவுளோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா அவரை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அது ஒரு டச்சபிளாக இருக்கும், கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேனியல் பாஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்காகவும் அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்துக்காகவும் நம்ம ஒரு சிறு ஜபத்தோடு இந்த சாட்சியை முடிக்கிறேன். எசப்பா இந்த நாளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே என்னை உயிரோடு மீட்டீரே, என்னை மறு ஜீவனை கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நீர் எனக்கு ஒரு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. டேனியல் பாஸ்டர் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவருக்கு நீர், அவர் தேவர்களெல்லாம் நீர் அறிகிற தேவனப்பா. எப்படி நீர் என்னுடைய கஷ்ட சூழ்நிலையிலேருந்து என்னை மீட்டெடுத்தீரோ அவர் பண்ணுற ஊழியத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துங்க. யார் யார் மூலியமாவது அவருக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய சாட்சியை கொண்டு வாங்கப்பா. அவர் தேவையிலெல்லாம் சந்திங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஊழியத்தை நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் பலப்படுத்துங்க, தாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353 63. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ஆதி நாட்களில் கன்வென்ஷனுக்காக பாடல்கள் எழுந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மனவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதுனது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாமம் மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மனவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லூரி ஆண்டவரே.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் பிளஸிங் மினிஸ்ட்ரி ஹவுஸ் ஆஃப் காட் சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் தேவா, என்னை இந்த இசைத்தட்டில் பல ஆண்டுகளாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல்களை தேவ ஜனங்கள் முன்பாக கொண்டு வருவதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரை ஆராதித்து மகிழ இந்த பாடல்கள் பேருதவியாக இருக்கும். இப்பாடல்களை கேளுங்கள், நீங்களும் பாடுங்கள். இந்த இசைத்தட்டுக்காக பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
2: எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். சகோதரன் குணா அவர்களுக்கு ஆண்டவரே பல்வேறு சூழ்நிலைகளிலே நீர் கொடுத்த இந்த பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பாடல்களை அன்பின் தேவா என்ற இந்த இசைத்தட்டிலே ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இசைத்தட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தாவே இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், இது அநேக ஆயிரங்களுக்கு ஒவ்வொரு பாடலை கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படுவதாக, ஆராதனை வேளைகளிலே பாடப்படுகிற பாடலாய் காணப்படட்டும், இன்ப துன்ப நேரங்களிலே உம்மை துதிப்பதற்கு ஏற்ற உபகரணமாய் காணப்படட்டும். கர்த்தர் இதன் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
3: இன்றைய அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருடைய பண்டிகை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
1: I greet you all in the name of the Lord Jesus Christ, those who have come for this service.
0: ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
1: Let us all be prepared to listen the word of God with all our soul and heart and strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: Those who hear a lot of truth but then not understanding, like
0: சிலர் எவ்வளவு பிரசங்கம் என்ன கேட்டாலும் சரி,
1: whatever they hear,
0: hallelujah,
1: hallelujah,
0: அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறது இல்ல.
1: The word of God is not working in them.
0: Hallelujah. கர்த்தருடைய வசனத்துல தப்பு இல்ல.
1: Not mistake in the word of God.
0: யார் மேல தப்பு?
1: Whose mistake?
0: வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்கிறவர்களாக இருங்க.
1: And you have to do it.
0: We are the doers of God's word.
1: We should be doers of the God's word.
0: கர்த்தருடைய கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்யணும்.
1: Hallelujah. Do it.
0: Amen.
1: Amen.
0: எனக்கு செய்யணும்னு ஆசை தான்.
1: I want to do it.
0: ஆனா செய்ய முடியல.
1: But I could not do so.
0: நான் ரொம்ப வல்லமையா இருக்கணும்னு ஆசை தான்.
1: I want to be powerful.
0: ஆனா வல்லமை இல்ல.
1: I don't have power.
0: Hallelujah. நான் ரொம்ப அதிகமா ஆண்டவரை நெருங்கணும்னு விரும்புறேன், முடியல.
1: I want to come closer unto God but not possible.
0: குறைஞ்சது ஒரு மணி நேரமா ஜெபிக்க பாக்கற முடியல.
1: I want to pray for 1 hour but then I could not.
0: வேதத்தை ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும்னு பாக்கற முடியல.
1: I want to read the word of God at least for 1 chapter but I could not.
0: எத்தனையோ பேர் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And people are living such a
0: ஆனால்
1: life.
0: பல வருடங்களாக பிரசங்கங்களை ஒரு ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க.
1: They would have listened thousands of messages in many years.
0: ஆனா அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகவே இல்லை.
1: But their life is not yet transformed.
0: அதே போலதான் அந்த பழைய வாழ்க்கை.
1: The old life.
0: அந்த பழைய மனுஷன்.
1: The old man.
0: அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்.
1: He is ruling.
0: இன்னும் அவருடைய சுபாவம் மாறவில்லை.
1: The nature is not yet changed.
0: அவருடைய நடத்தையில ஒரு மாறுதல் வரல.
1: No change in walk.
0: சில பழக்க வழக்கங்களை விட முடியல.
1: They could not leave some bad habits.
0: சிலர் இன்னுமாகவே பிசாசுனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Still they are doing the will of devil.
0: அதுக்கெல்லாம் காரணம் என்ன?
1: What is the reason?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல,
1: not only hearers the word,
0: அதன்படி செய்ய முடியல.
1: They could not do it.
0: எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்க்கற முடியல.
1: I pray a lot but then I could not.
0: மூணு நாள் உபவாசம் போட்டேன்.
1: I put 3 days fasting.
0: ஒரு வாரம் உபவாசம் போட்டேன்.
1: I took 1 week.
0: 40 நாள் உபவாசம் போட்டேன்.
1: 40 days fasting.
0: நான் உபவாசம் போட்டு கூட ஒன்னும் நடக்கல. உபவாசம் போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு.
1: I was okay for some time.
0: மறுபடியும் பழையபடி ஆயிருச்சு.
1: Again it became same way.
0: அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
1: in many people's life
0: ஒரு ஆவியில ஒரு வளர்ந்த ஒரு நிலைமை இல்ல.
1: No growth in the spiritual life.
0: அதாவது இந்த நம்முடைய உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிற ஒரு தேசம்னா இந்தியா தான்.
1: India is praying more in the world.
0: முக்கியமா தமிழ்நாடு.
1: Particularly in Tamil Nadu.
0: Jabam, jabam, எங்க பார்த்தாலும் ஜபம்.
1: Lots of prayers in
0: நம்ம
1: the state.
0: மாதிரி வெளிநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஜபிக்கிறது இல்லை யாரும்.
1: In other countries they don't pray like this.
0: ஆனால் இவ்வளோ ஜபிக்கும் பொழுது
1: when we pray like this,
0: உங்க தெருவில் இருக்கிற இன்னும் ஒருத்தர் கூட மாறலையே.
1: In your street people are not yet changed.
0: உங்க கூட வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க யாரும் மாறலையே.
1: Your colleagues not yet changed.
0: அப்படியே தானே இருக்காங்க.
1: They are as they were.
0: நீ ஜெபம் பண்ணி ஏதா மாத்துனீங்களா?
1: Do you pray and change them?
0: ஜெபம் பண்ணி ஏதா நடந்துச்சா?
1: Anything happened by your
0: prayer? Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many are ready to do such witness?
0: Hallelujah. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு?
1: What did happen by your prayer?
0: ஏன் ஒண்ணு நடக்கல?
1: Why things are not happening?
0: அதுதான் எனக்கு கேள்வி.
1: That is my question.
0: நம்ம ஜெபத்துல குறைவே கிடையாது.
1: No lack in prayers.
0: காலை மாலை மத்தியானம் மூன்று வேளையும் ஜெபிக்கிறோம்.
1: மார்னிங் ஆஃப்டர்நூன்
0: சாப்பிடும் போது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் டின்னர் டைம்
0: தூங்கும் போது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் ஸ்லீப்பிங் டைம்
0: தனித்தனியா ஜெபிக்கிறோம்.
1: பர்சனலி
0: குடும்பம் குடும்பமா ஜெபிக்கிறோம்.
1: ஆஸ் ஃபேமிலி
0: சபையா ஜெபிக்கிறோம்.
1: ஆஸ் தி சர்ச்.
0: ஆனா ஒண்ணும் மாறலையே.
1: பட் நோ சேஞ்ச்.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் தி ரீசன்?
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் தி ரீசன்?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப்
0: காட், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக.
1: You know the truth, the truth will deliver you.
0: பிசாசு என்ன செய்வான்?
1: What the devil will do?
0: நீ பாட்டு பாடும்பொழுது கூட விட்டுருவான்.
1: He will leave you when you sing.
0: ஜெபிக்கும் பொழுது கூட விட்டுருவான்.
1: He will leave you when you pray.
0: ஆனா நீ சத்தியத்தை கேட்கும் பொழுது,
1: when you listen to the truth,
0: ஒரு விதமான தூக்கத்தை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the sleepy
0: ஒரு விதமான மயக்கத்தை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the
0: ஒரு விதமான சோர்வை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the frustration.
0: Alleluia. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
1: It won't be much interesting.
0: அப்போ ஆண்டவருடைய வார்த்தையே நீங்க தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ருசிச்சு நீங்கள் அதை புசிக்கிறீங்களா?
1: Do you really taste like honey, the word of God?
0: அல்லேலூயா. மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார், அது ருசியுள்ளதா என் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா.
1: The Lord has given the manna, it was like sweet with honey.
0: அல்லேலூயா. அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு சாப்பாடு பாருங்க. சில பேருக்கு இது இப்படி இப்ப சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
1: They give importance for the food.
0: அல்லேலூயா. எதுக்குன்னா ருசிக்கா,
1: for the taste.
0: ஹெல்த்துக்காக இல்ல,
1: not for the health.
0: அந்த நாக்கு ருசிக்காக தான்,
1: to satisfy the.
0: அது போல
1: tongue.
0: பிரசங்கம் கேக்குறது எப்படின்னா காதுக்கு,
1: for the hearing.
0: செவித்தினவுன்னு சொல்லுவாங்க.
1: They say it is for the ear.
0: சும்மா அந்த காதுக்கு நல்லா இருக்கணும் கேக்குற.
1: It should be good to the ear.
0: அப்படி தான் கேக்குறாங்க.
1: They hear like that.
0: அருமையானவர், அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கேக்குற சத்தியங்கள் நமக்குள்ள கிரியை செய்யாமல் போய்விடுகிறது.
1: The truth is not working in us because of this.
0: ஆகவே தான் நாம் நம்முடைய ஜபத்தில பலனை பார்க்க முடியல.
1: We could not see the reward in our prayer.
0: அல்லேலூயா. நம்ம என்ன சொல்வோம்? தண்ணீரை ஆகார்த்து ஆகார்த்து தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்.
1: We say put the food in the water, you can see the reward.
0: அப்போ சரி, நிறைய பேர் அந்த வசனத்தை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும்.
1: Maybe 50-60 years it will take.
0: உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகு கடவுள்.
1: Let it be according to your faith.
0: Hallelujah. அதே ஆண்டவராகிய இயேசு போய் லாசர் கலர் முன்னால் நின்னுட்டு,
1: லார்ட் ஜீசஸ்,
0: ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன்,
1: லார்ட் ஐ ப்ரே,
0: ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுறேன்,
1: ஐ புட் தி ஃபுட் இன் தி வாட்டர்ஸ்,
0: அநேக நாட்கள் பின்பு பலனை கொடுக்கணும்னா அவர் அங்கே நிக்க வேண்டியதுதான், லாசர் உள்ளே இருக்க வேண்டியதுதான்.
1: ஹி ஹஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் எ லாங் டைம், லாசர் ஷட் பீ இன்சைட்.
0: ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா, ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஒன் ஹவர், டூ ஹவர்ஸ்,
0: அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஹாஃப் அன் ஹவர்,
0: அதெல்லாம் கூட கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்களா?
1: Don't you?
0: எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு?
1: How long he prayed?
0: எவ்வளவு நேரம் இருக்கும் அவர் பண்ண ஜெபம்?
1: How long?
0: அது உங்க சுத்தி இருக்கிறவங்க கேட்கறதுக்காக பண்ணாரா?
1: He prayed only for others to listen.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: அப்போ லாசர் வெளியே ஜெபம் பண்ணிட்டு லாசர் வெளியே வான்னு சொன்னோடனே என்ன பண்ணா? உடனே வெளியே வந்தாச்சு.
1: After prayer, when he called Lazarus, come out, he came out.
0: Amen. அது ஜெபத்துல ஒரு உடனே உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
1: So there will be
0: ஜெபம் result. பண்ணீங்க, நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ரிசல்ட் தெரியும்.
1: When you pray, you find the result.
0: இயேசு ஜெபம் பண்ண உடனே அவருடைய முகம் என்ன செய்தது? மறுரூபமாச்சு.
1: When Jesus prayed,
0: அவர் வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சு.
1: The dress became white.
0: Hallelujah.
1: And he was transformed.
0: Hallelujah. அவர் போய் டிப்டாப்ல போட்டு வெளுத்து எடுத்துட்டு வந்து போடல. அதனால தான் கூட வசனத்து எந்த மண்ணானாலும் என்ன செய்ய முடியாது, வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்துச்சு.
1: And no laundry can cleanse like that. It was so white.
0: அப்போ அவர் ஜோமணி முடிச்ச உடனே,
1: when he prayed,
0: பிரியமானவர்களே, ஒரு மாறுதல்,
1: the change.
0: பாதி அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்க,
1: the apostles prayed.
0: அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்?
1: What is the sign?
0: ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த கட்டடம் அப்படி தடதடன்னு ஆடுது, ஒரே ஆட்டமா பூமி அதிர்ச்சி வந்துருச்சா?
1: The building is shaking, any earthquake?
0: அந்த கட்டடம் மட்டும் ஆடுது.
1: The building is shaking.
0: என்னாச்சு?
1: What happened?
0: அவள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது.
1: The place, அங்க
0: ஜெபம் கிரி செய்து,
1: the prayer is Alleluia.
0: Working. அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க?
1: How many of you prayed like
0: Alleluia.
1: That?
0: எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க?
1: How many of you praying like that?
0: Alleluia.
1: Alleluia.
0: சில பேர் தூக்கம் சரியா வரலன்னா ஜெபம் பண்ணுவாங்க.
1: They sleep if they don't have sleep.
0: சில பேர் ஜெபம் பண்ணாதான் தூக்கமே நல்லா வரும்.
1: When they pray, they will have a good
0: Alleluia.
1: sleep.
0: அல்லேலூயா. சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வரலன்னா காலையில் வச்சுக்கோங்க, சர்ச்சுக்காவது போகலாம். சர்ச்சில் போனால் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கின உடனே என்ன செய்யும், நல்லா இழுக்கும், அப்போ தான் தூக்கம்.
1: So when you hear the message, you may sleep well.
0: பிரசங்கத்தை கேட்கும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கலாம்.
1: And you can sleep well and
0: அல்லேலூயா
1: get up.
0: அது ஒரு தேவன் அளித்த வரம்.
1: It is the gift of God.
0: பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருக்கும் தூக்கம் வருது.
1: You sleep well when you hear the message.
0: அது இல்லை.
1: Not that.
0: நாம் ஜெபிக்கும் பொழுது
1: when you pray
0: அங்கே கிரியைகள் நடக்க வேண்டும்.
1: The work should be there.
0: அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: That's what the Lord is expecting.
0: இன்றைக்கு காலை வேளையில நல்லா சிந்திச்சு பார்ப்போம்.
1: In this morning you think.
0: நாம் இந்த வருடத்தை ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்.
1: We have stepped in
0: September. 8 மாதங்கள் ஓடி போச்சு.
1: 8 months rolled away.
0: எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை தவறாம
1: without missing.
0: Hallelujah. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாத சூழ்நிலாம் ஆச்சு.
1: Many Sundays I could not come.
0: ஆனா கர்த்தருடைய கிருபையில
1: by God's grace
0: ஒரு ஞாயிற்றுக்கிழமை
1: You just leave one Sunday and come.
0: அப்படின் நிறைய பேர் கூப்பிட்டாங்க.
1: Many called.
0: Hallelujah. நான் போயிருக்கலாம்.
1: I could have gone.
0: Hallelujah. அது நல்ல யோசனையா தான் தெரிஞ்சது.
1: It's a good thought he has given.
0: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
1: many people or less people.
0: நான் என்ன சொன்னேன், உண்மைதான்.
1: It is true.
0: ஆனா என்னுடைய தரிசனம் என்னன்னா, இந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் எதா செய்ய மாட்டாரா?
1: With this small group Alleluia. With the Lord.
0: அப்படி நான் நினைக்கிறேன்.
1: I believe that.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: What do you think?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன கொண்டு எதுவும் வேணாங்க ஐயா, யாரை கொண்டா இதை செய்துக்குங்க,
1: நம்மள
0: ஆளை விடுங்க
1: அப்படின்றீங்களா?
0: Hallelujah. நல்லா கவனிங்க.
1: Listen.
0: ஆகவே பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோட ஒரு சடங்காச்சாரம்.
1: Sunday means it's a ritual.
0: CSC போறவங்க எல்லாம் CSC க்கு போய்டுவாங்க.
1: Like going to CSC.
0: பெந்தகோஸ்தே சபைக்கு போய்டுவாங்க, பெந்தகோஸ்தே போய்டுவாங்க.
1: Pentecostal church.
0: கிறிஸ்தவனா இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க?
1: Christians.
0: சரி, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறோம், நீ முதல் சண்டே ராபோஜனம் போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: First Sunday let me go.
0: அது வேற, நம்ம ராபோஜனம் எடுக்காம போனா ஏதோ வம்பாயிட போகுது.
1: If I don't take communion it may be a problem.
0: அது போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: Let me go and take and come.
0: அப்படின்ட்டு ஒரு கடமைக்காக வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Ritually some people.
0: நிறைய பேர் அப்படிதான்.
1: Many like that.
0: சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா?
1: Sunday means
0: அடுவே தலைய காமிச்சிட்டு,
1: let me show the head.
0: இன்னத்து காமிச்சிட்டு,
1: show the
0: தலைய காமிச்சிட்டு வந்துறலாம்.
1: Let me show the head and come.
0: அப்படின் சபைக்கு வரணும் இருக்காங்க.
1: Some they come to church.
0: நீங்க எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா?
1: You are not answering.
0: நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: சும்மா தலைய காமிச்சிட்டு வந்திருக்கீங்களா?
1: Have you come to show your head and go?
0: இல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா?
1: Have you come to worship the Lord?
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு நான் உறவாட வந்திருக்கிறேன்.
1: Lord, I have come to talk to you.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எலியா போய் காத்திருந்தாரு.
1: Elijah waited.
0: Amen. ஒரு குகையில போய் காத்துன்னு
1: இருந்தாரு. He was waiting in the cave.
0: ஆண்டவர் வருவார் வருவார்னு கடைசியா ஒன்னும் வரல. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி தான் வந்துச்சு.
1: Big earthquake came.
0: அப்புறம் ஒரு பெரிய காத்து வீசிச்சு.
1: Big wind came.
0: Hallelujah. அப்புறம் அக்னி வந்துச்சு.
1: The fire came.
0: ஒண்ணுமே வரல. ஆண்டவர் அக்னிலயும் வரல, காத்துலயும் வரல.
1: The Lord did not come through any means.
0: ஒண்ணுமே வரலையே, ஆண்டவரே காணுமே.
1: I could not see God.
0: நம்ம போலாம்.
1: Let me go.
0: அப்படின ஒரு தீர்மானம் எடுக்கல.
1: He didn't take that determination.
0: என்ன ஆனாலும் பரவால.
1: Whatever it may be.
0: நான் ஆண்டவரை சந்திக்க தான் வந்திருக்கிறேன்.
1: I have come to meet the Lord.
0: அவரை சந்திச்சு தான் போவேன்.
1: Let me meet and go.
0: அப்படி இருந்தான்.
1: He was waiting.
0: ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு.
1: A mild voice.
0: Hallelujah. ஆண்டவர் வந்துட்டாரு.
1: Lord has come.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: மெல்லிய சத்தத்துல ஆண்டவங்களோட பேசுறாரா?
1: Is the Lord speaking? Hallelujah. Mild voice.
0: நிறைய பேர் நம்ம சபையில எடுத்துங்க.
1: It take in the
0: church. கஷ்டப்பட்டு இங்க காணிக்கே வர்றது இல்ல. ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப உண்மையை சொல்லிடுறேன்.
1: I just tell unto the Lord.
0: அதன் மத்தியில இந்த மைக் கீக்கெல்லாம் வாங்கி
1: in the midst of everything
0: போட்டா பின்னாலகிறவன் என்ன சொல்றான்?
1: தி பேக்
0: ஒண்ணுமே கேட்கலையா? சத்தமே கேட்கல.
1: வி குட் நாட் ஹியர் ப்ராப்பர்லி.
0: நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கவே இல்ல.
1: வி குட் நாட் ஹியர்.
0: அப்படி நிறைய பேர் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: many they give report.
0: ஐயா ஆண்டவர் மைக்கில பேசுறவர் இல்ல, மெல்லிய சத்தத்துல பேசுறவர்.
1: தி லார்ட் ஸ்பீக்ஸ் த்ரூ தி மைல்ட் வாய்ஸ்.
0: மைக்கில தான் பேசுவாருன்னு இல்ல.
1: Not honestly.
0: அங்க உங்கட மெல்லிய சத்தத்துல பேசுவார்.
1: When I talk here the Lord will talk through mild voice. How many of you ready to listen?
0: காத்துரு கர்த்தர் பேசுவார்.
1: You wait the Lord will speak.
0: Amen.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய கர்ப்ப வேதனை எல்லாம் என்னன்னு
1: கேட்டீங்களா? My desire.
0: உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும்.
1: I have to prepare the faithful.
0: உத்தமமான ஜனத்தை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்?
1: How to prepare.
0: அவர்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற தேவ தூது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should receive the
0: தேவ வசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should get God's word.
0: அதன் மூலமாகத்தான் அவர்கள் வளர முடியும்.
1: Through which they can grow.
0: அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார்.
1: The Lord has said.
0: ஊழியக்காரர்களுக்கு.
1: To the ministers of God.
0: நான் போகிறேன்.
1: I go.
0: என்னுடைய ஆடுகளை என்ன செய்யுங்க? மேய்ங்க.
1: You feed my sheep.
0: என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீங்க மேய்ச்சு நடத்துங்க.
1: You feed my flock.
0: பட்டினி போட்டுறாதீங்க.
1: Don't make it.
0: வேலைக்கு வேலைக்கு ஆகாரம் கொடுத்துருங்க.
1: Give the food.
0: அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு.
1: The Lord has said.
0: அல்லேலூயா. ஆகாரம் கொடுக்க வேண்டியது எங்க வேலை?
1: My job is to
0: மேய்ச்சல கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
1: I have to give the
0: மேய வேண்டியது உங்களுடைய வேலை.
1: You have to eat.
0: நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன செய்யணும்?
1: What you supposed to do?
0: கனி கொடுக்கணும்.
1: You have to give the fruit.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியல?
1: Why we could not grow in the spirit?
0: இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனா ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்ல.
1: It's not a holy lifestyle.
0: சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போய்
1: Always lie.
0: எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை.
1: Bad words.
0: எடுத்ததுக்கெல்லாம் கோபம்.
1: Anger.
0: எரிச்சல்.
1: All
0: சண்டை.
1: Kind of anger is fight.
0: குழப்பம்.
1: Confusion.
0: இதெல்லாம் வருது.
1: You get everything.
0: அப்போ உனக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்குதா, ஜென்ம சுபாவம் இருக்குதா?
1: Do you have the divine nature?
0: Hallelujah.
1: Or your own nature?
0: திவ்ய சுபாவம் இல்ல.
1: No divine nature.
0: நாளுக்கு நாள் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
1: Ephesians.
0: முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
1: You take first chapter.
0: எபேசியர் முதலாவது அதிகாரத்தில்
1: Ephesians 1.
0: மூன்றாவது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க.
1: From verse 3.
0: Thank you. போதும்.
1: Please be seated.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So இப்ப நம்ம வாசி கேட்டதிலிருந்து என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு?
1: So what message the Lord is giving?
0: ஒரே வார்த்தையில சொல்லுங்க.
1: In one word.
0: ஆவியில் ஏவப்படுறவங்க ஏன் சொல்லிட்டு உட்காரலாம்.
1: You can stand up and say and sit.
0: என்ன சொல்ல வர்றார்?
1: What the Lord wants to say here.
0: புரிஞ்சதா இல்லையா?
1: Did you understand?
0: விளங்கிச்சா இல்லையா?
1: Did you understand it?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன ஆண்டவர் உங்களோட பேசினார்?
1: What did the Lord speak to you?
0: நீங்க தினமும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுறது இல்லையா?
1: When you read the Bible and will the Lord
0: Bible நீ டெய்லி படிக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார்.
1: When you read the Bible daily the Lord will speak to you.
0: வசனத்தின் மூலமா பேசுவார்.
1: Through the word of God.
0: அப்போ இந்த காலவேளையில இத படிச்சது நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் உங்களோட?
1: In this morning when you read this passage for how many can say the Lord has spoken with me?
0: Hallelujah. ஏன்னா இங்க 500 பேர் உட்கார்ந்திருக்கோம்னா
1: about 500 you are sitting.
0: 500 பேருக்கும் 500 வித்தியாசமான செய்தி இதுல இருக்குது.
1: So there will be 500 different messages are there.
0: நான் சொல்லுவேன் இது 500 இல்ல 1000 செய்தி, அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு 1000 செய்தி.
1: Briefly I can say it is 1000 messages.
0: எத்தனை செய்தி இருக்கு?
1: How many messages?
0: ஒவ்வொரு வசனத்திலேயும் 100 வசனத்துக்கு மேல 100 செய்திக்கு மேல இருக்கு.
1: In each and ஒவ்வொரு வசனத்திலேயும் every verse there may be
0: Hallelujah.
1: Hundreds of messages.
0: அத அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பேச முடியாது.
1: Within an hour I cannot talk everything.
0: ஆனா எதுக்காக இது நம்ம இப்ப படிச்சோம்?
1: Why did we read this passage?
0: Hallelujah. நபர் பிரகாசமுள்ள அது ஒரு செய்தி தானா?
1: Is it
0: ஆண்டவர் அவரோட பேசியிருக்கார்.
1: Hallelujah.
0: என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண். இப்ப என்னுடைய கேள்வி
1: என்னன்னா
0: அவர் சொன்னதுல இருந்து
1: from his
0: எதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்?
1: What for the shining eyes?
0: எதுக்கு?
1: For what?
0: அடுத்த கேள்வி.
1: Next question.
0: என்னங்க? இன்ன அவருடைய வல்லமையினுடைய மகாமை என்ன மகத்துவம்?
1: What is his power, the greatness?
0: எழுப்பினருடைய வல்லமை அது என்னது? அது
1: வாட் கைண்ட் ஆஃப்
0: அந்த வல்லமைக்கு பேர் என்ன?
1: வாட் கைண்ட் ஆஃப் பவர் இட் இஸ்?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மகிமையின் மகிமைனாலும் புரியாது, புகழ்ச்சினாலும் புரியாது. நீங்க மகிமையின் புகழ்ச்சினா என்ன? அது மகிமையின் புகழ்ச்சி.
1: வாட் இஸ் த க்ளோரி?
0: அல்லேலூயா.
1: அண்ட் பிரைஸ்.
0: இப்படி ஆவிக்குரிய வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு அதனால தான் வேதத்தை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை என்ன செய்யணும். நான் அப்படி தான் படிக்கிறேன்.
1: ரிசர்ச் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட்.
0: நான் ஏதோ திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயா போய் சுற்றிட்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல.
1: நாட் ஜஸ்ட் டாக்கிங்.
0: ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோட பாத்துல காத்திருக்கிறேன்.
1: From Monday to Saturday I'm waiting at the feet of the Lord.
0: அது யாரும் நம்ப மாட்டாங்க.
1: People may not believe it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது உண்மையா பொய்யான்றது என் கூட இருக்கிற ஊழியக்காரர் கேட்டீங்களா சொல்வாங்க.
1: You can ask the servants of God.
0: Hallelujah.
1: They will know.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஏன் உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கிறாரு, ஒரு பெரிய பார்சல் சொன்னா பேக் பண்ணி பேக்கேஜ் ஒரு கட்டு ஒரு பொட்டலம்
1: கொடுக்கிறாரு.
0: இதுல பிரிச்சு பாருங்க.
1: Just open.
0: Hallelujah. இதுல ரொம்ப ஆச்சரியப்படும்படி உள்ள ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு.
1: So something will be there as surprise.
0: அப்போ பிரிக்கிறாங்க.
1: They are opening.
0: ஒண்ணுன்னா பிரிச்சுனே போறாங்க.
1: They are removing all the wrappers.
0: ஒரு மணி நேரம் ஆச்சு பிரிக்க பிரிக்க. இன்னும் உரிக்க வெங்காயம் உரிக்க வரிக்க வெங்காயம் சொல்றாங்களே அது மாதிரி இன்னும் பிரிக்க பிரிக்க வந்துட்டே இருக்குது.
1: It kept on coming when they open it.
0: பொட்டலம் சின்னதாயிடுச்சு.
1: That packet is
0: fast. அப்புறம் என்ன பிரச்சனைங்கறாங்க?
1: Again they are opening.
0: Yeah.
1: Why?
0: என்னதான் இருக்கும் அது உள்ள?
1: வாட் இஸ் தேர் இன்சைட்?
0: என்னதான் உள்ள இருக்கும்?
1: வாட் இஸ் தேர் இன்சைட்
0: அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் ஆனவன் போல சளைக்காம அதை பிரிக்கிறாங்க.
1: அண்ட் தே கெப்ட் ஆன் ரிமூவிங் தட் ராப்பர்.
0: அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: ஒன் சைடு லெட் இட் பீ.
0: கர்த்தருடைய வசனத்தை,
1: தி லார்ட்ஸ் வேர்ட்,
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: வாட் தி லார்ட் சேஸ்.
0: நான் ஒரு பொட்டலம் கொடுக்கல உங்களுக்கு, ஒரு பொக்கிஷன் கொடுத்திருக்கிறேன்.
1: நாட் தி பாசல், ஐ ஹேவ் கிவன் தி ட்ரெஷர்.
0: அது புதையல்.
1: இட்ஸ் எ ட்ரெஷர்.
0: அந்த புதையலை நீங்க என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி தோண்டி எடுக்கணும்.
1: You have to dig on.
0: நீங்க தோண்ட தோண்ட தோண்ட புதையல் என்ன பண்ணும்? வரும்.
1: When you dig, you can find the treasure.
0: அந்த புதையல்ல என்ன இருக்கு?
1: What is there
0: ஒரு
1: in the
0: பொக்கிஷம்
1: treasure?
0: இருக்கிறது.
1: There is the treasure.
0: எத்தனை பேருக்கு அந்த பொக்கிஷம் வேணும்?
1: How many of you want to have
0: அது? எப்போ வரும்?

0: இந்த இந்த கடைசி வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்?
1: The last verse.
0: அவர் இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்றாரு? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம், தெளிவு அளிக்கிற ஆவி. என்னதுங்க? என்னது? ஆவி.
1: The spirit which gives wisdom.
0: பரிசுத்த ஆவியானவர்.
1: The Holy Spirit.
0: உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்.
1: The Lord should give the wisdom.
0: நீங்க சினிமா பார்க்கிறதுக்கு ஞானம் தேவையில்லை.
1: Need not have wisdom to look at the movie.
0: ஏதோ ஜோக் படிக்கிறதுக்கு ஒண்ணு ஞானம்லாம் தேவையில்லை.
1: To read the comedy need not have.
0: கட்டுக்கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை.
1: To read the story need not have wisdom.
0: அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வேண்டாத கட்டுக்கதைகள்.
1: These are all useless things.
0: ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னா,
1: to read the Lord's word,
0: ஞானம்,
1: the wisdom,
0: தெளிவு,
1: the sound mind.
0: Hallelujah. அத யார் தான் கொடுக்க முடியும் கேட்டீங்கன்னா,
1: who can give it?
0: Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit.
0: வேற யாராலும் கொடுக்க முடியாது.
1: Not others.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அது கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit can give it.
0: அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மாத்திரம் தான். வாஸ்து பாருங்க, ஒன்று குறைந்த புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தை எடுங்க.
1: First Corinthians chapter 2.
0: அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒன்று குறைந்தியர்
1: First Corinthians
0: இரண்டாவது அதிகாரம்
1: chapter 2
0: அந்த ஒன்பதாம் வசனத்தில் யாரா படிங்க?
1: From 9.
0: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க, இருதயத்திலும் தோன்றல, கண்ணும் பார்க்கல, மனசுலையும் தோன்றல.
1: அடுத்த வசனம் I cannot see and you cannot.
0: தேவன் அவைகளை என்னங்க? தமது ஆவியினாலே. தமது ஆவியினாலே என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார்.
1: God has revealed them to us.
0: ஆவியினாலே ஏன் வெளிப்படுத்தினாரு?
1: Why he revealed through the spirit?
0: அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் யாரு?
1: தேவனுடைய ஆழங்களையும்
0: மனுஷனுள்ள ஆவியா என்று மனுஷனுக்கு உடனே யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய
1: மாட்டான்.
0: படிக்க சொன்ன வசனத்தை நீங்க நல்லா எழுதிக்கங்க. யாராவது
1: you write down the verse,
0: type பண்ணிக்கங்க.
1: You can type
0: இல்ல அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க கையில.
1: காப்பி அண்ட் பேஸ்ட்.
0: அது குறிப்பு பேர் கவிஞன்.
1: அண்ட் தி பாய்
0: பெரிய புரட்சியாளன்,
1: maybe
0: சிந்தனையாளன், பெரிய பெரிய தமிழ் பண்டிதர்.
1: And the big
0: ellaatti kudunga poi
1: white and artist
0: ayya adu enna solludhu konjam padichu solunga
1: what it says
0: neenga periya padipali thane
1: you are a wise man come on you think
0: abin kettu paarunga
1: just ask them
0: avanga enna solluvanga
1: what they say
0: nee kuduthu paathu test pannunga
1: you just test them
0: avanga இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல மாட்டாங்க.
1: They will not say the greatness of the word.
0: அவங்களுடைய அறிவை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.

0: they teach only their intellectual
1: Hallelujah.
0: knowledge
1: ana aaviyanavar appadi illa
0: spirit of the lord is not like
1: avar edha aaranju paakkarara
0: which one he searches
1: devanukkuriyavigalai
0: and
1: Hallelujah.
0: the things of
1: Inna
0: god
1: Hallelujah.
0: the things of god
1: amen எப்படி சமைப்பது
0: தேவனுக்குரியவைகளை
1: வெளிப்படுத்துறது யாரு
0: who is revealing the things of
1: ஆவியானவர் மாத்திரம் தான் வெளிப்படுத்துவார்
0: only the spirit of god can reveal
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்போ இப்ப நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில
0: in this portion
1: தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக
0: in order to reveal the things of god
1: Hallelujah. தேவாவியானவர் என்ன செய்றாரு
0: what the spirit of the lord does
1: அது நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியானவர்
0: in order to reveal
1: நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்
0: the spirit of the lord is revealed in our lives
1: இங்க உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் கொடுக்கறேன் நீங்க வீட்ல போய் அத வச்சு நீங்க படிங்க
0: i just give the note and then go home and read
1: hallelujah எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்
0: I won't say everything
1: மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்
0: I just teach very important things
1: அங்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு சகல எல்லாம் சொல்லுங்க சகல
0: You just say all
1: சகல
0: all
1: அது எதா விடுபட்டு போச்சா
0: Anything is left out
1: சொல்லுங்க Hallelujah
0: Hallelujah
1: எதா விடுபட்டு போச்சா
0: Anything is left
1: சகலன் சொன்னா
0: all means
1: அதுல எதுமே விடுபடல எல்லாமே
0: everything is included
1: Hallelujah
0: amen
1: அதுதான் ஆசீர்வாதம்
0: that is the blessing
1: ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்
0: what kind of blessings it is
1: ஆவிக்குரிய ஆசீர்வாதம்
0: it's a spiritual blessing
1: Hallelujah Hallelujah மனுஷன் என்ன செய்ய பார்க்கறாங்கன்னு கேட்டிங்கன்னா
0: what man wants to try
1: மாம்சத்துல அதிகமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புறான்
0: they want to do things through the flesh
1: அவனை தான் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது
0: the world is appreciating them
1: ஒலிம்பிக்ல ஓடி போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு இது கொடுக்கறான் கப்பு கொடுக்கறான்
0: and you, people
1: தன்னுடைய தாளந்துகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி அதுக்கு பிரைஸ் வாங்குறான்
0: by demonstrating the talents they get
1: தன்னுடைய திறமைகளை
0: the skill
1: நம்முடைய ஆற்றல்களை
0: by their skill
1: நமக்கு இருக்கிறதான தாளந்துகளை
0: by their talents
1: மனுஷன் வெளிப்படுத்தி
0: man reveals it
1: அதை கொண்டு அவன் இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிக்கிறான்
0: through which he has the place that's all
1: ஆனா
0: but
1: ஆண்டவர் பாத்தீங்கன்னா
0: we look at the lord
1: இந்த சரீர பிரகாரமான காரியத்தின் மூலமாக எதையும் செய்ய மாட்டார்
0: he will not do anything through the
1: நம்ம சரீரத்துல இருக்கிறோம்
0: we are in the flesh
1: ஆனால் இந்த சரீரத்தை சரீரம் ஆளுகை செய்யக்கூடாது இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்
0: spirit of the lord should rule Alleluia. the body the body should not rule the body
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: ஆண்டவர் இந்த நம்ம வாசிக்கேட்ட பகுதியில் சீக்கிரமான சொல்லணும்னா முதலாவதாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்
0: the lord has given all spiritual blessings
1: அது எங்க இருந்து வந்ததுங்க
0: where is it from
1: அமெரிக்கால இருந்து வரல
0: not from america
1: uk ல இருந்து வரல
0: not from uk
1: சிங்கப்பூர்ல இருந்து வரல
0: not from singapore
1: வடக்கே இருந்து வரல தெற்கே இருந்து வரல
0: not from north or south
1: எங்க இருந்து வந்திருக்கு
0: where from
1: உன்னதங்களில்
0: from above
1: எத்தனை பேர் உன்னதத்துக்கு போய் இருக்கீங்க
0: how many of you gone to
1: நாசாவுல விண்வெளிக்கு போய் இருக்கறான் செவ்வாய்க்கு போய் இருக்கறான் கிரகங்களுக்கு போய் இருக்கறான்
0: from nasa they have gone to various planets
1: உன்னதத்துக்கு போய் இருக்கறானா
0: anybody gone to the higher places
1: உன்னதத்துக்கு போறதுக்கு ராக்கெட் இருக்குதா
0: is there any rocket to go to the higher places no
1: உன்னதத்துக்கு ராக்கெட்டும் கிடையாது
0: no rocket
1: ஒண்ணும் கிடையாது
0: nothing
1: இயேசு ஒருவர்தான் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார்
0: only jesus went to the highest places
1: ஏறிட்டு என்ன சொல்றாரு
0: what did he say
1: நான் மட்டும் இல்லப்பா
0: not only me
1: உன்னதங்களிலே நான் உங்களையும் என்னோடு கூட உட்கார
0: வைத்திருக்கிறேன்
1: இந்த உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்
0: I have given the blessings from high above
1: Hallelujah இந்த உன்னதங்களில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க
0: What kind of all these spiritual blessings
1: இன்னைக்கு மனுஷன் காசுக்காக ரொம்ப உழைக்கிறான்
0: Man is working hard for the money
1: குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட் கோர்ட்டா அலையறான்
0: he is going to the court for the family
1: அலையறான்
0: police station.
1: மனுஷன் இடத்துல ஓடுறான்.
0: He is running towards the man.
1: இவங்க உதவியை கேக்குறாங்க, அவங்க உதவியை கேக்குறாங்க.
0: He is asking help to various people.
1: இந்த மனுஷன் சின்ன காரியத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான்.
0: For your small thing they run here and there. What the Lord says, child of God, how I have blessed you from most high places, I've given all the spiritual blessings. You are not enjoying it.
1: Hallelujah.
0: That's why the Lord said open the inner eyes.
1: அது மாத்த திறந்து பார்க்க கூடிய பார்வை உங்களுக்கு இருந்துச்சுனா,
0: if you have that eyesight,
1: அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள்ன்றது என்னதுங்க?
0: What is that shining for?
1: அதுதான் ஆவிக்குரிய கண்கள்,
0: spiritual eyes.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்.
0: We go for a job.
1: வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றோம்?
0: What we say,
1: ayoyoyo, not traffic, pathingla.
0: What a traffic.
1: Ayoyoyo, inga enna prachana pathingla.
0: What a problem.
1: Ayyo, anga enna sanda pathingla.
0: What a fight there.
1: Inga ore kolappam pathingla.
0: Lot of confusion.
1: TV, ayyo, TV open panna pathingla, inga enna prachana nadakkudhu.
0: When you open the TV, what problems are going on?
1: Ayyo, ipdi patta kola nadakkudhu pathingla.
0: Such a murder happening.
1: Idella endha kannla paathun irukrom?
0: By which eye you are looking?
1: Nammude sharira pragaramana kannla paathun irukrom.
0: With the bodily eye we are watching.
1: Idella paathun irukkum bodhu,
0: when you are looking at this, have a problem.
1: Eppadi paapinga?
0: How do you look at that?
1: Adhe sharira kannala paapinga.
0: You will look at your bodily eye.
1: TV-la neenga enna paathingalo அது போலயே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும்.
0: Whatever you looked at the TV,
1: என்ன அந்த கண்ணல தான் பாக்குறீங்க.
0: Because the same eye you are watching.
1: எந்த கண்ணுனால நீங்க கேடான பொல்லாங்கான காரியங்களை பாத்தீங்களோ அதே கண்ணால உங்க பிரச்சனையை பாக்கும்போது,
0: when you look at your problem through that same eye,
1: உங்களுக்கு அது அப்படிதான் தெரியும்.
0: It will be like looking like that.
1: கருப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: If you put the wear the black glass,
1: பச்சையா தெரியுமா?
0: Everything will be black.
1: சிவப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: You put the red glass.
1: சிவப்பா தான் தெரியும்.
0: You get only red colors.
1: அப்ப ஆவிக்குரிய கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: You put spiritual.
1: ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியும்.
0: You get spiritual secrets.
1: அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு?
0: What the Lord is saying.
1: தேவ ஜனமே,
0: God's people,
1: நான் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறதான அந்த சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை
0: all blessings from heavenly places
1: கொள்ள வேண்டுமானால்,
0: if you want to inherit,
1: நீ முதல்ல அதை பார்க்கணும்.
0: You have to look at that.
1: கண்ணை திறந்து பாரு.
0: Open your eyes and see.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பாக்குறீங்களா இல்லையா?
0: Do you see that?
1: மனுஷனை பாக்குறீங்க, அவன் என்ன போட்டுக்கிறான், இவன் என்ன போட்டுக்கிறான், அவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான்.
0: You are looking at the men, what they are doing.
1: இப்படி இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
0: We are looking at surroundings.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதெல்லாம் பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
0: No use of seeing.
1: நீ எதை பார்க்கணும்?
0: What you supposed to see?
1: ஆவிக்குரிய கண்ணை திறந்து,
0: open your spiritual eyes.
1: உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது,
0: when you look at the blessings.
1: Hallelujah. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு.
0: Then you will understand who are.
1: Hallelujah. இங்க வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசித்து இருக்கா எதுக்காகன்னு கேட்டீங்களா?
0: For what all these blessings?
1: ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுங்க.
0: Just pray when you get problems.
1: Hallelujah. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணிக்கங்க.
0: Any problem means
1: சரியாயிடும்.
0: It will be okay.
1: ஏதோ போராட்டமா ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
0: Any tribulation you pray about it and it will be
1: all right. ஏதோ கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணுங்க.
0: Any problem comes you just pray.
1: அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் தேவையில்லை.
0: 1 hour preaching is not necessary.
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: Everyone knows.
1: தலைவலியா போய் ஜெபம் பண்ணுங்க,
0: சரியாயிடும். You pray and it will be all right.
1: ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
0: Stomach pain, pray, it will be okay.
1: பிள்ளைங்க அடங்கலையா ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
0: You are not control, you pray, it will be okay.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord is saying here.
1: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்.
0: Already I said.
1: நம்ம ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி
0: by prayers
1: என்னத்தை சாதிச்சிருக்கோம், அதான் என்னுடைய கேள்வி.
0: What did we do?
1: ஏன் சாதிக்கல?
0: Why we are not?
1: ஏன் ஒன்னு நடக்கல?
0: Why things are not happening?
1: அப்ப நாம் என்னத்தை ஜெபிச்சிட்டு இருக்கோம்?
0: What are we praying?
1: Hallelujah. நமக்கே தெரியாது.
0: We don't know.
1: Amen.
0: Amen.
1: Edo jom pannom jom pandrom.
0: Just pray.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Ana
0: but
1: nam yaar edukkaga jebikkrom?
0: Who are we? What for we are praying?
1: Nammude jama eppadi pattadu?
0: What kind of prayer?
1: Engira andha nichayam namakkulla varumbodhu,
0: when you have that assurance,
1: adukapra neenga jebikkira andha velaiyila,
0: then you pray,
1: neenga oru periya arpatha paapinga.
0: You will see a great miracle.
1: Inga nam enna vaasikkrom?
0: What are we reading here?
1: நாலாவது வசனத்துல, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீ யாரு?
0: Who are you?
1: பெந்தகோஸ்தே விசுவாசி,
0: பெண்டிகோஸ்டல் பிலீவர்,
1: சிஎஸ்ஐ விசுவாசி,
0: சிஎஸ்ஐ பிலீவர்,
1: பேப்டிஸ்ட் சர்ச் விசுவாசி,
0: பேப்டிஸ்ட் சர்ச் பிலீவர்,
1: நான் அந்த சர்ச் விசுவாசி,
0: பிலீவர் ஆஃப் தட் சர்ச்,
1: இந்த சர்ச் விசுவாசி இல்ல,
0: திஸ் சர்ச் நோ.
1: இங்க என்ன சொல்லி இருக்குது? உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட்.
1: எப்போ?
0: வென்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்தாரு,
0: ஒன் மேன் கேம்.
1: இந்த சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேங்க, நல்லா இருந்தா இங்கே வரங்க அப்படின்னாரு.
0: The church is all right, then I'll come.
1: நீங்க நல்லா இருந்தா தான் வருவீங்க.
0: If you are right, you will come.
1: ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அங்க தான் போவீங்க.
0: And what for the Lord has chosen, then you will go there.
1: ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க.
0: Don't say like
1: ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா அங்க வைக்கட்டும்.
0: Wherever the Lord wants to keep me.
1: கல்யாணம் ஆனாலும் சரி,
0: whether it is marriage,
1: வேலையானாலும் சரி,
0: whether it is job,
1: எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி,
0: whatever it may be.
1: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது ஆண்டவர் என்னை அவர் தெரிஞ்சிட்டாரு?
0: How many of you know that the Lord has chosen? நான்
1: வரல.
0: I didn't come.
1: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: I didn't choose you, you have.
1: நான் தான் உன்னை தெரிஞ்சிட்டேன்.
0: I have chosen you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. உங்க பொறுப்பு.
0: Your responsibility.
1: நீங்க தான் என்னை தெரிஞ்சிட்டீங்க.
0: You have chosen me.
1: என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்.
0: You are the responsible.
1: அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட?
0: Have you talked with like that?
1: அதுவும் இப்போ தெரிஞ்சிட்டாரு.
0: Is it now?
1: ரெண்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க.
0: Two Christians.
1: நம்ம பாஷையில பேச போனா.
0: In our language.
1: ஆதி கிறிஸ்தவன். நீ ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனா?
0: Are you Christian from beginning?
1: ஆதி கிறிஸ்தவனா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா?
0: Generation generation.
1: ஆதி கிறிஸ்தவனா பாதியில வந்தவன்.
0: And half way means.
1: நம்ம ஆதி கிறிஸ்தவன் இல்ல, பாதி கிறிஸ்தவன் இல்ல.
0: Not
1: உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டான்.
0: The Lord has chosen you before the foundation of the world.
1: Hallelujah. இல்லனா நீங்க வர முடியாது.
0: Otherwise you cannot come.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே,
0: before the foundation of the world.
1: உங்க அப்பா அம்மா உன்னை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி,
0: before your parents name you.
1: என் கருவில் உம்முடைய என்னுடைய எலும்புகளை என் ஆண்டவர் கண்டார்.
0: My Lord has seen the bones.
1: Hallelujah. நாம் தோன்றுவதற்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
0: Before I was formed, he has looked at me.
1: விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
0: Amazingly the Lord has.
1: Hallelujah. நீ யார் என்று அவருக்கு தெரியும்.
0: He knows who are you.
1: உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார்.
0: He knows your figure.
1: எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
0: God knows everything.
1: அதனால நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
0: You are chosen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ பணக்கார விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
0: Not because of your richness.
1: விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
0: Because you are poor.
1: நீ படிச்சவன் தெரிஞ்சுக்கல.
0: Because you are educated.
1: நீ படிச்சவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ.
0: Educated not educated.
1: Hallelujah. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசங்க.
0: The Lord is choosing.
1: 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
0: 1 Corinthians 1.
1: உள்ளவைகளை அவமாக்கும்படி என்ன செய்தார் ஆண்டவர்? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
0: The Lord has chosen.
1: அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இழிவானவைகளை,
0: to despised,
1: பைத்தியமானவைகளை,
0: foolish things,
1: தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord has chosen.
1: அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம்,
0: the purpose,
1: அவருக்கு தான் தெரியும்.
0: He knows.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: உன்னை மனுஷன் அப்பாயிண்ட் பண்ணி வைக்கல, கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கார்.
0: Man did not appoint, God has chosen you.
1: எந்த மனுஷன் என்ன பாஸ்டர் உத்தியோகத்துக்கு வான்னு சொல்லி அப்பாயின்ட்மெண்ட் கொடுக்கல.
0: Nobody appointed me.
1: கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இங்க நிக்கிறேன் நான்.
0: God has chosen me. I am.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மையானால்,
0: if it is true, God has chosen.
1: Hallelujah.
0: You.
1: கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ,
0: what for he has chosen you,
1: அதுதான் நாம வாசித்தோம்.
0: That's what we read.
1: உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: before the foundation of the world,
1: ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
0: There is a purpose to.
1: அந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
0: what is that intention?
1: அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், குற்றமில்லாதவர்களாக இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: And you should be holy and without blame before him.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அன்பா இருக்கணும்.
0: You have to be lovable.
1: பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க முடியும்?
0: You can be without.
1: பரிசுத்தமா இருக்கலாம்.
0: You can be holy.
1: நான் ரொம்ப பரிசுத்தம்.
0: I am holy.
1: ஆவிக்குரிய பெருமை.
0: Spiritual pride. ஆனா
1: அன்பு இருக்காது, அன்பு இருக்காது.
0: There won't be any love.
1: Hallelujah. பிச்சைக்காரனை பார்த்தா கூட ஒரு கனி உள்ள பார்வை வராது.
0: And don't
1: நான் பரிசுத்தவான்.
0: I am holy man.
1: அப்படி இல்ல. பரிசுத்தமாவும் இருக்கணும்.
0: You have to be holy.
1: அன்பாவும் இருக்கணும்.
0: You have to be
1: அன்பில் பரிசுத்தம்.
0: Love in holiness.
1: Hallelujah. Yes, ரெண்டுத்திலயும் இருந்தாரு.
0: The Lord was in both.
1: Amen.
0: Amen.
1: அப்புறம் எப்படி இருக்கணும்?
0: How?
1: குற்றம் இல்லாதவளாய்.
0: Without blame.
1: Hallelujah. நாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குற்றம் சுமத்துறாங்க.
0: Always they are blaming me.
1: உன் வீட்டில் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
0: They may blame
1: உலகம் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
0: World may blame you.
1: யார் வேணாலும் உன் மேல பழியை தூக்கி போடலாம்.
0: Anybody can blame.
1: ஆனால் பயப்படாதே.
0: But fear not.
1: தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
0: Who can blame you when the Lord has chosen you?
1: குற்றம் சாட்டுனாங்கல்ல.
0: They blamed you.
1: எவர்கள் உனக்கு விரோதமாக எழுமினாலும் உன் பட்சத்தில் வருவார்கள்.
0: Who come against you, they will come.
1: தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
0: Who can blame when the Lord has chosen?
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இப்படி இந்த அதிகாரம் முழுது நீங்க படிச்சு
0: பார்த்தீங்கன்னா
1: அநேகருடைய நீ ஆண்டவர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படின்னா போன விடுறது இல்ல.
0: Not just choosing you and leaving you.
1: உன்னை தெரிந்து கொண்டதுனால.
0: Because he has chosen.
1: இரவும் பகலும்.
0: Night and day.
1: உனக்காகவே அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார்.
0: He is working for you.
1: Hallelujah. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்துல 7 வசனத்தை வாசித்து பாருங்க.
0: 18 and 7.
1: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா
1: அவளுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார்.
0: The Lord will do justice.
1: அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
0: Many things I can say.
1: நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னு
0: கேட்டீங்களா? Why I am showing this?
1: ஆவியானவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ.
0: What for the spirit of the Lord has chosen.
1: அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்.
0: That purpose should be fulfilled.
1: Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்.
0: And if it has to be fulfilled, what for he has chosen.
1: நாம் என்ன செய்யணும்?
0: What we supposed to do?
1: ஆவியானவர் கிரியை செய்யிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
0: You have to give room for the Holy Spirit to work.
1: ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்?
0: When the Holy Spirit works, what will happen?
1: Hallelujah. ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறபடி.
0: Isaiah 59 and 19.
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வார்? கொடியேற்றுவார்.
0: When the enemy is coming like flood,
1: இரவும் பகலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
0: Night and day he is working for you.
1: இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனா,
0: in another word,
1: ஆண்டவராகிய இப்ப தேவனுடைய ஆவியானவர்,
0: the spirit of the Lord,
1: hallelujah, உன் கூட இருக்கிறார்.
0: He is with you.
1: இதை விட பெரிய பாக்கியம் உனக்கு என்ன வேணும்?
0: What a privilege it is.
1: ஆனா நாம என்ன செய்றோம்?
0: What we do?
1: எனக்கு யாரும் உதவி இல்லங்க.
0: No help.
1: எனக்கு யாரும் ஒத்தாசை இல்லங்க.
0: No support.
1: எனக்கு எதுவும் இல்ல.
0: I don't have anything.
1: என்னால முடியல.
0: I can't do anything.
1: அது முடியல, இது முடியல.
0: This is not possible. That is not
1: possible. நாம என்ன செய்றோம்? குறை சொல்லிட்டு இருக்கோம்.
0: We just
1: புலம்பல் பாடிட்டு இருக்கோம்.
0: We just murmuring.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: யாருமே உங்களுக்கு தேவை இல்லப்பா.
0: You not have anything.
1: Hallelujah.
0: Anybody.
1: நான் உன் கூட தான் இருக்கிறேன்.
0: I am with you.
1: ஆனா எப்படி இருக்கிறேன்?
0: How I am.
1: சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
0: As the comforter, the spirit Alleluia. Of truth, I am with you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் போகிறேன்.
0: I am leaving.
1: நான் போய் சத்தியாவியாகிய தேற்றரவாளனை, வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: I go and then I send another comforter.
1: அவர் பார்த்துப்பார் உங்களை.
0: He will take care of you.
1: சொல்லுங்க பக்கத்துல பார்த்து.
0: You just
1: see. ஆவியானவர் உன்ன பாத்துக்கார். கவலைப்படாத.
0: The spirit of the Lord can
1: சொல்லுங்க.
0: Look after you. Don't worry.
1: கவலையோட வந்திருக்கீங்களா?
0: Have you come with
1: worries? அவர் பாத்துக்குவார் சொல்லுங்க.
0: He will take care of you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் பாத்துக்குவார்.
0: He will take care.
1: யாரு?
0: Who?
1: Hallelujah.
0: The spirit of the Lord will take care.
1: எந்த விசுவாசி அந்த நிச்சயம் இருக்குதோ,
0: whoever is having that assurance,
1: அந்த விசுவாசி எதை குறித்தும் பயப்பட மாட்டான்.
0: They will not yet fear.
1: ஏன்னா அவர் உன்னை, நீ இல்ல.
0: Not you.
1: அவர் உன்னை நடத்துகிறார்.
0: He leads you.
1: யோவான் எழுதின சுவிசேஷம்
0: Gospel of John
1: 16வது அதிகாரம்
0: 16
1: 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 13
1: சத்தியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார்.
0: When the spirit of truth comes.
1: ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The spirit of the Lord will be with you and guide you.
1: உனக்கு என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு தெரியும்.
0: He knows what to do for you.
1: அடுத்து என்ன செய்யணும்? நீ யார்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் போய் கேக்குறாங்க பாத்தீங்களா?
0: They go to the sorcerers.
1: People. ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க யா.
0: Please pray and tell me.
1: தீர்க்கதரிசனம்.
0: Prophecy.
1: ஏதா சொல்லுங்க.
0: You say something.
1: யாராவது யார் வாயிலாவது ஏதாவது வருமா?
0: Anything will come from anyone.
1: யாரும் ஒன்னும் சொல்ல தேவையில்ல.
0: Others need not say anything.
1: ஆண்டவரும் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: if the Lord is with you,
1: தேவ ஆவியானவரும் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: the Lord is with you,
1: அவர் உன்னை போதித்து வழி நடத்துவார்.
0: And he will teach you.
1: Hallelujah. அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்.
0: He will do Alleluia. Everything for you.
1: எதுமே ஆகாதது ஒன்றுமே இல்ல.
0: Nothing is impossible.
1: பலத்தினாலும் அல்ல,
0: not by might,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: not by power,
1: என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
0: But my spirit.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த 1 கொரிந்தியர்
0: 1 Corinthians
1: 1வது அதிகாரம்
0: chapter 1
1: இப்ப 17வது வசனத்துல நாம வாசிச்சோம் இல்லையா?
0: 17 we have
1: read. இப்ப வாசிங்க 14 15 வாசிங்க.
0: 14 and 15
1: சீக்கிரமாக.
0: Quickly.
1: இல்லங்க, 1 கொரிந்தியர் சாரி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு உங்களுக்கு என்னதென்றும் இதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க.
0: That is very important.
1: அல்லேலூயா. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை எல்லாம் சொல்லுங்க.
0: According to the working of his
1: சத்துவத்தின்
0: mighty power,
1: வல்லமை
0: நிர்மறை
1: சொல்லுங்க.
0: பலத்த
1: சத்துவத்தின்
0: mighty power,
1: இன்னொரு சொல்லுங்க.
0: Once again.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான்.
0: We are all weak.
1: ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பலவீனர்களா
0: இருக்கோம். Somewhere we are weak.
1: நான் உடனே அந்த பலவீனத்தை சொல்லி சொல்லி நாம் பிசாசுக்கு மகிமையை செலுத்த கூடாது.
0: We should not glorify devil.
1: நம்ம பிசாசை பார்த்து தைரியமா சொல்லலாம்.
0: We have to say boldly to the devil.
1: எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா?
0: Whatever I have.
1: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
0: I have the.
1: இப்ப படிங்க, அந்த வசனத்தை படிங்க.
0: Mighty power.
1: வல்லமையின் படியே மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அல்லேலூயா.
0: To know the mighty power.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த 19வது வசனத்தில் வாஸ்தவம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாக நம்மிடத்தில் என்னத்தை காமிக்கிறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மறுபடியும் சொல்லுங்க, வல்லமையின்
0: மைட்டி பவர்,
1: மகா மேன்மையான சொல்லுங்க, வல்லமையின்
0: வர்க்கிங்
1: மகா
0: எஸ்
1: மேன்மையான
0: மைட்டி பவர்.
1: இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை யாருக்கு ஒப்பிடலாம்?
0: Where we can compare this mighty power?
1: உலகத்துல ஏதாவது ஒரு காஸ்ட்லி பொருள் சொல்லுங்களேன், அது ஒப்பிடலாமா?
0: Can we compare with the costly item?
1: விலையேற்ற பொருள் இல்ல ஒரு பெரிய உலகத்திலே சிறந்த மனுஷன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவனுக்கு ஒப்பிடலாமா?
0: Any special man in this world to be compared?
1: யாருக்குமே ஒப்பிட முடியாது.
0: We cannot compare with anyone.
1: அதான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்.
0: That is the
1: நீ பலவீனந்தா,
0: working of his mighty power.
1: ஆனா வல்லமையின் மகத்துவம்,
0: you are weak but then
1: பலத்த சத்துவத்தின் வல்லமை,
0: the power to
1: நீ ஞானத்துல குறைவுள்ளவன்தான்,
0: you may be
1: ஆனா வல்லமையின் மேன்மை,
0: but the
1: மேன்மையான மகத்துவம்,
0: the greatness of his power.
1: இதெல்லாவற்றை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு.
0: The Lord is keeping in you.
1: எதுக்காகன்னு கேட்டிங்களா,
0: what?
1: பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்து அதை நடப்பிக்கிறார்.
0: The Holy Spirit is with you.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ,
0: as he raised the Lord Jesus,
1: அதே தேவன்,
0: same God,
1: அதே பரிசுத்த ஆவியானவர்,
0: same Holy Spirit,
1: எனக்குள் இருக்கிறார்,
0: he is with me,
1: என் மேல் இருக்கிறார்,
0: he is upon me.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing that?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால,
0: when he, before he was tested by
1: the ஆவியானவர் கூடே போயிட்டாரு.
0: Brother Lord is going with him.
1: கூடே இருந்தாரு.
0: He was with him.
1: தோற்கடிச்சாரு.
0: He defeated.
1: சாத்தானை தோற்கடிச்சிட்டு.
0: He defeated this.
1: அவர்
0: devil.
1: ஆவியின் வல்லமையோடு கலிலேயாவுக்கு திரும்பினார்.
0: He returned to Galilee.
1: தேவாவியானவருடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: with the power of God.
1: ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: the power of the Spirit.
1: ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க.
0: With the power of the Spirit.
1: தேவ பிள்ளையே,
0: சைல்ட் ஆஃப்
1: காட், சத்துரு என்னை சோதிக்கிறான், சோதிக்கலாம்,
0: சாத்தான் இஸ்
1: டெஸ்டிங், என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்ல,
0: வாட்எவர் இட்
1: இஸ், ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: பை தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்,
1: திரும்புவேன், ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: பை தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்,
1: நான் ஏறி வருவேன், ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: பை தி பவர் ஆஃப் தி ஹோலி
1: ஸ்பிரிட், ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: பை தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: பாதாளத்தை ஜெயிக்கும் வல்லமை,
0: டு ஓவர்கம் தி,
1: ஹalleluya, ஆமென்,
0: ஆமென்.
1: ரோமருக்கு நிருபம்,
0: ரோமன்ஸ்
1: 8:11 பதினோராவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின, அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஆண்டவர் எங்க வாசமா இருக்கிறாரு?
0: Where the Lord is living?
1: யாரோட வாசமா இருக்கிறாரு?
0: With whom he is living?
1: பழைய ஏற்பாட்டெல்லாம் வருவார் போவார்.
0: The Old Testament comes and goes.
1: புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்பொழுது நம்ம மேல தங்கி விட்டார்.
0: The New Testament is
1: நமக்குள் வாசமா இருக்கிறார்.
0: He lives in us.
1: நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலமாய் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்,
0: you are the church of the living God.
1: Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறியீர்களா?
0: Don't you know that?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is dwelling in you.
1: எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்,
0: whatever
1: 24 மணி நேரமும்,
0: throughout 24
1: hours, எந்த யாருமே உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம், உனக்கு எந்த உதவியும் இல்லாம இருக்கலாம்,
0: maybe no help,
1: ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது.
0: Others cannot help.
1: இயேசு உனக்கு உதவி செய்வார்.
0: Jesus can help you.
1: யாரை கொண்டு உதவி செய்வார்?
0: Through whom?
1: தேவ ஆவியானவரை கொண்டு உதவி செய்வார்.
0: Through the Spirit of God.
1: அதனால ரோமர் 8ல வாசிக்கிறோம்.
0: Romans 8.
1: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Three things are told.
1: அதுல ஒன்று, உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
0: He is interceding for
1: you. உனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
0: He is testifying.
1: அதே நேரத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால், உன் பலவீனத்திலே உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
0: And he is interceding for you at the time of your weakness.
1: உன் பலவீனத்திலே,
0: in your weakness,
1: நீ சோர்ந்து போகும் பொழுது,
0: when you are frustrated,
1: நீ உன்னால ஜெபிக்க முடியாம இருந்தாலும் சரி,
0: when you struggle,
1: எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? ரோமர் 8:26 பாருங்க.
0: Romans 8 and 26.
1: நமது பலவீனங்களில் கர்த்தருடைய பிள்ளையே,
0: Spirit of the Lord is helping.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe?
1: உங்கள் பலவீனத்திலே,
0: in your weakness,
1: ஆவியானவனுக்கு உதவி செய்கிறார்.
0: Spirit of the Lord is interceding.
1: இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய வல்லமையினாலே ஜீவிக்கும் பொழுது,
0: when we live the, with the power of God,
1: உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட்டு, எப்படி மரியாள் மேல உன்னதமானுடைய பலம் நிழலிட்ட பொழுது,
0: the power of God shadowed,
1: அவள் பரிசுத்த ஆவியினாலே பவித்து பிறந்த அந்த தேவ குமாரனை பெற்றெடுத்தாலோ,
0: she brought forth the
1: அதே போல,
0: same way,
1: ஆவியானவர் உன் மேல் இருக்கிறார்.
0: The Spirit of the Lord is upon you.
1: இயேசு சொன்னார்.
0: Jesus said.
1: ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
0: The Spirit of the Lord is upon me.
1: ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
0: The Spirit of the Lord is upon me.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே நான் சிறைப்பட்டவளை நான் விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன்.
0: I have come to deliver you.
1: இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார்.
0: God is saying to you.
1: நீ பரிசுத்தமாய் வாழ முடியலையா?
0: Can't you live holy life?
1: முடியாது.
0: You are, you cannot.
1: ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்
0: But the Spirit of the Lord in
1: உன்னை
0: us.
1: பரிசுத்தம் பண்ணுகிறவர்.
0: He makes you holy.
1: சுத்திகரிக்கிறவர்.
0: He cleanses you.
1: பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது
0: The Holy Spirit comes.
1: நியாயத்தீர்ப்பு குறித்து
0: About the judgment.
1: நீதி குறித்து
0: About the righteousness.
1: பாவத்தை குறித்து
0: About the sin.
1: கண்டித்து உணர்த்துவார்.
0: He will rebuke and make you understand.
1: யாருமே சொல்ல தேவையில்லை.
0: Others need not say.
1: கர்த்தர் சொல்வது பாவம்.
0: The Lord will say it is sin.
1: தப்பு.
0: It is wrong.
1: இது ஆண்டவருக்கு பிடிக்காது.
0: The Lord doesn't
1: செய்யாத ஆவியானவர் சொல்லும். இப்ப பாருங்க, இன்னைக்கு அநேகர்
0: செய்யற
1: பெரிய தவறு நான் சொல்லி முடிக்க போறேன்.
0: I'm going to finish.
1: இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுங்களா?
0: What people do mistakes.
1: ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்றாங்க.
0: They commit sin against the Spirit of God.
1: Hallelujah. ஆண்டவர் கூடவே இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறார். யாக்கோபுக்கு நிருபம் 4:5 படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
0: 4:5
1: நம்ம வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரு.
0: The Spirit of the Lord is with us with
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா நாம என்ன செய்றோம்?
0: What we do?
1: நாம ஆவியானவர் கூட இருக்கிறது மறந்துட்டு நம்ம இஷ்டமா என்னமோ செய்றோம்.
0: We forget the Spirit of the Lord and we
1: அப்படி தான் செய்றாங்க. அனனியாவும் சப்ராவும்.
0: அனனியா and சப்ரா they did.
1: பொய் சொன்னாங்க.
0: They told lie.
1: அது பேதுருக்கு தெரியவா போது.
0: And Peter whether he
1: காணிக்கையில வஞ்சித்து அவர்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது
0: they deceived the
1: அவன் என்ன வஞ்சிச்சீங்கன்னு சொல்லல பேதுரு.
0: He didn't say you are deceiving me.
1: என்ன சொன்னார் தெரியுமா?
0: What Peter said.
1: வாசிங்க அப்போஸ்தலர்கள் நிருபம்
0: Acts
1: 5:3 பேதுரு என்ன சொன்னாரு?
0: What Peter said.
1: நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி இதான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா.
0: Satan fill your heart.
1: அல்லேலூயா.
0: Why it so?
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எப்பெல்லாம் சாத்தான் வாழ்க்கையில புகுந்து உன்னை பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைக்கிறானோ அப்பொழுதுதான் வாழ்க்கை தோல்வி அடைகிறது.
0: Whenever the Satan enters in your life and make you to sin, the Lord
1: மனங்கா கழுத்துள்ளவர்களே,
0: oh the rebellious,
1: நீங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறீர்கள்.
0: You grieve the Holy Spirit.
1: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: Don't grieve the Holy Spirit.
1: Hallelujah. ஏன் துக்கப்படுத்த கூடாது என்றால்
0: Ephesians 5:30
1: வாசிக்கிறோம்.
0: Ephesians 5.
1: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
0: For the redemption.
1: துக்கியாக பெற்ற அந்த பரிசுத்தாவியை
0: The Holy Spirit
1: துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: Don't grieve the Holy Spirit.
1: தேவனுடைய பிள்ளையே,
0: Child of God.
1: நீ நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல.
0: You may be thinking nobody is watching.
1: என் புருஷனுக்கு தெரியாது.
0: My wife is not
1: தெரியாது.
0: My husband
1: is not தெரியாது.
0: Children
1: அப்பா அம்மாவுக்கு தெரியாது.
0: Parents may not be knowing.
1: யாரும் என்ன பார்க்கல.
0: Others are not watching.
1: ஆவியானவரும் கூடவே இருக்கிறார்.
0: Spirit of the Lord is with you.
1: உன்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுத்து நிற்கிறாரு.
0: He is giving the witness.
1: Hallelujah. அவர் விட்டு நீ எங்கே போக முடியாது.
0: He cannot depart anywhere.
1: அவரை நீ துக்கப்படுத்தினால்
0: If you grieve him.
1: அவரை நீ விசனப்படுத்தினால்
0: If you grieve him.
1: அவரிடத்தில் நீ பொய் சொன்னால்
0: If you tell lie.
1: அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்?
0: How can I help you?
1: தேவ பிள்ளையே,
0: Child of God.
1: கர்த்தர் சொல்றாரு.
0: The Lord says.
1: மகனே மகளே,
0: My son and daughter.
1: வியாதி பெருசு இல்ல.
0: The sickness is not great.
1: பலவீனம் பெருசு இல்ல.
0: Weakness is not great.
1: உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சத்துரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
0: The enemy is nothing.
1: தூசி.
0: Just dust.
1: வெள்ளம் போல வந்தார்னா ஒரு கொடி பறக்கும்.
0: He may come like flood. There will be a flag.
1: ஆனா நீ பரிசுத்தாவி துக்கப்படுத்தி வச்சிருக்கிற, மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறே.
0: But you grieve the Holy Spirit and shut the Holy Spirit.
1: அதே பரிசுத்தாவியானவர் நீ மகிமைப்படுத்தி வச்சு பாரு.
0: Just glorify the Holy
1: Spirit. அவர் பேர் மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
0: And the Spirit of glory.
1: தூஷிக்கப்படுவது கிடக்கூடாது.
0: Don't be blasphemed.
1: மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
0: The Spirit of glory is with you.
1: அவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறார்.
0: He lives in you.
1: கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான காரியத்துக்கு பா. எபிரேயர்ல வாசிக்கிறோம்.
0: Hebrews we read that.
1: கிருபையின் ஆவி.
0: The Spirit of grace.
1: சத்திய ஆவி.
0: The Spirit of truth.
1: அருமையானவர்களே, அந்த மகிமையின் ஆவி.
0: The Spirit of glory.
1: அதை துக்கப்படுத்தாதே.
0: Don't grieve.
1: உனக்கு அவர் உதவி செய்யணுமா?
0: He wants to help.
1: எல்லாரும் எழுந்திருங்க.
0: Shall we all stand?
1: ஒரு தீர்மானம் இன்றைக்கு.
0: Have the determination.
1: நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்.
0: I will take victory.
1: என்னுடைய ஜெபத்திலே ஒரு வெற்றி.
0: Victory in
1: என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி.
0: victory in life.
1: என் ஜீவியத்தில் ஒரு வெற்றி.
0: Victory in my life.
1: எனக்கு முன்னால சிங்கங்கள் இருந்தாலும் சரி.
0: Though there are
1: எனக்கு முன்னால துன்மார்க்கர்கள் இருந்தாலும் சரி. எனக்கு முன்னால எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி.
0: Whatever it may be.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not fear.
1: நான் கவலைப்பட மாட்டேன்.
0: I will not worry.
1: ஏனென்றால் ஆவியானவரை நான் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
0: I honor the spirit of the Lord.
1: ஆவியானவருக்கு நான் நல்ல இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன்.
0: I honor the spirit of God.
1: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
0: I will not grieve.
1: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
0: I will not grieve.
1: அவர் துக்கப்படும்படி நான் பேச மாட்டேன்.
0: I will not.
1: அவர் துக்கப்படும்படி நான் நடந்துக மாட்டேன். அவரை விசனப்படுத்தும்படி நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்.
0: You are resisting the Holy Spirit.
1: எதிர்த்து நிற்காதே.
0: Don't resist.
1: ஆண்டவர் எத்தனை முறை உங்களுடைய மெசேஜ்ல பேசுறாரு.
0: How many times he spoke.
1: நீயோ எதிர்த்து நிற்கிறாய்.
0: But you are opposing.
1: எதிர்த்து நிற்காதே.
0: You are resisting.
1: விசனப்படுத்தாதே.
0: Don't grieve.
1: துக்கப்படுத்தாதே.
0: Don't grieve the Holy Spirit.
1: அவருக்கு விட்டு கொடுத்து பாரு.
0: Come on, give room to him.
1: வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு.
0: Look at that.
1: வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம்.
0: Miracles after miracles.
1: ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம்.
0: Blessings after blessings.
1: நிரம்பி வழியும்.
0: Till be overflowing.
1: நீ இல்ல, நீ இல்ல.
0: Not you.
1: அது ஆவியானவர் செய்துட்டே இருப்பாரு.
0: But the Lord will do it.
1: நீ ஆவியானவரை உயர்த்த உயர்த்த, நீ ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை குவித்து
0: கொண்டிருப்பான்.
1: ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வல்லமை உன்னிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. கிருபை உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. மகனே மகளே, அவரை துக்கப்படுத்தி இருந்தால், அவரை வேதனைப்படுத்தி இருந்தால், அவருக்கு எதிர்த்து நின்றிருந்தால், இன்றைக்கு அறிக்கை செய், கர்த்தர் உன் பட்சத்தில்
0: இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Stotrikrom pa tudikrom tudikrom tudikrom kartave. Hallelujah. Hallelujah. Stotram tudikrom kartave. Umde nal vaarthaigalukkai naangalume stotrikrom. Andavare stotrikrom pa stotrikrom stotrikrom. Andavare neer umde satyathai anuppi kartave. Umde satyathinale neer engalai parisuthamaakkugireer kartave. Tudikrom tudikrom kartave. Idho naangal andavare satyathile valarumbadiyaga andavare satyathinpadi nadakkum bolude kartave stotram. Engalude jabam ketkapadum andavare stotrikrom. Andavare சத்தியத்தை நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நாங்கள் ஆண்டவரே நடக்கும் பொழுது, அதன்படி நாங்கள் மறுரூபமாகும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நாங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று நிச்சயம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அற்புதமாய் இந்த எங்களை நீர் ஆண்டவரே உன்னதங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மோடு கூட உட்காரும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மண்ணுக்கண்ணில் நீர் திறந்த நீர் பிரகாசிப்பிக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக, உடைய மகத்துவின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய கிருபை செய்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அவர் எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருபோதும் பரிசுத்த ஆவி நாங்கள் துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே, பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாக, பரிசுத்த ஆவி நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய நீர் கிருபை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோதும் நாங்கள் பிசாசுக்கு அவருடைய பிசாசுக்கு இடம் கொடாதபடி கர்த்தாவே, அன்றே பரிசுத்தாவிக்கு மாத்திரம் இடம் கொடுத்து நாங்கள் பரிசுத்தாவை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய மனக்கண்கள் எல்லாவற்றையும் நீர் திறந்து பிரகாசிப்பித்து உம்முடைய மேன்மையையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகத்துவத்தையும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறீர், எங்களோடு நீர் உணர்த்துகிறீர். ஆண்டவரே, சகல சத்தியத்துக்குள்ள நீர் வழி நடத்துகிற ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் பந்தியை நீர் ஆசீர்வதியோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: நாம் அநேக பலிபீடங்களை காண்கிறோம் நம்முடைய வேத புத்தகத்தில். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலும் நாள்தோறும் காலையும் மாலையும் பலிபீடத்திலே பலி செலுத்தினார்கள். ஆனால் எல்லா பலிபீடத்திற்கும் மேலான ஒரு பலிபீடம் உண்டு. அதுதான் இயேசு தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்த கல்வாரி பலிபீடம்.